0: இனி தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்
1: வாசிப்பவர் ஜமீர் அக்தர். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியியலாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக தடகள போட்டியில் இந்திய

0: இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சியில் இணைவது ஆர்ஜே மேஸ்ரீ. நிகழ்ச்சியின் தொடக்கமாக குரலும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 40 அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குரல் செயற்பாலது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. பொருள் ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. குறள் செயற்பாலது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. பொருள் ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்துக்கொள்ளத்தக்கது பழியே. நாம் இதுவரை கேட்டது குறளும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 40 அதிகாரம் அரண் வலியுறுத்தல். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று காலை 8:02 வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்களோடு நேர்முகம் மறு ஒலிபரப்பு கேட்கலாம். காலை 7:30 உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி கோயம்புத்தூர் மாநகர உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கே ராமசாமி அவர்கள் விடுக்கும் செய்தி. நிலையத்தில் நேரம் 6:05.
1: This is Akashwani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi yesterday chaired a meeting with members of the PM Economic Advisory Council. The Prime Minister and the Economic Advisory Council discussed various ideas and measures to further boost India's economic growth in times of global turmoil. In a social media post, the Prime Minister said they deliberated on a wide range of issues relating to India's economic transformation and long-term development priorities. They also shared perspectives on adding more momentum to the reforms journey and ensuring ease of living as well as ease of doing business. Union Home Minister Amit Shah has called for a sharper vigil on financial transactions, construction of buildings and sale and purchase of properties along the international borders. The directive came during a meeting chaired by Mr. Shah at BSF's Tripura Frontier Headquarters regarding the border areas of the northeastern state. The Home Minister also directed an examination of land records of the last 5 years be conducted. Mr. Shah said frequent operations against drug and arms trafficking must be conducted and the entire chain of contributors to drug trafficking must be dealt with a ruthless approach. External Affairs Minister Dr. S. Jaishankar virtually handed over 72 health facilities and 12 cultural heritage projects to Nepal under the reconstruction program post-2015 earthquake after meeting with his Nepalese counterpart Shishir Khanal in New Delhi. The two leaders jointly launched the linkage between UPI India and National Payments Interface of Nepal for facilitating cross-border personal remittances. Both leaders also witnessed the exchange of a memorandum of understanding between digital

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
1: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஜிக்கி பாடியது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியில்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் எஸ் சௌமியா பாடியது.

0: கேட்டு பாடல் பெங்களூர் ஏஆர் ரமணியம்மாள் பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நாம் இதுவரை கேட்டது காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள். நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காலையில 7:30 உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கே ராமசாமி அவர்கள் விடுக்கும் செய்தி. 8:02 வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு. 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில உணவுப் பொருட்கள் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி தொழில் செய்து வரும் தொழில் முனைவோர் தாகிரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். 4:00 நாடகம் விடியலை தேடி, எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 5:20 சித்திரசவானம் நிகழ்ச்சியில உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கே ராமசாமி அவர்களுடன் நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் அனுபவம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் தெக்கலூர் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி சதீஷ் என்கிற துரைசாமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இனி தொடர்வது.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32°C முதல் 36°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 25°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-8 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும்.

நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து உடுமலைப்பேட்டை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. இந்த மாதம் 23ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு கட்டண பயிற்சி வகுப்பு உடுமலைப்பேட்டைக்கு அருகில் கோழிக்குட்டையில் உள்ள கால்நடை பண்ணை வளாகம், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறவுள்ளது. இதில் விரிவான பாடங்கள் நடத்தப்படுவதுடன் கலந்துரையாடல், வீடியோ படக்காட்சி மற்றும் கேள்வி பதில் பகுதிகளும் இடம்பெறும். கால்நடை பண்ணை வளாகத்தில் உள்ள நாட்டுக்கோழி பண்ணையில் கள விளக்க பயிற்சியும் நடைபெறும். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாய பண்ணையாளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினர் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயிற்சியில் பங்கு பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9488083711, மற்றொரு எண் 9677432557. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களின் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம் மற்றும் விற்பனை குறித்த அறிவிப்பு. நெல் ஆதார விலை கோ 54 ரகம், விதை இருப்பு 1860 கிலோ, இதன் விலை 1 கிலோ 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை ரகம் கோ 55, விதை இருப்பு 3914 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை ரகம் கோ 52, விதை இருப்பு 3039 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 59 ரகம், விதை இருப்பு 7610 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 54 ரகம், விதை இருப்பு 60 கிலோ மட்டும், இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in. விவசாய பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-27ஆம் ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் 2ஆம் வாரத்தில் துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ்வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் 25,000 ரூபாய் மற்றும் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் ஆகும். இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதைக்கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்களாகலாம். சுய வேலைவாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குனர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. இந்த தகவலை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் இயக்குனர் தெரிவிக்கின்றார்.

நேயர்களே, மண் வளத்தை பாதுகாக்கவும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவை வழங்கவும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடாமல் தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் வருகின்ற 10/6/2026 முதல் 2/9/2026 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெறவுள்ளது.

0: வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் கோயமுத்தூர் ஆகாஷ்வாணியின் பண்பலை 103 அலைவரிசையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 முதல் 8 வரை ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம், அங்கக கலை மேலாண்மை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், அங்கக வேளாண்மையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள், நீர் மேலாண்மை, நூற்புழு மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்பெடுக்க உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற விரும்புபவர்கள் 9949903835, மற்றொரு எண் 8220469 ஆகிய அலைபேசி எண்களுக்கு அழைப்பு வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 இந்த வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின் 13வது வார இறுதியில் பதிவு செய்த நேயர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும். நேரடி வகுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை குறித்த கையேடும் வழங்கப்படும்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் அனுபவம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் தெக்கலூர் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி சதீஷ் என்கிற துரைசாமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி தொழில் செய்து வரும் தொழில் முனைவோர் தாகிரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமான பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது.

0: தாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5% அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேக்கவில் இணைந்து வருவது வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில் கொட்டுற மாதிரி பொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. சாக்கடை ஆற்றில் கலக்கிற மாதிரி ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரும். அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர்ல நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட 2வது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலோச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று

0: வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இணையவழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாதில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று காலை 7:30 உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி கோயம்புத்தூர் மாநகர உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கே. ராமசாமி அவர்கள் விடுக்கும் செய்தி இடம்பெற கேட்கலாம். 8:02 வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இந்திய இராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இடம்பெறும். 5:00 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி கோயம்புத்தூர் மாநகர உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கே. ராமசாமி அவர்களுடனான நேர்முக நிகழ்ச்சி.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேரம் காலை 7:00. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் இணையறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ.

0: அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் நிலவி வரும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையேயான எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சிஷீர் கனாலுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் வலுவான கலாச்சார மற்றும் பாரம்பரிய உறவுகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் பயனுள்ள திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி, பேரிடர் மீட்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். இதனையடுத்து கடந்த 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது பாதிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு வரும் 12 கலாச்சார பாரம்பரிய மையங்கள் மற்றும் 72 சுகாதார மையங்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆசிய பசிபிக் பகுதியில் இந்திய விமான போக்குவரத்து சேவை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலக விமான போக்குவரத்து சேவை குறித்த மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் மண்டல துணைத் தலைவர் திரு ஷெல்டன் ஹீ இதனை தெரிவித்தார். வரும் 2044 இந்திய விமான பயணிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா

0: விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக திரு ஷெல்டன் ஹீ குறிப்பிட்டார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வு முகமை வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வை முறையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்வு முகமை கூறியுள்ளது. தவறான செய்திகளை வெளியிடும் வலைதளங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சைபர் குற்றவியல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்கள் இதுபோன்ற போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் கணிகிரியில் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் திருவுருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்பேத்கரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக தலைவர்கள் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டினார். அம்பேத்கரின் போதனைகளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 7ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அம்மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்த வருடம் கருப்பொருளானது ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது சுத்தமான சுகாதாரமான உணவே மருந்து. மேலும் உணவு பாதுகாப்பு துறை 2012 முதல் நம் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இத்துறையானது அனைத்து இடங்களிலும் உணவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கள ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குறைகளை குரல் பதிவாகவோ மெசேஜ் மூலமாக தெரிவிக்கலாம். நம்பர் 9444-2-322.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு சுதந்திரமாக முடிவெடுக்கும் உரிமை இந்தியாவிற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகள் பரஸ்பரம் நம்பிக்கை அடிப்படையிலானது என்றும், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் விரிவடையும் என்றும் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணை மூலம் ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை அருகே உள்ள தீவுகளில் அமைக்கப்பட்டுள்ள ரேடார் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் ஈரான் கடலோர கண்காணிப்பு நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும், எனினும் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தரவுகள் எதுவும் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.

0: இருக்கின்றன. மேற்காசிய பகுதியில் பதற்றத்தை குறைப்பது குறித்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இத்தகைய ராணுவ நடவடிக்கைகள் அப்பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறைந்த செலவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் வளங்கள் பாதுகாப்பு குறித்த காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்க மாநாடு நடைபெறவுள்ளதாக ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஹர்விந்தர் கல்யாண் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு நாளை முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சண்டிகரில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் பிரதிநிதிகளின் போக்குவரத்திற்காக 6 மின்சார பேருந்துகளை பயன்படுத்த ஹரியானா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, போக்குவரத்துக்கான செலவுகளை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கிய முன்முயற்சிகளை குறித்த இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லவத்தும் வெண்கல பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைப்பேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சு, நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
5: 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். தமிழ்ல செய்திகள் கேட்டோம். அதற்கு முன்னாடி பேக் டு பேக் 3 பாட்டு கேட்டோம். முதல் பாட்டு ஊரெல்லாம் முன்பாட்டு படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடினது பாடலாசிரியர் வாலி. முடிவல்ல ஆரம்பம் படத்திற்காக 2வது பாட்டு பி ஜெயச்சந்திரன் பாடினது பாடலாசிரியர் வைரமுத்து. அலைகள் ஓய்வதில்லை படத்திற்காக 3வது பாட்டு இளையராஜா ஜென்சி பாடியது பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். 3 படங்களுக்கும் 3 பாடல்களுக்கும் இசை இளையராஜா. நம்மளுடைய வானிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமா 24 அதிகபட்சமா 29 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருப்பூர்ல 25-33 டிகிரி செல்சியஸ், ஈரோட்ல 26-34 டிகிரி செல்சியஸ், சேலத்தில் 26-34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், பாலக்காட்டில் 25-29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்குது. ஊட்டியில 18-21 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேயர்களே, மீண்டும் உங்கள் நினைவிற்கு, இன்று காலை 7:30 உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கே ராமசாமி அவர்கள் விடுக்கும் செய்தி இடம்பெற கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: கேட்ட பாட்டு சின்ன மாப்பிள்ளை படத்திற்காக ஸ்வர்ணலதா மனோ பாடியது. பாடலாசிரியர் பிரைசூடன், இசை இளையராஜா.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. உலக உணவு பாதுகாப்பு தினத்தை

0: ஒட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சி உணவு பாதுகாப்பு அலுவலர் கே ராமசாமி அவர்கள் விடுக்கும் செய்தியை கேட்கலாம்.
1: ஆகாசவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று June 7 கொண்டாடப்படும் உலக உணவு பாதுகாப்பு தின நல்வாழ்த்துக்கள். உலக உணவு பாதுகாப்பு தினத்தில் சற்றே குறைப்போம் உப்பு இனிப்பு கொழுப்பு, ரெடியூஸ் ஹை சால்ட் ஹை சுகர் ஹை ஃபேட் என்ற நோக்கத்தோடு செயல்படுவோம். இந்த 2026 ஆண்டிற்கான உலக உணவு பாதுகாப்பு தினத்தின் மைய கருத்து, பாதிப்புகளிலிருந்து தீர்வுகள் நோக்கி எங்கும் பாதுகாப்பான உணவு. பாதுகாப்பான உணவு, சத்தான உணவு, எப்போதும் நீடித்த உணவே உணவு பாதுகாப்பு ஆணையத்தின் முழக்கம். அதுவே நம் எல்லோருடைய முழக்கமாக இருக்க வேண்டும்.
2: ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுமுறை பயன்படுத்தாதீர்கள்.
1: கலப்படம் இல்லாத உணவே கவலைகள் இல்லாத வாழ்வு என்பதன் அடிப்படையில் கலப்படம் அல்லாத உணவை உட்கொள்வோம். சுத்தமான ஆர்கானிக் பொருள் என்பதை பாக்கெட்டின் பின்புறம் உள்ள பச்சை நிற இலையும் டிக் மார்க்கும் கொண்ட லோகோவை வைத்தும் அதன் கீழ் ஜாய்விக் பாரத் என்ற வாசகத்தை வைத்தும் கண்டறிய முடியும். சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு ஃபோர்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட் என்று உணவு பாதுகாப்பு துறையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஆயில் பால் இவற்றில் வைட்டமின் ஏடி சேர்க்கப்பட்டுள்ளது. அரிசி கோதுமை வைட்டமின் ஏபி சேர்க்கப்பட்டுள்ளது. உப்பில் அயோடின் அயன் சேர்க்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு என்பது ஒரு தனிநபரின் வேலை இல்லை, அது நம் எல்லோருடைய கூட்டு பொறுப்பு. ருசிக்கு தடை வேண்டாம், ஆனால் தரம் பார்க்க மறக்க வேண்டாம். கடைகளில் தரம் குறைந்த உணவையோ கலப்படத்தையோ கண்டறிந்தால் உணவு பாதுகாப்பு துறையின் ஃபாஸ்கோஸ் போர்ட்டல் மூலமாகவோ புகார் எண் 9444042322 மூலமாகவோ அல்லது unavupugar@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ புகார் அளிக்கலாம். ஈட் ரைட் இந்தியா, ஸ்டே ஹெல்தி இந்தியா. நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக உணவு பாதுகாப்பு தினத்தை ஒட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சி உணவு பாதுகாப்பு அலுவலர் கே ராமசாமி அவர்கள் விடுத்த செய்தியினை.

0: இன்று
1: உணவு இல்லையேல் உலகில் உயிர்கள் இல்லை. நாம் உண்ணும் உணவு சுத்தமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும். உணவை வீணாக்காமல் பாதுகாப்போம் என்பதை வலியுறுத்தும் விதமான உணவு பாதுகாப்பு நாள் இன்று. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 7ஆம் தேதியன்று கொண்டாடப்பட்டு வரும் இந்நாளில் அசுத்தமான ஆரோக்கியமற்ற உணவை உட்கொள்வதால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1 மில்லியன் கணக்கில் மக்கள் நோய்வாய்ப்பட்டு உயிரிழப்பும் ஏற்படுகிறது. இதில் பெருமளவு குழந்தைகளும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே பாதுகாப்பற்ற உணவினால் ஏற்படும் அபாயங்களை கண்டறிந்து தடுக்கும் பொருட்டு உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். இவ்வாண்டின் கருப்பொருள் சுமையிலிருந்து தீர்வுகள் வரை எங்கும் பாதுகாப்பான உணவு என்பதாகும். உணவு பாதுகாப்பு என்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். உலக உணவு பாதுகாப்பு நாள் இன்று.
0: இன்று

0: கேட்ட பாட்டு திருமதி பழனிசாமி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
4: மெசேஜஸ்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குயிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டது.

0: இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல். இன்னைக்கான கேள்விக்கு நிறைய நேர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் அந்த லிஸ்ட்டை ஆரம்பித்து வைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, சிறுமுகை சோமு கலைவாணி, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், வி பிரபு ராஜபாளையம், வி ஐயனார் முதுக்குடி, அலிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர், ஆலாங்கோம்பு தண்ணீர் தடம், விஜயகுமார், உமாமகேஸ்வரி, ஜெய், ரித்விக், கனிஷ்க், அபினவ் சாமிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கிருஷ்ணராஜ் பதில் கொடுத்துருக்குறாங்க. அதற்கப்புறமா ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மணிநகரம் மதுரை, சண்முக சுந்தரம், விநாயகபுரம், பீடம்பள்ளி வாசுதேவன், கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், கணேசமூர்த்தி, அதுக்கப்புறமா ஜெயகிருஷ்ணாபுரத்திலிருந்து சஹானா, நிபுலா, யோகவர்ஷினி, கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், அந்தோனி ராஜ் சென்னை, சண்முக சுந்தரம் ரமணி முதலிப்புதூர்லேருந்து, ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, பிரமிளா சென்னையிலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க, தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி, மணக்கடவு கார்த்திக், கீதாஞ்சலி ஸ்ரீனிஹாத்விக், ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டான், வி என் லங்கோசாமி செட்டிப்பாளையம், காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், நெல்லிமேடு பூங்குழலி நாகராஜச்சோழன், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரியவதம்பச்சேரியிலிருந்து, தென்பொன்முடி நாகமணி ஹோப் காலேஜிலிருந்து, பிரணயா குகன், பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன் பதில் கொடுத்துருக்குறாங்க, ரமண முதலிப்புதூர்லிருந்து சுதாகர் ஜீவா, சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன், பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டி, செந்தில் பிரபு, திவ்யபாரதி சண்முகாநகர் மூக்குனூர்லேருந்து, கோணவக்கரை கண்ணன், பரிமளம் வெங்கடாபுரத்திலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க, குகன் நஞ்சுண்டாபுரம், மனோகரன் கரையாம்பாளையம், பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு, வீரதுரை அரியலூர், தொட்டாம்பாளையத்திலிருந்து ரவி செல்வி, இன்னும் நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: UPI PIN என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
4: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
7: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
8: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
7: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
8: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
7: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
8: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
4: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: கேட்ட பாட்டு மீண்டும் கோகிலா. படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடினது. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. இன்னைக்கான கேள்விக்கு மறுபடியும் யாரெல்லாம் சரியான பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தொட்டம்பாளையத்திலிருந்து ரவி செல்வி, அதுக்கு அடுத்தது குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, தேவராயபுரத்திலிருந்து ராஜா, ராமசாமி கண்ணையன் கஞ்சம்பட்டியிலிருந்து, நங்கவள்ளி ராஜாராம் திருப்பூர் கணபதி பாளையத்திலிருந்து, யசோதா கோவிந்தராஜ், குருவாயூரப்ப நகர்லிருந்து பிரபஞ்சன் யஷ்வந்த், இளங்கோ நகர்லிருந்து சண்முக சுந்தரம் அம்பிகா தேவி, கே என் பாளையம் பேச்சிமுத்து, நா முத்துக்குமார், ராதிகா லக்ஷன் வெள்ளிக்குப்பம் வளையத்திலிருந்து பதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, சுதீஷ் கோத்தகிரியிலிருந்தும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அவர்களை தொடர்ந்து கோணமலை ஆனந்தன் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அப்படி சரியான பதில் சரியான பதில்னு சொல்றியுமா, கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரொம்ப ரீசண்டாக 2026 நடைபெற்ற ஒரு கணக்கெடுப்பு, நம்ம தென்னிந்தியாவிலேயே வந்து வரையாடுகள் கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதில் அதிக அளவில் வரையாடுகள் எந்த தேசிய பூங்கால பதிவாயிருக்கு அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான பதில். நிறைய நேர்கள் சரியாக சொன்னது மாதிரியே கேரளாவில் இருக்கக்கூடிய இரவிக்குளம் தேசிய பூங்கா அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில். ஆனால் அதே பார்த்தோன்னா தமிழகத்தில் எங்கே அதிகமாக இருந்தது அப்படின்னா, முகூர்த்தி தேசிய பூங்காலையுமே, கிராஸ் ஹில்ஸ் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய புல்வெளிகள் தேசிய பூங்காலையுமே அதிகமாக இருந்திருக்கு. நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடுகளை கணக்கெடுக்கக்கூடிய மூன்றாவது ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. மாநிலங்களுக்கு இடையில இடம்பெயரும் விலங்குகளை இருமுறை கணக்கிடுவதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரள வனத்துறை கூட சேர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. இது கன்னியாகுமரியிலிருந்து கூடலூர் வரைக்கும் 3,100 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் கிட்டத்தட்ட 14 வனக்கூட்டங்கள், 43 வனச்சரகங்கள், 124 வனப்பிரிவுகள் மற்றும் 177 கணக்கெடுப்பு தொகுதிகளை உள்ளடக்கியிருக்குது. நிகழ்நேர தரவு சேகரிப்பு, GPS கண்காணிப்பு, இதை எல்லாத்துக்காகவும் இந்த தரவறிக்கைக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வருடை அப்படின்னு ஒரு மொபைல் ஆப், ஒரு செயலியை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. 2024-25 2 வருஷமே கணக்கெடுப்பு நடந்தது. அதை விட இப்போ இந்த கணக்கெடுப்பில் வரையாடுகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. 1,364 அதிகரிச்சிருக்குது. தமிழகத்தினுடைய வனப்பகுதிகளில் ரொம்ப அதிகமாக ஆனைமலை பகுதியில் 44%, நீலகிரி மலைப்பகுதியில் 29.25% வரையாடுகள் பதிவாகியிருக்கு. நான் முதலையே சொன்ன மாதிரி தமிழகத்தில் வரையாடுகள் அதிகமாக முகூர்த்தி தேசிய பூங்காலையுமே, புல்வெளிகள் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ் ஹில்ஸ் நேஷனல் பார்க் அதுலேயுமே இருக்கு. ஆனால் தென்னிந்தியா முழுக்க நம்ம பார்க்கும்போது கேரளாவில் இருக்கக்கூடிய இரவிக்குளம் தேசிய பூங்கால தான் அதிகமான வரையாடுகள் கண்டறியப்பட்டிருக்குது. சுமார் 800க்கும் மேற்பட்ட வரையாடுகள் இங்க இருக்கிறதா நாம பார்க்கிறோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: ஏரி என்பது நான்கு

0: பக்கமும் நிலத்தால சூழப்பட்ட ஒரு நிலையான பெரிய நீர்நிலையாகும். இது மழைநீர் சேகரிப்பு, வேளாண்மை, நிலத்தடி நீர் உயர்வு மற்றும் குடிநீர் ஆதாரமாக விளங்குது. தமிழ்நாட்டின் கலாச்சாரத்திலும் சுற்றுச்சூழலிலும் ஏரிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஏரிகளின் வகைகள் எடுத்துட்டா நன்னீர் ஏரிகள், உப்பு ஏரிகள் அப்படின்னு பிரிக்கப்படுது. இதுல நன்னீர் ஏரிகள் அப்படிங்கிறது மழை மற்றும் ஆறுகளால நிரம்பும், குடிநீருக்கும் பாசனத்துக்கும் பயன்படுது. உப்பு ஏரிகள் அப்படின்னு எடுத்துட்டா கடலில் இருந்து பிரிந்து உப்பளங்களாக மாறும் ஏரிகள். ஏரிகளின் பயன்கள் என்னன்னு கேட்டா, ஏரிகளில் சேமிக்கப்படும் நீர் கால்வாய்கள் மூலம் விவசாய நிலங்களுக்கு பாசன நீராக பயன்படுது. சுற்றுச்சூழல் சமநிலையில புவியின் வெப்பநிலையை குறைக்கவும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் உதவுது. பல்வேறு வகையான மீன்கள், தாவரங்கள் மற்றும் வெளிநாட்டு பறவைகளின் வாழ்விடமாகவும் விளங்குகின்றது. அழகான ஏரிகள் படகு சவாரி போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களையும் கொண்டிருக்கும். இன்றைய காலகட்டத்துல நகர்மயமாதலால மற்றும் ஆக்கிரமிப்புகளால பல ஏரிகள் சுருங்கிட்டே வருது. இதை எப்படி நாம் பாதுகாக்கலாம் அப்படின்னா, ஏரிகளில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றுதல், தூர்வாறுதல் மற்றும் கழிவு நீர் கலப்பதை தடுத்தல் மூலமாக ஏரிகளை பாதுகாக்க முடியும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற விளைபொருட்களை நம்மளே விளை வச்சுக்கிறத ஒரு முயற்சி எடுக்கணும். அது வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணலாம், மீதி வந்து வெளியில வாங்கிக்கலாம்.
0: இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம், திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டம் தெக்கலூர் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி சதீஷ் என்கிற துரைசாமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டு பயன் பெறுங்கள் நேயர்களே.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கான கேள்விகளுக்கான பதில், சரியான பதில் என்ன, அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இன்னைக்கு முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா உணவு பாதுகாப்பு தினம் இல்லையா. இன்னைக்கு காலையிலையும் வந்து ஒரு டாக் கேட்டோம், அதே மாதிரி இன்று மாலை 5:00 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கே ராமசாமி அவர்களுடன் நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியமானதா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றது நம்மளுடைய தலையாய கடமை. நம்மளும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் வந்து ஆரோக்கியமான உணவை கொடுக்குறோமா அப்படிங்கறது வந்து நம்ம தினம் தினம் ஒரு ஒரு 3 நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா 3 வந்து நம்மளுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தலையாய கடமையாக எடுத்து செயல்படுறோம். நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்றோமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இன்னையிலிருந்து அதை ஒரு பழக்கமாகவும் நாம் தொடரலாம்.

0: கேட்ட பாட்டு சின்ன கவுண்டர் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடினது, பாடலாசிரியர் ஆர் வி உதயகுமார், இசை இளையராஜா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இன்று பிற்பகல் 2:30 ஓர் புறத்திலே நிகழ்ச்சியில்
3: ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நேபாளில் வளையக்கூடிய ஒரு ஷேஷ்வான் பெப்பருங்கிற ஒரு பொருள். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ரெண்டு கண்டெய்னர்

0: கேட்ட பாட்டு சின்ன கவுண்டர் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடினது. பாடலாசிரியர் ஆர் வி உதயகுமார், இசை இளையராஜா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இன்று பிற்பகல் 2:30 ஓர் புறத்திலே நிகழ்ச்சியில்
3: இஷ்டமான ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நேபாளில் வளையக்கூடிய ஒரு ஷேஷ்வான் பெப்பருங்கிற ஒரு பொருள், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா 2 கண்டெய்னரோ ஆர்டர், ரா மெட்டீரியல் வாங்குறது கூட என்கிட்ட காசு இல்லை, இந்த மாதிரி ஒரு கட்டம். அப்பத்த ஒரு கண்டெய்னர் வேல்யூ வந்து 16 லாக் ரூபீஸ்.
2: உணவுப் பொருட்கள் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி தொழில் செய்து வரும் தொழில் முனைவோர் தாகிரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டு பயன் பெறுங்கள் நேயர்களே.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்று பகல் 12 வசந்த இளம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்கது நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இடம்பெறும். நாம இதுவரைக்கும் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுது ஆர்ஜே மேஷ்ரி. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 செய்திச் சுருக்கம். அதனை தொடர்ந்து 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கண்டினியூ பண்ணலாம். மீண்டும் நினைவூட்டலுக்காக நேர்களே, 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்களுடனான நேர்முக நிகழ்ச்சி.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:02.
6: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம்.
7: வணக்கம் சார்.
8: வணக்கம்.
7: வானொலி அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு தெரியாத ஒரு வயசுல வானொலியை எப்படி ரசிச்சீங்க நீங்க?
8: பள்ளி பருவத்துல சின்ன பையனா இருக்கும்போது வீட்டுல எப்பவும் வானொலி ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும். இளம் பருவத்துல வானொலி என்பது எங்க குடும்பத்துல தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே இருந்தது. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நாடகங்களாகட்டும், எல்லாமே எங்கள் தினசரி வாழ்க்கையோடு சேர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். சில பல நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் காத்துறதும் உண்டு. அதில் ஒன்று சிறுவர் உலகம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 2:15 சிறுவர் உலகம் ஒளிபரப்பாகும். அதில் தொடர்கதை

0: என்று ஒன்று வரும். அதைத் தவிர மாணவர்களே நடிக்கும் நாடகங்களும் பாடல்களும் மற்ற நிகழ்ச்சிகளும் மிக சுவையான நிகழ்ச்சிகளும் இருந்தன. அப்போதைய வாழ்க்கையில் வானொலி ஒரு அங்கம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு பொது இடத்தில் ஒரே ஒரு வானொலி பெட்டி இருக்கும். அதில் ஊரார் முழுவதும் மாலையில் 6:45 மாநில செய்திகளை கேட்பதற்கு எங்கிருந்தாலும் வந்து விடுவார்கள். அதே போல காலை 7:15 சரோஜ் நாராயண் சுவாமி அவர்களின் செய்தியை கேட்பதற்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தது. என்னை அறியாமல் இவற்றை நானும் ரசிக்க தொடங்கினேன்.
1: அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிகழ்ச்சிகளை வந்து நீங்க விரும்பி கேட்க ஆரம்பிச்சீங்க? எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியா இருந்தது, இதுல வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க.
0: நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச நிகழ்ச்சி சிறுவர் உலகம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வானொலி கேட்டது அந்தனமும் ஒருபுறம். எங்க பள்ளியிலேயே, தூயமைக்கேல் மேல்நிலை பள்ளியிலேயே சிறுவர் வானொலி மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதில் வந்து பேச்சு திறமையை மற்ற திறமைகளையும் வளர்த்து கொள்வதற்காக எங்கள் ஆசிரியர்கள் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து கோவை வானொலியில் எங்கள் மூலமாக வழங்கினார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுபோல் என்னாலும் முடியும் என்று ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் வந்தது வானொலியில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வானொலி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மாணவனாக தான் இருந்தேன். வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவேன். ஏன்னா அவங்க என்னை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, உன் எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு கேட்பாங்க. இதை கூட சொல்ல தயங்கின ஒரு கூச்சமான ஒரு பையனாக தான் நான் இருந்தேன். இன்றைக்கி வந்து பல்வேறு ஊடகங்களில் பேசுகிறதுக்கும் மேடை பேச்சுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உத்வேகம் நம்பிக்கை எல்லாமே வந்து வானொலி தான் எனக்கு கொடுத்ததுன்னு நான் சொல்லணும்.
1: ரொம்ப பெருமையாக இருக்குது இதை கேட்கும் போது எங்களுக்கும். அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி வானொலியில் அப்படின்னா ஏதாச்சும் இருக்கு?
0: நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டுடியோவில் வந்து ஒரு நாடகத்தில் முதல் தடவையாக நடிக்கிறோம், அது என்னென்ன தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை, எங்கள் ஆசிரியர் கொடுத்த உத்வேகம், அதை வச்சு நான் வந்து என்னால் அந்த நாடகத்தில் நடிக்க முடிஞ்சது. அதை தவிர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரிபுர சுந்தரி கமல் அவர்கள், அவங்க வந்து பேசும்போதே வந்து ஒரு தேனினும் இனிய ஒரு குரல் அவங்களுக்கு. அவங்கள வந்து ரேடியோ மூலமாக கேட்கும்போது, நேரில் கூட பார்க்காதப்ப கூட அவங்களோட குரலை கேட்டாலே ஒரு தாயின் குரலை கேட்ட ஒரு கன்று எப்படி மயங்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்புறமா நேர்லயே அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது வந்து நான் மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம்.
1: உங்களுடைய வாழ்க்கையில வானொலி எப்படி ஒரு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருக்குதா, இல்லைன்னா மனசுலேயே நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்த ஒரு சம்பவம்?
0: நான் வந்து இளைய பாரதம் நிகழ்ச்சியில் வந்து பாடல்களை தொகுத்து வழங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினேன். ஒரு தீமை எடுத்துகிட்டு அந்த தீமை வச்சு பாடல்களை தொகுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் ரெடி பண்ணி டெலிவர் பண்ணேன். அது பண்ணி நிறைய பேர் அதை வந்து பாராட்டினாங்க, நல்லா பண்ணுற அப்படின்னாங்க, தமிழ் உச்சரிப்பு உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இதுக்கு வந்து நான் புலவர் மருதவாணன் அவர்கள், என்னுடைய தமிழ் ஆசிரியர், அவருக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆசை அப்போ இருந்ததுன்னா, நான் ஆர்ஜே வாகனம் தான் ஆசைப்பட்டேன். வானொலியில் அறிவிப்பாளராக ஆக வேண்டும் என்று நான் கனவு கண்டது உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் தேசிய மாணவர் படையில் கிடைச்ச அனுபவம் காரணமாக நாட்டு சேவைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அதில் போய் தான் நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணேன்.
1: இப்போ ஆர்மி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வானொலிக்கும் ஆர்மிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரே ஒரு சாதனம், எந்த நிகழ்வானாலும் வானொலி தான் வந்து அறிவிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி ஏதாச்சும் ஆர்மியில் இருந்த காலகட்டங்களில் வானொலியோடு உங்களுக்கு கிடைத்த அனுபவம்?
0: ஒரு அருமையான அனுபவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு என்னை வந்து ட்ரைனிங் முடித்து எனக்கு வந்து அவங்க போஸ்டிங் போட்டது வந்து பாகிஸ்தான் போர்டரில், லைன் ஆஃப் கண்ட்ரோலில், எதிரி முகாம்லிருந்து ஒரு 50 மீட்டர் தூரம், அந்த பங்கர்னு சொல்லுவோம், அந்த பங்கர் நேருக்கு நேராக கண்ணுக்கு எதிராக தென்படுற மாதிரி எதிரியோட இருக்கிற இடம் அந்த இடம். அங்கே வந்து எப்போவுமே ஃபயரிங் நடந்துட்டுருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும், டியூட்டியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைமில் இருக்கும். டியூட்டியை முடித்து கழித்து போய் நாங்கள் வந்து டென்ட்டு தான் அப்போது தங்குறதுக்கு. அந்த டென்ட்டில் வந்து இருக்கும்போது எங்ககிட்ட அந்த சின்ன ரேடியோ இருந்தது, பாக்கெட் ரேடியோ மாதிரி ஒரு ரேடியோ. ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ரெகுலராக டெல்லி ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து எந்த பார்டர் ஏரியாவாக இருந்தாலும் நல்லா எடுக்கும். ஸோ ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டுக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் போய் சேர்ந்து ஒரு மாதம் கழித்து தான் அது நம்ம ரிக்வெஸ்டில் நம்ம பேர் வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டில் வந்து நம்ம பேர் வருதா, நம்ம கேட்ட பாட்டை ஒலிபரப்புறாங்களா அப்படின்னு கேட்குறதே ஒரு அருமையான அனுபவம். வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு காட்டுப்பகுதியில் வானத்தை

0: இல்லை நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்துட்டு படுத்துட்டு அந்த வேலை செஞ்சு அந்த களைப்பை போக்குறதுக்காக ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டில் பாடல்கள் கேட்டது என்னால் மறக்க முடியாத அனுபவம். சொல்லப்போனால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்ததுன்னு சொல்லலாம்.
1: ஒரு தாய்மடி மாதிரி வானொலி வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்போவெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்தனோ, எப்போவெல்லாம் நான் களைப்பாக இருந்தனோ, எப்போவெல்லாம் எனக்கு ஒரு ஊக்கம் தேவைப்பட்டதோ அப்போ வந்து வானொலி தான் என்னை வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கு. பல மாதங்கள் நான் வந்து காஷ்மீர் பார்டரில் இருக்கும்போது வேறு எந்த விதமான ஒரு லெட்டர் கூட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வரும். ஆனால் கோவையிலோ தமிழ்நாட்டிலோ நடக்கக்கூடிய ஒரு செய்தி உடனுக்குடன் எனக்கு அங்கே தெரிய வந்தது என்பது வானொலியின் மூலமாகத்தான். அப்படி பார்க்கும்போது வானொலி வந்து எனக்கு ஒரு தேவதூதனாக தோன்றினார். ஏனென்றால் வீட்டில் என்ன நடக்குது, நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம கொங்கு நாட்டில், கோயம்புத்தூரில் என்ன நடக்குதுங்கிறது வானொலி மூலமாக, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 6:45 மாநில செய்தி, அது வந்து அங்கேயும் வந்து ஒரு பர்டிகுலர் சேனலில் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா இதுவும் வரும். லோக்கல் ப்ராட்காஸ்டாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சேனலில் வரும். அதில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து என்னால் மறக்க முடியாது.
1: வானொலி கேட்கறதுல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு, அடுத்த தலைமுறை வந்து இதே மாதிரி வானொலியை வந்து ரசிக்கிறாங்களா?
0: அடுத்த தலைமுறை வானொலி அப்படிங்கறத வந்து முதல்ல வந்து AM ரேடியோ இருந்தது, அப்புறம் ஷார்ட்வேவ் வந்தது, அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்தது. அது வரைக்கும் குடும்பத்தில் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எப்போ இன்டர்நெட் வந்ததோ அதில் வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்வேன். ஆனால் இப்போ நான் வந்து நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கேன், தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும். இதில் இராணுவத்தில் தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை மூணுலையும் சேர்றதுக்கு, அதிகாரியாக போகிறதுக்கு அவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்குன்னு ஒரு செட் ரூல்ஸ் வச்சுருக்கேன். அவங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் எபிலிட்டி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதை மூணையும் வந்து அவங்க பழகணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன், இவங்களை வந்து கம்பல்சரியாக நான் வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வச்சு காலையிலையும் மாலையிலையும் இங்கிலீஷ் நியூஸ் ஃபுல்லாக கேட்க வைப்பேன். ஸோ இது வந்து இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொண்டு போயிட்டுருக்கேன். நல்ல பலன் கிடைக்குது. ஆகாஷ்வாணி செய்திகளை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த ஊடகமும் கிடையாது. ஏன்னா உண்மையை உண்மையாக அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பது என்பது நமது ஆகாஷ்வாணி மட்டும்தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிவில் சர்வீசஸ்க்கோ வேறு எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கனாலும் ஆகாஷ்வாணி நியூஸை தான் நான் வந்து சோர்ஸை எடுத்துக்க சொல்வேன். வேறு எந்த சோர்ஸை விட முதல்ல இதை கேளுங்க. இதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புது வைக்கப் அவங்கள வந்து நோட்புக் வச்சுக்க சொல்லுவேன். செய்தியை கேளுங்க. சில ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாமல் போகும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக புது வேர்ட்ஸ் உங்களுக்கு காதில் விழுகும். அந்த வேர்ட்ஸை எப்படி அவங்க உச்சரிக்கிறாங்க, அந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாத வேர்ட்ஸை எழுதி வச்சு டிக்ஷனரியில் பார்த்து அந்த வேர்டுக்கு மீனிங்கை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவங்க மேலே ஏற்படுத்தியிருக்கு. ஆங்கிலமே தெரியாமல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆகாஷ்வாணி மூலமாக இன்று ஆங்கிலம் நன்றாக பேச கற்றுக்கொண்டு இராணுவத்தில் அதிகாரிகளாக இருக்காங்க.
1: கேட்கவே வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகாஷ்வாணி அதாவது வானொலிக்கு 90 அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து?
0: வானொலிக்கு 90 அப்படிங்கிறதே நம்ப முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் வானொலி என்றும் 16. எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் வானொலி அதோட தாக்கத்தை மக்கள் மேலே கண்டினியூஸாக கொடுத்துட்டு தான் இருக்குங்க. எஸ்பெஷலி பார்க்க போனால் ரூரல் ஏரியாஸ், கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இல்லாத ஏரியாவில் கூட எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வழிவகை இல்லாத காடுகளாகட்டும், மலைப்பகுதிகளாகட்டும், கூடலூர் அதுலேருந்து தாண்டி இருக்கிற ஏரியாவுக்கும் நான் போகும்போது மக்கள் வானொலியை விரும்பி கேட்கறத நான் இன்றைக்கும் பார்க்குறேன். ஸோ வானொலி என்னை பொறுத்த வரைக்கும் 90 ஆச்சுங்கிறது என்னால் நம்ப முடியல. வானொலிக்கு எனது வணக்கங்கள்.
1: அகில இந்திய வானொலி 90 ஆண்டை கடந்து 100 ஆண்டும் எட்டப்போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வானொலியை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் அப்படின்னா என்னென்ன ஆலோசனைகள் வந்து நீங்கள் தருவீங்க?
0: சுருக்கமாக சொன்னால் வானொலியை மீடியாவின் மார்க்கண்டேயன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வால்வ் ரேடியோவில் ஆரம்பித்து டிரான்சிஸ்டர் ரேடியோவுக்கு வந்து அதுக்கப்புறம் சேட்டலைட் ரேடியோவுக்கு போய் இப்போ மொபைல் ரேடியோ யுகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மற்ற எந்த மீடியாவுமே இந்த மாதிரி கண்டினியூஸான ஒரு ஸ்டெடியான வளர்ச்சியை பார்க்கல. திரைப்படங்கள்னால் ஒரு லெவலில் திரைப்படங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு, டிவி வந்தது. டிவி வந்ததுக்கப்புறம் சேட்டலைட் டிவி வந்தது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் டிவி, வெப் சீரீஸ், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி வந்தது. ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம உட்காந்து நேரடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மீடியமாக இருக்குது. வானொலி மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையானாலும் சைடு பை சைடாக வானொலியும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதிலிருந்துக்கிற செய்திகளையும் கிரகிச்சுக்கிட்டு நம்ம வேலையும் செய்யக்கூடிய ஒன்று. இன்னத்த நிலைமையில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது

0: வானொலி தான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் வானொலி மூலமாக எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அது எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் சேரணும், இளைய சமுதாயத்துக்கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து இதை இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம், அவங்களுக்கு உபயோகமாகிற ப்ரோக்ராம் இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதாக பார்த்து நம்ம கொடுத்தோம்னா வானொலி இன்னும் 100 என்ன 200 ஆண்டு காலம் கூட இதே மாதிரியான ஒரு மீடியமாக கண்டிப்பாக இருக்கும். மற்ற எந்த மீடியம் சாதிக்காததையும் அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி இன்னும் 200 ஆண்டுகள் ஆனாலும் சாதிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
1: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான அனுபவங்களை உங்களோடு வானொலிக்கு வந்து எந்த விதத்துல தொடர்பு இருந்தது, வானொலியை வந்து எப்படி அணு அணுவா நீங்க ரசிச்சீங்க அப்படிங்கிறது உங்களோட பேச்சில இருந்தே தெரிஞ்சது. நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
2: நேயர்கள் இருவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றது இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: Good morning, I am Saira Mujtaba. The headlines. Home Minister Amit Shah calls for sharper vigil on financial transactions, construction of buildings and sale and purchase of properties along international borders. National Testing Agency dismisses claims of NEET UG 2026 re-exam paper leak as false, warns of strict action against those spreading such content. West Bengal government to undertake major development initiatives to upgrade facilities at key religious sites across the state. India hands over 72 health facilities and 12 cultural heritage projects to Nepal. International Air Transport Association says India will be significant player to air traffic boom in Asia-Pacific region by 2044. And in football, India beat defending champions Bangladesh 3-1 to win SAF Women's Championship for record 6th time. And now the news in detail. Union Home Minister Amit Shah has called for a sharper vigil on financial transactions, constructions of buildings and sale and purchase of properties along the international borders. The directive came during a meeting chaired by Mr. Shah at BSF's Tripura Frontier Headquarters regarding the border areas of the northeastern state. More from our correspondent.
5: Home Minister directed that an examination of land records of the last 5 years be conducted. Mr. Shah said frequent operations against drug and arms trafficking must be conducted and the entire chain of contributors to drug trafficking must be dealt with the ruthless approach. He said that ensuring financial discipline in the border districts is the responsibility of the states. Mr. Shah directed that collectors and GST officials be trained and that the Central Board of Direct Taxes, CBDT, conduct a survey on fake currency. Home Minister said that camps must be organized to train people living along the border to tackle the threats of narcotics and firearms and instructed that the presence of Patwari sentinels, local police and PSF personnel be ensured in these camps.
6: For Akashbani News, Shuman Bhattacharji, Agartala.
4: The National Testing Agency or NTA has refuted the claims circulating on social media and messaging platforms regarding an alleged leak, advance access or sale of the NEET UG 2026 re-examination question paper. In a social media post, NTA said that such content is the work of organized cheating rackets that prey on the anxiety of students and their families. A report. The agency asserted that the integrity of the examination process remains fully intact and that all necessary safeguards are in place to ensure a fair and secure examination for candidates. NTA said it is actively identifying and reporting the offending channels, accounts and content to the concerned platforms and to cybercrime.

0: by 29 rupees per 14.2 kg cylinder, writes Sunday Pioneer. US and Iran trade strikes near Strait of Hormuz as talks hit a wall, writes the Sunday Statesman, while another story headlines, UN Food Agency says millions are being pushed into hunger by Iran war. The Sunday Statesman, in its editorial titled Beyond Hormuz, writes the geopolitical shock created by the Iran conflict is forcing countries far beyond West Asia to confront an uncomfortable reality. Energy security can no longer be built around a single set of political assumptions. For India, the renewed importance of Venezuela is less a story about one oil supplier and more a reflection of a changing global energy map. And finally, Sunday Tribune confronts a grim reality. Silent killer on our plates. WHO links unsafe food to 1.5 million deaths worldwide. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah calls for sharper vigil on financial transactions, construction of buildings and sale and purchase of properties along international borders. National Testing Agency dismisses claims of NEET UG 2026 re-exam paper leak as false, warns of strict action against those spreading such content. West Bengal government to undertake major development initiatives to upgrade facilities at key religious sites across the state. India hands over 72 health facilities and 12 cultural heritage projects to Nepal. IATA says India will be a significant player to air traffic boom in Asia-Pacific region by 2044. And in football, India beat defending champions Bangladesh 3-1 to win SAF Women's Championship for record sixth time. And with that, we end the morning news. Have a great day.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நேரம் 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்க போறோம். ரைட், ஓகே. அதாவது மூட்டைப்பூச்சியை கொல்லக்கூடிய நவீன மிஷின் அப்படின்னு சொல்லி ஒரு வடிவேலு காமெடியை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தாங்க கொசுவை கொல்லக்கூடிய ஒரு நவீன மிஷினை சீனா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த காமெடி மாதிரி கொசு மருந்தையும் அடிக்காம மக்களையும் துன்புறுத்தாம AI தொழில்நுட்பத்துடைய உதவி மூலமா லேசர் முறையில கொசுவை கொல்லக்கூடிய சாதனத்தை உருவாக்கி இருக்கு சீனா. ஜியாங்சு மாகாணத்துல இருக்கக்கூடிய தொழில்நுட்ப நிறுவனம் கடந்த 2022 வருஷம் இந்த சாதனத்தை உருவாக்க தொடங்குச்சு. இதுக்கான முன்மாதிரியை மட்டும் தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் செலவிட்டிருக்காங்க. வழக்கமான கொசு ஒழிப்பு தயாரிப்புகள் மாதிரி இல்லாம இந்த சாதனம் ரொம்ப சின்ன அளவிலான கொசுக்களை கூட துல்லியமா கண்டுபிடிச்சு லேசர் கதிர்கள் AI தொழில்நுட்பம் இது வந்து உதவுது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக. இது எல்லாமே ஒருங்கிணைச்சு தான் அந்த சாதனம் செய்யப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய AI கேமராக்கள் கொசுக்களுடைய நடமாட்டத்தை கண்காணிச்சு 3 மில்லி செகண்ட்குள்ள லேசர் கதிர் மூலமா அதை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டதாம். கொசு மருந்து மாதிரி நச்சு ரசாயனங்கள் இதில் பயன்படுத்துறது இல்லை. ஆக மொத்தம் மூட்டைப்பூச்சி கொல்லும் நவீன மிஷின் மாதிரி கொசுவை கொல்லக்கூடிய நவீன மிஷினை சீனா கண்டுபிடிச்சிட்டாங்க.

வல்லரசு படத்திலிருந்து தேவாவுடைய இசையமைப்புல ஹரிஹரன் சுஜாதா பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. உலகத்துடைய மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வு தொடங்க இருக்கு இந்த வருஷம் ஃபிஃபா வேர்ல்ட் கப். வந்து 48 அணிகள் வந்து அதுல பங்கேற்கிறாங்க. இது வந்து June 12, 2026 அன்னைக்கு அமெரிக்கா, மெக்சிகோ, கனடால தொடங்க இருக்கு. இதுல 48 அணிகள் பங்கேற்க இருக்காங்க. உலகத்துடைய மிகவும் மதிப்பு மிக்க விலையுயர்ந்த கோப்பைக்காக எல்லா அணிகளும் போட்டியிடுறாங்க. சரி, என்ன இருக்கு அந்த கோப்பை, அதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிஃபா இந்த உலக கோப்பையை வெற்றி பெறக்கூடிய அணிக்கு மிக விலையுயர்ந்த கோப்பை வந்து வழங்கப்பட இருக்கு. இந்த கோப்பை 18 கேரட் தங்கத்தால செய்யப்பட்டது. இதுல மொத்தம் 6.175 கிலோ தங்கம் இருக்கு. இந்த கோப்பையுடைய உண்மையான மதிப்பு அப்படின்னா $616,300 அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இந்திய ரூபாயில சுமார் 5 கோடி. ஆனா கோப்பையுடைய கலாச்சார முக்கியத்துவம், வரலாற்று மதிப்பும், பிராண்ட் மதிப்பு இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய சந்தை மதிப்பு $20 மில்லியன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சுமார் 160 கோடி அதிகமாக இருக்குமா. ஒவ்வொரு உலக கோப்பையுடைய இறுதிப் போட்டிக்கு அப்புறமா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கோப்பையை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரிஜினல் கோப்பை இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபிஃபா அமைப்பு கிட்ட திருப்பி தரணும். அவங்க அவங்களுடைய தலைமையகத்தில் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரதி கோப்பை, நகல் கோப்பை வந்து வழங்கப்படும். அதை அந்த அணி அவங்க கிட்ட வச்சுக்கலாம்.

0: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது. நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
4: நேரம் 8:45.
5: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை.
6: வானில் வர்ணஜாலம் படைத்திடும் பாட்டு பறவையே, வாசல்தோறும் தேனொளி பரப்பும் தேனிசை தென்றலே, ஒட்டுமொத்த ஊடகத்தின் அகரமே, நேயர்களின் மனதில் உயர்ந்து நிற்கும் சிகரமே, ஆகச் சிறந்த ஆகாஷ்வாணியே உனக்கு அகவை 90 ஆச்சரியம். ஆம் ஆச்சரியம், அகவை 90 மிளிர்கிறாய், வசீகரிக்கிறாய், பகலென்ன இரவென்ன என்றும் உடனிருக்கிறாய். காற்று பெட்டக பொக்கிஷத்தை வண்ணச் சொற்களால் அலங்கரிக்கலாமா? வானோடு கலந்து வண்ண தூரிகையால் இசையோவியம் நிரப்பிடும் ரீங்கார தேனிக்கு புகழாரம் சூட்டிடலாமா?

0: தேனிசை பரப்பி வரும் வானொலிக்கு வாழ்த்து மழை பொழிய வரும் நெஞ்சங்களை வரவேற்போம், வாருங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் எம் கே மணிமேகலை, கணித பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, டி வாடிப்பட்டி, தேனி மாவட்டம். காற்றென்ற ஊடகத்தின் வழியே உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எண்ணங்களின் பரிமாற்றத்திற்கும் தகவல்களை நம் குரல் மூலம் கடத்துவதற்கும் எத்தனை எத்தனையோ ஊடகங்கள் என்று இருந்தாலும் இதன் மூல ஆதாரம் வானொலி தாங்க. இந்தியாவின் தேசிய பொது வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் 1936 தொடங்கப்பட்டது. அதற்கு இன்று அகவை 90. 90 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் காற்றலைகளே கம்பீரமாக வளம் வருது. ஒரு புதிய கண்டுபிடிப்பு அதற்கு முந்தைய கண்டுபிடிப்பை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் வானொலியின் இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன பெட்டியில இருந்து எப்படி பேச்சு, பாட்டு, இசை அப்படின்னு பல விஷயங்கள் கேட்குதுன்னு வியக்க வச்சது நம்ம வானொலி தாங்க. வானொலியில ஒளிபரப்பப்படாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். நம் நாட்டின் ஆணி வேரான வேளாண்மை தொடங்கி தொழில் வளம், அனுபவ பகிர்வு, இசை, பாட்டு, வேலை வாய்ப்பு, அறிவியல், மருத்துவம், வங்கி சேவை, வர்த்தகம், இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை மனித சமுதாயத்திற்கு வழங்குறது நம்ம ரேடியோ தாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை வர்த்தகம். இத மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதுல வானொலி

விளம்பரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு நாட்டில் எதிர்பாராம நடக்கிற மழை, வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு தகவல்களை உடனுக்குடன் சொல்றதும் நம்ம வானொலி தாங்க. வானொலியின் சேவையை வியந்து பார்த்த பலர்ல நானும் ஒருத்தி. வானொலியில அறிவியல் தொடர்கள் ஒளிபரப்பு செய்வாங்க. ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு வானொலி அறிவியல் தொடர்களை எழுதி வழங்கும் வாய்ப்பையும் அத்தொடர்கள்ல பங்கு பெறும் வாய்ப்பையும் ஒரு சிறிய கிராமத்துல பணியாற்றும் எங்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் மதுரை வானொலி நிலையமும் எங்களுக்கு பெற்று தந்தாங்க. முதன் முதல்ல மதுரை வானொலி நிலையத்துல நுழையும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியான தருணம் இன்னும் என் நினைவுகள்ல வந்து போகுது. காலந்தோறும் கணிதம் என்ற நிகழ்வு தொடங்கி ஏஐ பற்றிய தொடரான இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் வரை எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. எம் பள்ளி மாணவர்கள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற வாய்ப்பும் மதுரை வானொலியால் வழங்கப்பட்டது. சமீபத்தில் சிறப்பு விருந்தினர் பகுதியில் கலந்து கொண்டு எம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வானுக்கு இல்லை எல்லை, வானொலி சேவைக்கும் ஏதுங்க எல்லை. படித்தவர் பாமரர் பெரியவர் சிறியவர் தொட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஏஎம் எஃப்எம் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை நிறைவாய் வழங்கி வரும் அகில இந்திய வானொலியின் சேவை பல்லாண்டுகள் சிறந்து விளங்க வானொலி நேயர்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.

வானொலி நெஞ்சங்களுக்கு என்றும் வளர் அன்புடன் வணக்கம் கூறுவது மதுரையிலிருந்து நா முத்தையா. 26 ஆண்டுகளுக்கு முன் கணக்கு அலுவலராக பணி நிறைவு செய்தேன். வானொலியின் 90ஆம் ஆண்டு விழாவில் வாழ்த்தி வணங்குவது மனநிறைவு தரும் அரிய வாய்ப்பாகும். எழுத படிக்க தெரிந்த நாள் முதல் ஈர்ப்புடையவற்றை பதிவு செய்து பாதுகாக்கும் பழக்கம் இயல்பாக பற்றி கொண்டது. பெற்றவற்றை பகிர்ந்து கொள்ளும் இயக்கத்துக்கு மருந்தாக வானொலி கை கொடுத்தது. பணி ஓய்வுக்கு பின் உலக விவரம் அறியும் ஆர்வம் அமைதி அளிக்கிறது. 80 வயது நிறைவு பெற்று சில ஆண்டுகள் சென்றுவிட்ட போதும் முதுமையிலும் கலகலப்பாக வாழ வழிகாட்டியாக வானொலி பயன்படுகிறது. நிதர்சனத்தை காட்டிலும் கற்பனை வலுவானது என்பார் ஐன்ஸ்டீன். வானொலி நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினரையும் நேரில் கண்டு நெகிழ்வுறும் மனநிறைவு கிடைக்கிறது. உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உலகை காணும் வாய்ப்புகள் வானொலி வழியே வருகின்றன. ஜான் ரோஃபின்ஸ் என்பார் படைத்த 100 வயதில் ஆரோக்கியம் என்னும் நூலில் வயதானோர் என்ற சொல்லாடல் இல்லை. வானொலிக்கும் வயது கிடையாது. வான்வெளியில் காற்றிருக்கும் வரை வானொலி பரவி நிலைத்து நிற்கும் என வாழ்த்துவோம். 1978ஆம் ஆண்டு ஒரு நாள் சென்னையை தாக்கக்கூடிய புயல் குறித்த எச்சரிக்கை வந்த வண்ணம் இருந்தது. புயல் சென்னையை நெருங்கியது. கடல் கொந்தளிப்பும் கடல் நீர் வெப்பமும் உணர முடிந்தது. சென்னை பட்டினப்பாக்கம் குடியிருப்புகளில் தரைத்தளங்களில் குடியிருந்தோர் மேல் மாடியில் தஞ்சமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கைவசம் இருந்த வானொலி பெட்டியுடன் மேல் மாடி சென்றோம். தகவல் தொடர்பு அடைபட்டிருந்த நிலையில் பதற்றத்துடன் இருந்தோம். நள்ளிரவில் புயல் சென்னையை விட்டு விலகி ஆந்திராவை நோக்கி திசை மாற்றம் அடைந்து விட்டதாக வானொலியில் செய்தி ஒலித்தது. நிற்கதியாய் செய்வது அறியாமல் குடும்பத்துடன் திகைத்திருந்த நிலையில் சென்னைக்கு புயல் தாக்கம் இல்லை என்று வானொலியில் ஒலித்தது இன்றும் காதுகளை துளைக்கிறது. எத்தனை உள்ளங்கள் வானொலியை வாழ்த்தியிருக்கும் என கணக்கிட முடியாது. இப்படி மக்களோடு ஒன்றிவிட்ட எத்தனையோ அரிய நிகழ்ச்சிகளை வழங்கும் வானொலி என்றென்றும் வாழும். மதுரை பண்பலை 103.3 வலம் வரும் நிகழ்ச்சிகள் வானொலிக்கு வாழ்த்துக்களை கொண்டு குவிக்கும் தரமான தன்மையை குறிப்பிட்டு ஆக வேண்டும். வள்ளுவ வாழ்க்கை விளக்கத்தை அதிகாலை வேளையில் இசையோடும் பொருளோடும் வழங்கும் நாளொரு குரல் நாள் சிறக்க உதவும் கருத்துக்களை தெளிக்கிறது. இணைத்தாலும் நல்லவி நிகழ்ச்சி கேட்பது நெறிபிறல்பற்ற அறமுறையான ஒழுக்கவியல் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இரவு நிகழ்ச்சியாக பட்டுச்சிறவில் ஒலிக்கும் பாடல்கள் இசை சுவைத்து இதமான உள்ளத்தோடு நாள் நிறை

0: செய்வதற்கு உதவுகிறது. இவ்வாறு உறக்கத்திலிருந்து விழித்து இரவு மீண்டும் உறங்கச் செல்லும் வரை எண்ணங்களை சீரமைத்து வாழ்க்கையை வளப்படுத்தும் அறவழி செயல்களுக்கு தூண்டல்களாக அமையும் நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித மேன்மைக்கு உரமாக அமைகின்றன. பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்கும் நற்செயல்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் துணை நிற்கும் என்பது அறிவியல் கூற்றாகும். எப்படி இருந்தோம் என்பதை எடுத்துக்காட்டி, எப்படி இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆசிரியராய் செவிக்கு விருந்தளிக்கின்றன. சாமானியரையும் சென்றடையும் எளிமையான ஊடகமாக வானொலி விளங்குகிறது. வானொலி கேட்டு எழுத்தறிவையும் படிப்பறிவையும் பெருக்கி கடிதம் எழுதுவதிலும் சிறப்பு நிலையடைய கற்றுக்கொண்டதாக மக்கள் கூற கேட்டதுண்டு. காற்றில் விரியும் கடித மலர்கள் போன்ற நிகழ்ச்சிகளை சான்றாக கூறலாம். மனித வளர்ச்சியையும் பெருமையையும் வெளிச்சமிடும் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நிறைய ஒலிபரப்பாகின்றன. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் அறிவார்ந்த நிகழ்ச்சி நன்றியுடன் என்றும் நினைவு கூறத்தக்கவை. செய்திகள் தரும் விவரங்களும் கேட்பவர்களை சிறப்பு நிலைக்கு உயர்த்தும். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். வாழும் பூமியை பசுமைப்படுத்திட வேண்டும் என்னும் முயற்சிக்கிறோம். மனித மனங்களை மேலும் பசுமையாக்கும் வானொலி வளம் பெருகிட வாழ்த்துவோம். நிகழ்ச்சிகள் கேட்டு பயன்பெறுவோர் உள்ளவரை, பிரபஞ்சம் உள்ளவரை வானொலி வளமாய் வளம் பெற வாழ்த்தும் உள்ளங்கள் நாளும் அதிகரித்து வருகின்றன. நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து நான் வந்து 1998 இந்த நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு வர்றேன். நான் வானொலினாலே என்ன சொல்வேன்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது ரேடியோ தான். இதில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பாகி வருது. எனக்கு பிடிச்சது அப்படின்னா செய்திகள் தான். மார்னிங் செய்திகள் வந்து நான் 6:30 வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அதை கேட்பேன். அந்த செய்திகளில் கேட்கும்போது முந்தைய நாள் நிகழ்வுகள், இன்றைய நாளினுடைய சிறப்புகள் எல்லாமே வந்து இந்த செய்திகள் வந்து கொடுக்கும்போது மனதில் வந்து ஆழமாக பதிகிறது. ரெண்டாவது வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள். நம்ம அகில இந்திய வானொலி வந்து அனைத்து நிலையங்களும் வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் தலையங்கமாக இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள், ஒரு 5 நிமிட தகவல்கள் வந்து எவ்வளவு பயனுள்ளதாக இருப்பினா, அந்த நிகழ்ச்சியை கேட்கும்போது ஒரு தகவலை வந்து இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே நிகழ்ச்சியில் வந்து நீதி கதையை சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி என்ன மனசில் வந்து ஆழமாக பதியுது. அது முடிவில் நகைச்சுவையும் சொல்வார். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வந்து நானும் நிறையா பங்களிப்பு செஞ்சுருக்கேன். இப்போ அண்மையில் நடந்த மதுரை வானொலி நடத்திய வாக்கத்தான் நிகழ்வுலையும் கலந்து கொண்டேன். அங்கே வரும்போது நம்ம ஆர்ஜிஏக்களில் பார்க்க முடிஞ்சது, நேர்களில் பார்க்க முடிஞ்சது. நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வானொலி வந்து நம்ம வந்து பல்வேறு வடிவில் இருக்குது. வித் பாரதி, கிசான் வாணி, யுவவாணி, அப்புறம் அந்த டிஆர்எம் சேவை, பண்பலை, மத்தியலை அப்படின்ற பல்வேறு அலைவரிசைகள் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்த பிறகு நம்ம செயலியிலேயே ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோயில் வரைக்கும் இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சிகளை வந்து ரொம்ப துல்லியமாக கேட்க முடியுது. அதே மாதிரி நம்ம செய்தி பிரிவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேவை வச்சுருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேவை என்னென்னா, நம்ம இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த நியூஸே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் அப்படின்னா எப்போ தேவையோ அந்த செய்திகளை வந்து நம்ம கேட்குறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 90 கடந்து இந்த வானொலி ஒழித்து கொண்டு இருக்கிறது. மேலும் பல ஆண்டுகள் இந்த சேவையானது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.

காலங்கள் கடந்தாலும் இளமை மாறாது நேயர்களின் நெஞ்சங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்து மழை பொழிந்த நன்மக்களுக்கும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வானலை வசந்தமாம்.

கேட்டது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

வகுப்புல இது வரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேஸ்னே நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னையில இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனை தொடர்ந்து சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில இன்பமயமான என்பதுகளின் பாடல் பேக் டு பேக்கா கேட்டு ரசிக்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவில் இருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தூர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேரம் காலை 9:02. நாம அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில நேயரது நான் உங்க அர்ஜிய மேஸ்ரீ. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு பேக் டு பேக் இன்பமயமான 80களில் வந்த பாடல்களை நாம கேட்க போறோம். 80s-ல வந்த பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல.

கேட்ட பாட்டு கிராமத்து அத்தியாயம் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடினது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. இனி தொடரும் பாடல் நெஞ்சில் ஒரு ராகம் படத்திலிருந்து எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலுக்கு இசை ராஜேந்தர், பாடலாசிரியர் ராஜேந்தர்.

0: எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு கேட்டோம். நெஞ்சில் ஒரு ராகம் படத்திற்காக பாடலை எழுதி இசையமைத்தவர் டி ராஜேந்தர். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்பமயமான 80களின் பாடல்களை கேட்டுருக்கோம்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடின பாட்டு கேட்டோம். கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை இளையராஜா. இனி கேட்க போற பாட்டு இளமை கோலம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாட்டு, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.

அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.

0: கோழி கூவுது படத்திற்காக பாட்டு கேட்டோம். சாம்வேல் கிரப், தீபன் சக்கரவர்த்தி, ஜி வித்யாதர் பாடினது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.
1: 103 இசையோடு என்றும் நீங்கள்
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். 80களில் வந்த இன்பமயமான பாடல்களை நாம கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம் தொடரும் பாடல், வசந்த அழைப்புகள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை எழுதி இசையமைத்தவர் T. ராஜேந்தர்.

0: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது. மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

சகலகலா வல்லவன் படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். பாடலை பாடியது இளையராஜா, பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. அதனைத் தொடர்ந்து 16 வயது நிலை படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். மலேசியா வாசுதேவன், பி சுஷீலா பாடினது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை இளையராஜா.

0: மெட்டி திரைப்படத்திற்காக பாட்டு கேட்டோம். இளையராஜா எஸ் ஜானகி பாடினது, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்பமயமான 80களில் வந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா பாட்டு ரங்கா திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் பாடினது, பாடலாசிரியர் வாலி, இசை சங்கர் கணேஷ்.

0: நேர்களின் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சியின் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கே ராமசாமி அவர்களுடன் நேரலை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 MHz.
0: நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இவ்வளவு நேரம் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில இணைஞ்சிருந்தோம். இன்பமயமான 80களில் வந்த பாடல்கள், க்ளோரியஸ் 80 சாங்ஸ் நம்ம கேட்டோம். பேக் டு பேக்கா ரொம்ப இனிமையான பாடல்களோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் 10 மணிக்கு செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 10:02 சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி வந்து தொகுத்து வழங்குறதுக்கு சாரு காத்திருக்காங்க. உங்கள் வீட்டு சண்டே இந்நேரத்துக்கு எந்திரிக்கிறோமா அப்படின்லாம் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களை எல்லாத்தையும் எழுப்பி ரெடியாக வைங்க. 10 மணிக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஃபோன் எடுங்க. 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூருக்கான முன்னிணைப்பு என்ன சேர்த்துட்டு

2312103 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு டக் டக் டக் டக் டக்குன்னு கால் பண்ணுங்க. சாரு உங்களுக்காக நிறைய கேம்ஸோட இங்க ரெடியா காத்திருக்காங்க. ஸோ உங்க வீட்டு குட்டிச்சை சுட்டிச ரெடியா கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண தயாராக்குங்க.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:23 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல அலைக்கடல் என திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமா அப்படிந்திருக்கும் அனைத்து சுட்டீஸுக்கும் எனது வணக்கம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதான். சரி ஓகே, நம்ம ஷோக்கில் போயிடலாம். குட் மார்னிங் சுட்டீஸ். சண்டே வந்தாச்சு, 10 ஆயாச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற கோவைக்குண்டான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணணும் நம்ம சுட்டீஸ் சாய்ஸ் கேம் ஷோவில் பங்கெடுத்துக்கிறதுக்காக. சரி, இன்னைக்கு கேம் ஷோ என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ இப்படி சொல்ல முடியும், அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. சுட்டீஸ் கால் பண்ணுவாங்க, அவங்க கிட்டே நம்ம வந்து ஃபன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்கள் வீட்டு குழந்தைங்க ரெடியாக இருக்காங்க, தூங்கி எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணி கால் பண்ணியே தீருவேன் அப்படின்னு இருந்தால் கட்டாயமாக நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். கேட்டுட்ருக்கீங்க சுட்டீஸ் சாய்ஸ்.

0: 10:28 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. யாரு வேணா ஷோக்கு கால் பண்ணலாம், ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரெடியா வெயிட் பண்ணிருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்திகிரியில இருந்து மிஷாலினி பேசுறேன்.
0: மிஷாலினி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கும். உங்க ஊர் கோத்தகிரி எப்படி இருக்கு?
1: நல்லா குளுக்குழுன்னு இருக்கு மேம்.
0: குளுக்குழுன்னு இருக்கேன் பாத்தீங்களா, வாரமான ஒரு வானிலை இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. வார வாரம் கோத்தகிரியோட நிலவரம் எப்படி இருக்குன்னு நாங்க உங்க மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம்.
1: என்ன
0: வார வாரம் கோத்தகிரி எப்படி இருக்கு அப்படிங்கறத நாங்க உங்க மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்க. சரி சொல்லுங்க, ஊர்ல இன்னைக்கு என்ன விசேஷம்?
1: ஒரு விசேஷமும் இல்ல மேம். ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, அது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு.
0: கொஞ்சம் ஜாலியா இருக்கு, கொஞ்சம் நிறைய கஷ்டமா இருக்குமோ?
1: ஆமா மேம், எல்லாம் புதுசு புதுசா ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அதனால கொஞ்சம் நாள் ஆகும் மேம்.
0: ஓ, இப்ப எந்த ஸ்டாண்டர்ட் போயிருக்கீங்க?
1: நான் 7th போறேன்.
0: 7th போயிருக்கீங்களா?
1: ஆமா.
0: புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா இல்ல இன்னும் ஜெல் ஆகலையா நீங்க அவங்க கூட?
1: லாஸ்ட் இயர் இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் மேம் என் கூட இப்ப இருக்கா.
0: அச்சச்சோ,
1: நாளைக்கு போய் எல்லா ஃப்ரெண்டையும் புடிச்சிருவேன் மேம்.
0: ஓ, கேங்கே அப்படி பிரிஞ்சிருச்சா?
1: ஆமா மேம்.
0: சரி விடுங்க, நீங்க ஜாலியா பேசுறீங்களா, அதனால உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க.
1: நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம், வாங்க நம்ம எல்லாம் விளையாடலாம், ஜாலியா விளையாடலாம், வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவேன்.
0: நீங்க எங்கிட்ட தான் கேக்கணும், நான் என்னதான் நீங்க ஃப்ரெண்ட் பிடிக்கணும்.
1: திருடன் போலீஸ் விளையாடலாம்.
0: அச்சச்சோ, அதுல எல்லாத்தையும் கண்டுபிடிக்க.

0: எனக்கு
1: வந்தா வித்தியாசமா இருக்கணும்ல. அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
0: என்ன
1: மேம்? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு?
0: ஜாலியா தான் மேம் இருக்கு. ஒரு மேம் நான் டெரரின்னு நினைச்சிட்டு இருந்தேன் லாஸ்ட் இயர்.
1: சரி சரி.
0: அந்த மேம் எனக்கு இப்ப இந்த கிளாஸ்க்கு வந்து ஓகே ஜாலி அப்படின்ட்டு நான் பார்த்தேன் மேம். நேற்று நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க மேம் என் கூட.
1: அப்படியா? சரி ஓகே. இப்ப வந்து உங்க ஊர்ல கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல்ல வந்து எல்லாரும் இருக்காங்க, டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஃபேனு அது இது எதுவுமே ஓடல. அப்ப வந்து சொல்றாங்க, மிஷல் நீ ஒன்னு பண்ணு, முன்னாடி போய் நின்று இந்த மாதிரி கரண்ட் கட் ஆயிருச்சு, அதனால எல்லாரும் புக் எடுத்து படிங்கன்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அமைதியா இருக்க சொல்லுன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லி அனுப்புறாங்க. நீங்க போய் எப்படி சொல்லுவீங்க?
0: நான் சொல்லுவேன், எல்லாம் அமைதியா இருந்தீங்கன்னா உங்களை மேமுக்கு தெரியாம நான் ஜாலியா விளையாட வைப்பேன்.
1: ஆஹா, இது என்ன புதுசா இருக்கு.
0: மேம் போனோடனே நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நம்ம அப்புறமேல் ஜாலியா விளையாடலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்ப கொஞ்ச நேரம் எடுத்து படிங்க, அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா விளையாடலாம்.
1: சூப்பருங்க.
0: இந்த
1: மாதிரி ஒரு கிளாஸ் லீடர் மட்டும் எங்களுக்கு இருந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும். ஆனா நாங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, பேசுனா பேர் எழுதி வச்சு இன்டூ மார்க் போட்டு வச்சிருவாங்க எங்களுக்கு எல்லாம். அவ்வளவு கொடுமையான ஒரு கிளாஸ் லீடர் தான் எங்களுக்கு இருந்தாங்க. பட் நீங்க சூப்பரான ஸ்வீட்டான லீடர், சரிங்களா? சரி, ஸ்வீட்டான லீடர்
0: என்ன இப்ப டிசிப்ளின் லீடரா மாத்திருக்காங்க மேம்.
1: ஓ வெரி குட், வெரி குட். ஸ்வீட்டான லீடர் மட்டும் இல்ல டிசிப்ளின் லீடரும் கூட. சூப்பர். உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்
0: மேம்? கத்தி படத்துல இருந்து செல்ஃபிக்குள்ள.
1: ஓகே, இதோ பாட்டு. தேங்க் யூ.
0: தேங்க் யூ.

0: சுட்டேஸ் ஸ்டைஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த சுட்டேஸ் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அல்லாபாளையத்திலிருந்து பேசுறோம்.
0: அங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: வருண்குமார்.
0: வருண்குமார் பேசுறீங்களா?
1: ஆமா.
0: ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்கூலுக்குள்ள போறீங்களா?
1: போறோம்.
0: இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறீங்களா?
1: இன்டர்நேஷனல்
0: ஸ்கூல். இல்ல, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறீங்களா அப்படினு கேட்டேன்.
1: இல்ல.
0: ஏன் இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போல? போறீங்களா? ஓகே, ரைட். உங்களுக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு மூணு சென்டென்ஸ் வந்து சொல்லுவேன். அதுல ஒண்ணு வந்து தப்பு இல்லைன்னா பொய்யா இருக்கும், சரிங்களா? அது என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். சொல்லிடலாமா? மயில் ஒரு பறவை, இது ஒரு சென்டென்ஸ், சரிங்களா? அடுத்து, பெண் மயிலுக்கு வண்ணமயமான தோகை இருக்கும், இது ரெண்டாவது. மூணாவது, மயில் இந்தியாவின் தேசிய பறவை, இதுல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து பொய் இல்லைன்னா தப்பு, அது எது? எனக்கு ஒரு பாயிண்ட், சரியா? சூப்பர். அடுத்து உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, அடுத்து உனக்கு மூணு வார்த்தை சொல்லிடலாமா? இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, சரிங்களா?
1: ஓகே.
0: ஓகே. வாத்துகள் நீரில் மிதக்கும். வாத்துடைய இறகுகள் நீரை வந்து அப்படியே உறிஞ்சிக்கும். அடுத்து, வாத்துடைய கால்கள் வலை மாதிரியான அமைப்பு இருக்கும், இதுல எது வந்து பொய்யான கூற்றுனா நீங்க எது சொல்லுவீங்க?
1: மூணாவதா?
0: வாத்தோட கால வலை மாதிரி இருக்காதா? இல்ல இல்ல, இது என்னன்னா, அந்த வாத்தோட ரெக்கை வந்து அந்த தண்ணியை வந்து

0: சீக்கிரம் உறிஞ்சாது, அந்த தண்ணியை வந்து தடுக்கிறதுக்கு உதவும். சரிங்களா? ஓகே, இதுல எனக்கு தான் பாயிண்ட், அதனால கிளாப் எனக்கு தான். ஓகே ரைட், உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: எங்க தங்கச்சி பேசுறா.
0: உங்க தங்கச்சி பேசுறாங்களா? சரி கொடுங்க.
1: ஹலோ
0: ஹலோ தங்கச்சிமா, உங்க பேர் என்ன? வர்ணிக்காவா?
1: ஆமா.
0: நீங்க என்ன ஸ்டாண்ட படிக்கிறீங்க?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: ஓ, ரெண்டு பேருமே தேர்ட் ஸ்டாண்டர்ட் தானா? ட்வின்ஸ் இல்ல நீங்க ரெண்டு பேரும்?
1: என்ன
0: பாட்டு ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கா? சரி பாட்டு கேக்கலாமா?
1: Yeah.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சுட்டி ஸ்டார்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 10:26 அடுத்த சுட்டி. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: அப்படியா?
1: இப்ப புது மேம் வந்துட்டாங்களா உங்களுக்கு?
2: என்ன
1: சாப்பிட்டீங்க? நான் ஒரு கேள்வி கேட்டா நானே அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்றது இல்லைங்களா? சரி, அதுக்காகவே உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துல. ஓகேவா? ரைட், ஓகே. நான் வந்து 95-19 தலைகீழா சொல்றேன் அப்படின்னா 90-95 அப்படின்னு சொல்லி சொன்ன உங்களுக்காக ஒரு பாட்டு கொடுத்துடலாம். என்ன பாட்டு வேணும்?
2: காட்டுமல்லி.
1: காட்டுமல்லி தோ பாட்டு.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: என்றும் நீங்கள்

0: மித்ரன் பேசுறீங்க.
1: ஓ மித்ரன் பேசுறீங்களா? எப்படி இருக்கீங்க மித்ரன்?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஓ நாங்க எல்லாருமே இங்க நல்லா இருக்குமே. எந்த ஸ்டாண்டர்ட் போயிருக்கீங்க நீங்க? 6th ஸ்டாண்டர்டா? 5th ஸ்டாண்டர்டா? ஓ பெரிய பையன் ஆயிட்டீங்க நீங்க.
0: ஆமா.
1: ஓகே, கிளாஸ் லீடரா நீங்க? அப்படியா? உடனே உங்களுக்கு கெத்தா இருக்குல்ல கிளாஸ் லீடர்னு சொன்னா.
0: ஆமா.
1: ஆனா கிளாஸ் லீடரா இருந்தா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுமே, அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்களா?
0: இல்ல கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், மானிட்டர் தான் பண்ணுவோம்.
1: அப்படியா? கியூட். ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க. ஜாலியா இருப்பீங்களா கிளாஸ்ல? சரி, ஓகே, ஜாலியா இருக்கீங்களா? அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டலாம், சரியா? நான் வந்து ஒரு லெட்டர் சொல்லுவேன், ஏபிசிடில ஒரு லெட்டர் சொல்லுவேன். அதுல வந்து நீங்க ஒரு மூணு ஃப்ரூட் சொல்லணும், ஓகேவா?
0: ஒரு ஃப்ரூட் சொல்லணும்.
1: மூணு மூணு.
0: ஓகே.
1: ஓகே சொல்லலாமா? எம்.
0: மேங்கோ.
1: ஓகே. சரி ரெண்டு கூட சொல்லுங்க. மேங்கோ வந்துருச்சு, அடுத்து என்ன வரும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா?
0: ஆமாம்.
1: சரி நான் சொல்லவா?
0: ஓகே.
1: மஸ்க் மெலன். உங்களுக்கு ஒரு பாயிண்ட், எனக்கு ஒரு பாயிண்ட், சரியா?
0: ஓகே.
1: சரி அடுத்து ஒரு லெட்டர் சொல்லுவா, அதில் வந்து ஒரு ரெண்டு கண்ட்ரிஸ் சொல்லணும், சரியா? நீங்க
0: ஓகே.
1: ஏ.
0: ஆர்மேனியா.
1: ஆ.
0: ஆப்கானிஸ்தான்.
1: சூப்பர். ஓகே, அடுத்து வந்து இன்னொரு லெட்டர் சொல்லுவேன், அதுல வந்து நீங்க ஏதாவது சிட்டிஸ் பேர் சொல்லலாம், ஓகேவா?
0: ஓகே.
1: ஆ, சி.
0: காயம்புத்தூர், சென்னை.
1: சூப்பர். மாத்தீங்களா? அழகா சொல்லிட்டீங்க. அழகா சொன்னதுக்காகவே உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்துடலாம். என்ன பாட்டு வேணும்?
0: தெனி படத்துல இருந்து.
1: ஆ,
0: இனாமினி சாங்.
1: இனாமினா டீக்கா சாங் வேணுமா?
0: ஆமா.
1: ஓகே, இத பாட்டு.
2: தூங்கு மூஞ்சி, லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மறவாண்டா.
3: டிஃபன் பாக்ஸ் சமய கட்டு அயன் பண்ணு, யூனிஃபார்ம்
2: மேட்ச் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு,
3: லேட் நைட் பாலிஷ் போடு, அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு,
2: டெய்லி லேட் கெட் அவுட்,
3: தூக்கம் போச்சு, டயர்ட் ஆச்சு,
2: ஹோம் வர்க் எஸ்கேப்,
3: டெய்லி இதே வேலையா போச்சு,
2: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி,
3: பிம்பிலிக்கி பிலாபி.

10:34 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சுட்டி ஸ்டாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஓகே, நான் வந்துட்டேங்க, எங்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுட்டி வெயிட் பண்ணிருக்காங்க. பேசலாம், வணக்கம். ஐயா வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?

10:41 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சுட்டீஸ் ஜாய் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேயர்களே, இன்று மதியம் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை இன்றோ கேட்டது இன்றும் இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய மறு ஒலிபரப்பு கேட்கலாம், மிஸ் பண்ணாம கேளுங்க. ஓகே, சுட்டீஸ் ஜாய் நிகழ்ச்சியில இருங்கிருங்க, இப்பதான் நாங்க வந்து எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு இருக்கோம், அப்ப போன் பண்ணிட்டு ஒரு பாட்டு மட்டும் பாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுட்டீஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு பாட்டு கேட்டு அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சுட்டீஸ் ஜாய்ஸ், உங்க வீட்டு குழந்தைங்களா இங்க பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படிங்கிற கோவை குண்டான முன்னினைப்பெண்ணை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: பத்து மணி 46 நிமிஷம் 22 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM சுட்டி சாய் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் அப்பா, பத்து வணக்கம் கேக்குதே, ரேடியோ பக்கத்துலயே நின்னுட்டு இருக்கீங்களா?
1: ஆமா.
0: ரேடியோல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துக்கோங்க.
1: ஓகே
0: ஓகே, குடு குடு ஓடி வாங்க பாக்கலாம். குடு குடு இந்த பக்கம் ஓடி வந்துருங்க. வந்துட்டீங்களா?
1: வந்துட்டேன்.
0: ஆ, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு ஜான்வி.
0: ஜான்வி, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட்.
0: எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: கோயம்புத்தூர்.
0: ஓ, கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க?
1: கணபதியில.
0: ஆஹா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பேசுறீங்களே. காலைல என்ன சாப்பிட்டீங்க?
1: காலைல தோசை சாப்பிட்டேன்.
0: தோசை சாப்பிட்டு எனர்ஜியா பேசுறீங்க இல்லையா?
1: என்னங்கா?
0: தோசை சாப்பிட்டு எனர்ஜியா பேசுறீங்க இல்லையா?
1: ஆமா
0: ஆமா ஆமா. சரி ஓகே, இதே எனர்ஜியில உங்களுக்கு கேம் வெச்சலாமா? நீங்க படக்க படக்குன்னு ஃபாஸ்டா பேசுறீங்கல்ல. அதனால நான் கேக்குற கேள்விக்கு ஒரு 30 seconds குள்ள நீங்க பதில் சொல்லிரணும். ஓகேவா?
1: ஓகே.
0: ரெடி ஸ்டார்ட். 1 2 3 போமா?
1: போலாம்.
0: தமிழ் மாதங்கள் சொல்லுங்க.
1: சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி.
0: ஆனி மாசத்தை காணமே விட்டுட்டீங்களா? சரி, வாரத்துல எத்தனை நாள் இருக்கு?
1: 14
0: தான் இருக்கா?
1: 7
0: கேள்விமா?
1: சொல்லுங்க. சிரிப்பி சொல்லுங்கக்கா.
0: ஃப்ரூட்ஸோட பேர் சொல்லுங்க.
1: ஃப்ரூட்ஸா?
0: ஆமா ஆமா.
1: தமிழ்லயே சொல்லலாமா?
0: ஆ, நீங்க தமிழ்லயே கூட சொல்லலாம், ஆனா சீக்கிரம் சொல்லணும்.
1: மாங்கோ, ஆப்பிள், பனானா, கிரேப், ப்ரோமிகிரானட், பப்பாயா, கிவி, மஸ்மலான், வாட்டர்மெலான்.
0: ஓஹோ, இதுதான் தமிழ் ஃப்ரூட்ஸ்ங்களா?
1: தமிழ்ல
0: அவ்வளவுதானா? நான் ஒரு கேள்வி கேட்டா
1: மகேஷ் மஹிபால்.
0: ஆ, சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் வந்து ஒரு கேள்வி கேட்டா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பதில் சொன்னீங்களா, அதுக்காக

0: உங்களுக்கு கை தட்டி இருக்க ஓகேவா? ம், சரி, ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து என்ன பாட்டு கொடுத்துடலாம்?
1: ரெட்ரோ. ரெட்ரோ வேணாம்.
0: பாட்டு வந்துட்டு இருக்கு கேளுங்க.

0: 10:54 காஷ்மீருக்கும் 101.3 FM-ல கேட்டுட்டு இருக்கீங்க சுட்டி ஸ்டார்ஸ். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான சுட்டிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர்ல இருந்து விகாஸ் பேசுறேன்.
0: விகாஸ் ரேடியோ பக்கத்துல நிக்கிறீங்களா? இப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? அப்படியே ரேடியோல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துக்கிறீங்களா? நீங்க பேசுறது எனக்கு ரெண்டா மூணா கேக்கும். வந்துட்டீங்களா? இன்னும் வரல போலயே. வந்தாச்சா?
1: வந்தாச்சு.
0: நிறைய காத்து அடிக்குதா உங்க ஊர்ல? காத்து சவுண்ட் இங்க கேக்குது.

0: சரி சொல்லுங்க, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 8th படிக்கிறேன்.
0: 8th போயிருக்கீங்களா? சரி ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு கேம், சரியா? உங்களுக்கு ஒரு கேம் ஷோ வைக்கலாமா?
1: ஓகே.
0: நான் வந்து உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா திருப்பி நீங்க என்ன ஒரு விடுகதை கேட்கலாம். ஓகேவா?
1: ஓகே
0: ஓகே, கேட்டலாமா?
1: ஓகே.
0: உலகமெங்கும் சுற்றும் அவனை ஒருவரும் கண்டதில்லை, அவன் யார்?
1: யாரு?
0: மறுபடி கேக்கவா? சரி ஓகே. உலகமெங்கும் சுற்றும் அவனை ஒருவரும் கண்டதில்லை, அவன் யார்?
1: காற்று.
0: காற்று. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? தெரியுமா, நான் ஆல்ரெடி க்ளூ கொடுத்துட்டேன் உங்களை சுத்தி காத்தடிக்குதுன்னு. சரி ஓகே, நீங்க பதில் சொன்னால என்ன ஒரு விடுகதை கேக்கலாம். என்ன விடுகதை கேப்பீங்க? மட்ட சாங். விடுகதையா? சரி ஓகே. நான் சொல்லிருந்தேன், நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கலாம்னு சொல்லிருந்தோம்ல, என்ன கேள்வி கேப்பீங்க? அம்மா சொல்லி தராங்களா?
1: கேக்குறது புரியல.
0: கேக்குறதே உங்களுக்கு
1: கட்டாய் கட்டாய் கேக்குது.
0: அப்படிங்களா? சரி ஓகே. உங்களுக்கு பாட்டு கொடுத்தல, என்ன பாட்டு வேணும்?
1: கோட் படத்துல இருந்து மட்ட சாங்.
0: சரி ஓகே, இதோ பாட்டு.

பத்து மணி 59 நிமிஷம் 27 நுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டீங்க. கலகலப்பா போச்சு நம்ம ஷோ. எப்படி ஒரு மணி நேரம் போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு நம்ம சுட்டீஸ் வந்து பேசியிருந்தாங்க. கால் பண்ண அனைத்து சுட்டீஸ்க்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 11 மணிக்கு செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆர்ஜே மேஸ்ரீ காத்திருக்காங்க. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேஷ்னி.

0: மறுபடியும் நம்ம சுட்டி ஸ்டைஸ் நிகழ்ச்சியா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை உருவாக்க அரசு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளாா்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை உருவாக்க அரசு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேரம் காலை 11:02. நாம அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. நிகழ்ச்சியில் இணையறது நான் உங்க ஆர்ஜே மெய்ஸ்ரீ. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 11 ஆனா இன்னைக்கு என்னடா கதையோட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு சண்டே, அதுவுமா காலங்காத்தால எந்திரிக்கும் போதே என்ன மனநிலையோட எந்திரிப்போமோ அதே மாதிரிதான் இன்னைக்கான ஒரு கதையோட நான் வந்திருக்கேன். பிரபஞ்சன் எழுதிய, அழகா ரசிச்சு ருசிச்சு எழுத மீன் அப்படின்னு ஒரு கதையோட வந்திருக்கேன். பிரபஞ்சனுடைய மீனுடைய கதை. இதுல பார்த்தோம்னா ஒரு 3-4 கேரக்டர்ஸ் தான் அதிகபட்சமா, ஆனா அவங்களுக்குள்ள நடக்கிறதும் அவங்களுக்குள்ள மீன் சிக்கி சின்ன பின்னம் ஆகிறதுமான ஒரு கதையை பிரபஞ்சன் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அந்த கதைய கேட்டலாமா?

நியூ படத்துல இருந்து பாட்டு கேட்டோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. நான் மேனேஜர் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. எஸ் மீன் அந்த கதையை நம்ம கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதுல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து ஒரு நாலு தான். அதுலயும் ஒரு முதன்மையானவங்க கிராமணி அப்படிங்கிறவர் தான். அவர் தான் இதனுடைய மையப்புள்ளி அப்படின்னே சொல்லலாம். இதுல இவங்க தான்ப்பா ஹீரோ அப்படின்னே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய ஒரு பார்ட்டை வந்து ரொம்ப அழகா பிரபஞ்சன் எழுதியிருப்பாரு. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. கணவனுடைய பெயர் கிராமணி, மனைவியினுடைய பெயர் ஆனந்தாயி. எவ்வளவு ஒரு இன்டிமேட் கப்பல் அப்படின்னா, அந்த ஆனந்தாயி அவ்வளோ அழகா உருகி உருகி ஆனந்து ஆனந்து அப்படின்னு கிராமணி கூப்பிடுவாரு. இவங்களும் வந்து என்னதான் அவங்களுக்கு மேலுக்கு முடியல அப்படின்னாலும் கணவன் என்ன கேட்டாலும் திட்டிக்கிட்டேனாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, அவங்க பையனுக்கே கல்யாண வயசு வந்துருச்சு. அப்போ எத்தனை வருஷம் அவர் எப்படி ஒரு 20-25 வருஷம்லாம் இருக்கும். 25 வருஷமா அவர் கேட்குற ஒரே விஷயம், ஆனந்து மீன் குழம்பு வச்சுத்தா, ஆனந்து மீன் குழம்பு வச்சுத்தா, இது மட்டும்தான். இந்த அம்மாவுக்கு காலையிலிருந்து மீன் குழம்பு வச்சு வச்சு வச்சு வச்சு அவருங்கனால ஓஞ்சு போயிடுவாங்க. கிராமணிக்கு 3 நேரமும் மீன் குழம்பு வேணும். அவ்வளவு இஷ்டம் கிராமணிக்கு. ஒரு மனுஷனால 365 நாளும் 3 நேரமும் மீன் குழம்பு சாப்பிட முடியும் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரு அப்படின்னு பிரபஞ்சன் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அவரோட அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், அவரோட ட்ரெஸ் எப்படி போடுவாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம். எல்லாரும் பனியன் போடணும் அப்படின்னா கையை உள்ள விட்டு, டிஷர்ட்லாம் போடணும்னா கையை விட்டு அதுக்கப்புறம் தலையில போடுவோம். ஆனால் இவர் தலைவலியாத்தான் எல்லாத்தையும் போடுவார். ஏன் அப்படின்னா கொஞ்சம் லூஸான சட்டை போடுவாராம். ஏன்னா அது அரைக்கை சட்டையா ஃபுல் கை சட்டையானே தெரியாம முக்கா கைக்கு தொங்குமா, நல்ல தொள தொள தொளன்னு ஒரு சட்டை, 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு அவருடைய மார்பில் இருக்கக்கூடிய வெள்ள முடியெல்லாம் அப்படியே எல்லாருக்கும் தெரியற மாதிரி அந்த 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு தான் அவர் ரோட்ல நடப்பாரு. அந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்பை, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கொண்ட கிராமணி. அந்த ஆனந்தாயி கிராமணிக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்தே இத்தனை வருஷமும் கழிச்சிட்டாங்க. ஆனந்து ஆனந்துன்னு மறுபடியும் கூப்பிடுறாரு. இன்னைக்கு என்ன மீன் குழம்பு தானே கேட்பாரு அப்படிங்கிற ஒரு சலிப்போடைய சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, உடம்பு என்னமோ மாதிரி இருக்கு, சளி பிடிச்ச மாதிரி இருக்கு, கார மீன் வாங்கிட்டு வந்து நிறைய மிளகெல்லாம் வச்சு அரைச்சு ஒரு குழம்பு வைக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. கிராமணிக்கு சளி பிடிச்சா மட்டும் மீன் வேணும்னு இல்லை, காய்ச்சல் வந்தா மீன் வேணும், கை வலி வந்தா மீன் வேணும், உடம்பு வலி வந்தா மீன் வேணும், என்ன வந்தாலும் மீன் வேணும். அது மட்டும் இல்லாம யாராவது எனக்கு உடம்பு சரி

தலைவலிக்குது அப்படின்னு வந்தாலும் இதுக்கு இந்த மீன் சாப்பிடு, அதுக்கு வயிறு வலிக்குதா இந்த மீன் சாப்பிடு அப்படின்னு மீன் வைத்தியம் சொல்றதுல இவர் அவ்வளவு ஃபேமஸா, அந்த அளவுக்கு அவருக்கு மீன் மீன் மீனுனா அவ்வளவு உயிரா இருக்கும். இதுல ஒரே ஒரு ஹைலைட் என்னன்னா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே பையன். அந்த பையனுக்கு மீனுன்னா சுத்தமா பிடிக்காது. இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளாரையும் கிராமணிக்கும் தன்னுடைய மகனுக்கும் இடையில ஆனந்தாயி எப்படி வச்சு சமாளிக்கிறாங்க சமையலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா?

அப்புறம் என்ன, கிழங்கா மீன் கிடைக்காமையா போயிடும். அதுவும் கிடைக்கலன்னா சுதம்பு இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒண்ணு வருத்துரு. கூட நெத்திலி கிடைச்சா அதை புட்டு வாங்கி செஞ்சிரு, இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு புட்டு செஞ்சிரு, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அப்பதான் எனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வெறு வெறுன்னு போறாரு. இப்படி ரெண்டு பேத்துக்கிட்டயும் நான் அல்லோலப்படுறனே, உங்களுக்கு மீன் வேணும், உங்க பையன் மீனை பார்த்தாலே மூஞ்சியை காட்டுறான், அவனுக்கு தினம் தினம் காய்கறி புதுசு புதுசா வேணும், ஒரே ஆளு, நான் எப்படி ரெண்டு பேத்துக்கு ரெண்டு சாப்பாடு சமைக்கிறது, முதல்ல சீக்கிரம் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பைய எடுத்துட்டு ஒரு 5 ரூபா நோட் எடுத்து பையில வச்சுட்டு இவங்க மீன் மார்க்கெட்டுக்கு போறாங்க. மீன் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஏதாவது கத்திக்கிட்டே இருந்தா நம்ம மேம் என்ன சொல்லுவாங்க, இது கிளாஸ் ரூமா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா அப்படின்னு கேட்பாங்களே, அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டை பிரபஞ்சன் வர்ணிக்கிறாரு. ஒரே கச்ச கச்ச கச்ச கச்ச கச்சன்னு அவ்வளவு மனுஷங்களோட சத்தம், ஒரே கூச்சலா இருக்கு, கும்பலா இருக்கு, அங்கங்க கூறு கூறா கூறு கூறா மீனை எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் கூறு கூறா கூறு கூறா வித்துக்கிட்டே இருக்காங்க. அந்த முக்க திரும்பும் போதே அப்படியே ஒரு வாசம் அடிக்குது, தூக்கி அடிக்குது. மீனை பிடிச்ச, அதாவது கிராமணி மாதிரி மீனை பிடிச்சவங்களுக்கு அது ஒரு நறுமணமா இருக்கும், அதே அவங்க பையனுக்கா இருந்தா அது ஒரு துர்நாற்றமா வீசும் இல்லையா. அதைதான் ரொம்ப அழகா சொல்றாங்க, மீனினுடைய மனம் மட்டும் நறுமணமா இருக்குதா துர்நாற்றமா இருக்குதா அப்படிங்கிறது வந்து அவங்க அவங்களுடைய டேஸ்ட பொறுத்துதான் அப்படின்னு வாசகர்களுக்கு ஒரு இக்கு வச்சு முடிக்கிறாரு பிரபஞ்சன் அந்த இடத்துல. அப்போ அப்படி ஒரு ஸ்மெல் வருது, அங்கங்க அங்கங்க அப்படியே கூச்சு கூச்சு கூச்சு கூச்சு வச்சிருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு மீன் மார்க்கெட்டுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி ஆனந்த் ஐக்கி ரெகுலர் கஸ்டமர் பவுனு அப்படின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா கிட்டதான் எங்க போனாலும் மீன் வாங்கும். அங்க எவ்வளவு மீன் என்ன வெரைட்டி எப்படி எல்லாம் இருந்தாலும் பவுன் அம்மா கிட்ட என்ன மீன் இருக்கோ அதை மட்டும்தான் ஆனந்த் ஐ வாங்குவாங்க, வேற யாருக்கிட்டையும் எந்த மீனுமே வாங்க மாட்டாங்க. ரொம்ப வருஷமா அது ஒரு ஹிஸ்டரி, அந்த ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஆனந்தாயி பார்த்தோன்னா வாமா வா அப்படின்னு சொல்லி டீ குடிச்சிட்டு இருந்த பவுனத்தாயி அந்த டீ கிளாஸ கீழே வச்சுட்டு என்ன மீன் வேணும் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. காரை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. காரையா பட்டாத்தான் பாக்கியம் அப்படின்னு ஒரு சொலவடைய அந்த இடத்துல ரொம்ப நாசுக்கா வைக்கிறாங்க. பட்டாத்தான் பாக்கியம் அப்படின்னா அதெல்லாம் சுலபமாலாம் கிடைக்காது, கடலுக்குள்ள போகும்போது வளையில அது யதார்த்தமா பட்டுச்சுன்னா நமக்கு லக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்ல, ஆனா அதுக்கு பதிலா சுதும்பு இருக்கு, கிழங்கா இருக்கு, காலா இருக்கு, கெளுத்தி மீன் இருக்கு, இதெல்லாம் நீ வாங்கிக்கிறியா, ஒரு கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாம் போட்டு வச்சேன்னு வச்சுக்கோவேன் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி கிழங்கா போடு அப்படின்னு ஆனந்தாயும் கிழங்கா வாங்கிட்டு நெத்திலி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன், என்கிட்ட இருக்கிறது 4 மீன் தான். சரி கையில என்னமோ பத்திய பொடியை வச்சுட்டு போறியே, யாராவது உங்க வீட்டுல உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா கையில ஒரு சின்ன பொட்டலை மாதிரி ஆனந்தாயி வச்சிருக்காங்க. ஆமா எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நெத்திலிய புட்டு பண்ணிட்டு கார மீன் இல்ல சுதும்பு இருந்ததுன்னா நான் குழம்பு வைக்கலான்னு வந்தேன். அவ்வளவுதானே, அதுக்கே உனக்கு நெத்திலியே வேணும், ஏதா சுறா இருக்கு. இந்த ஆக்சுவலா முழுக்க முழுக்க இந்த கதை முழுவதுமே எந்தெந்த மீனை எப்படி எப்படி சமைக்கிறதுங்கிறத பிரபஞ்சன் ரொம்ப அழகாகவே எழுதியிருக்காரு. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ சுறா இருக்கு, இதுல புட்டு வை உடனே சரியா போயிரும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த அம்மா வந்து கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்குறாங்க. 1.5 ரூபாயா அப்படின்னா 1.5 ரூபாய்தான், இதுதான் நான் சொல்ற ரேட். ஆக்சுவலா பவுன் தாய் எப்பயுமே அவங்களுடைய குணமே அவங்க என்ன விலை சொல்றாங்களோ பேரம் பேசாம வாங்கிடணும். பேரம் பேசினா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்ன பேரம் பேசினாலும் அவங்க சொல்ற விலைக்கு மட்டும்தான் மீனை கொடுப்பாங்க. 1.5 ரூபாயா என்ன நீ ஏமாத்திட்டேன்னா 1.25 ரூபாய்க்கு கொடுக்கலாம்ல, 1 ரூபாய்க்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு ஆனந்தாயி பேரம் பேச ஆரம்பிச்சோன்னே, இத்தனை வருஷமா நீ என்கிட்ட தானே வாங்கிட்டு இருக்க, சரி எனக்கு காசே வேண்டாம், நீ மீனை சும்மா வேணாலும் எடுத்துட்டு போ, நான் கொடுக்க மாட்டேன், உன்கிட்ட இந்த 1/2 காசு 1/2 காசு வாங்கி நான் என்ன பங்களாவா கட்ட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே டயலாக் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்தாய்க்கும் பவுனத்தாய்க்கும் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்ல இருந்து தான் இவங்க ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டாங்க. அது என்ன இன்சிடென்ட் ஆயிருக்கும்னு யோசிச்சுட்டே இருங்களேன்.

பன்னியாரும் பத்மினியும் படத்துக்காக பாட்டு கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் நினைச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. பிரபஞ்சன் எழுதிய மீன் கதையை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது என்ன ஆனந்தாய்க்கும் பவுனத்தாய்க்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், ரெகுலர் கஸ்டமர் வாடிக்கையாளர் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. ஆனந்தாயோடைய தம்பி ஃபேமிலி ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க திருச்செந்தூர்லேருந்து வந்ததுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கடல் மீனை வந்து அவங்க சாப்பிட்டதில்லை. இந்த நிகழ்வு நடக்கிறது பாண்டிச்சேரியினுடைய கடற்கரை ஓரங்களில். ஸோ அதனால் அங்கே மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனாலேயே கிராமணி வந்து மீன் பிரியராக கூட ஆயிருந்திருக்கலாம் இல்லையா. அப்படி இருக்கும்போது வஞ்சரம்னா ரொம்ப பிடிக்குமே என் தம்பிக்கு, இந்த அம்மா வஞ்சர மீன்னால அழகழகாக வெட்டி வச்சிருக்கே, சரி கேட்போம் அப்படின்னு கேட்குறாங்க. வஞ்சர மீன் இந்தா இந்த முழு மீன் எடுத்துக்கோ, 5 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. பவுனத்தாயி 5 ரூபாயின்னு சொன்னதும், என்னது 5 ரூபாயா, சரி ஒரு 3 ரூபாய்க்கு கூட, இந்த பேரம் பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதம்மா, 5 ரூபா வேணா எடுத்துகிட்டு போ. பேரம் பேசுறது அப்படிங்கிறதே ஒரு

கலை. 10 ரூபா பொருளை 2 ரூபாயில ஆரம்பிச்சு அப்புறம் 7 ரூபாயில வந்து நிக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எல்லாத்தினாலையுமே முடியுமா அப்படின்னா நிறைய பேத்தினால முடியாது, என்னாலையுமே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இவங்க 3 ரூபாய்க்கு ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாம் முடியாதுமா, சரி ஒரு 3-6 ரூபா அப்படின்னு இங்க பேரம் பேசுறது நடந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு தூரம் நீ கேக்குறதுனால இது வரைக்கும் நான் யாருக்குமே வந்து விலைய குறைச்சு கொடுத்ததே இல்லை. நீ பிடிவாதமா நிக்கிறனால 4 ரூபாய்னா குடு அப்படின்னு அந்தம்மா சொல்லுது. பவுனத்தாயி சொல்ல ஆனந்தாயி அவங்களோட சுருக்கு பையிலிருந்து ஒரு 4 ரூபாய் எடுத்து நீட்டும் போது நல்ல தடிமனான ஒரு கை, கை நிறைச்ச தங்க வளையல் இருக்கு, ஒரு கையில 5 ரூபா நோட்டு வந்து பவுனத்தாயி முன்னாடி நீட்டுறாங்க. இந்த பையன் இந்த மீன் கூரை அப்படியே இந்த பையில போடு அப்படின்னு ஒரு பையையும் நீட்டுறாங்க. பவுனத்தாயி நிமிந்து பார்த்தா கழுத்து நிறைய, கழுத்தே தெரியாத அளவுக்கு கழுத்து நிறைய செயின் நெக்லஸ் எல்லாம் போட்டு தங்க நகைகளால ரொம்ப அலங்கரிச்சிருக்க கூடிய ஒரு பொண்ணு. கழுத்து நிறைய நெக்லஸ் செயின் கை நிறைய தங்க வளையல் ஒரு கார்ல வந்து இறங்குறாங்க. பார்த்தாலே ரொம்ப வசதியான ஒரு வீட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பொண்ணு. எனக்கு பேரம்லாம் வேண்டாம், 5 ரூபாயா இல்ல 10 ரூபாயா இந்தா எடுத்துக்கோ அந்த மீனை கொண்டா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் முடியாதுப்பா, 4 ரூபாய்க்கு இவங்கள்ட்ட பேசியாச்சு வித்தாச்சு அவ்வளவுதான், அவங்களும் வேலை செய்யறேன்ட்டாங்க, நானும் எனக்கு இந்த விலை ஓகே அதனால நான் இவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது உனக்கு தேவை விலை தானே, நான் தான் நீ கேட்குற விலையை கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் இங்கே கொடுக்க வேண்டியதானேன்னா பவுனத்தாய்க்கு கோவம் வந்துருச்சு. சேலையை தூக்கி சொருகிட்டு எந்திரிச்சு நின்று சரியான சண்டைக்கு போயிட்டாங்க. உன்னோட பணத்திமிரலாம் இங்கே காட்டாத, வாடிக்கையாளர்னா என்னன்னு தெரியுமா, நாணயம்னா என்னன்னு தெரியுமா, சொல்லு வாக்கு சொன்னது தான், 4 ரூபாய்க்கு அந்த அம்மாட்ட பேசியாச்சு, 4 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன், இந்த காசை தூக்கிட்டு நீ போய்க்கோ, நீ எங்கே வேணாலும் போய் மீனை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை ஆனந்தாய்க்கு ரொம்ப மனசுக்கு வந்து தச்சிருச்சு. அப்போ வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் தன்னுடைய கணவர்கிட்டையும் மனைவி கிட்டையும், ஒரு வாக்கு சுத்தம்னா என்ன அப்படிங்கிறது, ஒரு நாணயம்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து பவுனத்தாய் கிட்ட தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மீன்னா அவங்கள தவிர நான் எங்கேயுமே வாங்க மாட்டேன். அவங்களுக்கு என்ன அப்படின்னா பணம் பெருசு கிடையாது, என்னுடைய கஸ்டமர் எனக்கு பெருசு, என்னை நம்பி என்கிட்ட ஒரு பொருள் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்பி வாங்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா இருக்கிறது மட்டும் என்னுடைய வேலையா இருக்கணும், வெறும் காசுக்காக எல்லாம் நான் வைக்க கூடாது அப்படிங்கறத அவங்க ஒரு பெரிய கொள்கையாகவே வச்சு வந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் யோசிச்சுட்டே இங்க ஆனந்தாயி மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. முடிச்ச உடனே அப்படியே கண் அசர்ற நேரமா பார்த்து திடீர்னு ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா தன்னுடைய மகன் பேரு நடராஜ் மில்லு வேலைக்கு போயிட்டு இருக்கான், ஷிஃப்ட் முடிச்சு சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். சைக்கிள் நிறுத்துற சத்தத்துல அவங்க அம்மா எந்திரிச்சிட்டாங்க. அம்மா சாப்பிடலாமா அப்படின்னு, இருப்ப கைகால் மூஞ்சி கழுவிட்டு வாப்பா இலையை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இலைய வச்சு சாப்பாடு போட்டு என்னம்மா செஞ்ச மீன் குழம்பு தான், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பத்திய பொரியெல்லாம் போட்டு கொஞ்சம் காரசாரமா நல்லா வச்சிருக்கேன்ப்பா, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்மா. என்னம்மா எப்ப பாரு மீன் மீன் மீனுன்னு, ஒருத்தங்கனால எப்படிதான் 365 நாளும் 3 நாளும் மீன் சாப்பிட முடியும் அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஒரு காய்கறி வாங்கி நீ சமைக்க கூடாதா, ஏண்டா இருக்கிறது ஒரே ஒரு ஆள் நானு, உனக்கு ஒரு சமையல் உங்க அப்பாவுக்கு ஒரு சமையலாம் நான் சமைக்க முடியும், போய் மறுபடியும் இதே டைலாக திரும்ப சொல்றாங்க. முதல்ல சீக்கிரம் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒன்னு, வர்ற பொண்ணாவது எனக்கு மீன் பிடிக்காத பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. நடராஜனுக்கு உலகத்திலேயே முதல் எதிரி இந்த மீன் தான். மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. வாரத்துல 7 நாள் ஒருத்தங்கனால மீனை எப்படிதான் சாப்பிட முடியும், உங்களுக்குலாம் வந்து எப்படிதான் உடம்புக்கு ஒட்டுக்குதா, உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்னு கேட்கற அளவுக்கு அவனுக்கு ஒரு ஆச்சரியம். அவங்க அப்பா எப்படின்னா காலையில இட்லிக்கு வகை வகையா சட்னி வச்சிருந்தாலும் முன்னாடி நாள் நைட்டு வச்சு சுண்ட வச்ச மீன் குழம்ப சாப்பிடுறதுன்னா அவ்வளவு இஷ்டம். நடராஜுக்கு ஒரு மாசத்துல 2 நாள் தான் ரொம்ப சந்தோஷமான நாள்னு பிரபஞ்சன் சொல்றாரு. ஒன்னு அமாவாசை, இன்னொன்னு கிருத்திகை. அன்னைக்கு வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் தான் வைப்பாங்களா, மீன் குழம்பு வைக்க மாட்டாங்களா, அதையும் கிராமணினால தாங்கிக்கவே முடியாது. சாயந்தரம் வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு நைட்டுக்கு கட்டாயமா ஏதாவது கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன மீனையாவது எடுத்து குழம்பு வச்சிடணும், அப்பதான் அவருக்கு வந்து நிம்மதியா இருக்குமா. இஃப் சப்போஸ் நம்ம வீட்டுல செய்யற மாதிரி மத்தியானம் சாம்பார் மீந்து போச்சுப்பா, இதையே நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ நைட்டு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னா, நைட்டு தலை வலிக்குது கால் வலிக்குது, அங்க புடிச்சிருச்சு இங்க புடிச்சிருச்சு, பருப்பு எனக்கு செரிமானம் ஆகல, மத்தியானம் சாப்பிட்ட பருப்பு எனக்கு ஜீர்ணமாகல, வாயு அப்படி இப்படின்னு பயங்கரமா யாரையுமே தூங்க விட மாட்டாங்களாம். இதுக்கு பயந்துட்டே அன்னைக்கு நைட் எடுத்து மீன் குழம்பு செஞ்சு வச்சிருவாங்க. அப்படி ஒரு மீன் பிரியர்னு சொல்ல முடியாது, மீன் வெறியர் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஒரு மீன் ரசிகரும் கூட இந்தந்த மீனை இந்தந்த விதமா சமைக்கணும் அப்படின்னா அது அவருக்கு தான் தெரியும். அதை பிரபஞ்சன் ஒரு லிஸ்டாவே கொடுத்துருக்காரு. திடீர்னு தப்பு தப்பு தப்பான ஒரு நாள் கதவு தட்டுற சத்தம் ஆனந்தாயி திறந்து

பார்த்தா அவரோட சைஸுக்கு தொப்பர மழையில நனைஞ்சிட்டு எங்கேயோ போய் மீன் வாங்கிட்டு வந்து இப்பவே எனக்கு இதை சமைச்சு கொடு நிற்கிறாரா, அந்த அளவுக்கான மீன் வெறியர் தான் கிராமணி. எந்தெந்த மீனை எப்படி எப்படியெல்லாம் சமைக்கணும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. பாட்டுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாமா?

சொந்தி மாலைய எங்க மனச உனக்கு தந்தோமே. மதராசப்பட்டினம் படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பிரபஞ்சன் எழுதிய மீன் கதையை நம்ம தொடர்ந்து கேட்கலாம். கிராமணி வந்து தான் மீன் வெறியர்னெல்லாம் சொன்னமே, எப்படி எப்படி எல்லாம் மீனை சமைக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம ஒரு நோட்ஸ் வாங்கி கற்றுக்கணும் அப்படிங்கிறவர் தான். அப்படி நாக்கு மீனை கொழம்பு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாக்கு மீனை குழம்பே வச்சிடக்கூடாது. அப்படி ஒருத்தவங்க குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை தெரியுமா. ஏன்னா நாக்கு மீனை வறுக்க தான் செய்யணும், அந்தளவுக்கு ஹார்ஷாக பேசுகிறாரு. வவ்வா மீன் அப்படின்னா அதை குருமா தான் வைக்கணும் அப்படிங்கிறாரு. காணாங்கழுத்த மீன் தான் இருக்கிறதுலையே வந்து ரொம்ப மட்டமான மீன், அதை வந்து சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. சுண்ணாம்பு வாழை மீனை பஜ்ஜியாக தான் போடணும் அப்படிங்கிறாரு. அவர் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செய்முறை விளக்கத்தோட வச்சிருக்காரு. இந்த கதையை படிக்கிறவங்க யாராலையுமே, அதுவும் சண்டே காலையில இப்படி ஒரு கதையை படிச்சோம்னா மத்தியானம் மீன் சாப்பிடணும்னு தோணாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான வரிகளோடையும் அந்த ஸ்லாங்கோடையும் ரொம்ப அந்த ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும்ல, அது அந்த கடலோர மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய அழகான ஸ்லாங்ல பிரபஞ்சன் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. நம்மால் நடராஜனுக்கு தான் இப்ப வந்து முழுக்க முழுக்க இந்த கதை முழுவதும் அவர் நடராஜனை ஒட்டியே டிராவல் ஆகும். இத்தனை நேரம் வந்து கொஞ்ச நேரம் பவுனத்தாயி சுத்தி டிராவல் ஆச்சு, அடுத்து கிராமணியை சுத்தி டிராவல் ஆச்சு, அந்த மாதிரி இப்போ நடராஜனை சுத்தி டிராவல் ஆக போகுது இனி அடுத்து வரக்கூடிய சில நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில இப்படி எப்பப்பாரும் மீன்லையே மூழ்கி மூழ்கி மூழ்கி இந்த சூழல்ல ஆளாகி வளர்ந்து வந்தா நடராஜ். மீன் பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போய் ஒரு வெறுப்பு உண்டாகிடுச்சு. அதனால இவனுடைய அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா, நான் கல்யாணம் பண்ணிட்டு வர போற பொண்ணுக்கு மீன் பிடிக்க கூடாது, அது மட்டும்தான் அவனுடைய ஆசையா இருக்கு. ஷிஃப்ட் முடிச்சு வந்து தூங்குறான். நைட்டு ஒரு கனவு, இந்த கனவு மட்டும் கேளுங்களேன். ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் மீன் அலையலையா அலையலையா படையெடுத்து வருது. இதில் ஹைலைட் என்னன்னா ஒவ்வொரு மீன் கையிலையும் ஒவ்வொரு கத்தி இருக்கு. அந்த மீனெல்லாம் நடராஜனை கத்தியை வச்சு சுத்தி சூழ்ந்துருச்சு. டேய் மீன் இன துரோகி கொலைகாரன், உன்னை நான் என்ன செய்யறோம் பார், எங்களை எல்லாத்தையும் ஃபேமிலியோட நீங்க வந்து கொன்னு கொன்னு சாப்பிட்டீங்கல்ல, இப்போ பாருங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லா மீனும் ஒவ்வொரு கத்தியை வச்சுட்டு நடராஜன் வயிற்றுல கீறி கீறி கீறி குத்தி கொலை பண்ற மாதிரியும் இதை எல்லாத்தையுமே ஒரு ராட்சச ரூபத்துல ஒரு பெரிய மீனா அநேகமா அந்த திமிங்கலமா இருக்கும் அப்படின்னு பிரபஞ்சன் எழுதுறாரு. ஒரு சோஃபா உட்காந்து இதை எல்லாத்தையும் பார்த்து கை கொட்டி ரசிக்கிற மாதிரி ஒரு கனவு. அந்த கனவை பார்த்தோன்னே தப்பு தப்பு தப்புன்னு எல்லாம் எந்திரிச்சா வேத்த ஊத்துது. அப்பாடா கனவு தானா, நம்மளை யாரும் கொலை பண்ணலையா, சரி தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் படுப்போம் அப்படின்னு தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் படுக்கிறாரு நடராஜன். மறுபடியும் ஒரு கனவு வருது. அந்த கனவு அதுக்கு மேல அதிபயங்கரமா இருக்கு. இதே மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு கல்லறை மாதிரி என்னமோ தெரியுது. என்னது கல்லறையா அப்படின்னா, ஆமா அந்த ஒரு பெரிய மனுஷன், மனுஷனுக்கு ஒரு பெரிய வயிறு இருக்கு. வயிறுனா நார்மல் வயிறு இல்லை, ரொம்ப பெருசாக ஒரு வயிறு இருக்குது. அந்த வயிற்றுக்குள்ளார ஒரு கல்லறை இருக்குது. அந்த வயிற்றுக்கு மேலே முகத்தை பார்த்தா அது நடராஜன் மாதிரி தான் இருக்குது, அவனை மாதிரியே தான் அவனுக்கு தெரியுது. கல்லறை இன்னும் மூடப்படலை, அதனோட வாய் வந்து நல்லா ஓப்பன்லேயே தான் இருக்குது. கிராமணியும் ஆனந்தாயும் அவங்க அம்மாவும் அப்பாவும் கூட கூடையாக வண்டி வண்டியாக கொண்டு வந்து மீனை அந்த கல்லறைக்குள்ளே கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த கல்லறை ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, அந்த

ஓப்பன் ஆயிருக்கு, அதுல கொட்டிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில நடராஜனையும் ஒரு கருப்பு வண்டியில இழுத்துட்டு வந்து அந்த கல்லறையில போட்டு மூடுறாங்க. கல்லறையில இருந்து மீன் எல்லாம் இவனை பார்த்து அப்படி சிரிக்குது, சுத்தி சுத்தி கும்மி அடிச்சு சிரிக்குதான். எங்களையா சாப்பிட்ட அப்படின்னு கும்மி அடிச்சு சிரிக்குதான். மறுபடியும் திடுக்கிட்டு தபால் துபில் எந்திரிக்கிறான் நடராஜன். நம்ம கல்லறையில தான் இருக்கும் போல, இந்த தடவை கனவுன்னு உணரல, கல்லறையில தான் இருக்கும் போல அப்படின்னு அழுகுறான். அப்புறம் பார்த்தா ரெட் கலர்ல நைட் லேம்ப் எரியுது. கல்லறையிலலாம் நைட் லேம்பா எரியும், இது என்ன நைட் லேம்ப் பெரியது, ஓ நம்ம வீடு தானா, நம்ம பெட்ரூம் தானா அப்படின்னு அப்போத்தான் அந்த சுய உணர்வுக்கே வந்து அப்பாடி அவ்வளோதான், அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, இனி என்ன ஆனாலும் சரி இந்த குடும்பத்திலிருந்து மீன் குழம்பு மட்டும் சாப்பிடவே கூடாது, இவங்க இருந்தால் மீன்கிட்டயே நம்மளைய கொலை பண்ண வச்சு மீனே நம்மளை கொல்ற அளவுக்கு இவங்க பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி எப்படி எப்படியோ பேசி ஒரு திருமணம் நடந்தாயிருச்சு. கொஞ்ச நாள்லயே ஒரு 2-3 மாசத்துலயே திருமணமும் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்சிருச்சு, முதல் இரவுக்கு போறாங்க, பயந்துகிட்டே போறான். ஃபர்ஸ்ட் நைட்ல எல்லாமே ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் இருக்குது. பக்கத்துல ஒரு டேபிள்ல பழம் வச்சிருக்காங்க, ஸ்வீட் எல்லாம் வச்சிருக்காங்க, பலகாரம் எல்லாம். யாராவது இதுக்குள்ளார மீனை உள்ள புகுத்தி வச்சிருந்தா என்ன பண்றதுன்னு ஒன்னொன்னே எடுத்து மீன் வாசம் வருதா அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பாக்குறா நடராஜன். அந்த அளவுக்கு ஒரு டிராமாக்குள்ளேயே உள்ளாக்கிட்டாரு. புது மனைவி, அவங்க பேரு சுமதி, உள்ள வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு மனைவி கிட்ட புதுசாக பேசுகிறோம் அப்படிங்கும்போது கல்யாணம் ஆன புதுசில் கணவனுக்கு வந்து மனைவி கிட்ட கேட்குறக்கு 1000 விஷயம் இருக்கும் இல்லையா, 1000000 விஷயம் கூட இருக்கும். ஆனால் நம்ம நடராஜனுக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ மாதிரிலாம் அப்போ ஃபோன் இல்லை இல்லையா, இந்த கதை எழுதி 50-60 வருஷம் இருக்கும். அப்போ ஃபோன் இல்லை, டெக்ஸ்ட் பண்ண முடியாது, ஃபோன் பேசி கேட்க முடியாது. ஸோ திருமணத்திற்கு பிறகுதான் பேசுகிறாங்க. அப்போ என்ன கேட்டிருப்பாங்க, இந்த உலகத்துல 1000 பேர் 1000 கேள்வி கேட்டாலும் இங்கு நடராஜன் என்ன கேட்டா இந்த பாட்டுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க, என்னதான் இந்த நடராஜன் கேட்டிருப்பான் சுமதி கிட்ட.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். படித்ததில் பிடித்தது கேட்டு இருக்கோம். பிரபஞ்சன் எழுதிய மீன் கதையை பத்தி என்னதான் அப்படி ஒரு கேள்வி, அதுவும் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல போய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உனக்கு மீன் பிடிக்குமான்னு கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாலகிருஷ்ணன் அவங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா உண்மையும் அதுதான், அவர் வந்து அப்படி யோசிச்சு கேட்ட கேள்வி என்னன்னா உனக்கு மீன் பிடிக்குமா அப்படின்னு தான். அந்த பொண்ணு மிரண்டு போயிருச்சு. நான் படித்த நாவல்ல, நான் பார்த்த படத்துல இப்படியெல்லாம் யாருமே கேள்வி கேட்டது இல்லையே, நான் இப்ப என்ன பதில் சொல்லணும், பிடிக்கும்னு சொல்லணுமா பிடிக்காதுன்னு சொல்லணுமா, அவருக்கு பிடிக்கும்னு சொன்னா பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொன்னா பிடிக்குமா, இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பட்டும் படாம சரி சேஃபர் சைட்ல இருப்போம், பிடிக்கும் ஆனா அதிகமா பிடிக்காது அப்படின்னு ஒரு பதில சொல்லிருச்சு. நடராஜனுக்கு நிம்மதியா இருந்துச்சு, பிடிக்குமா ஆனா என்ன ஒரு சந்தோஷம், அதிகமா பிடிக்காதான் அப்படின்னு. கடைசியா அந்த கதையோட எண்டிங்க பிரபஞ்சன் இப்படி முடிக்கிறாரு, மாப்பிள்ளையும் பொண்ணும் எல்லாம் மறுவீடெல்லாம் முடிஞ்சிச்சு, காலையில இட்லி வடை சட்னி சாம்பார் இவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரே வெஜிடேரியன் மீலா வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இவர் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புறாரு, அந்த மில்லு வேலைக்கு கிளம்புறாரு. ஷிஃப்ட்டுக்கு கிளம்பும் போது சொல்லலாம் அப்படின்னு, நான் போயிட்டு வர்றேன் சுமதி அப்படின்னு சொல்லலான்னு திரும்பும் போது ஒரு செயல், அந்த செயலோட பிரபஞ்சன் முடிக்கிறாரு. அது என்ன செயல்னு யோசிச்சுக்கிட்டே இருங்களேன்.

0: அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
2: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
2: படித்ததில் பிடித்தது கேட்டுட்ருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல். எத்தனை மெசேஜஸ் கடைசியாக என்னதான் இருக்கும் அப்படின்னு அவங்கவுங்களுடைய கற்பனைகளில் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு வரேன் சுமதி அப்படின்னு நடராஜ் சொல்லும்போது, இட்லி, சட்னி, சாம்பார், வடை எல்லாம் இருந்தாலும் முந்தாணி நாள் வச்ச சுண்டின மீன் குழம்பு இட்லியில் ஊற்றி நல்லா குழப்பி குழப்பி சாப்பிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த சுண்டி போன மீன் குழம்புல ஒரு தலைப்பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தலைப்பீஸை வாயில் வச்சு சர்ன்னு ஒரு சத்தத்தோடு சாப்பிடும்போது நடராஜனால் ஒன்றுமே பண்ண முடியல, மீன் குழம்பு வாசம் தூக்கி அடிச்சுது அப்படின்னு பிரபஞ்சன் கதையை நிறைவு செஞ்சுருப்பார். அந்த வகையில் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் அதே மாதிரி பதில் கொடுத்துருந்துருக்கீங்க. விஜயகுமார் வரதராஜபுரத்துலேருந்து, அந்த பொண்ணு மீன் வறுவல் சாப்பிட்டே இருந்ததை இவன் பார்த்துருப்பாங்க, வேற ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கெளுத்தி மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ரமேஷ் சொல்லியிருக்கிறாரு. கூட பாலா திருப்பூர்லேருந்து, இட்லிக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருந்தா, அதை தான் அவள் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இட்லிக்கு நேற்று வச்ச மீன் குழம்பு சுண்ட காய்ச்சி சட்டியிலிருந்து எடுத்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க, தமிழ் படங்களில் இப்படித்தானங்க ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்கிறாரு மணிகண்டன், துரை மணிகண்டன் ஆச்சிப்பட்டியிலேருந்து. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, இதே தான் அவங்களும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நடராஜனுடைய நிலைமை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நாம இவ்வளவு நேரம் கேட்ட இந்த கதை பிரபஞ்சன் எழுதிய மீன் அப்படிங்கிற கதை.

சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம இதுவரைக்கும் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. பிரபஞ்சனுடைய மீன் கதையோட இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி வலம் வந்தது. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை இணைந்திருந்தது RJ மேஸ்ரீ. நன்றி நேயர்களே.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நேற்றைய நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு கேட்கலாம்.
1: அர்த்தமுள்ள அரட்டை.
2: ஹலோ, என்ன பலத்த யோசனையில இருக்க? அது வேற அந்த மோட்டு வலையை பார்த்துட்டு ஒரே யோசனையோ யோசனை. கையில இவ்வளவு பெரிய சில்வர் டப்பா வேற வச்சிருக்க, என்ன இருக்கு அந்த சம்பளத்துக்குள்ள?
0: எல்லாம் நீங்க கொடுத்த ஐட்டம் தான். நீங்க கொடுத்த இந்த உருண்டைகளை வச்சுக்கிட்டு வாழ்க்கை என்னும் உருண்டையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்.

0: ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நேற்றைய நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு கேட்கலாம்.
1: அர்த்தமுள்ள அரட்டை.
2: ஹலோ, என்ன பலத்த யோசனையில இருக்க? அது வேற அந்த மோட்டு வலையை பார்த்துட்டு ஒரே யோசனையோ யோசனை. கையில இவ்வளவு பெரிய சில்வர் டப்பா வேற வச்சிருக்க, என்ன இருக்கு அந்த சம்பளத்துக்குள்ள?
0: எல்லாம் நீங்க கொடுத்த ஐட்டம் தான். நீங்க கொடுத்த இந்த உருண்டைகளை வச்சுக்கிட்டு வாழ்க்கை என்னும் உருண்டைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: அடாடாடாடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். ஆமா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அதை சொல்லு, கரெக்டா சொல்லணும்.
0: என்ன கரெக்டா யோசிச்சுட்டு இருந்தேன்னா, எப்பவுமே நீங்க யங் கேர்ள்ஸ் பத்தியே இப்ப எல்லாம் நிறைய சொல்றீங்க. அதாவது 72 வயதான இளம் பெண், 90 வயதான இளம் பெண்.
2: ஆமா,
0: இன்னைக்கு எந்த யங்களை பத்தி சொல்ல போறீங்க?
2: உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி புதுசா?
0: ஏத்த மாதிரியா? ஏத்த மாதிரி என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, காலி இடம் தான் இருக்கு.
2: எதுத்த மாதிரினா எதுத்த மாதிரியே வா.
0: அப்புறம்
2: ஒரு சைட்ல பாரு, டயகனலி ஆப்போசிட், அந்த பக்கமா பாரு.
0: என்ன இருக்கு அங்க?
2: அங்க ஒரு சிஏ இன்ஸ்டிடியூட் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பத்தியா? இப்ப அது வழியா வரும்போது நான் உன்ன பார்த்தேன்.
0: என்ன பாத்தீங்க?
2: ஆக்சுவலா யார் சிஏ படிப்பாங்க?
0: யாரு சிஏ படிப்பா? டிகிரி முடிச்சாதானே படிக்க முடியும் சிஏ?
2: சரி, யங் கேர்ள்ஸ் யங் பாய்ஸ் தானே படிப்பாங்க. கொஞ்சம் பெரியவங்களெல்லாம் பார்த்தேனா, ஒரு 2-3 லேடிஸ பார்த்தேன்.
0: அப்படியா? லேடிஸ பாத்தீங்களா? ஆமா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவா இருக்கும், குழந்தை விடுறதுக்காக வந்திருப்பாங்க.
2: ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா ஒருவேளை இவங்களும் சிஏ கிளாஸஸ்ல படிக்கிறதுக்கு வந்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது.
0: எப்படிக்கா அது சாத்தியமாகும்? சிஏ எல்லாம் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்ச உடனே இம்மீடியட்டா போய் ஜாயின் பண்ணி படிக்கணும், யங் வயசுலயே படிச்சிடணும். வயசானவங்க எல்லாம் சிஏ படிக்க முடியாது.
2: நானுமே அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவங்க ஒரு ஆர்டிகல் படிச்சேன், அனிதா கப்டின்னு ஒரு லேடி, அவங்க பெரிய சிஏ ஃபர்மோட பார்ட்னரா இருக்காங்க வதோதரால, பரோடான்னு சொல்லுவோம் இல்லையா குஜராத்ல. ஆனா அவங்களோட பயணம் வந்து ரொம்ப ஆச்சரியமான பயணம். ஏன்னா அவங்க 52 வயசுலதான் சிஏவே ஆறாங்க.
0: அப்படியா?
2: ஆமா, திடீர்னு ஒரு ஓவர் நைட்லதான் அவங்களுக்கு ஆசை வந்திருக்கு. அவங்க வந்து பாரு, 3 யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க. காமர்ஸ் தான் படிச்சிருக்காங்க குஜராத் யூனிவர்சிட்டியில. அப்புறம் வேலைக்கு வந்தது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சரா வந்திருக்காங்க. 23 வருஷம் இருந்திருக்காங்க அதுலயே
0: டீச்சராவே.
2: ஆமா, டீச்சராவே இருந்திருக்காங்க. அப்புறம் திடீர்னு தோணிருக்கு, ஐயோ நம்ம வந்து லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டோமா, நமக்கு மேத்ஸும் அக்கௌண்டன்சி தான் ஆர்வம்னு சொல்லிட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் அதை டீச் பண்ணவும் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவ மேத்ஸ் அக்கௌண்டன்சி எல்லாம் கத்துக் கொடுக்கணும், வெறும் பிகாம் போதாதே. ஒரு குஜராத் யூனிவர்சிட்டி எம்காம் படிச்சிருக்காங்க. படிச்சு முடிச்சிட்டு சரி எம்காம் படிச்சோம், நம்ம பிஎட் படிக்கலாம்னு பிஎட்டும் படிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஸ்கூல் டீச்சரா இருக்கும் போது படிச்சு முடிச்சிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்ப வந்துட்டாங்க, 48 வயசு அவங்களுக்கு. அப்பதான் சிஏ மேல ஆசை வந்திருக்கு.
0: எப்படி 48 வயசுல ஒருத்தர் ரிட்டையர் ஆவாங்க?
2: வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் தான், வேண்டாம் போதும் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கு. அப்பாவுக்கு வந்து 75th பர்த்டே வருது, அதுக்கு நம்ம சிஏ ரகசியமா படிச்சு அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். அப்பா தானே நம்மளை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஏதோ அவங்க அளவுக்கு படிச்சாங்களே, இன்டர் பாஸ் பண்ணிட்டாங்க.
0: ஓ பரவாயில்லையே,
2: எப்படியோ எழுதிட்டு வந்து பாஸும் பண்ணிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு உத்வேகம் வருது, நம்மளே படிச்சு இன்டர் பாஸ் பண்ணிட்டோம், ஏன் ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் சேர்ந்து சின்சியரா படிச்சு இதை ஃபுல்லா முடிக்க கூடாதுங்கிறத இருந்திருக்கு. இவங்க சிஏ படிக்கலாம்னு முடிவு பண்ண டைம்ல தான் அப்ப பையனுக்கு போர்டு எக்ஸாம், பொண்ணுக்கு கல்யாணம், எல்லாமே ஒரே நேரத்துல வந்திருக்கு. விட்டுலான்னு கூட பாத்தாங்களாம், ஆனா நம்ம இதை பாஸ் பண்ணி தொலைச்சிட்டோமே, சரி இதை விடாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூட் எல்லாம் சேர்ந்து படிச்சு சிஏ ஃபைனல் எழுதணும். 2-3 நாள் முன்னாடி மாமியார் இறந்து போயிடறாங்க. வீட்டு சூழல் ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கு அவங்களுக்கு. வீட்டு கடமைகள் தான் முன்னாடி வந்து நிக்கும். என்ன சொல்ற?
0: காமா அதை சொல்லிதான் நம்ம நிறைய விஷயங்களை தியாகம் பண்ண வேண்டி இருக்கு.
2: ஆமா, மத்தவங்க சொல்லவே வேணாம், நம்மளே தியாகம் பண்ணிடுவோம்.
0: ஆமா, இல்லனா நம்மளுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருதே.
2: அது ஒண்ணு. அப்புறம் ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இத்தனை கேள்விகள் நம்ம பின்னாடி இருக்கு.
0: ஆமா,
2: இவங்க ஆனா பாவம் இந்த அனிதா கப்டி, இதுக்கு முன்னாடி LLB படிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் லா காலேஜ் மும்பைல லா படிச்சிருக்காங்க.
0: LLB எப்ப படிச்சாங்க?
2: எம்காம் படிச்சாங்களா, பிஎட் படிச்சாங்களா, அதுக்கப்புறம் சும்மா இல்லாம அதிகம் படிச்சு வச்சிருக்காங்க அவங்க.
0: அப்ப அவங்களுக்கு படிக்கிறது வந்து.
3: This is Akashvani, the news read by Sunil Verma. External Affairs Minister Dr. S. Jayashankar today said that the joint commission between India and Indonesia is convening after a gap of 4 years, and it is essential to acknowledge that significant advancements in bilateral relations have been made during this time. The External Affairs Minister made these opening remarks after co-chairing the India-Indonesia joint commission meeting in New Delhi.

கௌசல்யா. கௌசல்யா நல்ல சிங்கர் அவங்க. நான் சொன்னேனே அப்பப்போ ஒரு பாட்டு வந்து பாடிட்டு போவாங்கன்னு. ஷாம் சார் மியூசிக்கை பற்றி நான் என்ன சொல்கிறது, லைட் மியூசிக்னு ஒரு ஜானர் இருக்குது. அதாவது சினிமா பாட்டும் இல்லாமல், கிராமிய இசை இல்லாமல், கர்நாடிக் மியூசிக் இல்லாமல் ஒரு ஜானர் ஒன்று உண்டு. கிட்டத்தட்ட அது ஷாம் சார் பாணின்னு நம்ம சொல்லணும். நம்ம மெலிசை எல்லாமே அவர் பாணி தான், அந்த மாதிரி தான் இருக்கும் லைட் மியூசிக். அப்புறம் வந்து பின்னாடி வந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அதே பாணியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சத்தம் இல்லாமல், ஆர்ப்பாட்டமே இல்லாத பாடல் அப்படிதான் இப்படி இருக்கும். ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாட்டு, அதுதான் ஆச்சரியம். என்ன பாட்டு இப்போ கேட்க போகிறோம்? 1981 வந்த மற்றவை நேரில் அப்படிங்கிற படத்துலேருந்து ஷாம் சார் மியூசிக்கில் நினைத்திருந்தது நடந்து விட்டது. அதான் இப்போ கேட்க போகிறோம். கேட்போமா?

இது குவிஸ் டைம். ஆமா, அந்த குவிஸ் டைம்னு சொல்றது வந்து உங்களுக்கு என்ன வித்தியாசமா இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, டிடி தூர்தர்ஷன்ல வந்து அந்த காலத்துல குவிஸ் டைம்னு சித்தார்த்தா பாசு ஒண்ணு கண்டக்ட் பண்ணுவார். ஒண்ணும் இல்ல, வினாடி வினாதான். அதுக்கு தமிழ்ல அப்படி சொல்லாம குவிஸ் டைம்னு சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி கேள்வி பதில் நேரம் தான் இது. சரி, போன வாரம் என்ன கேட்டிருந்தேன், ஒரு மலையாள பாட்டை போட்டுட்டு அது தமிழில் என்ன அதோட ஈக்குவலண்ட், அதே மியூசிக் டைரக்டர் தான் சொல்லியிருந்தேன். கண்டுபிடிச்சிட்டீங்க, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க, உடனே அனுப்பிட்டீங்க. முதல்ல என்ன பாட்டு அந்த மலையாள பாட்டு கேட்போமா?

0: கேட்டீங்களா?
1: ஷரராந்தல் பொண்ணும் பூவும், இது வந்து எம்ஜி ஸ்ரீகுமார் பாடியிருக்காரு. தொடர்கதா அப்படிங்கிற படத்தில் 1991 வந்தது. நம்ம பாட்டு இருக்கு இல்லையா, நம்ம விடை

0: சேலம் விஷ்ணு படத்துல மயங்கினேன் மன்னன் என்று அதே தான். நீங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களே அந்த பாட்டு தான். எஸ்பிபி சார் எப்படி பாடியிருப்பார். ஆனா ஒன்னு யோசிக்கணும், அந்த டைம்ல இவர் இந்த மியூசிக் பண்றாரு, அதுக்கு முன்னாடியே பூவுக்குள் பூகமம் வந்தாச்சு, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வித்தியாசத்துல வருது. இது யாருக்குமே ரெஜிஸ்டரே ஆல. ஒருவேளை வந்து நார்த்லேருந்து லக்ஷ்மிகாந்த் பியார்லால் பண்ணாங்களோங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்ல ராஜா சாரோ அப்படின்னு. ஏன்னா எல்லா பாணியிலும் இருந்தது அது. நீங்க பாருங்களேன், அன்பே ஒரு ஆசை கீதம் அந்த பாட்டுல
1: பாத்தீங்கன்னா
0: அந்த கீஸ் வந்து கொடுப்பாரு பாருங்களேன், ஒவ்வொரு டைமும் அந்த ஃபாலோ அப் இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லக்ஷ்மிகாந்த் பியாரிலாலோட ஆர்கெஸ்ட்ரேஷன் மாதிரியே இருக்கும். ஆர்கெஸ்ட்ரல் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி நிறைய வாத்திய கருவிகள் இருக்கும். என்னைக்காவது அதை தனியா நம்ம ஒரு ஸ்டீரியோல கேட்டுப்பாதான் தெரியும், தனித்தனியா எல்லா கருவிகளும் தெரியும். சரி, யாருன்னே சொல்லாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், அது யாரு? எஸ்பி வெங்கடேஷ். சங்கீதராஜன்கிற பேர்ல நம்ம வந்து தமிழ் திரைப்படங்களுக்கு பண்ணார், குறைஞ்ச அளவில் தான் பண்ணியிருக்காரு. மலையாளத்தோட எங்கப்பா அவ்வளோ பண்ணியிருக்காரு. அதாவது அவரோடது மெலடிக்கு தான் ஃபேமஸ், வேற மாதிரி ஃபோக்கிஷ் டியூன்ஸ்லாம் ரொம்ப கம்மி அவர்ல இல்லைன்னே சொல்லலாம். மலையாளிஸ்னாங்க அந்த மெலடிஸ்க்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவருமே கச்சக்க படங்களுக்கு பண்ணியிருக்காரு மலையாளத்தில். அதான் சொல்றேன்னா, ஆரம்ப காலத்தில் அவர் வந்து ஹிந்தி கம்போஸ், இந்த பாட்டு கம்போஸ் பண்ணது அவர் என்ன நினைச்சாங்க, அதுக்கப்புறம் தெரிஞ்சப்பறம் இவரா அப்படின்னு ரொம்ப லேட் ரெகக்னிஷன்லாம் அவருக்கெல்லாம். அவரை நம்ம கொண்டாடவே இல்லை தமிழ்நாட்டில் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா மலையாளத்தில் பண்ண அளவுக்கு பண்ணாதனாலேயே என்னன்னு தெரியல, அவரை நம்ம அவ்வளவா கொண்டாடலை. சமீபத்தில் அவர் இறந்தும் போயிட்டார். அப்போ வந்து நம்ம ஒரு ட்ரிபியூட் பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர். நான் இதையும் சொல்லணும், ராஜா சார் எப்படி வயலின் நிறைய யூஸ் பண்ணுவார், இவரும் நிறைய வயலின் யூஸ் பண்ணுவார். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் லக்ஷ்மிகாந்த் பேரில் சித்தார், அது வந்து ஊன்னு சொல்கிற மாதிரி வரும், அந்த மாதிரி வயலின் இருக்கும். ஒவ்வொரு விதமான கம்போசர் அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஈர்ப்பு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேலே இல்லையா. சரி, இந்த மயங்கினேன் மன்னன் என்றுன்னு கரெக்டாக ஆன்சர் சொன்ன உங்கள் எல்லார் பேரையும் இப்போ படிக்கிறேன். நிறைய பேரை நான் சொல்லியிருந்தீங்க பேர் படிக்கிற நேரம். இந்த கேள்வி கேட்ட உடனே 12:24 ஷார்ப்பா ஆழியார் சுப்பிரமணியம் ஃபர்ஸ்ட் நேராக போட்டார், கரெக்ட் ஆன்சரை போட்டார். அடுத்தது சையத் ரசூல், ஃபாலோட் பை அவர் 12:26 போட்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டிங்க. பிடம்பள்ளி வாசுதேவன், கோணமலை ஆனந்தன், சிறுமுகை, சோமு கலைவாணி, பாபு மாதவன் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டார், ஆனால் ஃபர்ஸ்ட் வேற ஏதோ பாட்டு போட்டிருந்தீங்க இல்லையா. அப்புறம் அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், தென் பொன்முடி நாகமணி, சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, தீபிகா, சபரி, சின்ன மதம்பச்சேரியிலேருந்து, அப்புறம் உமா கணேஷ், சிறுமுகை, குகன் சிந்து, கோத்தகிரி, கோவை தெலுங்கு வீதி பாதுஷா, ஆர் கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியிலேருந்து, ஆலாம்கொம்பு விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெயரேத்திவிக்,

கா கனிஷ்கா அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, பெரியவங்க மட்டும் உங்க பேர் எழுதுங்க, குடும்பத்தினர்னு போடுங்க எங்களுக்கு, குழந்தைங்கள்லாம் யார் கண்டுபிடிப்பாங்களா? ஒரு ரெண்டு பேர் உங்க பேரும் உங்க மனைவி பேரை மட்டும் போடுங்க. பிரபுதேவி, ஸ்ரீ சாய், ஷண்முக சுந்தரம், ரமணன் முதலிப்புதூர், மூக்கனூர், பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, கல்யா, மதுக்கரை பெரியசாமி, ஏதோ நினைவுகளா அப்படின்னு மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரிய வதம்பச்சேரிலேருந்து கேட்டிருக்கீங்க. வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி, ஹரிஷ், கவிதா இளங்கோவன் கணக்கம்பாளையம்லேருந்து, ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் அவங்க ஒரு விடை சொல்லியிருக்காங்க. சரி, விடை தெரியாதவங்களும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஹோப் காலேஜ், பிரணயா குகன், டெய்லர் முருகன், இசையமைப்பாளர் கீரவாணியா, மழையும் நீயேவா பாடல், ரெண்டு பேருன்னு சொன்னா உனக்கு கீரவாணின்னு யோசிப்பீங்களா? ம், அன்பே ஒரு பாடலா மேடம் அப்படின்னு சிவகுமார் கிருஷ்ணன் கேட்டிருக்காரு கோத்தகிரியிலேருந்து. வீர இளங்கோ, சாமி செட்டிப்பாளையம், சேரன்மாநகர், ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, தேவனூர், ஜோதிலட்சுமி, கும்பகோணம், மனோகரன், அவினாசி, ராயம்பாளையம், பாலசுப்ரமணியன், கோவைப்புதூர், கண்ணன், பாலா, பத்மபிரியா, சங்கீதராஜன் அப்படின்னு போட்டு அழகா அனுப்பியிருக்காங்க. இவங்க கூடவே குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர்லேருந்து, பா இளங்கோ, சாந்தி இளங்கோ அன் குடும்பத்தினர் சுரம்பட்டி வலசுலேருந்து, அப்புறம் பாரதி மகாலிங்கம், கள்ளிவலசு, நவநீதன், சென்னிமலை. விடை கண்டுபிடிக்க முடியலேங்காவா? என்னது? கே என் பாளையம், பேச்சி முத்து, சேவியர் பால். சேவியர் பால் சரியான விடை அனுப்பல, நீங்க டார்லிங் டார்லிங்கான்னு கேட்டிருக்கீங்க. அப்புறம் வேற டாடி டாடி, ஓமே டாடியா, நான் கிளீனா உங்களுக்கு க்ளூ கொடுத்தேன். அவருக்கு ஏது ரெண்டு பேர், ரெண்டு பேர் இருக்கும்னா ரெண்டு விதமான பேர் இருக்கும்னு அர்த்தம். மனைவி சந்திரசேகர், வி விஸ்வநாதன், டாடா பேட்லேருந்து. இப்ப சில பேர் நிறைய நாள் தள்ளி அனுப்புறீங்க, அதனால அந்த பேர் விட்டு போயிடுது. அப்புறம் அவரோன் அனௌன்சஸ் கவிதா, அப்புறம் சர்க்கார் கண்ணாடி புத்தூர்லேருந்து முனுசாமி. கரெக்டான விடைய சொன்ன உங்க எல்லாருக்கும் இன்னங்க புடிங்க பலத்த கைத்தட்டல். சரி, இப்ப இந்த வார குவிஸ் என்ன? இந்த பாட்டை நல்லா கேளுங்க.

ஃபஸ்ட்டு ஒரு ஹம்மிங் வரும், அதுக்கப்புறம் பாட்டு ஸ்லோவாக வரும், அப்புறம் பாட்டு ஃபாஸ்ட்டாக வரும். அந்த பீட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வச்சுட்டு இதோட தமிழ் ஈக்குவலண்ட் என்ன, அதாவது தமிழில் அந்த டைரக்டர் வந்து இதே டியூனை எடுத்து பண்ணியிருப்பார், அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணியிருக்காரு, இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை மோனிகா ஓமை டார்லிங் வருது இல்லை, அதே போர்ஷன் ஹம்மிங்காக வரும் தமிழில், ஆண் குரலில் ஹம்மிங் வரும். இது எவ்வளோ பெரிய க்ளூ! நான் இப்போ இதை கேட்ட உடனே ஹோட்டல் சொர்க்கமில் வந்த அனிதா பாட்டான்னு உடனே டைப் பண்ணுவீங்க, அது டைப் பண்ணக்கூடாது. அனிதா பாட்டு இதே தான், ஆனால் அது இல்லை, அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது அதே பீட்டில். ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அந்த மியூசிக் டைரக்டர். அவர் மியூசிக் டைரக்டர்னு மட்டுமா நம்ம சொல்கிறது? ஆனால் இன்னும் ஒரு பொடி வைக்கிறேன் பாருங்கள், இதிலே ரெண்டு பாட்டு இருக்குது அதே பாணியில். என்னது போச்சுடா, ரெண்டு பாட்டா? ஒன்றே எங்களால் சொல்ல முடியாது, நீங்கள் ரெண்டும் சொல்ல வேணாம், ரெண்டுல ஏதாவது ஒன்று சொன்னால் போகும், ரெண்டையுமே நான் விடையாக எடுத்துக்கிறேன். அந்த பாட்டு இப்போ நீங்கள் கேட்டிங்களே, பியா தூ அப்தோ ஆஜா, அதுதானே பாட்டு? கேரவான் எப்போ வந்தது? 71 வந்தது. இது வந்து நான் இயர் சொல்ல முடியாது, ஆனால் 80s வந்தது, அவ்வளோதான். ஒரு அதிரடியான மியூசிக் கம்போசர் அவர், அவரோட படத்தில் இந்த பாட்டை வச்சிருப்பாரு. ரெண்டு விதமான படத்தில் ரெண்டு விதமான பாட்டு, இதே இன்ஃப்ளூயன்ஸ் தான், இதே பீட்டு, மாற்றமெல்லாம் இருக்காது. இதில் இருக்கிற எல்லா அம்சமும் அதில் இருக்கும், அவ்வளோதான். என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே விடையும் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்லலாம், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பாட்டா 9 மணி சிறுவாணி சரல், இதைத்தான் நான் போட்டேன். ஆமாம், நீங்கள் நேற்று போட்ட பாட்டே எங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வேற சொல்கிறீங்களேன்னு, அதுக்கு தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. ஆனால் அது அப்போ மட்டும் இல்லையா, அதுக்கப்புறமா போட்டுகிட்டே தான் இருந்தேன், 9:00 to 8:00 போட்டேன், போட்டுகிட்டே தான் இருக்கோம், கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் போடாத பாட்டு இல்லை, நமக்கு பிடிச்ச சிங்கர் பாட்டா சொல்லும்போதே அப்பா சக்கரையாட்டம் இனிக்குது. வேற யார் பாடுவாங்க? நம்மளோட ஃபேவரட் சிங்கர்ஸ் தான் பாடியிருக்காங்க. க்ளூ, அவர் ஒரு ரகளையான கம்போசர், அவர் பாட்டையே தான் வாசிப்பார், சுவாசிப்பார், நேசிப்பார். இதை விட க்ளூ ஒன்றும் பெஸ்ட்டாக கொடுக்க முடியாது, கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எங்களுக்கு மெசேஜை அனுப்பி தள்ளுங்கோ. உங்களுக்கு மொபைல் நம்பர் சொல்லணுமா? 9 58 58 00 103. ஈஸியாக இருக்குல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்றோ கேட்டது

இன்னைக்கு இதில் செகண்ட் சாங் அதுவும் ஷாம் சார் மியூசிக்கில் வந்த பாட்டு தான். ஒரே சிலிர்ப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு இது. சிரிச்சா சிலு சிலுங்குது எனக்கு, ஐயோ எங்கேயோ கேட்டிருக்கோமா அப்படின்னு. ரொம்பலாம் கேட்டதில்லை, மற்றவை நேரில்லாத படம் ரிலீஸ் ஆச்சு, அதை நல்லா கேட்டிருக்கோம் ரேடியோவில்ன்னு. இது வந்து ஊஞ்சல், ரிலீஸே ஆகாத படம் தான், ஆனால் அட்டகாசமான பாட்டு இருக்கு. இதில் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அந்த ஃபோட்டோ இருக்கும், சக்கரவர்த்தி அப்புறம் சுமத்தின்னு ஒரு ஹீரோயின் இருப்பாங்கல்ல, காதல் வைபோகமே, அவங்க தான் பிரிய ஸ்டார் கேஸ்ட். நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, சக்கரவர்த்தி, சுமதி, விஜயன், வடிவுக்கரசின், நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. சூப்பர்பான இசை. என்ன பாட்டு அதான் நான் சொன்னேனே, சிரிச்சா சிலு சிலுங்கு எனக்கு. யார் பாடியிருப்பா, எஸ்பிபி சாரும் எஸ் ஜானகி அம்மா. ரெண்டு லைன் இப்படி இருக்குமா பல்லவி, அவரோட பாணி என்ன, அந்த செவக்கிற பூவை கண்டு அப்படிங்கிற இடத்துல நடமாத்திடுவார். மெலடி இருக்காது, மெலடி இல்லாமல் கொஞ்சம் அந்த ஃபோக்கிஷ் இதுக்கு போயிட்டு திருப்பி வருவோம், தப்லால நடமாறும். இந்த நடமாத்துற இது வந்து நமக்கு தெரியும், அடாடா பாட்டு இப்படி போகுதுன்னு. இந்த மாதிரி மியூசிக்கை நீங்கள் நிறைய இதில் பார்த்துருக்கீங்க. நன்றி மீண்டும் வருகலை, காதல் கனவுகளே. அதுலேயுமே எப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டு நடமாறி போயிட்டு திருப்பி வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் அது அவரோட ஸ்டைல். அதாவது எப்படின்னா, மெலடியில் ஆரம்பித்து ஃபோக்குக்கு போயிடுவார், போட்டு திருப்பி மெலடிக்கு வருவார். ஆச்சரியமா இருக்கும், இப்படிதான் பாட்டு இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது ஷாம் சார் மியூசிக்ல. அது அது மாதிரி வித்தியாசமான ஸ்டைல் இந்த பாட்டுல இருக்குல்ல பாருங்களேன். சிரிச்சா சிலு சிலுங்குது, அந்த குழு குழு ஃபீல் வரும் அவங்க பாடும்போது. சிரிச்சா அப்படின்னு பாடும்போதே நமக்கு இங்க ஜில்லுன்னு இருக்கும், ரொம்ப குளிர், நம்ம மயிர்காலெல்லாம் குத்திட்டு நிக்கும்ல, அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த பாட்டை கேட்டா நமக்கு அப்படிதான் இருக்கும். பாட்டு சாதாரண பாட்டு வரிகள்லாம், ஆனா இவங்க பாடி அதை எங்கேயோ எப்படியோ ஒரு பாட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. வந்திருந்தா எப்படி வந்திருக்க வேண்டிய பாட்டு இல்லை. ஊஞ்சல் அப்படிங்கிற படத்தில் நீங்கள் ஊஞ்சல் அப்படின்னு போட்டு கூகுளில் தேடினீங்கன்னா என்ன ஊஞ்சல் வரும், இளமை ஊஞ்சல் அடையது வரும், அப்புறம் ஏகப்பட்ட ஊஞ்சல் படம் வரும். இது மட்டும் வராது, ஏன்னா அந்த மாதிரி இது அன்னோன் படமாக போயிடுச்சு. சரி என்ன பாட்டு கேட்க போகிறோம், சிரிச்சா சிலு சிலுங்குது எனக்கு. ஐயோ இதை கேட்டா சிலு சிலுங்குது நமக்கு. எஸ் ஜானகி அம்மா, எஸ்பிபி சார் பாடின, ஷாம் சார் மியூசிக்கில் வந்த ஒரு சூப்பர் பாட்டு. கேட்போமா?

உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். கீதா மொடப்பலூர்ல இருந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, சிஸ்டர்ஸ் உங்களை மிஞ்ச யாரும் இல்லை, நிஜமாவே எங்களை சிஸ்டர் நினைச்சிட்டாங்க, தேங்க்யூ கீதா. அப்புறம் வந்து ஆன்சர் தொண்டை வரை இருக்கு, இது கீதா தான் எப்பவுமே. மலையாள பாட்டல்ல ஞான் பிளே செய்தது ஈஸி தானே. அப்புறம் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது பாடல் அருமை ஆர்.எஸ்.புரம் ஹரிஹரன். வாழ்த்துக்கள் வி.என். இளங்கோ சாமி செட்டிப்பாளையம். அப்புறம் குழம்பு உரையாடல் அருமை, நான் என்ன குழம்பை பத்தி பேசினேன் யார், ஒரே குழப்பமா இருக்கே, கோணமலை ஆனந்தன் போட்டிருக்காரு. அப்புறம் பாட்டெல்லாம் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காரு. அர்த்தமுள்ள அரட்டை வந்து தகவல் மிக அருமை, கேன்பாளையம் பேச்சு முத்து. சுகமராஜா தேவராயபுரம், பேசும் அழகு அழகோ அழகு அப்படின்னு போட்டிருக்காரு, நன்றி. அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது பாடல்கள் உற்சாகம் தரும் வகையில் இருந்தன. அப்புறம் நேர்களின் மடல்கள் வாசிப்பு சிறப்பு அப்படின்னு தென்பொன்முடி நாகமணி போட்டிருக்காங்க, நன்றி. ஜெயகிருஷ்ணாபுரம் சஹானா, யோகவர்ஷினி, நெபுலா, ஆதி இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க, தேங்க்யூ. அப்புறம் என்றோல வந்து ரெண்டு சாங்ஸும் மனதை கவர்ந்தது, பழைய பாடல்களின் மென்மையும் இசை இனிமையும் மீண்டும் கேட்க வைத்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் குவிஸ்ல வந்து நிறைய பேர் முகநூல்ல விடை அனுப்பிடுறாங்க, அதனால புதிய போட்டிகள் நடத்தினால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. யாரது 7 மணிக்கு இடம்பெற்ற ஜனனி ஜனனி பக்தி பாடல் போல ஆனா அன்பின் உணர்வுடன் இருந்தது, காதலின் மென்மையை அழகாக வெளிப்படுத்தியது அப்படின்னு போட்டிருக்காரு. யாரு, மனவை சந்திரசேகர். ஓகே, விஸ்வநாதன் வேலை வேணும் அந்த படத்துல வந்த பாட்டு, ஐயோ பியூட்டிஃபுல் மெலடி தான் அது, உங்களுக்கு பக்தி பாட்டு மாதிரி இருந்தது அது. இது ஒண்ணு கொடுத்துருக்கீங்க, முகநூல்ல போடாதீங்க. ஆமா, நானும் அதை தான் கேட்டுக்கிறேன், முகநூல்ல விடைய சொல்லாதீங்க, எல்லாரும் பாப்பாங்க இல்லையா, நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, அதான் நம்பர் இருக்கே. பொன்மாலை பொழுது, மறந்தே போச்சு அந்த சாங்கு, பூவழி வாசலில், அப்புறம் அந்த மாதிரி நிறைய பாட்டு இருந்தது. கட்டப்புள்ள குட்டப்புள்ளெல்லாம் போட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது சனிக்கிழமை பொன்மாலை பொழுது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியன்றே போட்டு விட்டார் மிஸ்டர் பிரபுதேவி ஸ்ரீசாய். நான் அப்புறம் கேட்டேன், இன்று வெள்ளியாயிற்றே அப்படின்னு கொடுத்த உடனே, ஆமா ஆமாம் மேம், நான் உங்க வசந்த இல்லம் பத்தி ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அந்த ஞாபகத்துல சனிக்கிழமை நினைச்சு போட்டேன். என்ன தான் போட்டிருக்காரு, வசந்த இல்ல வாசலில் காத்து கிடக்கும் நேயர்களில் நானும் ஒருவன், நமக்கு இப்படி ஒரு ரசிகர், தேங்க்யூ. நெஞ்சம் தானே கேட்கிறேன், இதுவரை கேட்காத பாடல் அருமை, சயந்திர சொல் போட்டிருக்காரு. பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, கல்யா, மூக்கனூர்ல இருந்து என்ன போட்டிருக்காங்க, அர்த்தமுள்ள அரட்டை. தீபு கன்வர் அவர்களின் கதை வந்து சூப்பர், குடும்பத்தினருக்கு பாராட்டுகள், பண்பலை நிகழ்ச்சிகள் மிக மிக அருமை, உங்க ரெண்டு பேருக்கும் நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு, தேங்க்யூ. சாந்தி இளங்கோ, நீங்க பெயர் வாசிக்கப்படவில்லைன்னு சொல்லக்கூடாது, உங்க குடும்பத்துல உங்க பேரும் உங்க கணவர் பேரும் தான் ஆன்சர்ல படிக்க முடியும், மெசேஜ்லயும் அப்படிதான். நான் எல்லாரும் அந்த குழந்தைங்க பேர்லாம் அனுப்பாதீங்க பிளீஸ், ஏன்னா நீங்க தான் எழுதுறீங்கன்னு தெரியும், ஏதோ ஒரு பேரு ரெண்டு பேரும் நாங்க சேர்த்து படிக்கிறோம், எல்லா பேரையும் படிக்கணுமா, நாங்க யோசிச்சு பாருங்க, அதை வேற சுட்டி வேற காட்டுறீங்க, கரெக்டா அனுப்புங்க எங்களுக்கு, ஓகே. அடுத்த மெசேஜ், மயிலருக நிகழ்ச்சிக்கு ஒரு மகுடம் வைத்தார் போல் திரை விமர்சனம் வழங்கி வரும் காட்சிகளையும் பாடல்களையும் ஒலிபரப்பி மகிழ்வது ஆர்ஜே ரமேஷ்க்கு வாழ்த்துக்கள். பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம் 6:40 வழக்கம் போல பாராட்டியிருக்காரு. சிறப்பு குழந்தைகளுக்கான யோக பயிற்சி பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, தென்பொன்மொழி நாகமணி. மனவை சந்திரசேகர் என்ன போட்டிருக்காரு, அரிய பாடல்களை தேடி பிடித்து எங்களுக்கு வழங்கிய உங்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. ஓ, என்றோ பாடல்களை போட்டிருக்காரு, இல்லைனாலும் 6:40 எல்லாம் தேடி தேடிதான் போடுகிறோம்.

0: வசந்த இல்லம் சனிக்கிழமை வருது இல்லையா, என்ன போல வேலைக்கு போற நேயர்களுக்கு இப்ப மறு ஒலிபரப்பு நீங்க தரீங்க பாருங்க, ரொம்ப நல்ல விஷயம். நானும் இவ்வளவு நாளா கேட்டேன் பாருங்க, இப்ப கொடுக்குறீங்க, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, கனகரத்னம் கன்னியாகுமரியிலேருந்து. நேயர்களின் கருத்தை செவிமடுத்த உங்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்காக தான் அது, எல்லாரும் மறு ஒலிபரப்பு கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா, அதுக்காக தான். நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, பிரபு தேவி, ஸ்ரீ சாய், அதுக்கப்புறம் திருப்பூர் வெளியங்கிரி குடும்பத்தினர், மாதிரி நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அர்த்தமுள்ள அரட்டை 10 நிமிட செய்தியாக இருந்தாலும் ஆழமான பதிவு செய்கிறது. சௌமியா மேடம், தேவிக்கு மேடம், இருவர் உரையாடலும் அருமை. அடுத்த வாரம் என்ன தகவல் வரும் அப்படிங்கிற அவளோடு வெயிட் பண்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. யாரு இவங்க வந்து? ஈரோடு சூரம்பட்டி வலசுல தியானாதித்தன், நிவேதா செந்தல், தருண் தேஷ்னா. அப்புறம் அர்த்தமுள்ள அரட்டையில் வந்த உங்க இருவருக்கும் வாழ்த்துக்கள். சனிக்காலை 9 மணிக்கு போடும் பாடல்கள் அருமை, என்றோ பாடல்கள் மிகவும் சிறப்பு, இப்படி சொல்லியிருக்கார் பாரதி மகாலிங்கம் கள்ளிவரசிலேருந்து. நவநீதன் சென்னிமலையிலேருந்து என்ன போட்டிருக்காரு? அர்த்தமுள்ள அரட்டை, பெண்களின் படிப்பிற்கு திருமணம் தடை இல்லை அப்படின்னு சாதித்து காட்டிய பெண்மணியை பற்றி நீங்க சொன்ன தகவல் நல்லா இருந்தது. 1000 ஜென்மங்கள்ங்கிற பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. சுதாகர் ஆதித்தன், நீங்க என்ன போட்டிருக்காரு? சமையல் பற்றிய உரையாடல் சூப்பர். சமையல் பத்தி நம்ம என்ன பேசணும்? சிங்க பெண் சிந்துஜாவுடைய குரலும் நல்லா இருந்தது. டிரெஸ் பத்தி கேட்டீங்க, பட்டு புடவையில் விருப்பமா? அது பட்டு புடவையும் இல்ல, நான் கேட்டது அது வந்து கைத்தறி. அதெல்லாம் ஒரு பர்சனல் டச்சுக்காக கேட்கறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இன்னும் நான் கவனிச்சேன் அவங்களோட உடைய, அது அவங்களோட இதுலயே வீவு செய்யப்பட்டது, அதுலயே வந்து டிசைனும் செய்யப்பட்டது, தைச்சதும் அவங்க டீம் தான். அதுக்காக கேட்டேன், நான் என்ன கேட்க போறேன்னு எனக்கே தெரியாது. ரிஹர்சல்லாம் பண்றதுல அப்படியே நேச்சுரல் ஃப்ளோவோட வந்துடும், அவ்வளவுதான். மீனா சுவாமிநாதன் அவங்களையும் பாராட்டி இருக்காரு, அவங்க குரலும் நல்லா இருந்தது. அவங்க கூட ஆர்ஜேவா வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காரு. தேங்க்யூ, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதை சொன்னா. அப்புறம் என்றோல வாணி ஜெயராம், சிரித்து கொண்டு பாடும் பாட்டை ரசித்து சொன்ன விதம் அழகு அப்படின்னு யாரு போட்டிருக்காங்க? பா இளங்கோ ஃபேமிலி. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் 3 மணிக்கு நேர் விருப்பம் மாத்திடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் யாரு? அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம். இங்க பாருங்களேன், அது பெரிய கஷ்டமா இருக்கு, நானும் மாத்தணும்னு தான் நினைக்கிறேன். கோவை மாவட்ட நேயர்களுக்கு அவங்க வந்து வேற நிகழ்ச்சியிலலாம் பங்கெடுக்கிறது இல்லை, அதனால அவங்களுக்கு 3 நாள் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கலாமே. அப்புறம் சிவாஜி எம்ஜிஆர் பாடல்கள் மட்டும் தான் கேட்கறாங்க, அது போர் அடிக்குது அப்படிங்கிறார். அது அவங்களுக்கு தான் தெரியணும், கேட்கற நேயர்கள் வெரைட்டியா கேட்கணும். ஆமா, கோயம்புத்தூர் நேயர்கள் பெரும்பாலும் யாரும் பங்கெடுக்கிறது இல்லை. மற்ற லிசனர்ஸ், எல்லா ஸ்டேஷனுக்கு போற லிசனர்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் தான், வராதிங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. எல்லாரும் எல்லாத்தையும் கேட்கலாம், ஆனா நமக்கு வாய்ப்பு வந்து கோவை நேருக்கு அதிகமாக நம்ம கொடுக்குறோம், அதையும் நம்ம சொல்கிறோமே. அப்புறம் நெஞ்சம் தானே கேட்கிறேன், அந்த பாட்டு வந்து மனதை அள்ளி கொண்டு போனது. இப்படி பாடல்களை கொடுத்து நேர்களை கட்டி போட்டு விடுகிறீர்கள், எங்களை கிறுக்கு பிடிக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு போட்டிருக்காரு. யாரு? பாபு மாதவன் அவினாசியிலேருந்து. இப்படி ஒரு அன்பு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, என்ன பண்ணுறது? கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் என்ன சொல்லியிருக்காரு? என்றோட பாடல் நெஞ்சம் தானே கேட்கிறேன், அப்புறம் வந்த 1000 ஜென்மங்கள் அப்படிங்கிற பாடலும் சுகராகமாக இருந்தது. தீபு கன்வர், கணவர் குடும்பத்தை தான் பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவன் படிக்க வச்சிருக்காங்க இல்லையா. அப்புறம் ஓ, தால்பட்டி சூர்மாவை தான் அவர் குழம்புனாரோ, ஓகே, தால்பட்டி சூர்மாவை வந்து எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கே அது ஓசி. சரி, இப்பவே நான் சொல்லிடுறேன், மெசேஜ் படிக்கும் போதே என்னடா நம்ம மெசேஜ்லாம் வரலையே அப்படின்னு, ஏகப்பட்ட மெசேஜ் இருக்கு. இப்போ இதை மட்டும் படிக்க போறதுல, இளையராஜா ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் இல்லையா, அதோட மெசேஜும் படிக்கணும். 12:50 இருக்கு இல்லையா பூந்தெண்டல் வருமே, அங்கேயும் தொடர்ந்து உங்க மெசேஜ் படிக்கப்படும். இங்க இல்லைன்னா அங்க வரும், வெயிட் பண்ணுங்க. ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. என்ன
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும்

குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்தில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையைவிட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும், நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டையிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிபிஎஸ்இ +2 தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான +2 பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி

0: அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி வி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமானு 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிசாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வெட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2ஆம் நாள் ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: என்றும் நீங்கள்
3: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.

உமா கணேஷ் சிறுமுகையிலேருந்து அத்தமிழ் அரட்டை. அதுல வந்து குயிஸ் டைம் அப்படிங்கிற தலைப்போடு ஒலிவலம் செய்யறீங்களே, அது மிகவும் அருமை. குயிஸ் டைம்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தூர்தர்ஷன் வந்து அதுதான் வினாடி வினா கேள்வி நேரம், அவ்வளவுதான். அவினாசி, ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம் எல்லோருடைய விடாமல் பிடிச்சிட்டாங்க. தேவகி மேடம்க்கு எல்லோருடைய செய்து தாருங்களா, எல்லோருண்ட சாப்பிட்டா குரல் இனிமையாகட்டும். அதை யார் உங்களுக்கு சொன்னா? இது அவினாசி, ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம். இதுல இவர் வேற சுதாகர் ஆதித்தன். நீங்கள் சொன்னதை கேட்டு எல்லோருடைய ஆசை வந்தது, அதை நான் வீட்டில் செய்து தர சொன்னேன். என்னது இது எல்லாம் ஒரே எல்லோருண்ட புராணமா இருக்கு. அர்த்தமுள்ள அரட்டை, அதுல வந்து படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறது வந்து இவங்களுடைய வாழ்க்கை வந்து நம்மளை எடுத்து காட்டிது. யாரோட வாழ்க்கை? தீபகன்னூரோட வாழ்க்கை. அந்த வீட்டில் ஒரு கோயில் பாடல்கள் அருமை அப்படின்னு ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம்ல இருந்து அவர் போட்டிருக்காரு. தேவனூர் ஜோதிலட்சுமி, அப்புறம் வந்து ராஜேஸ்வர் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர், இவங்கெல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னா, தீபு கன்வர் பற்றி அறிய செய்தீர்கள் என்றோள இடம்பெற்ற பாடல்கள், சிறப்பு அரிதான பாடல்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பொன்மாலை பொழுது பாடல்கள் அருமை, திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரிஷ் அவங்க போட்டிருக்காங்க. தேங்க்யூ. இது வந்து ராஜா சாரோட பர்த்டே ப்ரோக்ராம், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இல்லையா, அதுக்கான மெசேஜஸ். இப்ப நடுவுல அதுல விட்டு போன மெசேஜும் வரும், அதனால என்னடா இது பாதி அது பாதி வருதுன்னு குழப்பிக்காதீங்க, ரெண்டும் வரும். இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும், அவ்வளவு திறமைசாலி இல்லை நீங்க, சொல்ல வார்த்தை வரவில்லை அப்படின்னு எனக்கு சகலகலாவல்லி பட்டம் வந்து உங்களுக்கு அளிக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்தாங்க பிடிச்சுக்கோங்கன்னு, பிடிச்சுக்கிட்டேங்க. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து எனக்கு பழச ஞாபகப்படுத்து, நான் காலேஜ் படிக்கும்போது, பிஜி படிக்கும்போது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில ஒரு சிஸ்டர் படிச்சாங்க கூட, லூசின்னு பேர் அவங்க. அவங்க நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண உடனே கட்டி பாராட்டி இந்த தலைப்பை தான் கொடுத்தாங்க. ஆட்டோகிராஃப்ல எனக்கு எழுதுவாங்க சகலகலா வள்ளி, அவங்களுக்கு மலையாளி அவங்க, அது எழுதியிருந்தாங்க. இப்ப நீங்க சொல்லும் போது அது ஞாபகம் வருது. தேங்க்யூ. மத்தவங்க வந்து நம்மள அங்கீகாரம் பண்றது ஒரு பெரிய விஷயம் தானே. பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம்ல இருந்து கொடுத்திருக்காங்க. 92 வயது இளைஞர் கோத்தனூர் ராமகிருஷ்ணன், அவர் வந்து தள்ளாத வயதிலும் பேச முடியாமல் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் இல்லையா, அறிவுரைகளை வழங்கினார், ரசித்தோம். நிகழ்ச்சிக்கு பாராட்டு கொடுத்திருக்காங்க. 90 சந்தித்த 92, அதுதான் நம்ம தலைப்பு கொடுத்தோம். அதை ஜேவியர் ஜிஎன் மில்ஸ்ல இருந்து அவரும் போட்டிருக்காரு. அண்ணன் போத்தனூர் ராமகிருஷ்ணன் அவர்களை பேட்டி எடுத்தது ஆத்மார்த்தமாக இருந்தது. ரெண்டுமே வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, சாய்வு நாற்காலியில வந்தது. அதை இவங்க ரெண்டு பேருமே பாராட்டி இருக்காங்க. நிறைய பேர் பாராட்டி இருந்தீங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உங்க ரெண்டு பேரோட மெசேஜையும் நான் வந்து அவருடைய மகளுக்கு அனுப்பி வச்சேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் இதை கேட்டு, தன் ப்ரோக்ராமுக்கும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஜேவியர் ஜிஎன் மில்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் என்றோ எங்கெங்கோ கேட்ட பாடல்கள் அன்றும் இன்றும் என்றென்றும் இனித்தது அப்படின்னு போட்டிருக்காரு. ஓ, ராஜா சாரின் பிறந்த நாளை ஒட்டி சிறுவாணி சாரலாக சிறப்பு சர்ப்ரைஸாக வழங்கிய உங்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. சிறப்பு மயிலிறகு நிகழ்ச்சி மிக மிக அருமைங்க அப்படின்னு கவிதா இளங்கோவன் போட்டிருக்காங்க. சிறப்பு மயிலிறகு அருமைன்னு பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம் அவரும் போட்டிருக்காரு. இதுல எல்லார் பேரும் மாறி மாறி வரும், ஏன்னா நிறைய மெசேஜஸ் வந்தது. அப்படியே மெசேஜஸ் வாஸ் போரிங்கிற மாதிரி எஃபியில் போட்டிருக்கீங்க, வாட்ஸ்அப்லேயும் வந்திருக்கு. நான் உங்களுக்கு எப்படியும் எல்லா மெசேஜஸையும் படிச்சிடுறேன். இளையராஜா பிறந்த நாள் அன்று அவர் இசையமைத்த பாடல்கள் மிக மிக அருமை. தமிழில் வர்ணிக்க வார்த்தை இல்லை. 6:40 எஸ்ஜே அம்மாவோட பாடல் அட்டகாசமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆழியார் சுப்பிரமணியம் அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ. ஊர்புறத்திலேல வந்த கோவை சூலூர் கரையான்புதூர் கார்த்திக் அவர்களின் தென்னை பற்றிய டாக் அப்புறம் மற்றும் தெளிவு இருக்கதெல்லாம் மிக அருமையா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. புலக்காட்டுப்பாளையம் ஜெகநாத், படித்தவர்களும் விவசாய பணி செய்ய வேண்டும் என சொன்னது சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. ராஜாவின் ராஜ்யத்தில் நிகழ்ச்சி சிறப்பு போங்க. நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், இவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், தமிழே நான் போடலையே. பல மொழிகளில் ஒலித்த பாடல்கள் முக்கணி சுவையா, பஞ்சாமிரத சுவையா என்று ஒன்றை ஒன்று மிஞ்சியது. 9:30 வந்த மயிலிறகு அந்த பாடல்கள்ல வந்து இளையராஜா சாரின் இசை மேன்மை உணர்த்தும் வகையில் இருந்தது அப்படின்னு மனவை சந்திரசேகர் போட்டிருக்காரு. குவாலிட்டி வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, நமக்கே தெரியும் பாடல்கள் வந்து அந்த ரெக்கார்ட் குவாலிட்டி, நமக்கு கிடைச்ச குவாலிட்டி அதுதான், அதையும் நான் சொல்லிதான் ஆனும். அப்புறம் கலக்கு கலக்கு என்று கலக்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு சுதாகர் ஆதித்தன் போட்டிருக்காரு. மக்கள் திலகம் பாட்டு ஒன்றுதான் வந்ததா, என்னது அது, தேன்மல்லி பூவேவா? ஓகே, காலையில வந்தது, ஏன் கவனிக்கல? என்னோடு பாடுங்கள், அவருக்கு ஹாப்பி பர்த்டே நான் அந்த பாட்டு மூலமா நான் சொல்லியிருப்பேன், அது கவனிக்கலையா? போத்தனூர் ராமகிருஷ்ணன் நேர்காணல் கண் கலங்கியது, சூப்பர். நானும் ரெயின்போ எஃப்எம்மின் குடும்பம்தான், எல்லாரையும் சந்திக்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறது. எனக்கு ஒரே ஆறுதல் எஃப்எம் தான், உங்கள் எஃப்எம் தான் போட்டிருக்காரு. அப்புறம் சரி, ஏதோ செய்தி அனுப்பணும்னு சொல்லியிருக்கீங்க, ஐ எம் ஓவர்லோட் வித் செய்தி, அதனால அது போறோம். எனக்கும் அந்த குறிப்பெல்லாம் கிடைக்கும் இல்லையா, பரவாயில்ல, உங்க அன்புக்கு நன்றி. ஆனா யாருமே வீடியோவோ போட்டோவோ தயவு செய்து அனுப்பாதீங்க, அது அபிஷியல் வாட்ஸ்அப். நான் திருப்பி

திருப்பி சொல்றேன், இருந்தா அது வந்து டெலிட் பண்ற மாதிரி வரும், எங்களால் பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது, அது வந்து ஸ்பேம் ஆயிடும். நாங்க டெலிட் பண்ணாதான் உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கும். அதை மட்டும் கவனமா பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி இவர் பாட்டு வரல, அவர் பாட்டு வரல, தமிழ் பாட்டு வரல, அதெல்லாம் சொல்லாதீங்க. ப்ரோக்ராம் ஸ்பெஷல் ப்ரோக்ராமா பண்ணியிருக்கோம், நல்லா இருந்ததுன்னா என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. பாபு மாதவன் என்ன போட்டிருக்காரு, அவிநாசிலிருந்து, ராகதேவனுக்கு இதை விட வேறு சிறப்பான பிறந்த நாள் பரிசு வேறு இருக்க முடியாது. இசை பற்றி இவ்வளவு விஷயங்களை நீங்க சொன்னீங்க, நீங்க அமைப்பாளரா இருக்கிறது எங்கள் பாக்கியம், நன்றி. வெறும் பாடல்களை மட்டும் கேட்டோம் என்றில்லாமல் அதனுடன் தொடர்புடைய நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு போட்டிருக்காரு. இவ்வளவு சீக்கிரம் ஒரு மணி நேரம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு, நன்றி. அப்புறம் பீடமளி வாசுதேவன் என்ன போட்டிருக்காரு, ப்ரோக்ராம் அருமையா இருந்தது, இளையராஜா சிறப்பு நிகழ்ச்சி அருமைன்னு போட்டுட்டு இன்றைய நேருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. நீங்க போன் பண்ண நீங்க எடுக்கணும், முதல்ல நீங்க எடுக்கவே இல்லை போனை. ஆமா, எல்லா லிசனர்ஸ்க்கும் அதான் சொல்லிக்கிறேன், போனே எடுக்க மாட்டேங்க பாதி பேரு. சையத் ரசூல் என்ன சொல்லிருக்காரு, 10 பாடல்களும் முத்தான பாடல்கள் வழங்கிய உங்களுக்கு நன்றி. சாய்வு நாற்காலி அருமை, 90-92 வருகை அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. சாய் மனோகர் என்ன போட்டிருக்காரு, பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் டூ ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி டூ, அப்படி வரணும் இல்லையா. நைஸ் வேர்ட்ஸ் ஃப்ரம் செலிபிரிட்டி, அதுதானே வேணும், 92 மீட்ஸ் 90 இல்லையா, நமக்கு அதுதான் வேணும். அப்புறம் ஆனந்த முருகன், உமா கணேஷ், சிறுவாணி சாரால பாராட்டியிருக்காங்க, பன்மொழி பாடல்கள் அருமை, பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி வழங்கிய உங்களுக்கு நன்றி அப்படின்னு தே நா மணிகண்டன் போட்டிருக்காரு. அப்புறம் வியன் இளங்கோ, கவிதா, இவங்கெல்லாம் என்ன போட்டிருக்காங்க, ராஜா சாருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழ் தவிர்த்து மற்ற மொழி பாடல்களின் அணிவகுப்பு எங்களை திக்குமுக்காட வைத்தது, பாடல்கள் அதற்கான விளக்கங்கள் அத்தனை அருமை அப்படின்னு சிவி ஆதித்யா போட்டிருக்காரு. இது மாதிரி அனைத்து மொழிகளிலும் உள்ள ராஜா சார் பாடல்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு தரலாமே அப்படின்னு போட்டிருக்காரு. இதுக்கான ப்ரப்போசல் ஆல்ரெடி சென்ட் சார், எங்களுக்கு தெரியாதா என்ன, ஆனா அதுக்கு இன்னும் அனுமதி வரவில்லை. சரி, ஆனா நான் அந்த டைம் யோசிக்கல, நான் வேற டைம் யோசிச்சு வச்சிருக்கேன். இவர் எங்கேருந்து அனுப்பியிருக்காரு, திருவான்மியூர்ல இருந்து. ஓகே, நன்றி. தெய்வமே அப்படின்னு ஒருத்தர் பாடியிருக்காரு, யாரு, வணக்கம், இன்றைய சிறுவாணி சாரல் படு ஜோர், வாய்ப்பே இல்லை, வாரம் ஒரு முறையாவது இது போல் எங்களை மகிழ்விக்கவும் அப்படின்னு போட்டிருக்காரு. இதே நிகழ்ச்சியை பாராட்டி சூப்பரா இருந்ததுன்னு சொல்லிட்டு சிவகுமார் கிருஷ்ணன் கோத்தகிரியிலேருந்து போட்டிருக்காரு. பாலசுப்ரமணியம் அவினாசி ராயம்பாளையம்லேருந்து, டாக்டர் விமலா பேசியது ஆறுதலையும் நம்பிக்கையும் தந்தது, இது முன்செல்லடாக்கான பதிவு. அப்புறம் சிறுவாணி சாரல்ல ராஜா சார் பிறந்த நாள் நிகழ்ச்சி பாடல்களை ஒட்டுமொத்தமாக கேட்க வாய்ப்பு கிடைத்தது, அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இளையராஜா அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக பன்மொழி பாடல்கள் பின்னோட தகவல்களுடன் தொகுத்து வழங்கி நேயர்களை மகிழ்வித்ததற்கு பாராட்டுக்கள், இது பிரேம்நாத். அப்புறம் வெரி ஃபென்டாஸ்டிக் ப்ரோக்ராம், யுவர் டெடிக்கேஷன் ஆன் த சப்ஜெக்ட் இஸ் ட்ரூலி அப்ரிஷியபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கண்ணதாசன், MSVP சுஷிலா, இவங்க பேர்லயே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்களேன்னு சாய் மோனோகர் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இதை சென்னையில போன வருஷம் பண்ணேனே, மன்னரும் அரசரும்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேனே, இந்த தடவை இதை பண்ணலாம். அப்ப உங்களுக்கு ஒரு தகவலா சொல்றேன், MSV சார் வந்து மறைந்த பிறகு அப்போ அவருக்கு ஒரு ட்ரிபியூட் ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல டிசைட் பண்ணாங்க, அங்க சென்னையில இருந்தப்ப. அப்போ வந்து அவங்களுடைய புதல்வி மது அக்கா அவங்க சொன்னாங்களாம், உண்மையாதான் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பண்ணேன், அதுக்காக பண்ணேன், ரொம்ப பாராட்டினாங்க. ஒரு மணி நேர ப்ரோக்ராம் அது இருந்து அதை கூட உங்களுக்காக வழங்கலாம், பாக்குறேன், முயற்சி செய்யறேன். குகன் சிந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரியலி வெரி நைஸ் சாங்ஸ், ஒவ்வொரு பாடலை பற்றியும் நீங்கள் கூறும் விதமும் அருமை, சிறுவாணி சாரல் ராஜா சாரோட பாடல்களை தொகுத்து வழங்கிய விதமும் அருமை, இன்னைக்கு சிறுவாணி சாரல் மல்டி லிங்குவல் சூப்பர் அப்படின்னு யார் போட்டிருக்காரு, ராமலிங்கம் ராமநாதபுரத்துல போட்டிருக்காரு, நாட் ஒன்லி ராஜா இஸ் கிரேட், அவர் மேடம் இஸ் ஈக்குவலி கிரேட், ஐயோ சார் வித் மல்டி லிங்குவல் காமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு, எல்லா மொழியிலும் பாராட்டி இருக்காரு, மஸ்ட் மஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காரு, அடிபொழியின் மலையாளத்துல எல்லா லாங்குவேஜ்லயும் போட்டிருக்காரு, சோ ஸ்வீட், ஓகே தேங்க்யூ சார். விஸ்வம் அறந்தாங்கிலிருந்து என்ன போட்டிருக்காரு, பன்மொழி திரைப்பட பாடல்கள் இளையராஜாவின் இசை நெறியில் சௌமியா மேடத்தின் இனிய மொழியில் அறிந்தது மிக்க மகிழ்ச்சி, பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. குமார் சங்கமேஸ்வரன், இசை மழை பொழிந்தது அப்படின்னு போட்டிருக்காரு பெருமாநல்லூர்ல இருந்து. RJ லக்ஷ்மி பிரியா அவங்களும் போட்டிருக்காங்க, இன்னிசை மழை பொழிந்தது ஸ்டுடியோவில் அப்படின்னு போட்டிருக்காங்க, அவங்க நம்ம அறிவிப்பாளர், அவங்க போட்டிருக்காங்க, நன்றி லக்ஷ்மி. அப்புறம் லோகேஸ்வரன் நெகமம்ல இருந்து, இளையராஜா ஸ்பெஷல் சாங்ஸ் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ராஜி தூடியலூர் அவங்க சூப்பரோ சூப்பர் அனுப்பியிருக்காங்க, எக்ஸலன்ட் கம்பைலேஷன். மீனா சுவாமிநாதன் ஆடிட்டர் மேடம் வந்தாங்க இல்லையா, அவங்க போட்டிருக்காங்க, எல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டிருக்காங்க. புலக்காட்டு பாளையம் ஜெகநாதன் என்ன போட்டிருக்காரு, ராஜா சார் பாட்டு இசை மழையில் நனைந்து விட்டோம், அருமையோ அருமை, அனைத்து மொழிகளிலும் அழகு அப்படின்னு போட்டு பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் பா பரணிதரன் திருப்பூர்ல இருந்து, வேதம் நீ பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ஆரம்பப்பாட்டை அமக்களங்க, அதி அற்புதமான பாடல்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்ல இருந்து அனுப்பியிருக்காங்க, அவங்க நம்ம நேயர், ரெகுலரா கேக்குறாங்களா, எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஒளிபரப்பிய பாடல்கள் தான், ஆனால் நீங்கள் வர்ணனை செய்த பிறகு பாடல்களையே கேட்கும் போது அதில் உள்ள இசை ஜாலம் மனதை தொடுகிறது, மறு ஒலிபரப்பு
ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய

பேர் கேட்டிருக்கீங்க. அதில் அவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ரேடியோ கேட்பாங்களாம். வீக்கெண்டில் திருப்புர சுந்தரி கமல் அவங்க நம்ம அறிவிப்பாளர் இல்லையா, அது அவங்களது கேட்பேன், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜில் அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ. சனிக்கிழமை வசந்த இளம் எப்போது வரும்னு நானும் என் கணவரும் காத்திருப்போம். உங்கள் குரலை கேட்டாலே பாசிட்டிவாக உணர்கிறோம். நிறைய எழுத வேண்டும். ப்ளீஸ் கண்டுபிடித்து அனுப்பினேனே. நீங்கள் விடை கரெக்டாக சொல்லியிருந்தீங்களா? உங்கள் பேரை நீங்கள் கேட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்கள் மோட்டிவேட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, விண்டேஜ் ராஜா சாங்ஸ் நீங்க தான் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. யார் இது? சிறுவாணி சாரல், சூப்பரோ சூப்பர், ராஜி துடியலூர். சேலத்திலிருந்து பாடல்களை கேட்கிறேன். சேலம் மழைக்கு வனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை போல ஜில்லுன்னு பாடல்கள் அப்படின்னு. பாடல்களை பத்திய ரசிக்க, அதை எங்களையும் ரசிக்க வைக்க உங்களால் தான் முடியும்னு பாராட்டி அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ ராஜி. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. பாபு மாதவன், சுதாகர் ஆதித்தன், அப்புறம் பா பரணிதரன், மனவி சந்திரசேகர், ஐயோ ஏகப்பட்ட பேர். நான் பேர் சொல்லணும்னா கோச்சுக்காதீங்க. அவ்வளோ பேரும் பெரிய பெரிய மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. பிரபு தேவி ஸ்ரீசா இவங்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணி படிச்சிடறேன், ஆனால் கண்டிப்பாக படிச்சிருவேன். சந்தோஷமா இருந்தது. ஒரு டைம் எடுத்து ஒரு மெனக்கடலோட மெசேஜ் அனுப்பு

பாராட்டி அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ ராஜி. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. பாபு மாதவன், சுதாகர் ஆதித்தன், அப்புறம் பா பரணிதரன், மனைவி சந்திரசேகர், ஐயோ ஏகப்பட்ட பேர். நான் பேர் சொல்லணும்னா கோச்சுக்காதீங்க. அவ்வளோ பேரும் பெரிய பெரிய மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. பிரபு தேவி ஸ்ரீசா இவங்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணி படிச்சிடறேன், ஆனால் கண்டிப்பாக படிச்சிருவேன். சந்தோஷமா இருந்தது. ஒரு டைம் எடுத்து ஒரு மெனக்கடலோட மெசேஜ் அனுப்பணும்னு தோணுது பாருங்க. அதுக்கே உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. காலை 9 மணி நிகழ்ச்சியும் இரவு 9 மணி நிகழ்ச்சியும் வேறு வேறு கோணங்களில் செஞ்சிருந்தீங்க. காலை 9 மணிக்கு என்ரோவில் வரும் கேள்வி பாடல் போல, இரவு 9 மணி வந்து என்ரோ கேட்ட பாடல் போல. அல பலே பலே பலே. மிகுந்த சிரத்தை எடுத்து தரம் பார்த்து பிரித்து ஏற்றம் இறக்கம் எல்லாம் பார்த்து நீங்க வந்து பண்ணியிருந்தீங்க. அந்த கோடியின்மை பாட்டு மட்டும் சற்று கூடுதல் ஒலியுடன் ஒலித்தது. அன்னைக்கு பாடல்கள் அவ்வளவுதான் உங்களுக்கு நமக்கு கிடைச்ச குவாலிட்டி இல்ல, கம்பெனி குவாலிட்டி அவ்வளவுதான் இருக்கு. அப்புறம் வந்து பாடல்களை பக்தியாக நினைத்தால் மட்டும்தான் இப்படி எல்லாம் செய்ய முடியும். அது என்னவோ வாஸ்தவம் தான். பாட்ஷா படத்தில் வரும் பாலகுமாரன் வசனத்தை போல் நாடி நரம்பு சதை புத்தி ரத்தம் அத்தனை பாடல் வேறி ஊறி போன ஒருவரால் மட்டும்தான் இப்படி பரிமளிக்க முடியும். நன்றி. அது என்னவோ வாஸ்தவம் தான். அப்படிதான் ஆரம்ப பாடல் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோல வேதம் நீ சிறப்பு. அவரோட கர்நாடக இசை பாடல்களை எடுத்துக்கொண்டால் இந்த பாடல் தான் முதலில் நிற்கும். அதனாலதான் அன்னைக்கு அந்த பாட்டு 8 மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து இளங்காத்து, அதை குறிப்பிட்டிருக்காரு. 10 மணிக்கு விடுதலையில, புது விடுதலையில வந்த பாட்டு. நிகழ்ச்சி அழகாக செதுக்கப்பட்டு இருந்தது. அவர் பாணியில் சொன்னால் எதுவுமே நாம் செய்யவில்லை, எல்லாமே அதுவாக நடக்கிறது. பா பரணிதரன் குடும்பத்தினா திருப்பூர்ல இருந்து இவ்வளவு பெரிய மடல்ல நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ. இதனவோ காலையில வேதம் நீ போடணும் அந்த பாட்டெல்லாம் நான் தான் டிசைட் பண்ணி கொடுத்தது. 8 மணி அந்த மாதிரி சிலது அப்படியே அமைஞ்சது. அது நம்ம இல்ல, அவரே வாங்கிக்கிட்டாரு. அது மாதிரிதான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எப்பவுமே நான் நிகழ்ச்சி நல்லா வரணும் யார் பேர்ல அந்த ப்ரோக்ராம் பண்றேனோ அவங்களே நான் வேண்டிப்பேன். இந்த இதுல சத்தியமா ராஜா சாரை தான் வேண்டிக்கிட்டேன். சார் நல்லா வரணும் ப்ரோக்ராம், உங்களை பத்தின ப்ரோக்ராம் நல்லா வரணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் இந்த ப்ரோக்ராம்ல முக்கியமா நல்லா வரதுக்கு காரணம் இன்னொன்னு, எனக்கு பக்க பலமா வலது கை இடது கை ரெண்டாம் இருக்கிறது ஒரு ஆள். உங்களுக்கு தெரியும் யாருன்னு? தெரியும், தேவைக்கு தான், வேற யாரு? அவங்களுக்கு உங்க சார்பா நான் ஏற்கனவே பாராட்ட சொல்லிட்டேன், நீங்களும் அனுப்புங்க பாராட்ட. அப்புறம் ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன் ஹரிஹரன் இவங்க வந்து மிஸ்டர் மாம் இந்த படத்தை வந்து அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா அர்ஜு சாருகேசினியா, அதை வந்து பாராட்டி அனுப்பியிருக்கீங்க. அப்புறம் லக்ஷ்மி தேவி பண்ண கேம் ஷோ ரொம்ப சூப்பராக இருந்தது பாராட்டியிருக்கீங்க. அப்புறம் கூடவே அருமையான பாடல் அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் சர்க்கார் கண்ணாடி புத்தூர்லேருந்து முனுசாமி என்ன சொல்லியிருக்காரு, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி 90 சந்திக்கும் 92 அவ்வளவு அற்புதமாக இருந்தது, ஐயா பேசியதை முழுமையாக கேட்டேன். 32 வயது இளைஞனுக்கு 92 வயது இளைஞர் கூறிய அனுபவ பாடம் இன்னும் மென்மேலும் உயர்த்தும் என்பதில் ஐயமில்லை. நன்றி கோரவும் மன்னிப்பு கோரவும் அப்புறம் மகிழ்ந்தே இருப்பது இதெல்லாம் வந்து நான் தீவிரமா கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன், உறுதியாக இருக்கேன். ரொம்ப நெகிழ்வான நிகழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ முனுசாமி. அப்புறம் இசை கேட்கும் போது அது தரும் பரவச உணர்வை எளிதாக விவரித்து விட முடியாது. பல நேரங்களில் உங்கள் நிகழ்ச்சிகளில் இசை பற்றி சொல்ல தொடங்கினால் அல்லது ராகங்களை பற்றி சொல்ல தொடங்கினால் அந்த பாடல் தரக்கூடிய உணர்வை இசையின் ஜீவனே அப்படியே எங்களுக்குள் கடத்தி விடுகிறீர்கள். இந்த மாயாஜாலத்தை எப்படி நிகழ்த்துகிறீர்கள் அப்படின்னு இது பாபு மாதவன் அவினாசிலேருந்து. நான் என்ன பண்றேன், அவங்க அந்த மாதிரி மாயாஜாலத்தை வந்து நிகழ்த்தி வச்சிருக்காங்க பாடல்களை. சோ அந்த சந்தோஷம் நம்மளையும் வந்து தொத்திக்குது. 99.99% அவங்க பண்ணா 0.001% நம்ம பண்ணணும் இல்லாத அதை எடுத்துட்டு போய் உங்ககிட்ட சேர்க்கிறேன். அது அவ்வளவே என்னுடைய வேலை. நன்றி. அதை ரசிச்சிருக்காரு. நன்றி. முடிஞ்ச வரைக்கும் படிச்சிடறேன். அப்புறம் நம்மளோட டாக்கர் அவங்க வந்து தமிழ் பூங்கனிமொழி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பன்மொழி வித்தகி சௌமியாவின் குரலும் இதயத்தை வருடியது சீரிய பணி, சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்து சிறக்க வைத்தது போல் பன்மொழி பாடலில் இன்னிசைச்சாரல் இதயத்தை குளிர்வித்தது. சீரிய பன்மொழி பாடல்கள் நம்மொழி பாடல் இல்லையே என்ற ஏக்கம் வந்தது. ஆனா அதற்குள் நிகழ்ச்சி நிறைவடைந்து விட்டது, 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்னு இவர் என்ன போட்டிருக்காரு, பெரியவங்க கிட்டே இருந்து உங்களுக்கு நல்ல பிளெஸிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு சாய் மனோகர் போட்டிருக்காரு. யூ டிசர்வ் இட் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்னா அவர் வாழ்த்தினார் இல்லையா, 92 வயது பெரியவர், அதுக்கு போட்டிருக்காரு. தேங்க்யூ. அப்புறம் சுகந்தி ஐடல் பம்ஸ் அவங்க என்ன போட்டிருக்காங்க, நிகழ்ச்சி மிக மிக அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் நம்ம டாக்கர்ஸ் கேட்டுட்டு நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்ல. 9 மணிக்கு வந்த சிறுவாணி சாரல் கனியூர் அண்ணாதுரை என்ன எழுதியிருக்காரு அதை பத்தி, பாடல்கள் அனைத்தும் அருமை, இந்த பாடல்களை எங்கேயே ஒழித்து வைத்திருந்தீர்கள், இது என்னைக்கு அனுப்பியிருக்காரு, போன சண்டே சிறுவாணி சாரலுக்கு அனுப்பியிருக்காரு. ஓகே, ஏன்னா போட்டுட்டு தானே இருக்கோம், நீங்க கேக்குறலன்னு நினைக்கிறேன். எல்ஐசி அனந்தகிருஷ்ணன் என்ன போட்டிருக்காரு, எக்ஸலன்ட் ப்ரோக்ராம் ஆன் ராஜா சார்ஸ் பர்த்டே, குறிப்பா மராட்டி சாங் அது வந்து புதுசுங்க எனக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. கிரேட் கோயிங் அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றி சார், தேங்க்யூ. இசை மழையில் நினைந்தோம்,
குமார் சங்கமேஸ்வரன் போட்டிருக்காரு. அப்புறம் இளையராஜா சாரின் பிறந்த நாள் ஸ்பெஷல், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, மராட்டி என எல்லா பாடல்களையும் கொடுத்து அசர வைத்து விட்டீர்கள். கோவை செல்வபுரம்.

ரசூல் போட்டிருக்காரு. தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் தமிழ் பாட்டு தானே இருந்தோம், ஆனா அதை விட பன்மொழி பாடல்கள் சூப்பருங்க அப்படின்னு போட்டிருக்காரு. சிறப்பு சிறுவாணி சாரல் பத்தி கருத்து, சிறப்பு எதிர்பார்க்காத பாடல்கள், அடுத்து என்ன பாட்டு வரும்னு எதிர்பார்க்க தூண்டிய பாடல்கள், ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கங்கள் அருமை. திருப்பூர் வெளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ் சமங்க அப்படின்னு இருக்கார். மனதை குளிர வைத்தது. மொத்தத்தில் மழையே இல்லாமல் இசை மழையில் எங்களை நனைய வைத்து விட்டீர்கள். சிறுவாணி சாரல் சிறப்பு பாடல்கள் அருமை அற்புதம். ஒவ்வொரு பாடலும் வண்ண வண்ண வைரக்கற்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வைர மாலை போன்றது அப்படின்னு போட்டிருக்காரு. அடேங்கப்பா, நீங்க ராஜா சார் பற்றி கூறிய தெரிந்திராத கருத்துக்களுக்கு மனதார ஒரு பாராட்டு. மறு ஒலிபரப்பு எப்போது? எனக்கு என்னவோ வசந்த இல்லத்திற்கான கேள்வியும் இந்த நிகழ்ச்சியில் ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் என்று தோன்றுகிறது. பாருங்களேன் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவினாசி, பிரபுதேவி, ஸ்ரீ சாய், முள்ளக்காடு பாபு சூப்பர் அனுப்பியிருக்காரு. தேவிக்கு மேடம்க்கு நன்றின்னு நிறைய பேர் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு சொல்லிருங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. தான் சொல்லிட்டேங்க, அவங்களும் தலையாட்டிட்டாங்க. ஆர்ஜே சௌமியா மேடம் யாருது? ஹலோ, நான் ஆர்ஜே இல்லைங்க. சரி, இருந்தாலும் சிவசுப்பிரமணியன் என்ன போட்டிருக்காரு? ப்ரோக்ராம் நல்லா இருந்ததுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் வாழ்த்துக்கள் கொடுத்துருக்கீங்க. இவங்கெல்லாம் எஃபியில் வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. கஞ்சம்பட்டி செல்வராஜ் என்ன போட்டிருக்காரு? ராஜா ப்ரோக்ராம் செய்ய ஒரு ராஜகுமாரி கிடைத்து விட்டால்னு பாராட்டியிருக்கார். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் வந்து சண்முகானந்தம் அதி அற்புதம் அப்படின்னு போட்டிருக்காரு. பிறந்த நாள் சிறப்பு மயிலிறகுக்கு போட்டிருக்காரு. நான் இதுவரை கேட்டிராத பாடல்கள் இளையராஜா பாடல்கள் இடம்பெற்றது அப்படின்னு பீடம்பள்ளி வாசுதேவன் அவர் போட்டிருக்காரு. இப்ப இன்னைக்கு என்னன்னா எல்லாம் உங்க லெட்டர்ஸ், அதாவது உங்ககிட்ட இந்த மெசேஜஸ் நிறைய இருந்து படிச்சு முடிச்சாச்சு. ஆனா உங்ககிட்ட இந்த லெட்டர்ஸும் நான் எதிர்பார்க்கறேன். எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் வரும். அதாவது நாங்க ரெண்டு நாள் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிடுவோம், இன்னைக்கு வெயிட் பண்ணி நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அப்பயும் மெசேஜஸ் வந்த வண்ணம் இருக்கு. சில மெசேஜஸ் விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விட்டு போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, இது விட்டு போச்சு, என்னுடைய பேர் விட்டு போச்சுன்னு சொல்லுங்க. காரைக்கால் நிறவி என்எம்பி நச்சுப்பிள்ளை குடும்பம், அவங்க ப்ரோக்ராம் நல்லா இருந்தது, இளையராஜா ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்காங்க ஃபேஸ்புக்கில். அப்புறம் விஎன் இளகோ சாமி செட்டிப்பாளையம், இளையராஜா அவர்களின் பிறந்த நாளிற்கு அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழ் பாடல் தவிர்த்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பாடல்களின் அணிவகுப்பு எங்களை திக்குமுக்காட வைத்துவிட்டது. பாடல்களை அதற்கான விளக்கங்களுடன் தொகுத்து வழங்கிய மேடம் அவர்களுக்கு நன்றின்னு போட்டிருக்காரு. அர்த்தமுள்ள அரட்டை என்றோ பாடல்கள் மறு ஒலிபரப்பு செய்ததுக்கு நன்றி சசிகலா கணக்கம்பாளையம். அதாவது மறு ஒலிபரப்பு வந்து கேட்டிருக்கிறது எல்லாமே இளையராஜா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ரெண்டு போச்சு இல்லையா, ரெண்டுக்குமே நீங்க மறு ஒலிபரப்பு கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நான் சில பேரோட பேர்லாம் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. கண்டிப்பா ஒரு நாள் போடலாம், உடனே போட முடியாது ஆனா போடலாம். ஓ, ரத்னகுமார் தொட்டாம்பாளையம்லேருந்து லெட்டர் மாதிரி எழுதி மெசேஜை போட்டிருக்காரு. சிறுவாணி சாரலில் இளையராஜாவின் பன்மொழி பாடல்களையும் கேட்க வாய்ப்பு கிடைத்தது நிகழ்ச்சி அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. சரி, இப்ப குவிஸ் ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம். இந்த பாட்டு ஒண்ணு வரப்போகுது பாருங்களேன், நல்லா கேளுங்க.

பியாத்தோ அப்தோ ஆஜா அப்படிங்கிற பாட்டை தான் இப்ப நீங்க கேட்டீங்க கேரவான் படத்துலேருந்து. தமிழ்ல இதே மாதிரி ரெண்டு பாட்டு இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். ஒரு பாட்டு கரெக்டா இது மாதிரி இருக்கும், இன்னொன்னு கொஞ்சம் அதுல இருந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கும். உடனே என்ன கொடுத்துடக்கூடாது, இந்த பாட்டை கேட்ட உடனே ஹோட்டல் சொர்க்கமில் அனிதா அனிதா பாட்டு டிஎம்எஸ் பாடியதுன்னு எனக்கு அனுப்பக்கூடாது. கரெக்டு தான் அது, இருந்தாலும் இங்க அது தப்பு. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, பியாத்தோ அப்தோ ஆஜா அந்த பாட்டு வந்த வருஷம் ரொம்ப 71 வந்தது. அதுல இருந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகி நம்ம இசையமைப்பாளர் ஒருத்தர், ஐயோ அவர் பல்கலை வித்தகர் தான், அவர் வந்து இதை வந்து மாடிஃபை பண்ணி நம்ம தமிழுக்கு ஏத்த மாதிரி பண்ணியிருப்பார். அந்த டிஸ்கோ ஈரால வந்த படம், அதுல இருந்து பாட்டு ரெண்டு பாட்டும் அவர் படத்துல தான், அவ்வளவுதான். அதோ பாருங்க இன்னொரு க்ளூவும் கொடுத்தாச்சு. சரி, இப்ப நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அதுல ஹம்மிங் கேளுங்க, இதுலயும் ஹம்மிங் கேளுங்க, இதுலயும் அந்த ஹம்மிங் இருக்கும். அதுல மோனிகான்னு வருது பாத்தீங்களா, அது இதுல ஒருத்தர் அந்த லைனை வந்து ஹம்மிங்ல மட்டும் பண்ணிருப்பாரு, அப்புறம் பாட்டெல்லாம் வரும். சூப்பரா சொல்லிட்டேன் பாருங்க. இதை விட என்ன சொல்றது, இப்ப அந்த பாட்டு என்னன்னு கண்டுபிடிங்க. இப்ப ரெண்டு பாட்டுன்னு நான் சொன்னேன், ரெண்டுல ஒன்னு சொன்னா போதும், ஓகேவா? ரெண்டும் நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு, இன்னொன்னு அப்புறம் வந்தது. எல்லாமே 80s தான். போங்க, க்ளூவும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல சொல்லணும்னா நான் விடையை தான் சொல்லணும். ஓகே.

0: ஓகே கண்டுபிடிங்க பாப்போம், கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்பி தள்ளுங்க. சரி, இந்த வார குவிஸ் ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லக்கூடாது. நான் போன வாரம் உங்களுக்கு கஷ்டம்னு நினைச்சேன், அதையே உஃப்னு ஊதிட்டீங்க. ஈஸின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு ஈஸி தான். ஏன்னா தமிழ்ல இந்த பாட்டு இருக்கு இல்லையா, நான் கேள்வி கேட்கிற பாட்டு இருக்கு இல்லையா, அது அடிக்கடி நான் போடுவேன். 8 மணியில போடுவேன், காலையில 7 மணியில போட்டிருக்கேன், எல்லா டைமும் போட்டாச்சு. ஏன் நீங்களே லிஸ்னர் சாய்ஸ்ல எவ்வளவு தூரம் கேட்டுட்டீங்க ராத்திரி 10 மணிக்கு. அப்புறம் இதுக்கு மேல நீங்க ஆன்சர் அனுப்புங்க, அவ்வளவுதான். சரி, எப்போ சனி ஞாயிறு இந்த 2 நாட்களும் 12 மணிக்கு வசந்த இல்லத்துல அர்த்தமுள்ளார டைம் வரும், என்றோ கேட்டதும் வரும். அதனால உங்களுக்கு ஒரு கூடுதலா டைமும் இருக்கும், உங்களுக்கு வந்து கேட்டுட்டு அதாவது கேள்விக்கான விடை அனுப்புறதுக்கு டைமும் இருக்கும். அப்புறம் இந்த 2 நாள் கேட்டுட்டு திங்கக்கிழமைக்குள்ளேயே எங்களுக்கு பண்ணிருங்க. புதன் வியாழன்லாம் அனுப்பக்கூடாது. ஒரு குவிஸ்ன்னா உடனே அனுப்பணும், 24 மணி நேரம் தான். போனா போதுன்னு உங்களுக்கு 48 மணி நேரம் தரேன், அதனால கரெக்டா அனுப்பி வச்சிடணும். ஓகேவா? அடுத்த வாரம் ரொம்ப ஈஸியான குவிஸோட 2 சூப்பரான பாட்டு. இந்த வாரம் ஷாம் சார் கேட்டோம் இல்லையா, இதை விட சூப்பரா இன்னும் 2 பாட்டு இருக்கான்னு பாக்குறேன். அது அப்புறம் வழக்கம் போல கலகல கலகலன்னு ஒரு அரட்டையோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ சோ மச், கீப் ஸ்மைலிங். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா.
1: இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு நாளை மதியம் 12 மணிக்கு. தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

கேக்குது ஒரு சாதாரண அம்மாவுடைய அசாதாரண கனவு பத்தி, அசாதாரணமான கனவு பத்தி தான் இந்த படம் வந்து நகரும். இந்த படத்தை வந்து நம்ம கேட்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சூப்பர் ஹீரோ படம் மாதிரி இருக்காது, பெரிய சண்டை காட்சிகள் இருக்காது, வில்லன்கள் இருக்காது, ஆனா வாழ்க்கையை பத்தின ஒரு பெரிய பாடத்தை சொல்லக்கூடிய படம் அதுதான் அஜோமா அப்படிங்கிற படம். என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் வாழக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, அவங்க பேர் ஆண்டி. அவங்களுக்கு கணவர் இல்லை, அவங்களுடைய உலகம் வந்து அவங்களுடைய ஒரே ஒரு மகன் தான். வீட்டை பார்த்துக்கிறது, சமைக்கிறது, அந்த பையனுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கறது, இப்படியே இவங்க வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு ரகசிய உலகம் வந்து இருக்கு. அது என்ன தெரியுமா? கே ட்ராமாஸ். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கொரியன் சீரியல்ஸ் பார்க்கறது, கொரியன் நடிகர்கள் நடிகைகள், அந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி அந்த உலகத்திலேயே இவங்க வாழ்றாங்க. நாம சில நேரங்களில் ஒரு சில படத்தை பார்த்துட்டு தோணும், ஒரு தடவையாவது அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி ஆன்ட்டிக்கும் ஒரு கனவு வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கொரியன் ட்ராமாஸ்லாம் பார்த்து பார்த்து ஒரு தடவையாக நம்ம வந்து சவுத் கொரியாவுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அம்மாவுக்கு வந்து பையன் மேலே எவ்வளவு பாசம் இருந்தாலும் பையனுக்கு வந்து பெருசாக பாசம்லாம் கிடையாது. அங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகணும், அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படிங்கிறத அந்த பையனோட ட்ரீம். சரி, அம்மா வந்து ரொம்ப வருஷமாக கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களோட ஆசை நிறைவேற்றலாம், கொரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு டூர் புக் பண்ணுறான். அந்த செய்தியை கேட்டோடனே ஆண்டிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், பல வருஷமாக மறந்து போன தனக்குள்ளே இருந்த ஒரு குழந்தை வந்து எந்திரிச்சு விழிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் வாழ்க்கை எப்படி நம்ம திட்டம் போட்டது மாதிரியே நடக்குமா? அந்த பயணம் நெருங்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய பையனுக்கு ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு வருது. அதனால கொரியா போகக்கூடாத, போக முடியாத ஒரு நிலைமை. ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஏமாற்றம். ஆனால் அந்த டூர் புக் பண்ண கம்பெனிலேருந்து இப்போ நீங்கள் வரல அப்படின்னா உங்களுக்கு ட்ரிப் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி இந்த தடவை நானே தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக வெளிநாட்டுக்கு தனியாக போகிற ஒரு முடிவு அவங்களுக்கு வருது. இந்த முடிவு அவங்க வாழ்க்கையை மாற்ற போகுது.

கொரிய டிராமாக்கள்ல பார்த்த அந்த கனவு உலகம் உண்மையிலேயே அவங்களுக்கு அப்படிதான் இருக்கா, இல்ல அங்க வேற ஏதாவது அவங்களுக்கு காத்திருக்கா, அதை வந்து அடுத்தடுத்த இதுல நம்ம வந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று வித் மீ ஆர்ஜே சாருகேசினி.

நாம அஜோமா படத்துடைய கதையை சொல்லிட்டு இருக்கோம். சரி, அஜோமா தென்கொரியாவுக்கு தனியாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமான நிலையம் வந்து வராங்க. அப்படி வரும்போதே அவங்க ரொம்ப லேட்டாக வராங்க. எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து அங்கே ரெண்டு டூரிஸ்ட் கைடு இருக்காங்க, ஒரு பையனும் பொண்ணும். அந்த பையன் சொல்கிறான், நீ எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நீ வந்து ஃப்ளைட்டுக்கு போ, நான் இவங்களை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜோமாவை கூப்பிட்டுட்டு, அதாவது ஐ மீன் ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டுட்டு வராங்க. வந்து அங்கிருந்து கிளம்பி தென்கொரியா வந்துடுறாங்க. அந்த விமான நிலையத்தில் இறங்கக்கூடிய அந்த நிமிஷத்தில் அவங்களுடைய கண்களில் அவ்வளோ ஒரு குழந்தைத்தனம், இதுதான் நான் டிவியில் பார்த்த நாடா அப்படின்னு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக அவங்க வந்து இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கைடு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துக்காக சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது ஆண்டி வந்து தனியாகவே இருக்காங்க, யாரு கூடயும் மிங்கிலாகாமல் இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணும் அவங்க அம்மாவும் ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிடும்போது, நீங்கள் ஏன் யாரு கூடயுமே மிங்கிலாக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து தனியாக தான் இருக்கேன், என்னுடைய பையன் வந்து வெளிநாட்டுக்கு வேலை கிடச்சி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கதையை சொல்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கோம், அதனால நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கிளம்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் அந்தந்த பஸ்ஸில் போய் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த கைடு இருக்கார் இல்லையா, அவங்களுடைய மனைவியும் குழந்தையும் தனியாக இருக்காங்க, அவங்களுடைய அம்மா கூட. சரி, அவங்கள பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே வண்டி நிறுத்திட்டு இவங்க போய் பார்க்கும்போது ஒரு சின்ன பிரச்சனைனால பிரிஞ்சிருக்காங்க. எதனால அப்படின்னா, அந்த கைடு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பணம் வாங்கியிருப்பாங்க, அதில் ஒரு கேங்ஸ்டர்கிட்ட பணம் வாங்கிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து மிரட்டின உடனே தன்னுடைய மனைவியும் குழந்தைங்களும் அங்கே எனக்கு இருக்க பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அப்படி போகும்போது மாமியார் தான் வந்து கதவை திறப்பாங்க, சத்தம் போட்டுட்டு அவங்க வந்து அப்படியே விட்டுருவாங்க, நீங்கள் இருந்து கிளம்பி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ இவர் வந்து சோகமாக கிளம்பி வந்துடுவாங்க. வந்தவுடனே சோகத்தில் இருந்தனால வண்டியில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்காமையே வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடுவாங்க. ஆன்டிக்கு என்னாகும் அப்படின்னா, அவங்க வெளியே இருப்பாங்க, இவங்களை கண்டுக்காமல் அவங்க வந்து போயிடுவாங்க. சரி, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியுது, நம்ம ட்ராமாக்களில் பார்க்குற கொரியா வந்து வேறு, உண்மையான கொரியா வேறு அப்படின்னு. மொழி தெரியல, யாருக்கும் இங்கிலீஷ் பேச தெரியல, பஸ்ஸில் ஏறவே தெரியல, ஒரு வழியும் கேட்க முடியல. ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப தனியாக தவிக்கிறாங்க. சுற்றியும் 1000 பேர் இருக்காங்க, ஆனால் உதவிக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்காங்க. சில நேரங்களில் வாழ்க்கையில இதே மாதிரி தான், நம்மளை சுற்றி பல பேர் இருப்பாங்க, ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே தனியாக இருப்போம் இல்லையா, அந்த தனிமையை வந்து அழகாக அங்கே படம் பிடிச்சி காமிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் வருவாங்க. ரெண்டு பேத்துக்குமே லாங்குவேஜ்லாம் புரியாது, ஒன்றுமே தெரியாது, ஆனால் ரெண்டு பேருமே பேசிப்பாங்க. தனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் வச்சு எப்படியாவது வந்து சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஓகே, உங்களுடைய கைடோட வீடு இங்கே தான் இருக்குது, அவங்களுடைய மாமியார்கிட்ட கேட்குறேன்னு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபோனே எடுக்க மாட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா, இவங்களை தங்க வைக்கலான்னு பார்ப்பாங்க. எந்த ஹோட்டலுமே இருக்காது. தன்னுடைய ரூம்க்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர். அங்கே போயிட்டு பயங்கர குளிராக இருக்கும், ஒரே ஒரு ஹீட்டர் தான் இருக்கும், இந்த ஹீட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க ஆன்ட்டி நினைப்பாங்க, நமக்காக ஹீட்டரை கொடுத்துட்டு இவங்க குளிரில் நடுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீட்டரை வந்து நடு ரூமில் வச்சுட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக தூங்கிடுவாங்க. அப்புறம் காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க பேசிக்குவாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் அவங்க பேச, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் அவங்கள பேச, அப்படியே வந்து இப்படியே போகும்போது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு வந்து வந்துடும். நட்பு அப்படிங்கிறது மொழியை தாண்டினது அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி நடக்குது, அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஆஹா கல்யாணம் படத்துல இருந்து தரண்குமார் மியூசிக்ல நிறைய ஷையர் ஸ்வேதா மோகன் பாடின பாடல் கேட்டோம்.
1: The Indian Navy invites online

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல அஜோமா அப்படிங்கிற படத்துடைய கதையை நாம் கேட்டுட்ருக்கோம். ஒரு வழியாக ஆண்டிக்கு அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டோடைய ஒரு நட்பு வந்து கிடச்சிருச்சு. அவங்க வந்து அந்த கைடை தேடி நிறைய இடத்துல வந்து அலையிறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, புது இடம் புது விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அப்படி ஒரு தடவை என்னாகும் அப்படின்னா, ஏதாச்சியா இவங்க வந்து கார்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கும் போது அந்த கைடை பார்த்துருவாங்க. அந்த கைடு ஒரு கேங்ஸ்டர்ஸ்கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அடித்து துவச்சி அவரை காரில் ஏற்றிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அஜோமா ஆண்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படியாவது வந்து அவனை காப்பாற்றணும் அப்படிங்கறக்காக கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவங்களுக்கு கார் வந்து பெருசாக டிரைவ் பண்ண தெரியாது, அறகுறையாக தான் தெரியும். அப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து சொல்லுவார், ஐயோ நீ ஓட்டாத நானே ஓட்டுறேன்னு சொல்லுவோம், இல்லை இல்லை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அந்த கார் சேசிங் சீன் வந்து நடக்கும். அப்படி போய் அந்த டூரிஸ்ட் கைடு இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து காப்பாற்றிடுவாங்க. அப்படி காப்பாற்றினக்கப்புறமா சொல்லுவாங்க இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க. சரி சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண்டியை அந்த டூரிஸ்ட் கைடோட அனுப்பிச்சி வச்சிருவாரு அந்த செக்யூரிட்டி.

கார்டு. செக்யூரிட்டி கார்டு கிட்ட அவங்களுக்கு ஒரு பழக்கம் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த கைவினை பொருட்கள்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பொருட்கள் வந்து தயாரிச்சு வச்சிருப்பாங்க. அதில் ஒரு ஞாபகத்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பொருளை வந்து ஆன்ட்டி எடுத்து வந்திருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூரில் வந்து மறுபடியும் அந்த டூரிஸ்ட் கூட வந்து சேர்ந்துருவாங்க. இப்போ என்ன இருப்பாங்க அப்படின்னா, அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிருப்பாங்க. தனியாகவே இருப்பாங்க, யாருக்கூடையும் சேராமல் இருந்தவங்க இப்போ எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து கலகலகலன்னு மகிழ்ச்சியாக இருக்காங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக அந்த ஸ்னோஃபாலை வந்து பார்க்குறாங்க. ஆஹா, கொரியா சீரியலெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாமே வருதே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழந்தைத்தனமாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, டூரிஸ்ட் கைடு ஒரு டூரிஸ்டையே தொலைச்சிட்டாங்க அப்படின்னா என்னாகும், அவங்களுக்கு வேலை போயிடும் இல்லையா. இந்த ட்ரிப் முடிகிற நேரத்தில் வந்து அவங்களுக்கு வேலையும் போயிடும். இந்த பயணம் வந்து ஒரு சுற்றுலாவாக மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை பயணமாக அவங்களுக்கு வந்து மாறுது. நிறைய இடத்துல நம்ம பார்க்கும்போது உணர்ச்சி பூர்வமான தருணங்கள் இருக்கும், நிறைய இடத்துல சிரிப்பு இருக்கும். இந்த மாதிரி அந்த படம் வந்து அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்கும். இப்போ நம்ம அந்த டூரிஸ்ட் கைடு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்குமே வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும், எதிர்காலத்தை பற்றின குழப்பம் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு அம்மாவாக ஒரு அன்பும் அக்கறையும் சேர்ந்து ஆண்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து தேத்துறதுக்கு பார்ப்பாங்க. இப்படி வயது, மொழி, நாடு எல்லாத்தையும் தாண்டி மூணு பேத்துக்குமே ஒரு நல்ல நட்பு வந்து உருவாகுது. அந்த நட்பு வந்து கடைசி வரைக்கும் தொடரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது வந்து முடியலை. ஆனால் கடைசியாக வந்து இவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, பல வருஷமாக மகனை மட்டுமே உலகமாக நினச்சி வாழ்ந்தவங்க, மகன் வளர்ந்துட்டான் அவனுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, தனிப்பட்ட கனவுகள் இருக்குது. இந்த உண்மையை வந்து ஏற்றுக்கிறது அம்மாவுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் கொரிய பயணத்தப்போ அவங்க அந்த விஷயத்தை வந்து உணர்ந்துக்குவாங்க. நான் வந்து ஒரு அம்மா மட்டும் இல்லை, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு கனவு இருக்குது, அதை உணரத்தான் நான் வந்து இந்த அளவுக்கு நடந்திருக்கேன் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. கடைசியாக டூர்லாம் முடிஞ்சு அவங்களோட இடத்துக்கே அவங்க வந்துடுவாங்க. இப்போ அந்த டூரிஸ்ட் கைடு இருக்காங்களா, அவங்களுக்கு வேறு இடத்துல வேலை கிடச்சிரும். அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. தன்னுடைய குடும்பம்லாம் வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரியாகி ஆளாளுக்கு சேர்ந்துருவாங்க. சரி, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா யோசிப்பாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த பயணத்தோட முடிவில் அந்த அம்மா ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிறாங்க. என்ன அப்படிங்கறத பத்தி நாம தொடர்ந்து பேசலாம்.

பிரம்மன் படத்துல வந்து கார்த்திக் எம் மானசி பாடின பாடல் கேட்டோம், வரிகள் தாமரை. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல். இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நம்ம வந்து அஜோமா அப்படிங்கிற படத்துடைய கதையை கேட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். அந்த பயணத்துடைய இறுதியில ஆன்டி கத்துக்கிட்ட ஒரு பெரிய பாடம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது குறிப்பிட்ட வயசோட முடிஞ்சு போறது கிடையாது. எந்த வயசுலயும் ஒரு புது நண்பர்களை உருவாக்கலாம், எந்த வயசுலயும் புது இடங்களை பார்க்கலாம், எந்த வயசுலயும் புது கனவுகளை தொடங்கலாம் அப்படிங்கறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கொரியாவில இருந்து அவங்க திரும்பி வரும்போது அவங்க எப்படி ஒரு அம்மாவா போனாங்களோ அந்த மாதிரி இல்லை, ஒரு புது தன்னம்பிக்கையோட மகிழ்ச்சியோட தன்னையே புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷனா அவங்க வந்து மாறி இருந்தாங்க. இவங்க வந்து அவங்க ஊருக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கொரியால வந்து திக்கி முக்கி கார் ஓட்டினாங்க இல்லையா, இங்க வந்து நல்லா கார் ஓட்ட பழகிட்டு மத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற இடத்துக்கே வந்து வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாத்தி இருப்பாங்க. தனக்கு பிடிச்ச விஷயத்த பண்றது, தனக்கான விஷயங்களை தனக்காக தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி மாறி இருப்பாங்க. அப்பப்போ தன்னுடைய மகனுக்கு போனை போட்டு என்னப்பா சாப்பிட்டியா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு விட்டுருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த படம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை மறந்து மற்றவங்களுக்காகவே மட்டும் வாழ்ற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு அழகான நினைவூட்டல் அப்படின்னு தான் சொல்லணும். கனவுகளை நிறைவேற்ற வயது வந்து ஒரு தடையில்லை அப்படிங்கிறதும் இந்த படம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி.

0: நான் சிகப்பு மனிதன் படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் மியூசிக்ல நாமத்துக்குமால் இருக்கல வந்தனா ஸ்ரீனிவாசன் அல் ருஃபின் பாடின பாடல் கேட்டோம். 1:44 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல இதுவரைக்கும் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டீங்க. இன்னைக்கு வந்து அஜோமா படத்துடைய கதையை சொன்னது ரொம்பவே மகிழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேசுனி.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இன்று பிற்பகல் 2:30 ஒரு புறத்திலே நிகழ்ச்சியில்
2: ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நேபாள வளையக்கூடிய ஒரு ஷேஷ்வான் பெப்பருங்கிற ஒரு பொருள். இனி ஒண்ணு வந்து பார்த்தோம்னா ரெண்டு கண்டெய்னரும் ரா மெட்டீரியல் வாங்குறது கூட என்கிட்ட காசு இல்ல. இந்த மாதிரி ஒரு கட்டம் அப்பத்த ஒரு கண்டெய்னர் வேல்யூ வந்து 16 lakh rupees.
1: உணவுப் பொருட்கள் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி தொழில் செய்து வரும் தொழில் முனைவோர் தாகிரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டு பயன் பெறுங்கள் நேயர்களே.
0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் போலிப்பணி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இரு

0: நாடுகளுக்கு இடையிலான 8வது கூட்டு ஆணைய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பரஸ்பர ஒத்துழைப்பில் முன்னேற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள வகை செய்வதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே 75 ஆண்டுகால நட்புறவு கொண்டாட்டங்கள் கடந்த ஆண்டு நடைபெற்றதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவு வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். சர்வதேச உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில், தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய அவர், வலிமையான நாட்டை கட்டி எழுப்புவதில் இவை முக்கிய பங்காற்றும் என்றார். அறிவியல் சார்ந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில் இளையோர் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இந்தியா மிதிவண்டி இயக்கத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு பெருமளவு குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலுக்கு மிகச்சிறந்த தீர்வு எட்டப்படுவதாக எடுத்துரைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்துவதன் அவசியம் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தி தெரிவிக்கிறார்.
1: உலக மிதிவண்டி தினத்தின் ஒரு பகுதியாக மிதிவண்டி பேரணிகள் மற்றும் ஃபிட் இந்தியா வலுவூட்டல் பாராட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. சைக்கிள் பேரணியை ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மைய துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆனந்த் ஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சைக்கிள் ஓட்டுவதால் ஏற்படும் நன்மைகளை எடுத்துரைத்தார். பாரத பிரதமரின் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்தி வளமான இந்தியா என்ற நோக்கத்தில் வளமுடன் வாழ வேண்டும் என்பதே இந்த பேரணியின் நோக்கமாகும். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார். மகளிருக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்து நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு இந்தியாவில் குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி ஆவணப்பதிவு நடைமுறைகளை தாங்களே மேற்கொள்ளும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிக் கடன் ஆவணங்களை இணைய வழியில் பதிவு செய்து கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள், வங்கிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இதனை பின்பற்ற வேண்டும் என்று இன்று வெளியான தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரோடு மாவட்டத்தில் சாய ஆலை கழிவுகளால் ஏற்படும் குடிநீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சரி செய்யும் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காலிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். 50% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 16ஆம் தேதி வாய்க்காலில் நீர் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்படும் என்றார். தமிழகத்தில் தனியார் பள்ளி கட்டணம் கண்காணிக்கப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார்.

0: கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம், தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றார். மாநிலத்தின் அனைத்து இடங்களிலும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தாவேக ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழலாம் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர், மக்களின் நம்பிக்கையுடன் அமைந்துள்ளதால் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாமக்கல் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மாநில வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க அறிவுறுத்திய அவர், மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள உத்தரவிட்டார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறுகூட்டல் மறு மதிப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இன்று வரை நீட்டித்துள்ளது. முன்னதாக நேற்றுடன் இதற்கான அவகாசம் முடிவடைந்த நிலையில் பெற்றோர் மற்றும் மாணாக்கரின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சாமந்திப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, சூளகிரி, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2000 ஏக்கர் நிலப்பரப்புகளில் சாமந்தி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக நடப்பு பருவத்தில் சாமந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரித்து ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை லாபம் கிடைத்து வருகிறது. 2 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்து பெங்களூரு, சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: போதைப்பொருள் புழக்கத்தை குறைத்து மகளிர் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார்.
2: திருநெல்வேலி சரகத்திற்கு உட்பட்ட 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் இணைந்து ஆலோசித்ததில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படாத வகையில் ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்துவது என்பது எங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தீவிர கண்காணிப்பினை மேற்கொண்டு போதைப்பொருள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சாலை விபத்துகளை தடுத்து விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்புகளை மேற்கொண்டு ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யவிருக்கின்றோம்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பான சேவையாற்றியவர்கள் சமூக சேவை விருது பெற வரும் 25ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் விருது பெற வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற 18 வைணவ ஆலய நவநீத அலங்கார திருவீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்காசி, திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை சீன ஜப்பான் இணையை 6-3, 6-2 என்ற நேர்சிற்களில் வென்றது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன்னுக்கு டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான, சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவண பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்புப்படி கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் இருக்கும். திருப்பூர்ல அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும், ஈரோட்ல அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும், சேலத்தை பொறுத்தவரைக்கும் அங்கு அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில அதிகபட்சமா 21 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 17 டிகிரி செல்சியஸும், பாலக்காட்டில் அதிகபட்சமா 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சென்னை மெட் சென்டர்ல இருந்து வானிலை நிலவரம் சொல்லியிருக்காங்க.

0: What began with US and Israeli strikes on Iran in late February has evolved into a broader regional crisis involving missile exchanges, threats to maritime traffic in the Strait of Hormuz, and renewed tensions in Lebanon, placing increased pressure on efforts to preserve a fragile ceasefire. We have a report from our West Asia correspondent amid fresh escalations in the region.
1: On the 100th day of the conflict, tension still prevails in the Strait of Hormuz, with kinetic activity continuing to threaten one of the world's most important maritime corridors. US Central Command says American forces intercepted two Iranian one-way attack drones on Sunday after determining they posed a threat to international shipping. The incident follows Friday's downing of four Iranian drones and subsequent US strikes on Iranian radar and surveillance installations at Goruk and Kesham Island. Iran responded on Saturday by launching ballistic missiles towards Bahrain and Kuwait, with US officials reporting that most were intercepted before reaching their targets. The crisis has also spilled into other fronts in West Asia. In southern Lebanon, a Lebanese military vehicle near Nabatea was struck during an Israeli operation, resulting in casualties among Lebanese armed forces personnel. Diplomatic initiatives aimed at halting the conflict continue, although significant obstacles remain. Discussions focus on preserving the ceasefire, ensuring the security of maritime navigation through the Strait of Hormuz, sanctions-related issues, and the future of billions of dollars of frozen Iranian assets held abroad. This is Vinod Kumar for Akashwani News, Dubai.
0: Just in, Prime Minister Narendra Modi has expressed sorrow at the passing of veteran actor Saleem Kumar. In a social media post, the Prime Minister said that the actor made a mark with his versatility and memorable performances across a wide range of roles over the course of his distinguished career. Mr. Modi said that his thoughts are with the actor's family and countless admirers in this hour of grief. In cricket, India have declared their innings at 564 for 8 on day 2 of the one-off test against Afghanistan in New Chandigarh. In response, Afghanistan were 28 for 1 in their first innings when reports last came in. Prime Minister Narendra Modi has also congratulated the Indian women's football team on winning the SAF Women's Championship 2026. In a social media post, he said that the team played excellently through the tournament. And now, before we end the bulletin, the headlines once again. India-Indonesia Joint Commission meeting underway in New Delhi. Comprehensive strategic partnership and ways to further deepen bilateral cooperation under review. Home Minister Amit Shah calls for close watch on financial and property transactions along international borders. CBSE to close Class 12 re-evaluation application window tonight. National award-winning Malayalam actor Saleem Kumar passes away in Kochi. IMD forecasts widespread rainfall across the country in next 2 to 3 days. And in cricket, India declare first innings at 564 for 8 against Afghanistan in one-off test in New Chandigarh. And with that, we end the midday news.
2: நிலையத்தில் நேரம் 2:15. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெறுகிறது எனது கிராமம் எனது கௌரவம், மை வில்லேஜ் மை ப்ரைடு. கிராமத்தின் மீதும் அதன் பாரம்பரியம் கலாச்சாரம் மற்றும் மேம்பாட்டின் மீதும் மக்கள் கொள்ளும் அன்பையும் பெருமையும் குறிக்கிறது எனது கிராமம் எனது கௌரவம் என்பது. இது ரெண்டு முக்கிய விஷயங்களோட தொடர்புடையதாக உள்ளது. வேளாண்மை மற்றும் கிராமிய மேம்பாடு மத்திய அரசின் திட்டங்களில் ஒன்றான எனது கிராமம் எனது கௌரவம், வேளாண்மை மற்றும் கிராமிய மேம்பாடு என்பது மத்திய அரசின் திட்டங்களில் ஒன்றான எனது கிராமம் எனது கௌரவம் என்ற உணர்வை மக்களிடையே ஊட்டுவதும், குறிப்பா இளைஞர்களை வேளாண்மை தொழில் முனைவை நோக்கி ஈர்ப்பதற்கான திட்டத்தோட முக்கிய குறிக்கோள் என்றும் சொல்லலாம். ஏன்னா வேளாண்மை என்பது இந்தியாவோட பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகவும் மக்களின் வாழ்வாதாரமாகவும் உள்ளதாயிற்றே. வேளாண்மை மற்றும் கௌரவம் இது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதோடு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது என்றே சொல்லலாம். வேளாண்மையோட முக்கியத்துவமும் அதன் கௌரவமும் உணவு அளித்த உலக மக்கள் அனைவருக்கும் உணவு அளிக்கும் உன்னத தொழிலாக வேளாண்மை திகழ்கிறது. வேளாண் என்ற சொல்லே கொடை ஈகை விருப்பத்துடன் பிறரை பேணுதல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது.

0: பொருளாதார பங்கு பற்றி பார்த்தோம்னா, இந்தியாவின் மொத்த உற்பத்தியில வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் பெரும்பான்மையான மக்கள் தொகையினர் விவசாயத்தையே நம்பி வாழ்கின்றனர். விவசாயிகளோட கௌரவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய தொழிலுக்கு மரியாதை அளிப்பதும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதும் ஒரு நாட்டின் தலையாய கடமையாகும். விவசாயிகளுக்கு கௌரவம் மற்றும் நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. பிரதம மந்திரி கிசான் சமான் நிதி, இது விவசாயிகளுக்கு நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் உதவித்தொகை அளித்து அவர்களின் கௌரவத்தை மேம்படுத்தும் நோக்கத்தோடையே உருவாக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு நேரடி உதவி வழங்குவதன் மூலம் அவர்களின் சுமையை குறைத்து கௌரவம் அளிக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துள்ளன. எனது கிராமம் எனது கௌரவம் என்ற விழிப்புணர்வை ஊட்டவும், இளைஞர்களை வேளாண்மை தொழில் முனைவு நோக்கி ஈர்க்கவும் பெருமளவு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வேளாண்மையில நிலையான வளர்ச்சி, விவசாயிகளுக்கு உரிய விலை மட்டுமல்ல சமூக அங்கீகாரம் அவர்களுக்கு அளிப்பதன் மூலம் இந்த தொழிலின் கௌரவம் மேலும் வலுப்பெறும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது எனது கிராமம் எனது கௌரவம், மை வில்லேஜ் மை ப்ரைடு. நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு சிறந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
1: தொடர்வது திரு இசை.

0: திரு இசை கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 2:30.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாம இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி தொழில் செய்து வரும் தொழில் முனைவோர்

0: ஆகிரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம்.
1: சரி மேடம், அதாவது நீங்கள் சொன்னீங்க ஸ்டாண்டர்ட்ஸ், இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது ஓகே. இப்போ யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப டஃப் ஸ்டாண்டர்ட்ஸ்
2: யூஎஸ்
1: அது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். கார்மெண்ட்லாம் கூட ஒரு ஓகே, கார்மெண்ட்டுமே ரொம்ப டஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ், யூ ஸ்டாண்டர்ட்ஸ், யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம். ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த ரெசிடியூஸ் இருக்கக்கூடாது,
2: ஆமாங்க சார்,
1: பெஸ்டிசைட்ஸ் இருக்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப டஃப். இப்போ நீங்கள் அந்த மாதிரி நான் பெஸ்டிசைட், பெஸ்டிசைட் இல்லாத ப்ராடக்ட்ஸ் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க, ப்ராசஸிங்லேயும் அந்த பொல்யூட்டன்ட் வந்துடக்கூடாது, பேக்கிங்ல இருந்து எக்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட். சொன்ன மாதிரி நீங்க மிகப்பெரிய ஒரு கடினமான வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, பட் நீங்க பேசுறது ரொம்ப சர்வசாதாரணமா எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றது பார்த்தா வாட் வென்ட் இன்டு இட் எங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு சர்வசாதாரணம் பண்ண முடியாது. யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ங்கிறது மிகப்பெரிய ஸ்டாண்டர்ட்ஸ், அது எப்படி நீங்க அச்சீவ் பண்ணீங்க
2: சார்? இப்போ ரெண்டு விஷயம் சொல்லணும் சார் உங்களுக்கு. ஏன்னா இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா, ஏன் இவ்வளோ இன்னைக்கு இவ்வளோ சாதாரணமா ஆயிருக்கேன் அப்படின்னா, வந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது எங்களோட 14 இயர்ஸ் சர்விங்ஸ், எங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டு, அப்புறம் இவரோட சப்போர்ட் எல்லாமே இப்போ எடுத்துட்டு எங்களோட மொத்த காசுமே வந்து என்னோட கனவுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா எங்கள் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. நான் வந்து ஒரு பெரிய இதில் நம்ம சொன்னால் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அது இல்லை. அது வந்து உண்மை என்னன்னா, அந்த கம்பெனிக்கு தான் அவங்க இருந்திருக்காங்களோ இல்லையே, நம்மளுக்காக இல்லைங்கிறது உண்மை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்தோன்னா நெவர் கிவ் அப், எப்படி ட்ரை பண்ணிகிட்டே தானே இருக்கணும். அப்போ ஒரு 1 இயர்க்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஐ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 1 crore rupees 2012-13 அந்த தொகையை வந்து அந்த காலத்துல வந்து இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு காசுன்னு சொல்ல முடியாது.
1: மாசம் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் போயிருக்கு, 10 லட்சம் ரூபாய் போயிருக்கு.
2: ஆமா, ஒரு கோடி ரூபாய் வந்து அப்படி பார்த்தோம்னா நிறைய மிஸ் ஹேண்ட்லிங், ஹை லெவல்லா திங்கிங். ஏன்னா என்னோட எம்டி எப்படி திங்க் பண்றாரு, அந்த மாதிரி என்ன டியூன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாம் தொலைச்சதுக்கு அப்புறம் தான் ஐ கேம் டு கிரவுண்ட், இதுதான் நிஜம். இனிதான் வந்து பார்த்தோம்னா ஒரு கட்டத்துல வந்து, அப்போ இவர் பணமே கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு எங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சொல்லுவாருங்க, அம்மா எத்தனை நாளைக்கு தான் அவங்க பணம் கொடுப்பாங்க, இனி நானும் கொடுக்க மாட்டேன், அவங்களும் கொடுக்க மாட்டாங்க, நீ ஏர்ன் பண்ண, என்ன பண்றேன்னு பாரு, பாரு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண, எங்க யார்கிட்ட பேச முடியும்னு பார்த்து பேசு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கட்டம் வந்துருச்சு. நான் வந்து அடுத்த மாசம் வந்து என்னால வந்து எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன், இதுக்கு மேல இனி என்கிட்ட வந்து யாரும் இல்லை, எனக்கு பணம் கொடுக்கறதுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஐ ஹாவ் டு டூ சம்திங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்ப வந்து பார்த்தோம்னா எங்களோடதுல வந்து இந்த ப்ரேயர்ஸ்ல வந்து நைட் ப்ரேயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், தஹஜ்ஜுத்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒரு 3 மணிக்கான ஒரு ப்ரேயர், அந்த 2 ரக்கா தன்னைக்கு ஒரு நாள் தொழுது வருது. கஷ்டமான ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நேபாளில் வளையக்கூடிய ஒரு ஷேஷ்வான் பெப்பருங்கிற ஒரு பொருள், இனி ஒன்று வந்து பார்த்தோன்னா 2 கண்டெய்னரும் ஆர்டர் வாங்குறதுக்கு கூட, ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை. இந்த மாதிரி ஒரு கட்டம், அப்பத்த ஒரு கண்டெய்னர் வேல்யூ வந்து 16 lakh rupees இந்தியன் மணி ஒரு கண்டெய்னருக்கு. அவங்க வந்து என் ஃப்ரெண்டு பேசி அவங்க கிட்ட பேசி ஒரு 5 lakhs வந்து கொடுத்துட்டாங்க. 2 கண்டெய்னருக்கு நம்பி, என் ஃப்ரெண்டுக்காக நம்பி அவங்க கொடுத்தாங்க
1: அட்வான்ஸ்.
2: 2 கண்டெய்னருக்கு ஒரு 2 கண்டெய்னருங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 tons ஓடது வந்து ஆர்டர் வந்தது. இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண நம்ம எல்லாமே மறந்துட்டோம். இந்த ஒரு பீரியட்ல வந்து பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட்ல வந்து எங்க சோர்ஸ் பண்றது, என்ன பண்றது, அது எல்லாமே கொஞ்சம் எல்லாமே இருந்தது. பட் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, வி ஷுட் நாட் கிவ் அப். அம்மா வந்து ஷி கேவ் மீ 5 lakh rupees. அப்போ கஸ்டமரோட 5 lakh rupees இருந்தது, 10 lakh rupees கையில இருந்தது. அப்போ என்னோட சப்ளையர்ஸ் கிட்ட எல்லாம் பேசினேன், இந்த மாதிரி எனக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும், இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, நான் வந்து டெஃபினட்டா இந்த ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பணம் வந்தோன்னு கொடுப்பேன், ஒரு 50% அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் பேசணும்னு. நெக்ஸ்ட் டேல இருந்து ஆல் ஓவர் இந்தியால இருந்து சோர்ஸ் பண்ணணும். இட் வாஸ் எ சீசனிங், கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 16 இன்கிரிடியன்ட்ஸ் போகக்கூடிய ஒரு ஐட்டம், 4 flavors ஒரு ப்ராடக்ட்ல. அப்போ ஆல் ஓவர் இந்தியா நான் சோர்ஸ் பண்ணணும். அப்போ எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன், எல்லாரும் பேசணும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து வி ஸ்டார்டட், அவங்க எல்லாருமே மெட்டீரியல் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஒரு பெரிய ட்ரிக் என்னன்னா, ஒரு சால்ட், அந்த சால்ட் வந்து இந்தியாவில் யார்கிட்டயுமே இல்லை. அந்த சால்ட் வந்து என்னோட காம்படிட்டர் வாங்கிட்டு இருந்த, என்னோட கஸ்டமர் வாங்கிட்டு இருந்தது வந்து சைனால. அப்போ வந்து $1.5 தான் என்னோட ப்ராடக்டோட பர் கேஜி வேல்யூ. அப்போ உங்களுக்கு வந்து அந்த சால்ட் வந்து இந்தியாவில் தயாரிப்பே இல்லை. அப்போ எங்க அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணாங்க, தூத்துக்குடியில் அவருக்கு தெரிஞ்சவங்க இருந்தா. நான் நேராக போனேன் தூத்துக்குடி, தூத்துக்குடி போய் அந்த ஃபேக்டரி மேனேஜர், சால்ட் மேனுஃபேக்சர் அவர்கிட்ட பேசணும்னா, இந்த கிரேட் கம்ச்சி இது மாதிரி பண்ணி தருவீங்கன்னா கொஞ்சம் அவர் வந்து சப்போர்ட் பண்ணார். கிட்டத்தட்ட சால்ட் மட்டும் எனக்கு 30 tons வரும், 30 tons வந்து இந்த அவர் சொன்ன பிரைஸ்க்கு நான் பார்கெயின் பண்ணவே இல்லை. ஏன்னா இது ப்ராடக்டே கஷ்டம், அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது அவர் ப்ராடக்ட். அப்போ போய் அவர்

0: பேசி அவர் வந்து இத்தனை டேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த சால்ட்டை வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சால்ட்டு யாருமே இந்தியால பண்றது இல்லை. அந்த மாதிரி அந்த சப்ளையர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. இட்ஸ் லோ மெக்னீஷியம் சால்ட் அண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்குங்க சால்ட்ல. அந்த சால்ட் இந்த மாதிரி எல்லாமே சோர்ஸ் பண்ணிட்டு அந்த கண்டெய்னரை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். 16 டன் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி ஷிப் பண்றோம். எப்படி ஷிப் பண்றோங்கிறது கூட அப்ப தெரியல. ஏன்னா ஐ ஃபர்கோட் எவ்ரிதிங். இந்த 1 இயர்ல வந்து 15 மந்த்ஸ்ல வந்து அந்த நம்மளோட அந்த கேப்பபிலிட்டி எல்லாமே போய் டோட்டலா ஐ வாஸ் பிகேம் ஏ நார்மல் பர்சன் மாதிரி ஆகி அண்ட் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஸ்பைசஸ் போர்டோட சர்டிபிகேட் நம்மளுக்கு வேணும். ஸ்பைசஸ் போர்டில் நம்ம மெம்பர் ஆகணும். அவங்க கிட்ட இருந்து ஸ்பைசஸ் போர்டோட சர்டிபிகேட் இருந்தால் தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அது எப்படி யாரை காண்டாக்ட் பண்ணும் எதுவுமே தெரியல. அப்புறம் என்னோட பழைய பாஸ் கிட்ட எல்லாம் பேசி அவங்க ஸ்பைசஸ் போர்டில் போய் சென்னையிலேயே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே போய் அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அந்த கார்கோவை கிளியர் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு வெசல் இப்போ விட்டுட்டனா எனக்கு 15 நாள் ஆகும் வெசல். அது வரைக்கும் இது என்னோட ப்ராடக்ட்ல வந்து 50% வந்து உங்களுக்கு சால்ட் தான் இருக்கும் அண்ட் வி கே நாட் ஸ்டோர். நல்ல ப்ராப்பர் ஸ்டோரேஜ்ல வைக்கணும், உங்களுக்கு கரெக்ட் இருக்காது. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த இது கடைசியில் எல்லாம் பேக்ல எல்லாம் போடும்போது எங்க ஸ்டிச்சிங் மிஷின் ஸ்டிச் பண்ண மாட்டேங்குது. அப்போ God, இது என்னது அப்படிங்கும் போது அவ்வளோ பேக் ப்ரொடக்ஷன் எடுத்தாச்சு. உங்களுக்கு 16 டன்ஸ் இன் 25 kg பேக்னா உங்களுக்கு எவ்வளோ பேக்ஸ் இருக்கும்னு பாருங்க. அப்புறம் என்னோட பேக் சப்ளையர் கிட்ட பேசினேன். அரை மணி நேரத்தில் நான் என்னோட 2 மிஷின் அனுப்பி விடுறேன், நீங்க முடிங்க, முடிச்சுட்டு எனக்கு அனுப்பி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பேக் சப்ளையர் அந்த மிஷின் வந்தது. அவங்க மிஷினை வச்சு எல்லாமே பண்ணிட்டு கண்டெய்னர் நின்றுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே நாங்கள் லோட் பண்ணி அனுப்பி விட்டுட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் லாட் அனுப்பி முடிக்கும் போது சொல்லுவாங்க, இன்னைக்கு நினைச்சாலும் அப்படி கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் கீழே வந்தது பாருங்க. அப்போ தான் வந்து தட்ஸ் த கான்ஃபிடன்ஸ். போயிட்டு என் கஸ்டமர் வந்து எனக்கு கன்சைன்மெண்ட் கிடைச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி காசு போட்டாரு பாருங்க. அன்னைக்கு தான் வந்து தட் வாஸ் மை டே. அப்போ திரும்பி பார்க்க கூடாது. அப்போ நம்மளுக்கு மை மதர் டோல் இதை நீ வச்சுக்கோ, வச்சுட்டு யூ ஸ்டார்ட் ரொட்டேட்டிங் மணி. அப்போ சொல்லிட்டு என்னோட ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எல்லாமே ஷீ தாட் எப்படி பண்ணணும், இவங்க கிட்ட இப்படி பண்ண இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக் எல்லாமே ஒரு பிசினஸ்ல என்ன பண்ண கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிட்டோம்னா அந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆகிறது ஈஸி சார்.
1: அதாவது சொல்லுவாங்க, மோர் திங்ஸ் ஆர் ராட் பை பிரேயர்ஸ். முயற்சி இருந்தாலும் ஆண்டவனுடைய சப்போர்ட்.
0: இன்னைக்கு வரைக்கும் நான் பாருங்க இங்க உட்கார்ந்து இருக்கேன் சார், என்னோட ஃபேக்டரி அங்க நடந்துட்டு இருக்கு. எனக்கு அல்லாஹ் தான் மார்க்கெட்டிங் பண்றான்னு நான் சொல்லுவேன்.
1: வெரி குட் மேடம், வாழ்த்துக்கள்.

0: மேடம், நீங்கள் இது வரைக்கும் நிறைய தகவல் சொன்னீங்க. ஒரு நிறுவனத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கணும். பட்டு நீங்கள் நிறைய அனுபவங்கள் கற்றுக்கிட்டீங்க உங்கள் சின்ன வயசில், நீங்கள் வேலை செஞ்ச இடத்துல நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க, ஸ்கில் செட்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறத பார்த்தா செகண்ட் ஜென்ரேஷன் உங்கள் கூட பயணித்தவங்க இப்போ அவங்களுடைய குழந்தைங்கலாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது கேட்குறதுக்கே நல்லாயிருக்கு. இப்போ மேலும் உங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி கொஞ்சம் பேசலாம் மேடம்.
1: ஓகே சார்.
0: இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க.
1: ஆமாங்க சார், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லைன்ட்டில் எங்களுக்கு பல விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்தோம்னா அடல்ட்ரேஷன் இல்லை. அடல்ட்ரேஷன் இல்லாத ஸ்பைசஸ் தான் நான் யூஸ் பண்றேன், சரிங்களா? ஆர்டிபிஷியல் கலர், இப்போ மிளகாய், எது தொட்டாலும் பருப்பு, அடல்ட்ரேஷன் இல்லாத ப்ராடக்ட் தான் ஒரு இது. ரெண்டாவது எடுத்துக்கிட்டோன்னா எங்களோட மசாலா எடுத்துக்கிட்டீங்கன்னா சால்ட் இஸ் அ ப்ரிசர்வேட்டிவ் பை நேச்சர். சால்ட்டை தான் போடணுமே ஒழிய, அண்ட் வி டோன்ட் யூஸ் இந்த ஃபிளேவர் என்ஹான்சஸ், ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எல்லாம். நான் இங்கிருந்து காஷ்மீர் போனேன் சார் ஒரு கலருக்காக, ஒரு பூவோட கலர் எடுத்து தான் இந்த ப்ளூபெரிக்கு கேஷ்யூக்கு நான் யூஸ் பண்றேன். ப்ளூபெரி கேஷ்யூல வந்து ஃபிளேவரை தான் யூஸ் பண்ணுவோம், கலர் வயலட் கலர் போடுவாங்க, அது வரக்கூடாதுங்கிறதுக்காக காஷ்மீர் போய் அங்கிருந்து ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி எங்களோட ஒரு ரோகன் கோஷன் ஒரு மசாலா இருக்கு, அதுக்கு நாங்க யூஸ் பண்ற ஹர்பும் வந்து காஷ்மீர்ல விளையக்கூடிய ஒரு ஹர்ப். இப்போ எனக்கு வந்து ஆல் ஓவர் தி ஸ்டேட்ஸ் அந்த ஃபுட்ல ஒரு இது இருக்கிறதுனால பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஆல் தி ஸ்டேட்ஸ் கூட எனக்கு சப்ளையர்ஸ் இருக்காங்க, அண்ட் ஆல் ஆர் ரிலையபிள் சப்ளையர்ஸ். அங்கிருந்து தான் நான் சோர்ஸ் பண்றேன். 100% ஏன் சப்ளையர்ஸ் எல்லாமே தே டோன்ட் டு அடல்ட்ரேஷன். 14 வருஷமா அதே சப்ளையர்ஸ் இருக்காங்க, பிகாஸ் தே நோ அவர் ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். எல்லாமே பார்த்தா இப்போ ஸ்பைசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை மட்டும் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப லாங் இது. ஸ்பைசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கன் ஸ்பைஸ் ட்ரேட் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க சார். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்டே கொண்டு வந்தாங்க, ஆஸ்டான்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவுக்கு நீங்கள் அனுப்பணும்னா அந்த ஸ்டாண்டர்ட் படி மீட் ஆகணும். யூரோப் போறீங்கன்னா யூரோப் ஸ்டாண்டர்ட், அவங்களோடது வேற இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டே இருந்த நம்ம எஃப்எஸ்ஐ வந்து நம்மளோட எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்லயும் வந்து எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கு. பெஸ்டிசைட் போடக்கூடாது, இப்போ ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஸ்பைசஸ் போர்டோட மெம்பராக இருக்கணும், அதுக்கு ஃபெசிலிட்டிக்கு இந்த மாதிரி எல்லாம் ஸ்டாண்டர்ட் இருக்கும். நான் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் அப்ரூவல் கன்சென்ட்ல இருந்து எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். அது இருந்தா மட்டும் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் சார், இல்லைனா நம்ம பண்ண முடியாது. இதே மாதிரி தான் டீ இண்டஸ்ட்ரி, காஃபி இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் அவ்வளோ நாம்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் பை காட் இப்போ மோடி கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து ஒருமிச்சிட்டாங்க சார். அதனால அவங்க கிட்ட போகணும் இவங்க கிட்ட போகணும் இல்லாம ஒரே இடத்துல ஆன்லைன் உட்காந்து எல்லாமே பண்ணிக்கலாம் சார், ஈஸியா இருக்குங்க சார். இப்போ எல்யூடி எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா நான் அங்கதான் போகணும், கஸ்டம்ஸ் போய் எடுக்கணும். இப்போ எங்க ஆடிட் ஆஃபீஸ்லயே ஆன்லைன்ல எடுத்துறாங்க எல்யூடி எக்ஸ்போர்ட்டுக்கு. இப்போ இந்த வந்து பண்ணிருக்காங்க சார் அவங்க. அதுவும் இல்லாம பார்த்தோம்னா ஃபிஃபோ, எம்எஸ்எம்இ எல்லாமே அவ்வளோ. இப்போ நாங்கள் வந்து ஒரு 2024 ரெண்டு நேஷனல் அவார்ட் வின்னர் சார் நாங்கள். வி காட் தி எம்எஸ்எம்இ அவார்ட் ஃபார் பெஸ்ட் மேனுஃபேக்சரர் இன் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்எம்இ டெல்லியில் போய் நான் அந்த அவார்ட் வாங்கிட்டு வந்தேன். விஞ்ஞான் பவனில் பெரிய பெரிய நம்ம பிஎம்ஓட அட்வைசர் எல்லாம் கொடுத்தாங்க அந்த அவார்டு. அந்த மாதிரி ஒரு அவார்ட் கிடைச்சது. அப்புறம் இன்னொன்று வந்து பாம்பேயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 5000 இந்தியா 5000 அவார்ட்ஸ் சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து வந்து அவங்க எல்லாமே நம்மளோட எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க சார். அப்போ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து அவ்வளோ இப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும் சார். மோதல் நமக்கு என்ன வேணும், அதை எப்படி நம்ம க்ரோ பண்ணணும், எந்த பிளாட்ஃபார்ம்ல பண்ணணும், அதுக்கான பேசிக் நாலேஜ் எல்லாம் நீங்க படிச்சுட்டு தான் அதுக்குள்ள போகணும். இல்லைன்னா டெய்லி நீங்க யார்கிட்ட கூப்பிட்டு கேட்பீங்க சார்? இப்போ என்கிட்டயே நீங்க கேட்கலாம், நீங்க யாருக்காவது எல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களா? சொல்லிக் கொடுப்பேன் சார், ஆனா தினம் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஒன் டைம் கிளாஸ் எடுக்கலாம். இது வந்து பிராக்டிக்கலா சொல்லிக் கொடுக்கறதுக்கு யூனிவர்சிட்டி இல்ல, இதை போய் படிக்கிறது கிடமில்ல. ஆனா டிஎன்ஏயூல எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன சர்டிபிகேட் இருக்குங்கிறது வந்து நம்ம பிராக்டிக்கலா தான் சார் பண்ணணும். ஏன்னா அது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. நாங்க ஒரு மசாலா டீ அனுப்பினோம் சார், இங்கிருந்து துபாய்க்கும் எங்கேயும் அனுப்பினோம் ஒரு பாக்கெட்ல. இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கிருந்து ஃபைட்டோ சர்டிபிகேட் வேணும், டீ போர்ட் சர்டிபிகேட் வேணும், அவங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு. அது நம்ம இங்கிருந்து அனுப்பலைன்னா அவங்களால அதை கிளியரே

0: பண்ண முடியாது. அப்போ அந்த நாலேஜும் சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க சார். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா, ஒரு 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி நம்மளே எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அது பண்ணக்கூடிய மனநிலையோ இன்னைக்கு அன்னைக்கு பண்ணக்கூடிய தாக்கத்தை நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆள் வேணும். நம்ம இன்னும் க்ரோ ஆகணும்னா வி ஹாவ் டு ஹாவ் மோர் ஸ்ட்ராங் டீம். பீப்புள் கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, சரி நம்மளாம் இங்கே இருந்துட்டோம் ஓகேவா, இப்போ நம்ம ஸ்ரீலங்காலேயே கம்பெனி ஓப்பன் பண்ணுறோம், சிங்கப்பூர்லேயே ஓப்பன் பண்ணுறோம்னா உங்கள் பசங்களை அனுப்பிச்சிடலாம், அவங்களை இங்கே ட்ரெயின் பண்ணி அவங்கள அனுப்பி விடலாம். லெட் தம் சி த வேர்ல்ட் மோர். இனி போய் அங்கே போய் படிக்கட்டும். நாலேஜ் இஸ் ஃபார் ஷேரிங், இட்ஸ் நாட் ஃபார் கீப்பிங். இப்போ இதெல்லாம் நான் சொல்லலைன்னா எனக்குள்ளேயே இதெல்லாமே செத்துரும். ஐ ஹாவ் டு நோ டீச் பீப்புள். அப்போ நான் இல்லைனாலும் இதெல்லாம் நடக்கும்போது யூனிவர்ஸ்க்கு தான் வி ஆர் ஆன்சரபிள்.
1: ஒரு நல்ல விதை வச்சுட்டு வந்துட்டோம், அது பெரிய ஆலமரம் ஆயிடுச்சு. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே, ரொம்ப சந்தோஷம் மேடம். அதாவது உங்களை பார்த்தப்போ சரி மேடம் என்ன பேச போறாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் அதாவது உங்களை சந்திச்சது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்களும் ஃபீல் பண்ணுறோம். இதை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் ஒரு நல்ல மோட்டிவேட்டிங் ஒரு இன்டர்வியூ அது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா
0: ஃபுல்லி
1: ஒரு சின்ன ஒரு படிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தது அது ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு. பட் அங்கே கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தி நிறைய கற்றுக்கிட்டு நீங்களாக ஒரு தொழில் உருவாக்கி அதில் கொஞ்சம் அடி வாங்கி அதில் கொஞ்சம் சரிவுகள்லாம் சந்தித்து மறுபடியும் ஃப்ரம் த ஸ்க்ராச் இந்த ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மேலே வந்து இப்போ ஒரு 2வது ஜென்ரேஷன் 3வது ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஒரு லீடராகவோ ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க.

0: உங்களுடைய செயல்பாடுகள் மேலும் மேலும் வளரணும். நீங்கள் சமூகத்துக்கு இன்னும் நிறைய பயனுள்ள காரியங்கள் செய்யணும். ஏன்னா சாப்பாடு கொடுக்கறதே பெரிய விஷயம், அது நல்ல சாப்பாடு கொடுக்கறது இன்னும் பெரிய விஷயம்.
1: ஆமாங்க சார், அது வந்து we wanted to give. மனிதர்கள் எல்லாமே கடவுளோட படைப்பு, அவங்களுக்கு நல்ல உணவு நம்மனால முடிஞ்சது மொத்தம். நான் ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்பும் போதே நான் ப்ரே பண்ணுவேன் சார், இவங்க இது சாப்பிட்றவங்க எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுத்துரு, அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு. எப்படி பேன் இண்டியா கம்பெனிஸே ஒரு 5 கம்பெனி பெரிய கம்பெனிகளுக்கு நாங்கள் சப்ளையர் சார், நாங்கள் டீ கொடுக்குறோம். அப்புறம் இன்னொன்று வந்து ரெடி டு ஈட், அவங்களோட சிக்கன்ல அவங்க மிக்ஸ் பண்றாங்க எங்களோட ப்ராடக்ட்ஸை. அப்போ கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் எவ்வளோ பேர் எங்களோட சாப்பாடு சாப்பிட்றாங்களே தெரியல, ஆனால் சாப்பிட்ற எல்லாத்துக்கும் நல்ல குணத்தை கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடு. நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுல நல்ல ஆரோக்கியம் கிடைச்சிரும் சார்.
0: வித் ப்ரேயர்ஸ் அதுக்கு நல்ல மனசு வேணும். அதாவது யாரோ சாப்பிட்றாங்க என்னமோ பண்ணுறாங்க எதையோ போடலாம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இது நம்ம நம்ம வந்து ஒரு தொழிலாக பண்ணாலும் இது பல நீங்கள் சொன்ன மாதிரி 16 டன்னுங்கிறது கிட்டத்தட்ட 1000 மக்களை போய் சேரும். அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அதான் ஒரு மதர்ஸ் டச். இங்கே தான் ஒரு மதர்ஸ் டச் இருக்கு.
1: என் ஃபேமிலியோட ரூட்ஸ் அப்படி சார், அப்போவே எங்கள் தாத்தா வந்து ரொம்ப சேரிட்டியான பர்சன். அந்த இன்னைக்கும் அது இருக்கும் அப்படின்ட்டுனா அந்த குவாலிட்டி, அந்த அதுக்காக தான் வந்து எங்களோட கடை இன்னைக்கும் ஃபேமஸாக இருக்கு. அதை வேர்ல்ட் ஃபுல் கொண்டு போகணுங்கிறது என்னோட பெரிய கனவு.
0: வெரி குட் மேடம், வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய தொழிலில் சிறந்து விளங்கணும், சமூகத்துக்கும் உங்களுடைய பங்களிப்பு நிறையா இருக்கணும் என்ற வாழ்த்துக்களுடன் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அட்லீஸ்ட் இதை கேட்குற யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சி அவங்க யாராவது காக்குறாங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க் இருந்து ஒரு 12 பேரோட லைஃப் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம், அது 50 ஆகணும் 100 ஆகணுங்கிறத என்னோட கனவு. என் பொண்ணுகிட்ட நான் சொன்னேன், இன்னைக்கு 4 பேருக்கு நான் பண்ணுறேன்னா நீ ஒரு 40 பேருக்கு நாளைக்கு நல்லதை பண்ணணும் அப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும் தூரத்து தாயின் தாலாட்டு போல, தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை, மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
3: வானொலி அறிக்கை கேட்கலாம். ஆகாஷ்வாணி. தமிழ்நாட்டின் ஓரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், உபாசி சோலையாறு, நீலகிரி மாவட்டம் வின்ட்வர்த் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் சின்கோனா ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நெய்யூர் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அவலாஞ்சி ஹாரிசன் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, மேல்பவானி, உட்பிரையர், நாகர்கோவில், குருந்தன்கோடு, பார்வுட், கிளன்மார்கன், கன்னிமார், தேவாலா, சிறுவாணி அடிவாரம், முள்ளங்கினாவிள்ளை, ஊத்து, நடுவட்டம், நாகர்கோவில், பெரியார், குந்தாப்பாலம், சூரலக்கோடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், எமரால்டு, பாபநாசம்

0: சம் திருப்பதி சாரம் கிண்ணக்கோரை கொடுமுடியாறு அணை குண்டாரணை மாம்பழத்துறையாறு தேக்கடி பேச்சிப்பாறை புத்தனணை அடையாமணை ஆடைக்கடங்கு பாலமூர் பூதப்பாண்டி சித்தாறு சாம்ராஜ் கிடாய் குடலூர் பசார் காக்காச்சி சிவலோகம் பெருஞ்சாணி அணை தக்கலை உதகமண்டலம் திருப்பரப்பு மேல்கூடலூர் கன்னியாகுமரி இரண்யல் செர்வலாறு அணை முக்கூடல் அணை செங்கோட்டை கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிக வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது இயல்புக்கு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை தஞ்சாவூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை கடலூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. கிழக்கு மேற்காக காற்றழுத்த தாழ்வு பாதை கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திர பிரதேசத்தை சுற்றியுள்ள கடற்பரப்பில் 3.5 கிலோமீட்டருக்கும் 4.6 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியுள்ளது. வடக்கு கேரளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. பலத்த காற்றுடன் நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் தேனி கன்னியாகுமரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மதுரை விருதுநகர் மாவட்டங்களிலும் தென்காசி பகுதிகளிலும் திருநெல்வேலி கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன். நாளை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி ஈரோடு சேலம் மாவட்டங்களிலும் தென்காசி திருநெல்வேலி கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிகுந்த வெப்பம் அதிகரித்திருக்கக்கூடும். வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ் குறைந்த வெப்பநிலை 23.3 டிகிரி செல்சியஸ். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வருகை இல்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தென்காசி திருநெல்வேலி கோவை நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் தேனி கன்னியாகுமரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலன்பட்டார் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் மற்றும் தினேஷ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளாா். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான்

0: பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 48 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேயர்களின் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நேரம் 3:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இடையிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். ஒவ்வொரு நாளும் டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். இன்றைக்கும் உங்கள் விருப்பமாக பாடல்கள் எல்லாம் கேட்டு கழிச்சிக்கலாம். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சூப்பராக உங்களுடைய பாடல்கள் எல்லாம் விருப்ப பாடல்களை கேட்டு கழிச்சிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், என் பக்கத்துல இருந்து என்னன்னா

0: வகையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். இன்றைக்கும் உங்கள் விருப்பமாக பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சூப்பராக உங்களுடைய பாடல்கள் எல்லாம் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், என் பக்கத்தில் இருந்து என்னென்னா 1950 69 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து தான் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குள்ளக்கப்பல் சித்ரா மாணிக்க பேசுறேன்ப்பா.
0: சித்ரா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு உயர்ந்த மனிதன்ல இருந்து நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வாங்கலாம்.
0: ஓகே, அந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றிப்பா.

0: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
1: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
0: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
1: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
0: உத்கம்ல இருந்து. ஆர்பிஐ யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
1: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
0: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
5: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும்தானா?
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஜோதிபுரத்திலிருந்து சந்திரன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எதிர்நீச்சல் படத்திலிருந்து தாமரை கண்ணங்கள்ங்கிற பாட்டு போடுங்க மேடம்.
0: ஓகே, பாடல் கேட்டு கழிச்சுக்கலாம். நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். எனக்கா
1: நேரம் 3 மணி 12 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்

0: எதிர்நீச்சல் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு கழிச்சோம். நேரம் 3:17 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ மேட்டுப்பாயம். ஹலோ
0: வணக்கம், சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
1: நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: மேட்டுப்பாளையம் காட்டூர் சக்தி வடிவேல் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படிக்காத மேதையிலிருந்து ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி.
0: ஓகே, பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
4: நேரம் 3:22, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM லட்டி டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இருந்த அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்களை உங்கள் விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: கேரளா வடக்கு தெருவிலிருந்து மணி.
4: மணி சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
5: விவசாயிகளே கடவுள் என்று முதலாளி, நம்ம எல்லாரும்

0: நன்றி நன்றி.
1: விவசாயி விவசாயி.

0: நேரம் 3:26 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குறுக்கியிலிருந்து நந்தகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாசமலர் படத்திலிருந்து மலர்ந்து மலராத
0: பாடி மலர். பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:32 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: விசுவநாதன். திருப்பூர்ல இருந்து.
1: என்ன பாடல் வேணும் சொல்லுங்க சார்?

0: நேரம் 3:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டி டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் தொட்டி மன்றையிலிருந்து மாரிமுத்து பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணும் சொல்லுங்க சார்.
1: மேடம், புதிய பூமியிலிருந்து வெளியே

0: நேரம் 3:41 அஸ்வினி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் லெசன சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேர்லாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேங்க மேடம்.
0: மகா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ராமோ படத்துல இருந்து இளவே.
0: ஓகே, பாடல் நம்ம கேட்டு ரசிச்சிடலாம். நன்றி நன்றி.

0: நேரம் 3:45 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர்யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? செல்வபுரத்துல இருந்து சுமதி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாசம் படத்துல இருந்து உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நடிகர்.
0: ஓகே, பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ.

தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிற

0: என்றும் நீங்கள்
1: நேரம் 3:50 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கச்சிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: திருமுகை புதூர்ந்து தங்கவேல் பேசுறேங்க.
1: தங்கவேல் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: பார்மகளை பார்ப்பதில் இருந்துங்க. மதுரா நகரில் தமிழ்ச்சங்கம்.
1: பாடல் கேட்டு கசிக்கலாம். நன்றி.
2: ஓகே.

0: நேரம் 3:56 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கங்க.
0: வணக்கம். என்ன பாடல் வேணும், நீங்க யாரு, இங்கிருந்து பேசுறீங்க?
1: சுக்கோட்டையிலிருந்து ராஜேந்திரன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: முகராசி படத்திலிருந்து உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரும் ஒரு பாட்டு.
0: ஓகே, பாடல் கேட்டு கசிக்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார், கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார். எந்த காரியம்

0: நேரம் 3:59. இந்த 1 மணி நேரம் டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்ட எல்லா நேயர்களுக்குமே, கால் பண்ணி கேட்ட எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்கள். வீட்டிலேருந்து நிகழ்ச்சியை கேட்டு கழிச்ச எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான் ஆர்ஷி தமிழ். நன்றி நேயர்களே. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் விடியலை தேடி நாடகம் கேட்கலாம், கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 4 மணி.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது விடியலை தேடி நாடகம். எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் வி. சிவகுமார், ஸ்ரீனிவாச முருகன், டி. நந்தகோபால், கே. எஸ். ஸ்டெல்லா மேரி டிமாஷ், கே. கலைமணி, மு. முரளிதரன், டி. அருள்முருகன் ஆகியோர். விடியலை தேடி நாடகம்.

0: விநாயகா, ஓம் சக்தி அம்மாவே, போற்றி போற்றி. திருச்செந்தூர் வேலவா ஞான பண்டிதா, திருப்பதி ஏழுமலையானே, எல்லாரும் எனக்கு மட்டும் நல்ல லாபத்தை கொடுக்கணும். இன்னைக்கு பூரா நல்லதே நடக்கணும்.
1: கற்பூரத்தட்டோடு ஐயா நிற்கிறாரு.
2: நலகாலம் பிறக்குது. இந்த வீட்டு எஜமான் கொடவள்ளல், கொடவள்ளல்.
0: என்னது கொடவள்ளல? நான் கோயிலுக்கு கூட கொடை கொடுக்க மாட்டேன். இவன் என்னடானா வள்ளல் வாழக்காங்கிறான். டே குடுகுடுப்புக்காரா, இன்னும் மேல சொல்லுடா.
1: இந்த ஐயா நல்ல மூடுல இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காசை கறந்துட வேண்டியதுதான்.
0: பாக்கி வச்சிருக்கியா இல்லையா? என்ன எதை சொல்லிட்டே இருறா?
2: இந்த வீட்டு ஐயா மகராச மகராச தர்மபுரபு தர்மபுரபு.
0: என்ன பத்தி தெரியாம ரயில் விடுறான். தர்மமே பண்ணாதவனை போய் தர்மபிரபுங்கிறான்.
2: வலது கையால கொடுக்கறத இடது கைக்கு தெரியாம

0: கொடுப்பாரு, கொடுத்தத திருப்பி கேட்க மாட்டாரு.
1: திருப்பி கேட்க மாட்டேனா? வட்டி பணத்துல ஒரு ரூபா குறைஞ்சாலும் ஒரு வாரத்துக்கு கண்டா பின்னு திட்டு உண்டா? சொன்ன போய் திருப்பி கேட்க மாட்டேன் இவன் சொல்றான்.
0: ஐயா தாராள பிரபு, காலையில தர்மம் கொடுங்க சாமி, உங்க செல்வம் செழிக்கும் சாமி.
1: தர்மம் தானே, குடுக்கறேன். டேய் குடுகுடுப்புக்காரா?
0: என்னங்க சாமி?
1: ஒண்ணும் இல்ல. ஏய் பையில எவ்வளோடா பணம் வச்சிருக்க?
0: என்ன சாமி அது இருக்கும் சாமி, அந்த நாட்டாம கஞ்ச பிசுனார் இருக்காருல, அவரு வீட்டுல போட்ட 10 ரூபா, நம்ம ஊரு கவுன்சிலர் வீட்டுல கொடுத்த 100 ரூபா, அதுவும் கூட 2 படி அரிசிங்க கொடுத்தாங்க ஐயா.
1: டேய் குடுகுடுப்புக்காரா, காலையிலேயே உனக்கு 2 வீட்டுல 110 ரூபா, 2 படி அரிசி வேற, நல்ல வருமானம்டா உனக்கு.

0: 10 ரூபா. நம்ம ஊரு கவுன்சிலர் வீட்டுல கொடுத்த 100 ரூபா, அது கூட 2 படி அரிசிங்க கொடுத்தாங்க ஐயா.
1: டேய் குடுகுடுப்புக்காரா, காலையிலேயே உனக்கு 2 வீட்டுல 110 ரூபா, 2 படி அரிசி வேற, நல்ல வருமானம்டா உனக்கு. நானும் உனக்கு 2 ரூபா தானம் போடுறேன்டா.
0: என்னது 2 ரூபாவா? சரி பரவாயில்ல தர்ம பிரபு, அந்த தானத்தையாவது கொடுங்க தாராள பிரபு.
1: ஆமா ஆமா தாராள பிரபு தான், உங்ககிட்ட இருக்கிற பணம் 2 படி அரிசிய குடுத்துட்டு போயிட்டு 1 வாரம் கழிச்சு வா, நான் உனக்கு 2 ரூபா தரேன்.
0: என்னது அடுத்த வாரம் வரவா? 10 நிமிஷம் என் நேரத்தை வீணாடிச்சிட்டிய. இப்ப நல்லா தெரியுதியா, நீ தாயா இந்த ஊர்லயே கடைஞ்செடுத்த மகா கஞ்சன். நீ வெளியில வா, சொல்றேன் என் மாட்டை விட்டு உன்ன முட்டை சொல்றேன் பாரு. வந்துட்டான் காலையிலேயே சாவுகிறாக்கி.
1: பாடாடே பாடா, நான் கஞ்சனா இருக்கிறதுனால தான்டா இந்த ஊர்ல நான் பெரிய பணக்காரன் இருக்கேன்.
2: புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனி மழை பொழிகிறது.
1: அடா மவனே பாண்டியா, என்னடா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு, அட கலர் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கடா கிளம்பிட்ட?
3: அப்பா நீ உன் வட்டி வருமானத்தை மட்டும் தான் பாக்குற, எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க மாட்டேங்கிறிய.
1: டே மவனே, நானும் நல்ல பொண்ணா வசதியான பொண்ணா தேடிக்கிட்டு தான்டா இருக்கேன். சீக்கிரம் பார்த்து முடிச்சிடறா, கவலைப்படாத
3: போப்பா. இனிமே எனக்கு நானே ஒரு பொண்ணை தேடிக்க போறேன், அதுக்குத்தான் கண்ணாடி கையில வாச்சி எல்லாம். நான் வரேன்.

0: ஐயா, பெரிய வீட்டு ஐயா.
1: வாய்யா நல்ல முத்து, என்ன காலம் காட்டிய எங்க வீட்டுக்கு வந்திருக்க, என்ன சமாச்சாரம்?
0: ஐயா நிலத்துல விதை விதைச்ச.
1: யோ, நிலத்துல தான் விதை விதைக்க முடியும், வீட்டு மொட்டை மாடிலேயே விதை விதைக்க முடியும்?
0: எப்பவும் ஐயாவுக்கு கிண்டல் தான் ஐயா. விதைச்ச நெல் முளைச்சி நாத்தாகி நடவுக்கு நிக்குது. ஒரு 50,000 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா அறுவடை முடிச்சிட்டு கொடுத்துருவேன். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
1: இங்க பாரு நல்ல முத்து, நீ நாணயமான மனுஷன்தான், வாங்கின கடனை கரெக்டா கொடுப்பதான் நான் நம்புறேன். ஆனா போன சம்பா போகத்துக்கு வாங்கின 30,000 ரூபாய் வட்டி எல்லாம் குட்டி போட்டு இன்னைக்கு 50,000 நிமிந்து நிக்குதுப்பா. அதுக்கு அடமானமா நீ 2 ஏக்கர் நிலத்து பத்திரத்தை கொடுத்திருக்க. அதோட 3 வருஷத்துக்குள்ள கொடுக்க முடியலன்னா உன் நிலத்தை நான் ராந்தா மாதிரி கிரயம் பண்ணிக்கலாம்னு வேற எழுதி கொடுத்திருக்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா?
0: ஐயா எல்லாம் ஞாபகம் இருக்குங்க. போன வருஷம் மழை பெய்யாம போனதால எல்லா பயிரும் தண்ணி இல்லாம கருகி சாவியா போச்சு ஐயா. மாடு மேஞ்சதுதான் மிச்சம், அதனாலதான் கடனை திருப்பி கட்ட முடியல. ஏதோ இந்த வருஷம் இப்பவே கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வானத்து பகவான வேண்டித்தான் பயிரை நடவு செய்ய போறோம். எல்லாரும் பூமி தாயை நம்பித்தான் வாழறோம். இந்த வருஷம் கண்டிப்பா கட்டிடுவங்க. 50,000 கொடுங்க ஐயா.
1: அது சரி நல்ல முத்து, இந்த முறை வாங்குற கடனுக்கு எதை அடமானமா வைக்க போற? இன்னும் உங்ககிட்ட மிஞ்சி இருக்கிறது 3 ஏக்கர் நஞ்ச நிலம் தான். வேணா அந்த நிலத்து பத்திரத்தை எடுத்துட்டு வா, நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கறேன்.
0: ஐயா

0: தெரியாதுங்களா
1: என்ன?
0: அந்த 3 ஏக்கர் நிலத்து பத்திரத்தை வச்சுதான் பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் ஏற்கனவே கடன் வாங்கின. விளைச்சல் வீணா போனதால அந்த தொகையை கட்ட முடியலதா. சிறு விவசாயிங்க வாங்கி இருக்கிற கடனை தள்ளுபடி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு முடிவு பண்ணி எங்க விவசாயிங்க கடனை தள்ளுபடி செய்வாங்க ஐயா. அதுக்கப்புறம் பத்திரத்தை வாங்கி வந்து உங்க கடனுக்கு கொடுக்கற என்ன நம்புங்க ஐயா.
1: நல்ல முத்து, நீ சொல்றது சரிதான். அரசாங்கம் கடன் தள்ளுபடி செஞ்சா பத்திரம் கொடுப்பீங்க தான். அது வரைக்கும் என்ன என்ன பண்ண சொல்ற? பணத்தை கொடுத்துட்டு தினமும் பேப்பரை பார்த்துட்டு நிக்க சொல்றிய?
0: ஐயா நம்புங்க ஐயா, நான் எப்படியும் கொடுத்துருவேன். பணம் கொடுங்க ஐயா, நாத்த புடுங்கி கட்டு கட்டி சேத்துல போட்டிருக்கேன். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
1: நல்ல முத்து, உங்ககிட்ட அடகு வைக்க நில பத்திரம் இப்ப எதுவுமே இல்லை. அதனால சரி, நான் உனக்கு 50,000 கொடுக்கறேன். ஆனா அதுக்கு வட்டியா 110 ரூபாய் கொடுக்கணும். சரியா? இந்த பாருப்பா, உங்ககிட்ட தான் குறைச்சலா வட்டி கேக்குறேன். 10 வட்டி. நீ எல்லாத்தையும் தவறாம கொடுத்துடணும். என்ன புரிஞ்சுதா?
0: ஐயா கொஞ்சம் வட்டி அதிகம்தான். பரவாயில்லைங்க ஐயா, கொடுங்க. நான் சரியா வட்டியை கொடுக்கறேன். அறுவடை முடிஞ்சதும் அசலையும்
1: கொடுத்துடுறேன். மனத்துல இருந்தா சரிதான். கொஞ்சம் இரு, வரேன். இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, வாங்கிட்டு போ. வட்டிய சரியா கொடுத்துடணும். நலமுத்து, ஞாபகம் இருக்கா?
0: சரிங்க ஐயா, நான் கரெக்டா கொடுத்துடுறேன். நான் வரேன் ஐயா.
1: சந்தோஷமா போயிட்டு வாப்பா, சந்தோஷமா போயிட்டு வா.
2: அப்பாடா, மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். சரி உள்ள போவோம். மாமா, மாமா, என்ன சத்தத்தையே காணோம்? ஓ மாமா,
3: வாங்க மாமா. அப்பா வயக்காட்டுக்கு போயிருக்காரு.
2: கோகிலா, மாமா வயக்காட்டுக்கு போயிருக்காரா? எப்பமா போனாரு?
3: கருக்கல் நேரத்திலேயே அப்பா ஏர் மாட்டை ஓட்டிக்கின்னு வயலுக்கு போயிட்டாங்க மாமா.
2: ஓஹோ,
3: நான் இப்ப அப்பாவுக்கு தான் சாப்பாடு கொண்டு போக போறேன்.
2: அப்படியா? கோகிலா என்னம்மா நீ, நான் வந்திருக்கிறேன். மாமாவை தனியா விட்டுட்டு போறேன்றியம்மா.
3: மாமா அப்பா பசி தாங்க மாட்டாரு, அதான் நேரத்துக்கு சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கணும்.
2: கோகிலா என்ன நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற? தாய் மாமான்ற ஒரு மரியாதை இல்லாம போச்சுமா?
3: மாமா நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா?
2: கோகிலா சீக்கிரம் நம்ம கல்யாண சாப்பாட ஊருக்கே போடத்தான் மாமா கிட்ட பேசலான்னு வந்தேன்.
3: மாமா என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல.
2: என்னம்மா, என் அக்கா பொண்ணு கோகிலா, நீ பெரிய படிப்பெல்லாம் படிச்சு போட்டா, ஆனா சின்ன விஷயம் அத புரியலன்னு சொல்றியம்மா.
3: என்ன மாமா சொல்றீங்க, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க மாமா.
2: இதுவும் சரியான பதில் தான். மூக்கணாங்கயத்தை போட போனன்றத பட்டுன்னு சொல்லாம இப்படி எடுத்தா, படிச்சவளா இருந்தாலும் பட்டுன்னு புரியாம முழிக்கிறாள்ல.
3: மாமா என்ன சொல்றீங்க, என்ன மூக்கணாங்கயன்றீங்க?
2: கோகிலா நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் முற மாமா இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க உங்க அப்பா கிட்ட பேசதான் வந்த.
3: என்ன மாமா என்ன சொல்றீங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணமா? மாமா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல.
2: ஏன் இப்ப என்னமா, உனக்கு கல்யாண வயசும் வந்துடுச்சுமா? இந்நேரம் என் அக்கா அதாவது உங்க அம்மா இருந்திருந்தா ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை எப்பவோ முடிச்சிருப்பாங்க.
3: மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
2: ஏன், என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற? எனக்கு என்னவா?
3: மாமா நான் பெரிய வீட்டு பையன் பாண்டியனை காதலிக்கிறேன். அவரும் என்ன மனசார விரும்புறாரு.
2: நினைச்ச நீ நாடகம் ஒத்திக்கு போறன்னு போகும்போதே இப்படி ஏதாவது நடக்கும்னு அவனை காதல் பண்ற அளவுக்கு தேறிட்டேன். கோகிலா நீ எனக்கு வேணும், நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கும்.

0: நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன்.
1: சரி, அப்பா கிட்ட பேசுங்க. நான் இப்ப வயக்காட்டுல இருக்கிற அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போறேன். மாமா, வழிய விடுங்க, வெளியே போங்க மாமா, கதவை சாத்தணும்.
0: ஏய் கோகிலா, இந்த வேலுக்கிட்டே உன் படிச்ச திமிரை காட்டுறேன். அந்த பாண்டியனை நீ எப்படி கட்டிக்க போறன்னு பாக்குறானு.
2: ஒரு நாடகம் போறதுக்குள்ள போதும்னு போது. சரி சரி, ஹீரோயினி வர நேரம், பேசாம இருங்கப்பா.
3: சார், டைரக்டர் சார், கோகிலவாணி வராங்களா சார்?
2: பாண்டியன், இன்னைக்கு எப்படி வசனம் பேசணும்ட்டு மாடுலேஷன் பார்க்க போறோம். அதான் நடிகை ரோல் பண்ற கோகிலாவையும் வர சொல்லியிருக்கேன்.
3: அப்படியா சார், வரட்டும் வரட்டும்.
4: டேய் என்னடா, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல தெரியுது.
3: டேய் நிசுமாயிரா, டேய் அறுமுகம், அதோ பர்றா கோகிலவாணி வர்றாங்கடா.
4: ஆமாம் பாண்டியா, கோகிலா தான் வராங்க.
2: வரட்டும் வரட்டும்.
1: சார், டைரக்டர் சார், வணக்கம் சார்.
2: வணக்கம்மா கோகிலா, வாமா.
1: சார், ரொம்ப லேட்டா வந்துட்டேனா சார்?
2: ஆமா கோகிலா, இன்னும் ரெண்டு பேர் வரணும் இல்லையா, அவங்களும் வரட்டும். ரிஹர்சல் ஆரம்பிச்சிருவோம், அது வரைக்கும் அவங்க அவங்க பாடத்தை படிங்க.
4: ஓகே சார்.
2: பாண்டியா, ஆறுமுகம்,
5: டைரக்டர் சார்,
2: எல்லாரும் நல்லா பாடத்தை மனப்பாடம் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்.
4: என்ன கோகிலா, எப்படி இருக்கீங்க? நாடக படிவத்தெல்லாம் படிச்சிட்டீங்களா?
5: எங்க படிச்சேன், மண்டையில ஏறவே மாட்டேங்குது.
4: உன்னை யாரா கேட்டா? நான் கோகிலாவை கேட்டேன்.
1: சரி சரி, கோபால் சார் வர்ற வரைக்கும் நம்ம டயலாக் பார்க்கலாமே.
5: ஓ பார்க்கலாமே. ஆறுமுகம், நீ என்ன சொல்ற?
4: ஆமா ஆமா, நாம இப்பவே ரிஹர்சல் தொடங்கிடுவோம்.
1: டேய் பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? என்ன பார்த்ததும் தினமும் ஏன் பின்னாடியே சுத்துறியே? உனக்கு என்ன பெரிய அழகன்ற நினைப்பா? வந்துட்டான், எங்க பொண்ணுங்க கிடைப்பாங்கன்னு உன்னை சும்மா விட மாட்டேன்டா.
5: ஐயோ, நான் எதுவும் செய்யலைங்க, உங்க பின்னால நான் தப்பா நினைச்சு வரலைங்க. கோகிலவாணி, நான் அழகுன்னு எப்பங்க சொன்னேன்? எதுக்குங்க இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க? நான் பொண்ணு பார்க்கலான்னு சொன்னேன். இந்த ஆறுமுகம்தான் என்ன பல பொண்ணுங்களை பாரு, யாராவது சைட் அடிப்பாங்கன்னு இவன் தான் சொன்னான்.
1: அப்போ உன் ஃப்ரெண்டு சொன்னா தப்பு பண்ணிடுவியா? பொண்ணுங்கனா உங்களை போல ஆளுங்களுக்கு இலக்காரமா? என்கிட்ட வந்து பவ்யமா நடக்கிற?
5: ஐயோ என்னங்க நீங்க இலக்காரம் அது இதுன்னு சொல்றீங்க? நான் எந்த பொண்ணையும் எதுவும் செய்யலீங்க, என்னை எதுக்கு கோபமா பேசி திட்டுறீங்க? நான் நல்லவங்க. கோகிலவாணி, என்னை திட்டாதீங்க. டே ஆறுமுகம், என்னை திட்ட வேணாம்னு சொல்லுடா.
4: டேய் என்னடா, எதுக்கு பயப்படுற?
1: ஏங்க பாண்டியன், ஏன் உங்க முகம் எல்லாம் வெறுத்து போச்சு? எதுக்கு பதற்றமா இருக்கீங்க?
5: நீங்க தான் என்னை திட்டுறீங்களே.
1: பாண்டியன், நான் உங்களை திட்டலங்க, நான் பேசினது நாடகத்துல நான் உங்களை திட்டுற மாதிரி வசனம், அதத்தான் பேசினேன்.
5: அப்படியா? நான் உண்மையிலேயே திட்டுறீங்கன்னு பயந்துட்டேன்.
4: ஐயோ ஐயோ,
5: என்ன ஆறுமுகத்தை காணோம்? நான் சீக்கிரம் ஆறுமுகம், என் காதலி கோகிலவாணிய இன்னைக்கு என்ன சந்திக்க வர நீ எனக்கு ஐடியா கொடுன்னு சொன்ன, இன்னும் காணோம் அவனை.
4: ஏய் பாண்டியா, என்னடா ரொம்ப லேட் ஆயிடுச்சா?
5: ஆறுமுகம், ரொம்ப லேட்டா வந்துட்டு லேட் ஆயிடுச்சான்னு கேக்குற? உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? இப்படி லேட்டா வரிய, மறந்துட்டியாடா?
4: ஆட ஆமா பாண்டியா, நான் சுத்தமா மறந்துட்டேன்டா. டிராமா ரிகர்சல் நடந்துச்சா, அதே ஞாபகமா இருந்துட்டேன், அதான் இத மறந்துட்டேன். சரி, உன் கோகிலா வந்துட்டு போயிட்டாங்களா?
5: ஏய் இன்னும் கோகிலவணி வரலடா, இனிமேதான் வருவா. டேய் ஆறுமுகம், கோகிலவணி வந்தா நான் என்ன சொல்லி பேசணும்னு நீ தானே சொல்லித்தரன்னு சொன்ன.
4: அதுக்கு என்ன, காதலி கிட்ட எப்படி வசனம் பேசணும்னு சொல்லிட்டா போச்சு.
5: டேய் ஆறுமுகம், சீக்கிரம் லவ் எப்படி சொல்றதுன்னு சொல்லுடா.
4: இதோ உடனே சொல்லித்தரேன். பாண்டியா, அன்பே, ஆறுயிரே, மானே, தேனே, ராகம் பாடும் குயிலேன்னு அடுக்கடுக்கா பேச வேண்டியதானே.
5: ஏ ஆறுமுகம்.

0: வைக்கிறதுக்கு.
1: நீ சொல்ற மாதிரி பேசினா போதுமாடா.
2: ஆமாண்டா, அவ்வளவுதான். பேசும்போது அப்பப்ப நீ மட்டும்தான் அழகி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு யாருமே இல்ல, நீதான் என் உலகம்னு பேசு.
0: ஓகே, அப்படியே பேசிடுற.
1: அதோ வர கோகிலவாணி. யார் முகம் நீ மறவா போயிடலடா, நான் என் காதலிக்கிட்ட பேசிடுற.
3: ஐயோ சாரி சாரி பாண்டியன், அப்பா வயலுக்கு கிளம்பினாரு, அவர் அனுப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு.
1: அப்படியா, சரி விடு. கோகிலவாணி அன்பே, என் ஆறுயிரே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு.
3: என்ன பாண்டியன், என்ன ஏதோ மாதிரி பேசுறீங்க, என்ன?
1: ஐயோ கோகிலவாணி, எனக்கு கையும் ஆடுது காலும் தாவுது, குறுக்கு குறுக்கு நீ பேசினா நான் அப்புறம் மறந்துடுவேன். கோகிலவாணி கோகிலவாணி, நான் உனக்காக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா?
3: அப்படியா, சரி மேல பேசுங்க பாண்டியன்.
1: என்னது மேல பேசணுமா? சரி பேசிடுவோம் அன்பே, என் ஆறுயிரே.
3: இதுதான் முன்னே சொல்லிட்டீங்களே.
1: கோகிலவாணி, நீ தானே மேல பேசுன்னு
3: சொன்ன. பாண்டியன், மேல பேசுன்னு சொன்னது அடுத்து தொடர்ந்து பேசுங்கன்னு அர்த்தம்.
1: ஓஹோ அப்படியா, தொடருவோம். என் மானே தேனே, குயிலே மயிலே, நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். என்ன உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா காலமயிலே?
3: வாவ் சூப்பர் பாண்டியன், நீங்க ரொம்ப தான் தேடிட்டீங்க, காதல் வசனம் பேசி அசத்துறீங்க. ஐயோ என் செல்ல பாண்டியன் நீங்க.
1: நான் நல்லா பேசி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன். கோகிலவாணி, பதிலுக்கு நீ என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்லை.
3: ஆமா, நான் உன்னை பிடிக்காமலா தனியா பேசலாம் வாங்கன்னு சொல்லுவேன்.
1: ஓஹோ ஆமா, ஊருக்கு வெளிய தனியா பேசுவோம் வான்னு சொன்னது நீ தான், அதை புரிஞ்சிக்காம இருக்கிறேன் பாரு. அதுக்கு தான் கூட ஆறுமுகம் வேணும்னு சொல்றது.
3: என்னது ஆறுமுகமா? நம்ம சேதி ஆறுமுகத்துக்கு தெரியுமா?
1: இன்னாது தெரியுமாவா? அவன்தான் உன் கூட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தான். டே ஆறுமுகம், ஆறுமுகம், மரவுல ரொம்ப நேரம் நிக்காத, வாடா.
2: கோகிலா.
3: வாங்க சார், எங்க காதலுக்கு நீங்க தான் பாலமா?
2: கோகிலா, பாண்டியன் ரொம்ப நல்லவன், உங்க மேல உயிரியே வச்சிருக்கான்.
3: ஆறுமுகம், எனக்கும் பாண்டியன் ரொம்ப பிடிக்கும், அதான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்.
1: என்ன இருந்தாலும் படிச்சவங்க படிச்சவங்க தான். ஆறுமுகம் பாத்தியா, அவங்க காதலை எப்படி ஓ மூலமா எனக்கு சொல்லிட்டாங்க பாத்தியா. கோகிலவாணி, என் செல்லும் கோகிலவாணி.
3: இதோ பாருங்க பாண்டியன், அது என்ன, என் பேரை தஞ்சாவூர் வரைக்கும் நீளமா இழுக்கிறீங்க. அழகா சுருக்கமா கோகிலான்னு சொல்லாம போங்க பாண்டியன். நீங்க
1: செல்லம் கோச்சிக்காத செல்லம், சுருக்கமா நம்ம கோக்கி கோக்கின்னு தான் கூப்பிடுவேன்.
3: அது அப்படி சொல்லணும். சூப்பர் பாண்டியன்.
4: ஐயா நல்ல முத்தையா, என்ன ஐயா நீங்க, எல்லா இடத்துலயும் தண்ணி வெள்ளக்காடா இருக்குது ஐயா, இந்த மாதிரி நேரத்துல என்னையா நீங்க இங்க வந்து படுத்திருக்கிறீங்க?
5: தம்பி கோபாலு, மனசே சரியில்லைப்பா, ஒவ்வொரு போகத்துக்கும் அஞ்சு வட்டி பத்து வட்டின்னு பணத்தை வாங்கி பயிர் செய்யறோம், வாங்குற பணத்துக்கு வட்டியும் கொடுக்க முடியாம அசலையும் கட்ட முடியாம என்ன மாதிரி விவசாயிங்க தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம்பா.
3: அப்பா, மழை பெஞ்சு எல்லா பயிர்களும் தண்ணீர்ல மூழ்கி போச்சுப்பா, நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அப்பா நீங்க தைரியமா இருங்கப்பா, வாங்கப்பா வீட்டுக்கு போவோம்.
5: இல்லம்மா கோகிலா, நான் வரலம்மா, ஆசாசியா நட்ட எல்லா பயிர்களும் தண்ணீர்ல முழுகி போச்சேம்மா, அத பார்க்கும் போதே உயிரே போற மாதிரி இருக்குமா. அம்மாடி கோயிலா, எனக்கு விவசாயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதேம்மா, இப்போ நம்ம என்னம்மா செய்யறது, கடங்கார கழுத்துல துண்டு போட்டு

0: குடியா வட்டி பணத்தை கேட்பாரு. என்னமா பதில் சொல்றது, எப்படிமா பணத்தை கொடுக்க போறனே தெரியலையே.
1: அப்பா, மழை வெள்ளத்துல மூழ்கி போன பயிருக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுக்கறதா தாசில்தார் சொன்னார்ப்பா. அந்த பணம் வந்தா அதையே வட்டி பணத்துக்கு கொடுத்து அடைக்கலாம்ப்பா.
0: அப்படி கோகிலா, அவங்க எம்மாத்திரமா கொடுப்பாங்க?
2: நல்ல முத்தையா, தைரியமா இருங்க ஐயா. இந்த போகம் தண்ணியில மூழ்கி போனாலும் அடுத்த போகத்துல எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஐயா, அழாதீங்க ஐயா.
0: தம்பி கோபாலு, இந்த விவசாயிகளுக்கு எதுவுமே நிலை இல்லப்பா. சம்பவம் நாத்து நட்டா பயிர் கதிர் வரும் நேரத்துல மழை வந்து வெள்ளக்காடாகிடும். மீறி கதிர் அறுவடைக்கு தயாரா நிற்கும் போது மழை வந்து எல்லா நெல்லையும் முளப்பு தட்ட செய்யும். இந்த பழா போன வானம் மழை பெஞ்சா வெள்ளக்காடா பெய்யுது, இல்லனா மொத்தமா பூமி பாலம் பாலமா வெடிக்கிற மாதிரி வெயில் காயுது.
1: அப்பா, எதுக்கும் ஒரு விடிவு பிறக்கும்பா. அடுத்த போகத்துல பயிர் எல்லாம் நல்ல விளைச்சல் கொடுக்கும்பா. நீங்க கவலைப்படாம இருங்கப்பா.
0: அம்மா கோயிலா, நிலை இல்லாத வாழ்க்கை தாமா இந்த விவசாயிங்க வாழ்க்கை.
2: ஐயா, நீங்களே இப்படி மனசு உடஞ்சு பேசினா பொம்பளை புள்ள கோகிலா, அந்த பொண்ணு மனசு உடஞ்சு போயிடாதா?
0: முடியலையே தம்பி, எல்லாம் பாழா போயிடுச்சு. கொத்து கொத்தா நெல்லு பயிர் அறுவடை செய்யற நேரத்துல இந்த பாழா போன வானம் புயல் அடிக்க ஆரம்பிச்சு எல்லாம் பாழா போயிடுச்சு.
1: அப்பா வாங்கப்பா, வீட்டுக்கு போவோம். அழாம வாங்கப்பா.
0: அம்மா கோகிலா, இந்த பூமி தாயை நம்புற எல்லா விவசாயிகளுக்கும் தொடர்ந்து பெருத்த நஷ்டம் தானப்பா, நஷ்டம்தான்.
1: அப்பா, மழை வர்ற மாதிரி இருக்கு, வாங்கப்பா வீட்டுக்கு போவோம்.
2: ஐயா கவலைப்படாதீங்க ஐயா, வாங்க ஐயா வீட்டுக்கு போவோம்.
0: போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அம்மா கோயிலா,
1: அழாம வாங்கப்பா.

0: காத்து வாங்க போய் கவிதையை வாங்கிட்டு வந்தீங்களோ, அது வேற. அந்த கண்ணி என்னவானால்
1: கலர் கண்ணாடி
0: உன்னை இந்த அளவு கொண்டு போயிச்ச
1: அப்பா. அது சும்மா ஜாலியா பாட்டு பாடுன.
0: ஊரே பரபரப்பா பேசுதுடா. யாரா அந்த கண்ணி சொல்றா? யார் அந்த கண்ணி? யார் உன்ன மயக்கன மாய கண்ணி
1: அப்பா? அது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலப்பா. நான் பாட்டு தானப்பா பாடிட்டு வந்தேன்.
0: டேய் பாண்டியா, டேய் உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியல. இந்த ஊர்ல இருக்கிற பாதி பேர் என்கிட்ட தான்ப்பா வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. வட்டி பணம் தரலன்னு வச்சுக்க அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவா. சொல்ற யார் அந்த கண்ணி சொல்லுடா. நீ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டே இருக்காம யார் அந்த பொண்ணு
1: அப்பா? கோகிலவாணி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்பா. நம்ம நல்ல முத்தையா இருக்காருல்லப்பா, அவரு பொண்ணு தான்பா.
0: என்னது நல்ல முத்து மோளா? ஏய் அந்த கடங்காரன் பொண்ணு கூட உனக்கு என்ன பேச்சு
1: அப்பா? நானும் ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்ன கேட்டியா? இதோ பாக்குற பொண்ணு அதோ பாக்குற பொண்ணு சொல்லி சொல்லிய காலத்தை ஓடினு இருக்கிற பாத்தியா?
0: பாண்டியா, உனக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி பெரிய வசதியான குடும்பம் அமைய மாட்டேங்குதுடா.
1: இந்த வசதி பெரிய குடும்பம் சொல்லி எனக்கு நீ 40 வயசுக்கு மேலதான் கல்யாணம் செய்ய முடியும்.
0: சரி, அதுக்காக பணாதிபதன் குடும்பத்துல பொண்ணை பார்த்து கட்டி வைக்க முடியுமா என்ன? ஏய் மவனே பாண்டியா, பணம் பணத்தோட வாண்டா சேரணும்.
1: ஐயோ ஐயோ, இவருக்கு பணத்தாசை பிடிச்சி அதுல என் வாழ்க்கையில மாட்டிக்க நல்லாடுது அப்பா. இதோ பாருங்கப்பா, நேரா விஷயத்துக்கே வரும்பா.
0: அதை தாண்டா நானும் சொல்றேன், நேரா போற பாதை தாண்டா சீக்கிரமா ஊரை காட்டும். நீ நேரா விஷயத்துக்கு வா
1: அப்பா. நான் அந்த விவசாயி நல்ல முத்தையா.

0: எனக்கு மருமகளா வர தகுதி இல்லாதவடா. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத வெறும் பையன் பொண்ணுடா. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்.
1: அப்பா, எந்த பொண்ணும் என்ன திரும்பி கூட பாக்கலப்பா. இந்த கோக்கி தாம்பா என்னையும் மனுஷனா மதிச்சு என்ன லவ் பண்றாப்பா. எனக்கு கோக்கி தாம்பா வேணும்.
0: டேய் பாண்டியா, நான் சொல்றது சரியா கேட்டுக்க. இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என் சொல்ல மீறி நடந்தா ஒரு ரூபாய் கூட என் சொத்துல உனக்கு பங்கு தர மாட்டேன். ஆமா சொல்லிட்டேன்.
1: போப்பா, உன் சொத்து வேணா ஒண்ணு வேணாம், எனக்கு எனக்கு கோக்கி தான் வேணும்.
0: டேய் பாண்டியா, டேய் மௌனே, டேய் பாண்டியா நில்லுடா. டேய் பாண்டியா, பாண்டியா நான் சொல்றது கேளுற. டேய்
1: போப்பா, நான் என் கோக்கிய பார்க்க போறேன்.
2: மாமா, மாமா,
3: எங்க யாரையும் காணோம்?
2: மாமோய், மாமோய்.
4: பாப்பா வேலை என்ன? இப்பெல்லாம் அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் தலைய காட்டிக்கிட்டு இருக்க.
2: என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? மாமா நான் யாரு?
4: யாரு நீயே சொல்லு வேலு. அப்பவாச்சும் உன் எண்ணங்கள் சரியா இருக்குன்னு பாப்போம்.
2: நீங்க என்னோட மன அழுத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. நீங்க என்னோட அக்காவை கட்டிக்கிட்டதால நீங்க எனக்கு மாமன் முறையாச்சு, நான் உன் மச்சான் முறையாச்சு. இப்ப வளர்ந்து நிக்கிற இதோ உங்க பொண்ணு கோகிலாவுக்கு மர மாமா. உங்களை கல்யாணம் கட்டிக்க போறோம் இல்ல?
4: பரவாயில்லையே. இப்ப வாச்சும் நான் உன் அக்கா புருஷன்றத ஞாபகம் வச்சிருக்கிய. சரி சரி வேலு, இப்ப என்ன செய்தி? இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற அத முத சொல்லு.
2: என்ன மாமா நீங்க இப்படி பேசுறீங்க? மாமா, அக்கா சாகும் போது அவங்க சொல்லி கூட்டு போனதை நீங்க மறந்துட்டீங்களா? இதோ வளர்ந்து நிக்கிறாளே கோகிலா, அவனுக்கும் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போனதை நீங்க மறந்துட்டீங்களா மாமா?
4: வேலு, நான் மறக்கலப்பா. ஆனா கோகிலாவுக்கு உன்னை கட்டிக்க விருப்பம் இருக்கணும்ல
2: மாமா. கோகிலா தான் இதோ இதோ நிக்கிறாளே. விருப்பத்தை கேட்டுடா போச்சு. கேளுங்க மாமா, கேளுங்க.
5: மாமா, அப்பா என் விருப்பத்தை கேக்குறதுக்குள்ள நானே பதில் சொல்றேன்.
2: சூப்பர் கோகிலா, சொல்லுங்கண்ணே, நீயே சொல்லுங்கண்ணே. மாமாவுக்கு விருப்பத்தை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்க. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லுமா சொல்லு.
5: மாமா, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல.
2: கோகிலா, நினைச்சேன் நீ படிச்சவ, எண்ணங்கள் பல வண்ணங்களாக இருக்குன்னு. என்ன மாமா உங்க பொண்ணு கோகிலா மொர மாமா என்ன கட்டிக்க முடியாதுங்கிற? நீங்க கேட்டுட்டு பேசாம நின்னா என்ன அர்த்தம் மாமா, என்ன அர்த்தம்?
4: வேலு, கோகிலா விருப்பத்தை சொன்ன பிறகு நான் என்ன செய்ய முடியும்? நான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்.
2: மாமா என்ன வெறுப்பத்துறீங்களா? சின்ன வயசுல இருந்து இவதான் உன் பொஞ்சாதுன்னு சொல்லி சொல்லி அக்காவும் நீங்களும் என் மனசுல ஆசைய வளர்த்துட்டு இன்னைக்கு இப்படி பேசினா எப்படி மாமா, எப்படி?
4: வேலு, கோகிலாவும் நீயும் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ முட்டாள்தனமா உங்க அக்காவும் ஆசைப்பட்டாதான் கோகிலாவ உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கலாம்னு. ஆனா காலப்போக்குல எல்லாம் மாறி போறது சகஜம் தானே.
2: நான் ஒன்னு சொல்றேன் மாமா, இந்த கோகிலா அந்த பெரிய வீட்டு பையன் பாண்டியன் கூட ஜோடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா கோகிலாவையும் அந்த பையன் பாண்டியனையும் விடமாட்டேன். கொன்னுடுவ கொன்னு. எனக்கு கிடைக்காதத வேற யாருக்குமே கிடைக்க கூடாது.
4: பேசுறிய
0: நல்ல முத்து பொண்ணு கோகிலாவா? வெளியே வாமா.
5: வாங்க ஐயா, வாங்க. அப்பா இப்பதான் நெல்லுக்கு உரம் வாங்க போனாங்க. ஐயா இருங்க, சேர் எடுத்துட்டு வரேன்.
0: இருக்கட்டும் இருக்கட்டும்மா, இருக்கட்டும். பாருமா, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன்.
5: எங்கிட்டயா?

0: வருமா கோகிலா, உங்க அப்பா நல்ல முத்து கடனை உடனப்பட்டு உன்னை நல்லா படிக்க வச்சிருக்காரு. கஷ்டப்பட்டாலும் உங்க அப்பா இன்னைய வரைக்கும் நாணயமான மனுஷன் பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அந்த நல்ல பேரெல்லாம் நீ வீணாக்கிடாதம்மா.
1: ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. எங்க அப்பாவுக்கு கெட்ட பேர் வர மாதிரி நான் என்னைக்கும் நடக்க மாட்டேன், அது மட்டும் உறுதி.
0: நல்லாதான் பேசுற, ஆனா உன் நடவடிக்கை தான் சரியில்லாம இருக்கு. அழக காட்டி பணக்காரி விட்டு பையன் என் மவன் பாண்டியன வளைச்சு போட்டு வசதியா வாழலாமான்னு பாக்குறியா?
1: ஐயா, நீங்க பெரியவங்க, இப்படியா மரியாதை இல்லாம பேசுவீங்க? நான் நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணு இல்லைங்க.
0: ஐயோ, அப்புறம் ஏமா என் மவன் பாண்டியன் பின்னால சுத்துற? ஒரே பேசுது உன்னை பத்தி. படக்கார் விட்டு பையன மடக்கி வசதியான வாழ்க்கை வாழ பாக்குறான்.
1: ஐயா, நான் என்னைக்கும் கண்ணியம் தவற மாட்டேன். ஊரே பேசுற மாதிரி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் சொல்லுங்க. என்னங்க தப்பு பண்ணிட்டோம்?
0: ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தலாமா? அவனை மயக்கலாமா?
1: நான் மயக்கறவல்ல, நீங்க தப்பா பேசுறீங்க.
0: என்ன சொன்ன? நான் தப்பா பேசுறேன்னா எங்க? என்ன பார்த்து சொல்லு, நீ என் பையன் பாண்டி பின்னாடி சுத்தல?
1: நீங்க சொல்ற மாதிரி நாங்க எந்த தப்பான எண்ணத்திலயும் பழகல. நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கண்ணியத்தோட தான் பழகுறோம்.
0: இனிமே நீ என் பையன் பாண்டியன பார்க்க கூடாது, அவன் கூட பேசக்கூடாது.
1: எங்க காதல் புனிதமானது, நான் அவரை பார்க்காம பேசாம இருக்க மாட்டேன்.
0: புனிதமான காதல், விட்டில் பூச்சி கதை தெரியுமாமா உனக்கு? எரியிற விளக்க தேடி போய் அந்த விட்டில் பூச்சி அதை சுத்தி சுத்தி அந்த விளக்கோட நெருப்புல கருகி போயிடும். அது போல நீயும் கருகி போக ஆசைப்படாத.
1: ஐயா, ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறது தப்பா?
0: தப்புதாம்மா, தகுதி தராதரம் ஒண்ணு இருக்குல்ல, ஊரே தப்பா பேசுது. நீ தான் என் மாமன் பாண்டியன் கூட சுத்துறேன்னு பாருமா. போகலாம், நான் பொல்லாதவன், உன்னை நடுத்தருவில நிறுத்தி உன் மானத்தை சந்து சிரிக்க வச்சிடுவேன்.
1: ஐயா, ஏன் இப்படி எல்லாம் பேசி பயமுறுத்துறீங்க? என்னால உங்க மகன் பாண்டியனை மறக்க முடியாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை பிரிக்க பாக்காதீங்க.
0: என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க கூடாதா? படிச்சிருக்கேங்கிற திமுறல பேசுறேன், உன்னை விட மாட்டேன். உனக்கு கடைசியா சொல்றேன், பாண்டியன் கூட நீ இனிமே பேசுனே பழகுறேன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ கெட்டு போனவன்னு போய் சொல்லுவேன், உன் மானத்தை வீதிக்கு கொண்டாந்துடுவேன்.
1: ஐயா, பெரிய வீட்டையா, உங்க காலை பிடிச்சு கேக்குற, அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ், என்ன வாழ விடுங்க.
0: இங்கிலீஷ்ல பேசுறிய, நீ அடங்க மாட்டேன். உன்னை நான் அடக்கி வைக்க போறேன், உன்னை விட மாட்டேன், அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்.
1: வேணங்கய்யா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுடுவாரு. பெரிய மனசு பண்ணுங்கய்யா.
0: நான் யாருன்னு உனக்கு கூடிய சீக்கிரம் காட்டுறேன் பாரு. உன் அப்பங்கிட்ட நான் பேசிக்கிறேன்.
1: ஐயா, வேணாய்யா, வேணா வேணாய்யா.

0: ரோ நல்ல முத்து, ரோ நல்ல முத்து, வாய வெளிய.
1: ஐயா வாங்க ஐயா, பெரியவிட்ட ஐயா வணக்கம், வாங்க.
0: மரியாதைலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு, அதுல ஒன்னும் குறைச்ச இல்ல. வழக்கெல்லாம் பலமா தான் சொல்ற, ஆனா கொடுத்த வாக்கு தான் காப்பாத்தியா என்னான்னு பாக்குறேன். ஏயா நீ என்ன சொல்லிய கடை வாங்கின, சொல்லியா என்ன சொல்லி கடை வாங்கின?
1: ஐயா ஆறு மாசத்துல கொடுத்துறன்னு சொல்லிதான் பணம் வாங்கின.
0: வாங்கினல்ல, ஆறு மாசத்துல பணத்தை கொடுத்தியா? சரி அசலதான் கொடுக்க முடியல, அதுக்குண்டான வட்டியை கொடுத்தியோ?
1: ஐயா உங்ககிட்ட வாங்கின 50,000 நிலத்தை நம்பிதாங்க ஐயா வித விதைச்சோம், நாத்து நட்டோம், ஆனா குருத்து பயிரோட செத்து சாவையா போச்சுதுங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
0: என்னது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? யோ 8 மாசம் ஐயா, 8 மாசம் நீ வட்டியும் கட்டல அசலையும் கொடுக்கல.
1: ஐயா எங்களை மாதிரி விவசாயிங்க வாழ்க்கை கேள்விக்குறியா போச்சுங்க ஐயா போச்சு. நாங்க என்னையா பண்ண முடியும்?
0: இங்க பாரியா நல்ல முத்து எங்க

0: என்கிட்ட வாங்கின படத்தை இல்லன்னு சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறியா? தல்லமுத்து, நீ சோத்துல உப்பு போட்டுதானே சாப்பிடுற? கடன் வாங்கினா கொடுக்கணும் பொறுப்பு இருக்கு. என் பணம் 50,000 வட்டி அசல் உடனே வேணும், இல்லன்னா உன் வீட்டு மேல ஜப்தி பண்ண கோர்த்துக்கு போவேன், உன் மானத்தை சந்தி சிரிக்க வச்சிருவேன்.
1: ஐயா ஐயா, இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப எப்படிங்க ஐயா பணத்தை தர முடியும்? ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா, கவர்மெண்ட்ல பயிர் எல்லாம் பாத்துட்டு போயிருக்காங்க, ஏதாவது நஷ்டஈடு கொடுப்பாங்க, அத சீக்கிரமா உங்களுக்கு கொடுத்துறோம்.
0: யோ, நஷ்டஈடு கொடுத்தா அத நீ சாப்பிட வாங்கின கடன் அத கொடுக்குதான் ஏன் சரியா இருக்கும்? என் வட்டியும் முதலியும் எப்படியா உன்னால கொடுக்க முடியும்? உன்னை நடுத்தருவுல நிக்க வச்சு மானத்தை வாங்க போறேன்.
2: ஐயா நீங்க பெரியவங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஐயா 2 வருஷமா பயிர் எல்லாம் வீணா போயிடுச்சு.
0: யாருமா பட்டணத்து படிப்புக்காரியா? வாடி அம்மா வாடி, அதிகமா படிச்சவளாச்சே, தீர தீரமா பேசுறியாக்கும். இந்த புள்ள, உன் அப்ப நல்லமுத்து வாங்கின கடனுக்கு என்கிட்ட 2 ஏக்கர் நிலம் ராந்தா மாரி கரையத்துல இருக்குது, அது இன்னையோட மறந்துடுங்க. இனி என்கிட்ட 2வது வாங்கினீங்களே ரூபாய் 50,000, அத வட்டியும் முதலுமா கொடுக்க சொல்லு. இல்ல இந்த வீட்டுல நீங்க குடியிருக்க முடியாது, இந்த வீட்டு மேல நான் கேஸ் போடுவேன், கோர்ட்டுக்கு உங்க அப்பனை இழுப்பேன், மானத்தை வாங்குவேன்.
2: ஐயா ஐயா, எங்க அப்பா வசிங்கப்படுத்தாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், சொன்ன சொல்ல மாத்த மாட்டார், உங்க பணத்தை நிச்சயம் கொடுத்துருவார். ஐயா ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்க அப்பாவை எதுவும் செய்யாதீங்க, நான் தாய் இல்லாத பொண்ணுங்க, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆனா நான் உயிரோட இருக்க மாட்டேங்க, 2 உயிர் போக நீங்க காரணமா இருக்காதீங்க.
0: என்ன உயிர விடுவான்னு என்ன மிரட்டி பாக்குறியா? ஏ நல்லமுத்து, என்ன ஐயா உன் பொண்ணு பேச விட்டுட்டு நீ பாட்டு வேடிக்கை பாக்க நிக்கிற?
1: ஐயா 50,000 வாங்கின அதுக்கு 10 லட்சம் பொறுமான நிலத்தை எடுத்துக்குவேன்னு சொல்றீங்க, அதுவும் பத்தாம இந்த வீட்டு மேலயும் வழக்கு போடுவேன்னு சொல்றீங்க, இது என்னையா நியாயம்? ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா, எங்களை நடுத்தருவுல கொண்டு வந்துடாதீங்க ஐயா. ஐயா ஐயா, உங்களை கெஞ்சி கேக்குற ஐயா, கொஞ்சம் கெடுவு கொடுங்க ஐயா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குற ஐயா கேக்குற.
2: ஐயோ அப்பா அப்பா, நீங்க போய் அவங்க காலை
0: புடிச்சுக்கினு இந்த ஜென்மத்துல கைக்கு வராதையா? யோ, தீர்மானமா கேக்குறேன், என் பணத்தையும் அதுக்கு உண்டான பட்டியும் கொடுக்க போறியா இல்லையா?
1: இப்ப இருக்கிற நிலையில உடனே எப்படி ஐயா கடனை கொடுக்க முடியும்? என்னையா இருக்கு?
0: ஏயா இல்ல பத்தியா, வைரமோட்டம் படிச்ச பட்டதாரி பொண்ணு அவ இருக்கல, அவளை வச்சு என் கடனை கொடுக்கலாமே.
1: என்னையா சொன்ன?
2: ஐயோ அப்பா, இப்படி எல்லாம் அசிங்கமா பேசுறாங்களேப்பா.
1: யோ வையாபுரி, என் பொண்ணையா அப்படி சொன்ன?
0: நல்லமுத்து உட, என் சட்டைய நல்லமுத்து போர்ட்டுக்கு போறட்டா, என் சட்டைய பிடிச்ச உன் வீட்டையும் நிலத்தையும் ஜப்திக்கு கொண்டு வரண்டா, உன் மானத்தை சந்தி சிரிக்க வைக்கிறேன்டா.
1: என்ன முழிக்கிற நல்லமுத்து, நான் தான் உன் மனசாட்சி பேசுறேன். நல்லமுத்து, இந்த போகமும் நெற்பயிர் தண்ணி இல்லாம அழிஞ்சு போச்சு, இப்ப என்ன செய்ய போற? விடிஞ்சா கடன் கொடுத்தவன் எல்லாரும் வீட்டு வாசல்ல நிப்பாங்க, உன் மானம் போக போகுது, எல்லாம் கை கொட்டி சிரிக்க போறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போற சொல்லு நல்லமுத்து சொல்லு. என்ன செய்ய போறனே தெரியலையே, 2 ஏக்கர் எடுத்துக்குவான்னு சொல்றார் அந்த வையாபுரி. அவரு அந்த நிலம் பத்தாம மேலும் வட்டிக்கு வாங்கின பணத்துக்கு வட்டியும் அசலும் கேட்பாரு.

0: நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே. அந்த வட்டிக்கார வையாபுரி வந்து பணம் எங்கானு கழுத்துல துண்டு போட்டு கேட்பாரு. அம்மா தாயே மாரியாத்தா, இப்ப நான் என்னமா செய்வேன்? எப்படியும் நான் வையாபுரிக்கு பணம் தராட்டி போனாலும் வட்டியாச்சும் கொடுக்கணும், இல்லனா மானம் போயிடுமே. எப்படி கொடுக்க போற? எப்படி கொடுக்க போற? எப்படி கொடுக்க முடியும்? பயிர் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் வையாபுரி கேட்க மாட்டாரு. இனி இந்த உலகத்துல மானம் இழந்து வாழணுமா? இனிமே உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணத்தை செஞ்சு வைக்க போற? உன் பொண்ணு நிலைமை அப்ப வாழ்க்கை கேள்விக்குறியா? சொல்லு நல்ல முத்து சொல்லு. ஆமா, என் பொண்ணு கோயில வாழ்க்கை என்ன ஆகிறது? ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்து நல்லா படிக்க வச்ச. அப்பா முருகா, ஏழைங்க எப்பவும் இப்படி வருமா வருமானு வாடி வதங்கி சாகத்தான் வேணுமா? நெல்லு விதைச்சா பொண்ணா விளைச்சல கொடுக்கிற சொர்க்க பூமி இது. தண்ணீர் இல்லாம வயிற்று கதரோட எல்லா பயிரும் செத்து போச்சு. எப்படி இனிமே இந்த ஊர்ல உயிரோடு இருக்க போற? கடன் கொடுத்து எல்லாரும் என் முகத்துல காரி துப்புவாங்களே, அதுக்கப்புறம் யார் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என் குலமே அழிய போகுதா? அப்பா அம்மா கோகிலா கோகிலா.
1: அப்பா
0: அப்பா
1: அப்பா, என்ன பாச்சு உங்களுக்கு?
0: நினைச்சு பார்க்க மாட்டாங்களே, நஷ்டஈடு இதோ வந்துரும் அதோ வந்துரும் தெம்பா இருக்கேனே, அது கிடைக்கிற மாதிரி தெரியலையே. நிலத்தை வித்துடலாம் பாக்குறேன், யாரும் வாங்க மாட்டாங்களே.
1: அப்பா எப்படியாவது நிலத்தை வித்துடுங்கப்பா, மானம் போய் வாழறத விட வட்டி கட்டி அழியறத விட வித்து கடன்காரங்க தொல்லை இல்லாம ஒழுங்கப்பா.
0: அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சேம்மா, அந்த பத்திரம் தான் பேங்க்ல அடமானம் வச்சிருக்குமேம்மா. வட்டிக்கு வட்டி ஏறி முழுகி போற நிலையில இருக்குமா? அந்த பத்திரத்தை வாங்கி நிலத்தை பிடிக்கிறவன் கூட அச்சப்படுறான், அச்சப்படுறான். உடனே விற்க முடியாதுமா, விற்க முடியாது.
1: குறைஞ்ச விலையா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நிலத்தை வித்துடுங்கப்பா. எனக்கு எங்க அப்பா வேணும்பா. தைரியமா இருங்கப்பா, பெரிய வீட்டையா கிட்ட சொல்லி பாப்போம்.
0: ஐயோ, அந்த வையாபுரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாரு. அவருக்கு பணம் கொடுக்கலனா அந்த மனசு சும்மா இருக்க மாட்டாரு. ஐயோ, மானம் போயிடுமே, ரெண்டு ஏக்கர் நிலம் போயிடுச்சே, வீடும் ஜப்திக்கு வந்துடுமே, நான் என்னமா செய்வேன்?
1: அப்பா அப்படி எல்லாம் எதுவும் ஆகாதுப்பா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா.
2: கோகிலா கோகிலா, அப்பாவுக்கு என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்காரு?
1: பாண்டியன், தண்ணீர் இல்லாம எங்க நிலத்துல நட்ட நெல் பயிர் எல்லாமும் கருகி போச்சு. கடன் கொடுத்தவங்க எல்லாரும் அப்பாவ கண்டபடி பேசிட்டாங்க. அப்பா மனசு உடஞ்சு போயிட்டாரு. பாண்டியன், எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்துங்க. பாண்டியன்
0: போயிடுச்சு, என் பயிர் பூரா கருகி போயிடுச்சு. தம்பி, என் பயிர் எல்லாம் கருகி போயிடுச்சு. ஐயாபுரி கடன் கொடுத்த பணத்தை கேட்க வந்துருவாரு, நான் என்ன சொல்லுவேன்? எல்லாம்

0: ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலையே. அம்மா கோகிலா, ஐயோ
1: என்னாச்சு பாருங்க, அப்பாவுக்கு என்னாச்சு பாருங்க. பாண்டியன்
2: கோகிலா, அப்பா இறந்துட்டார் கோகிலா.
3: என்ன பதில் சொல்றது? மனம் உடைஞ்சி ஹார்ட் அட்டாக்ல கோகிலா அப்பா செத்துட்டாரு.

0: தைரியமா இருந்த அம்மாடி கோகிலா, என்ன குடும்பமா இது! பயிருக்கு இன்னைக்கு நஷ்டஈடு கொடுக்க போறதா இப்பதானே தாசில்தார் சொல்லிட்டு போனாங்க, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு.
1: ஓ நல்ல முத்தே, நல்ல முத்தே, நான் வையாபுரி வந்திருக்கேன்பா, பணம் ரெடி பண்ணிட்டியா? யோ
2: என்னாச்சு,
1: ஏன் எல்லா கும்பலா நிக்கிறாங்க இங்க, என்னமாச்சு?
3: வாங்கப்பா வாங்க, பெரிய வீட்டு பெரிய மனிதரே வாங்க. நீங்க பணம் பணம்னு தினம் தொல்லை கொடுத்தீங்க, அந்த தொல்லையில அந்த பாவப்பட்ட மனிதர் நல்ல முத்தையா செத்துட்டாருப்பா, செத்துட்டாரு.
0: வையாபுரி ஐயா, வட்டி பணம் வட்டி பணம்னு அந்த மனுஷனை கொடுமை பண்ணி கொடுமை பண்ணி இன்னைக்கு அவரை ஒரேடியா கொண்டுட்டீங்க. அந்த பணத்தால கோட்டை கட்டி கோட்டை கட்டி நீங்க மட்டும் நல்லா வாழுங்க ஐயா, நல்லா வாழுங்க
4: ஐயா. பணம் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய தகுதியை உருவாக்குதுன்னு உங்களை மாதிரி பணக்காரங்க ஏழைகளை மட்டம் தட்டி மட்டம் தட்டி அவங்க வாழ்க்கையே அழிச்சிடுறாங்க ஐயா. இன்னைக்கு இந்த விவசாயி நல்ல முத்தையா ஐயா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே?
3: அப்பா, ஊருக்கே சோறு போடுற விவசாயிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கு. கடனை வாங்கி கடனை வாங்கி சுமை தாங்கியாட்டம், மேலும் மேலும் கடன் சுமையை சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆண்டு விவசாயம் செய்யும் நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீரும்னு நம்பி நம்பி தான் துணிஞ்சு விவசாயம் செய்யறாங்க. நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கையில கடன் சுமை தீர்ந்த பாடும் இல்ல, வசந்த காலம் வந்த பாடும் இல்ல. அப்பா, உங்களை மாதிரி பெரிய பணக்காரங்க எல்லாம் வட்டி வட்டின்னு ஏழை விவசாயிகளை கொடுமை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா இந்த விவசாயிங்க நிலைய யாராவது நினைச்சு பாக்குறீங்களா? இல்லையே.
5: போதும் போதும், நிறுத்துங்க
2: நிறுத்துங்க. என்ன ஐயா இப்படி பண்ணிட்ட?
5: விவசாயம் விவசாயம் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்து மேல உயிரே வச்சிருந்தியா நல்ல முத்து? இப்ப இந்த கருகி போன பயிரை பார்த்து

0: உயிரை விட்டுட்டேயா? நாணயமான மனுஷங்கிறத உயிரை கொடுத்து காட்டிட்டியா? உயிரை கொடுத்து காட்டிட்டேன். நான் என்ன மனுஷனே இல்லையா? நான் மனுஷனே இல்லை, பணம் பணம் பணம்னு பேயா அலைஞ்சேன். உன் சாவு எனக்கு புத்தியை கொடுத்துடுச்சுப்பா, புத்தியை கொடுத்துடுச்சு. எல்லாரும் கேட்டுக்குங்க, இனிமே இந்த வட்டி வாங்குறத நான் அடியோடு நிறுத்திட போறேன். முடிஞ்சா நாலு விவசாயிங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய போறேன்.
1: அப்பா, இன்னைக்கு நாட்டில் பலர் நல்ல அரிசி சோறு சாப்பிடுறாங்க. அதுக்கு காரணமான இந்த விவசாயி ரத்த வேர்வை சிந்தி நெல்லை அறுவடை செஞ்சு அரிசி கொடுக்கிற இந்த விவசாயிங்க பல பேர் இன்னைக்கும் நல்ல அரிசி சோறு சாப்பிட முடியல. விவசாயிங்க பெரும்பாலானவங்க இப்போ ரேஷன் கடையில் குறைஞ்ச விலைக்கு கொடுக்குற அந்த அரிசியை தான் வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிக்கிறாங்க. மூணு வேளை நிம்மதியா வயித்துக்கு சாப்பிட முடியல. இதுதான்பா இன்னைக்கு நிலைமை.
2: ஆமா, பாண்டியன் சொன்னது போல விவசாயிகளை பாதுகாக்கலன்னா எதிர்கால மனிதன் வாழ்க்கை கேள்விக்குறியா தான் இருக்கும். ஐயாபுரி ஐயா, பணம் பணம் வட்டி வட்டினு கத்துனீங்களே, இப்ப நல்ல முத்தையா உயிர் போயிடுச்சு. அவர் நிலத்தை வித்து உங்களுக்கு பணத்தை நீங்களே எடுத்துக்கலாம். ஆனா அவர் உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
0: முடியாதுப்பா, முடியாது. என்னால மட்டுமல்ல, யாராலையும் உயிரை கொடுக்க முடியாது. நான் இனிமே எந்த விவசாயம் கிட்டையும் வட்டி வாங்க மாட்டேன்பா. பணம் பணம் அலைஞ்சி பெரிய பணக்காரன் நானு. இனிமே அந்த பணத்தை வச்சு எல்லா விவசாயிகளுக்கெல்லாம் என்னால முடிஞ்ச உதவியை செய்ய போறேன். ஆள் குழாய் போர் போட்டு நீர் மோட்டர் அமைச்சு தண்ணி கொடுக்க ஏற்பாடு செய்ய போறேன். விவசாயிகள் தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு. அந்த விவசாயிகளின் முதுகெலும்பு உடையாம இருக்க என்ன போல உள்ள பெரிய தனவான்களே, நீங்களும் கொஞ்சம் இந்த விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அம்மா கோகிலா, என்ன மன்னிச்சிருமா? இனிமே நான் கொடுத்த கடன் எல்லாம் கேட்க மாட்டேம்மா. நான் வீட்டுல போய் உங்க பத்திரத்தெல்லாம் கொண்டாந்து கொடுத்துடுறேம்மா. அம்மா அம்மா, நான் உனக்கு இஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க அப்பா விட்ட விவசாயத்தை நீ தொடர்ந்து செய்யுமா? பணம் பணம் என்ன கொடுமை செய்ய தூண்டுனால்தான்மா. ஐயோ, இவ்வளவு நடந்து போச்சு, நான் உடந்துட்டேம்மா, நான் உடந்துட்டேன். ஓகேலா, என் பையன் பாண்டியன் கிட்ட இருந்து உன்னை பிரிக்க நினைச்சேன். இப்ப சொல்றேம்மா, நீ தாம்மா பாண்டியனுடைய மனைவி, நீ தாம்மா என்னுடைய மருமக. சீக்கிரமா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது விடிகளை தேடி நாடகம். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் குடுகுடுப்புக்காரனாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், வையாபுரியாக வி. சிவகுமார், வேலுவாக ஸ்ரீனிவாச முருகன், நல்லமுத்துவாக டி. நந்தகோபால், கோகிலாவாக கே. எஸ். ஸ்டெல்லா மேரி திமாஷ், பாண்டியனாக கே. கலைமணி, ஆறுமுகமாக மு. முரளிதரன், கோபாலாக டி. அருள்முருகன் ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி டி. பத்மபிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.

0: முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்ஐபிபி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐநாவின் ராணுவ விருதினை பெற்ற மேஜர் அபிலஷா பாரக்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தாவேக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைவதற்கு உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் தங்கப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்புக்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தைப்பை ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மோண்டால் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் அனைவரும் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தினம். இந்த நாள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க காலையிலேயே எல்லாருமே கேட்டிருப்பீங்க. எஸ், இன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினம். அந்த தினத்தை ஒட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இன்னைக்கு நம்ம கூட நிலையத்திற்கு வருகை புரிந்திருக்காங்க. கே ராமசாமி அவர்கள் கூட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: இன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினம், இந்த தினத்தை பத்தி நிறைய விஷயங்கள் உங்க கூட பேச போறோம், சொல்லுங்க சார்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று June 7 கொண்டாடப்படும் உலக உணவு பாதுகாப்பு தின நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார். இப்போது நம்ம நேயர்கள் கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா ஒரு உணவு பாதுகாப்பு துறை அதிகாரியாக நீங்கள் வரும்போது நிறைய விஷயங்கள் அவங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்க சார்பாக இன்றைக்கி நான் நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போகிறேன். இந்த உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன, எதனால் இந்த நாள் வந்து நம்ம கொண்டாடப்படுது?
0: உணவு பாதுகாப்பு என்பது உணவு உற்பத்தி செய்கிறவங்கள்ருந்து நுகர்வோர் வரைக்கும், இப்போ வந்து தயாரிப்பிலிருந்து கன்சியூம் பண்ணுறாங்க அது வரைக்கும் அனைத்து நிலைகளிலும் எல்லா வகையிலையும் வந்து அது மாசுபடாமல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்காத வகையிலும் தயாரித்து சேமித்து வழங்குவதை குறிக்கிறது உணவு பாதுகாப்பு என்பது. இந்த 2026 உலக உணவு பாதுகாப்பு தினத்தின் மையக்கருத்து பாதிப்புகளிலிருந்து தீர்வுகளை நோக்கி எங்கும் பாதுகாப்பான உணவு, சத்தான உணவு, எப்போதும் நீடித்த உணவு, உணவு பாதுகாப்பு ஆணையத்தின் முழக்கம்.

0: இந்த உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன, எதனால் இந்த நாள் வந்து நம்ம கொண்டாடப்படுது?
1: உணவு பாதுகாப்பு என்பது உணவு உற்பத்தி செய்கிறவங்கள்ருந்து நுகர்வோர் வரைக்கும், அதை வந்து தயாரிப்பிலிருந்து கன்சியூம் பண்ணுறாங்க அது வரைக்கும் அனைத்து நிலைகளிலும் எல்லா வகையிலையும் வந்து அது மாசுபடாமல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்காத வகையிலும் தயாரித்து சேமித்து வழங்குவதை குறிக்கிறது உணவு பாதுகாப்பு என்பது. இந்த 2026 ஆண்டிற்கான உலக உணவு பாதுகாப்பு தினத்தின் மைய கருத்து பாதிப்புகளிலிருந்து தீர்வுகளை நோக்கி, எங்கும் பாதுகாப்பான உணவு, சத்தான உணவு, எப்போதும் நீடித்த உணவு, உணவு பாதுகாப்பு ஆணையத்தின் முழக்கம், அதுவே நம் எல்லோருடைய முழக்கமாக இருக்க வேண்டும். கலப்படம் இல்லாத உணவே கவலைகள் இல்லாத வாழ்வு என்பதன் அடிப்படையில் கலப்படம் அல்லாத உணவை உட்கொள்வோம் என்று உறுதிமொழி ஏற்போம்.
0: நல்ல ஒரு விஷயம், அதாவது கலப்படம் இல்லாத ஒரு உணவு தான் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது. பட் இப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எதில் வேணாலும் அந்த கலப்படம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இந்த பாதுகாப்பற்ற உணவால் என்னென்ன உடல்நல பிரச்சனைகள் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது?
1: நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தினந்தோறும் நம்ம சாப்பிட்றது வந்து பாதுகாப்பற்ற உணவு, அதாவது தெரியாமல் பாதுகாப்பற்ற உணவு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி ஒரு இது வந்து தெரியும் நமக்கு. அப்புறம் வாந்தி, குமட்டல், வயிற்றுவலி, காய்ச்சல், அதாவது ஃபுட் பாய்ஷன் அதுவும் வரும் நமக்கு. அப்புறம் ரொம்ப இதாக வச்சுனா டைபாய்டு, ஹெபடைட்டிஸு போன்ற கடுமையான நிலைகளில், மற்றும் சிறுநீரகம், கல்லீரல் பாதிப்பு, இந்த மாதிரியான இது வந்து நமக்கு வந்து
0: ஏற்படும்.
1: பாதுகாப்பற்ற உணவு சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு இது நமக்கு வந்து தெரியும் நமக்கு.
0: இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்துட்டு இப்போ காலம் காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தயார் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது அப்படிங்கிறத தாண்டி இப்போ நிறைய பேர் வந்து வெளியில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றங்கிற ஒரு கலாச்சாரம் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ நாளடைவில் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறோம். ஒரு திருமண நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு விசேஷமாக இருக்கட்டும், சின்ன ஒரு பர்த்டே பார்ட்டியிலேருந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஏன் வீட்டில் வந்து செய்யணும், கஷ்டமாக இருக்குது, வெளியில் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்தா நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இப்போ நம்ம வீட்டில் உணவு தயாரிக்கும் போது மக்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும், அதே போல் உணவகங்களாக இருக்கட்டும், மற்றும் அந்த கேட்ரிங் நிறுவனங்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இந்த உணவு தயாரிக்கும் போது பின்பற்ற வேண்டிய இந்த உணவு பாதுகாப்பு நடைமுறைகள் என்னவாக இருக்குது?
1: அதாவது என்னென்னா வீட்டில் சமைக்கிற உணவு வந்து கவனிக்க வேண்டியது முக்கியம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கையை வந்து நல்லா சோப்பால் கழுவணும். கை கழுவுறக்கே வந்து ஃபஸ்ட்டு ஆரோக்கிய மெத்தட் இருக்குது. ஃப்ரண்ட்டு, பேக்கு, விரல் இடுக்கு, இந்த மாதிரி பெருவிரல் தனியாக வந்து கை கழுவுறதுலேயே அவ்வளோ மெத்தட் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் நம்ம. அப்புறம் குடிநீர், குடிநீர் வந்து பாதுகாப்பான குடிநீர், குடிநீராக இருக்கணும், அதை வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கணும் எப்பவுமே நம்ம. காய்கறி பழங்கள்லாம் வந்து நன்றாக சுத்தம் செய்யணும், அதாவது 2 தடவை நல்லா வந்து ரன்னிங் வாட்டரில் கழுவணும் நம்ம. ஒரு டப்பாவில் எடுத்து வச்சு அதுக்குள்ளே வந்து காய்கறியில் போட்டு கழுவுறது சரியான முறையில், ரன்னிங் வாட்டர் டேப் வாட்டரில் வந்து அந்த ஒரு சின்ன ப்ரெஷரில் அதை கழுவணும் நம்ம. இப்போ சமைத்த உணவு மற்றும் பச்சை உணவெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும். இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா தனித்தனியாக ஸ்டோரேஜ் பண்ணணும், அதாவது ஒரே இடத்துல வந்து வைக்கிறோம்னா அதுலேருந்து கண்டாமினேஷன் ஆகும் நமக்கு, இதுக்கு எதுக்கும் வந்து கண்டாமினேஷன் ஆகிரும். அதனால் அதெல்லாம் வந்து நம்ம தனியாக வந்து வைக்கணும் நம்ம. அப்புறம் உணவு வந்து பாதியாக வேக வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது, முழுமையாக வேக வைக்கணும் நம்ம. அப்புறம் மீதமுள்ள உணவை வந்து சரியாக சேமித்து வைக்கணும் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ் சமைச்சு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் நம்ம. அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா அதோட தன்மை குறைஞ்சிடும் நமக்கு. அப்போ அதை வந்து நம்ம அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஹெல்த்தியாக உடல் உபாதைகள் வர வந்து வாய்ப்பு இருக்குது நமக்கு.
0: இப்போ வீட்டில் சமைக்கும் போதே இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்க்கணுன்னா கண்டிப்பாக வெளியில் நம்ம போய் சாப்பிடும்போது எத்தனை விஷயங்களை நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. இணைந்திருக்கின்றோம் நேர்களே, இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சியின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கே ராமசாமி அவர்கள் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இப்போ உங்களுக்காக ஒரு பாடல், வாகை சூடவா திரைப்படத்திற்காக பாட்டு.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இணைந்திருக்கின்ற நேர்களே, 5:13 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னைக்கு நம்ம உலக உணவு பாதுகாப்பு தினத்தை ஒட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சியின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கே ராமசாமி அவர்கள் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாரு. அதாவது வீட்டில் வந்து பொருட்களை தயாரி

0: போதே நிறைய விஷயங்கள் கைகளை வந்து எப்படி நம்ம வந்து கையை கிளீன் பண்ணுறதே அஞ்சு மெத்தட் இருக்குது. காய்கறிகளை எல்லாம் எப்படி நம்ம சுத்தம் பண்ணணும், வீட்டில் வந்து ஒரு ஒரு பொருட்களையும் எப்படியெல்லாம் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போது வீட்டை தாண்டி நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லையா, உணவகங்கள் அங்கே அதே போல் கேட்ரிங் நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய அந்த உணவு பாதுகாப்பு நடைமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல போகிறாரு.
1: நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அதாவது என்ன, ஒரு கேட்ரிங் ரெஸ்டாரண்ட்டு கிச்சன் இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பணியாளரோட சுகாதாரம் அதை உறுதி செய்யணும். அவங்க சுத்தமாக இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்கிறவங்க ஓனரோ சம் மேனேஜரோ அது உறுதிப்படுத்திக்கணும். அப்புறம் சமையலறை சுத்தமாக இருக்கிற மாதிரி பராமரிக்கணும். சுத்தமானா அவங்க வந்து க்ளீனாக வச்சுக்கணும், எப்படி நம்ம ஹோம் கிச்சனை க்ளீனாக வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து கேட்ரிங் ஏரியாத்தையும் வந்து அந்த மாதிரி சுத்தமாக வச்சுருக்கணும் அவங்க. அப்புறம் வந்து வாங்கக்கூடிய மூலப்பொருள் தரம் வந்து சரிபார்த்து வாங்கணும். மெயினாக வந்து எக்ஸ்பிரி டேட் இதெல்லாம் வந்து அவங்க வாங்குகிற இடத்துலையே டேட்டு இதெல்லாம் பார்த்து தான் கேட்ரிங் இதில் வாங்கி அதை யூஸ் பண்ணணும். அதில் வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு கேட்ரிங் ஒவ்வொரு இப்போ காலேஜஸாக இருந்தாலும் அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வர்றதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடணும். அதை ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்.
0: ஓகே.
1: வெப்பநிலை அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாங்கன்னா சரியான வெப்பநிலையில் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து டெய்லி மானிட்டர் பண்ணணும். அதுக்காச்சும் அவங்க நோட் பண்ணி வைக்கணும் அதெல்லாமே. அப்புறம் பெஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் நம்ம வந்து, அது பூச்சியெல்லாம் இல்லை எலி இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி மூலமாக அவங்க வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கணும். அது வந்து ரொம்ப கம்பல்சரியான இது வந்து கிச்சனாக. நான் வந்து ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கரப்பாம்பூச்சி ரேட்டு இதுதான் ஜாஸ்தியாக இருக்கும் உங்கள் ஸ்டோர் ரூமில். அதெல்லாம் வந்து இல்லாதது வந்து உறுதிப்படுத்தணும்னா அது வந்து பூச்சி கட்டிப்பாட்டு நிறுவனத்தால் அது வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து அவங்க லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்க மூலமாக தான் ஃபுட் கிரேடு கெமிக்கல் யூஸ் பண்ணி அவங்க வந்து மருந்தடிப்பாங்க. அதை வந்து அவங்க கம்பல்சரியாக உறுதி செய்யணும் அவங்க அதெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ் கம்பல்சரி எல்லாம் வாங்கியிருக்கணும் அவங்க. டிஸ்பிளே பண்ணணும் லைசன்ஸை வந்து நிறையா கடைகளில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதில்ல, அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அவங்க. லைசன்ஸை வந்து மாட்டி வைக்கணும் தெரிகிற மாதிரி. ஒரு ரெஸ்டாரண்ட்டு போய் யார் ஒரு கன்சியூமரே அங்கே சாப்பிட போகிறாருன்னா அந்த கடையில் லைசன்ஸ் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவங்க. பார்த்துட்டு தான் அந்த கடைக்கே சாப்பிட போகணும். அதில் வந்து விதிமுறையே இருக்குது, டிஸ்பிளே பண்ணணும். கண்டிஷன்ஸ் ஆஃப் லைசன்ஸில் ஃபஸ்ட்டு கண்டிஷனே வந்து எஃப்எஸ்எஸ்ஐவை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னுங்கிறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த கேட்ரிங் மற்ற நிறுவனம் எதுவாக அந்த மேனுஃபேக்சரிங் ரீட்டைலர் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸ்போர்ட்ரு இம்போர்ட்ரு யாராக இருந்தாலும் அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அவங்க.
0: இப்போ வந்து எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதாவது காலாவதி தேதி, அது ஒன்று குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ எந்த ஒரு பொருளாக உணவுப் பொருளாக எடுத்தாலும் அதே போல் பெஸ்ட்டு பிஃபோர் டேட் அப்படின்னு வந்து ஒன்று மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கும் அந்த பெஸ்ட்டு பிஃபோர் டேட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த ரெண்டு தேதிகளுக்கும் என்ன வித்தியாசம்?
1: அதாவது எக்ஸ்பிரி டேட் பெஸ்ட் ஃபோர், அதாவது 2020 அப்புறம் பெஸ்ட் ஃபோர் வந்து எக்ஸ்பிரி டேட் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஐயில் விதியில் வந்து மாற்றிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, அதாவது இப்போ கன்சியூமர் போய் ஒரு ப்ராடக்டை வாங்குறாருன்னா ஒரு மேனுஃபேக்சர் டேட் போட்டிருப்பாங்க, பெஸ்ட் ஃபிஃபோர் 30 days போட்டிருப்பாங்க. அவர் அந்த ப்ராடக்ட்டு எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணணும். அந்த இடத்துல பொருளை எடுத்துட்டு வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து இன்றைக்கி தேதினா 30 days எப்போ முடியுது அப்படிங்கிற அவருக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்போ வந்து அதனால தான் பெஸ்ட் ஃபிஃபோர் எடுத்துட்டு எக்ஸ்பிரி டேட் அப்படின்னு கூட்டிட்டாங்க. அப்போ வந்து எக்ஸ்பிரி டேட்டே பார்த்துட்டாங்கன்னா இப்போ 25/4/2026 அப்படின்னா டக்குன்னு டேட் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. 1 month தான், 20 days ஆயிடுச்சா, இன்னும் 3 days இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது ஒரு ரீசன். அப்புறம் எக்ஸ்பிரி டேட் என்னென்னா உணவு வந்து உட்கொழுப்பு, அதாவது என்னென்னா தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பாதுகாப்பற்றதாக இருக்கும். எக்ஸ்பிரி டேட்டுக்கு அப்புறம் அந்த உணவை வந்து நம்ம சாப்பிடுவோம் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா அது அதனால் சரியான பாதுகாப்பு இருக்காது. அதில் பெஸ்ட் ஃபிஃபோர் அப்படின்னா பிறகு உணவு, அதாவது அதன் பின்னால் வந்து சுவை மனம் தரம் இதெல்லாம் இருக்காது அதில். அதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி அதை கன்சியூம் பண்ணணும். அதோட அர்த்தம் வந்து அதுதான், அந்த டேட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம. ஏன்னா அவங்க வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க லேபில் டெஸ்ட் பண்ணி தான் அந்த 1 month டேட்டே கொடுப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் அதில் என்னென்னா அதோட தரம் போயிடும், அதுக்கு நியூட்ரிஷன் இருக்காது. அதனால் வந்து நம்ம அந்த டேட் வந்து கம்பல்சரியாக பார்த்து டேட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து பயன்படுத்துவோம் நம்ம.
0: இப்போ வந்து நம்மளுடைய எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிற பல பெண்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, நான் நிறைய செஞ்சிட்டேன், அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்

0: சீரணம் வச்சு ஒரு 2-3 நாள் கழித்து சூடு பண்ணி நம்ம எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு பெரும்பாலான மகளிர்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் அந்த விஷயத்தை பண்ணுவோம். ஏன்னா நிறைய மீதமாயிருச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சா அது கொஞ்சம் கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி. ஸோ இந்த உணவுப் பொருட்களை இந்த குளிர்சாதன பெட்டியில் வந்து சேமிக்கக்கூடிய சரியான மெத்தட் எது?
1: இப்போ நம்ம சமைக்கிற உணவு பார்த்திங்கன்னா குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சமைச்ச 2 ஹவர்ஸில் நம்ம வந்து குளிர்சாதன பெட்டியில் வச்சோம். நம்ம அதோட வச்சாச்சுன்னா 24 to 48 hours அதுக்குள்ளே அதை வந்து நம்ம பயன்படுத்திடுவோம். ஆனால் எடுத்து மறுபடி ரீஹீட் பண்ணக்கூடாது, மறுபடியும் சூடுபடுத்தக்கூடாது. ஒரு உணவுப் பொருளை ஒரு தடவை சூடு பண்ணியாச்சுன்னா மறுபடியும் அதை வந்து சூடு பண்ணி நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் மெயினாக வந்து என்ன, சமத்த உணவை வந்து மூடிய பாத்திரத்தில் வைக்க வேண்டும், வைக்கணும். கம்பல்சரியாக வந்து என்ன மூடி வைக்கணும். அதில் தான் நிறைய நமக்கு என்னென்னா டஸ்ட் எப்படி வருதுன்னு வந்து நம்ம யாரும் வந்து நம்மளோட கண்ணால் பார்க்கவே முடியாது, அவ்வளோ ஃபைன் பார்ட்டிக்கலாக வரும். அப்போ என்னென்னா சமைச்சோம் எதாக இருந்தாலும் நம்ம வந்து மூடி வச்சுருக்கோம். நம்ம அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற அப்படின்னா நம்ம வந்து நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் ஒரே இதில் வைக்கக்கூடாது நம்ம ஃப்ரிட்ஜில், அது கண்டாமினேஷன் ஆகும். கிருமி வந்து நான்வெஜ்லேருந்து ஈஸியாக வந்து வெஜ்ஜுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகணும், ஒரே இதில் வைக்கக்கூடாது நம்ம. அது நிறையா பேர் என்னென்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து நிறையா வந்து என்னென்னா ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க, கேரி பேக்கில் இருக்கும், அதை அப்படியே பாதி எடுத்துட்டு அப்படியே உள்ளே வச்சுருப்பாங்க. அது கூட நான்வெஜ் மூடியே வச்சுருக்க மாட்டாங்க, அப்படியே ஓப்பனாக வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது க்ளோஸ்டு கண்டெய்னர், க்ளோஸ்டாக தான் வைக்கணும், மூடித்தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இன்னொரு பொருளுக்கும் இன்னொருக்கும் கண்டாமினேஷன் ஆகாத மாதிரி கண்டெய்னரில் போட்டு தான் வைக்கணும். அப்படியே ஓப்பனாக வச்சோம்னா அது வந்து மற்ற எல்லா பொருளோடும் அதோட ஸ்மெல்லே வந்து சில பேர்த்துக்கு அது அலர்ஜியாக இருக்கலாம். இப்போ வீட்டில் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வந்து நான்வெஜ் அலர்ஜியாக உள்ளவங்களாம் இருப்பாங்க. அப்போ என்னென்னா அவங்க இது வந்து வீடு மற்ற வந்து ரெஸ்டாரண்ட்டு கேட்ரிங் எதுவாக இருந்தால் இதுதான் ப்ரொசீஜர்.
0: அப்போது அதாவது நம்ம ஒரு பொருளை எடுக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், சரி சாம்பார் தானே உள்ளே வைப்போம், மூடினா என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக வந்து மூடி போட்டு வைக்காமல் அப்படியே ஓப்பனாக நம்ம வந்து எந்த பொருள் வச்சாலும் அது பாதிப்பு தான். நம்ம எடுத்து சாப்பிடும்போதே ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜோட ஸ்மெல்லு கூட அந்த சாம்பார்லேயோ இல்லை எதில் வேணாலும் அது வந்து இறங்கியிருக்கலாம், நமக்கு தெரியாது. அதே போல் இந்த FSSI சர்டிஃபிகேட்டுடைய பங்கு பற்றி சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே வந்து ரெஸ்டாரண்ட்லையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் என்ன கிச்சன் என்ன செஞ்சாலும் அது அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும், முன்னாடி வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு. இந்த FSSIன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஸோ இதுதான் அந்த சர்டிஃபிகேட். ஸோ இதனுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியம் சார்?
1: இப்போ ஒரு உணவுத் தொழில் செய்கிறவங்க FSSI லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் வந்து FSSIல வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உணவுத் தொழில் செய்கிறவங்க எங்கே இருப்பாங்க, அது என்ன மாதிரி தயாரித்து பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ வந்து அவங்களோட ஒரு லைசன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பொருள் ஒரு இஷ்யூ ஒரு வந்து அதில் கலப்படம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அந்த லைசன்ஸை நம்பரை போட்டோம்னா அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவரோட ஐடி ப்ரூஃப்லேருந்து எல்லாமே நம்ம எடுத்துடலாம். யார் இந்த தப்பை பண்ணினாங்க, யாருனால இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை FSSI இல்லை அப்படின்னா யார் இந்த கலப்பட உணவை தயாரிச்சாங்க, யார் இது சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டே இருக்காது. அதனால தான் FSSI லைசன்ஸ் ஒரே இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி வந்து FSSI வந்து இது பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
0: தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உணவு சார்ந்து என்னென்ன பாதுகாப்பையெல்லாம் நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, மைனா திரைப்படத்திற்காக பாட்டு. இணைந்திருக்கின்றோம் நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம். இன்னைக்கு நம்ம யார் கூட பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினம். ஸோ அந்த தினத்தை ஒட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சியின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கே ராமசாமி அவர்கள் கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நிறைய தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்க போறவங்க சார்பா, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு.

டைம் கரெக்டாக 5:28 ஆயிட்டுருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்டு பயன்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்றைக்கி நம்ம சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நம்ம கூட உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கே ராமசாமி அவர்கள் நம்ம கூட நிலையத்தில் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு பொருள் வாங்குறேங்க சார், இப்போ நான் வாங்கும்போது அதனுடைய பாதுகாப்பை ஒரு நுகர்வோராக நான் என்னென்னலாம் பார்த்து வாங்கணும்?

0: வந்து நம்ம ஒரு என்ன மெயினாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து பார்க்கறது அந்த ஒரு பேக்கெட் உணவுப்பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதில் லேபிளில் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேபிளில் காலாவதி தேதி ஃபஸ்ட்டு பார்க்கணும், நம்ம காலாவதி தேதி ஃபஸ்ட்டு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம. அதுக்கடுத்து எஃப்எஸ்எஸ்ஏட உரிமை நம்பர் போட்டிருப்பாங்க, எஃப்எஸ்எஸ்ஏ நம்பர், எஃப்எஸ்எஸ்ஏன்னு போட்ட நம்பர் இருக்கும், அதை வந்து நம்ம இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது உணவில் வந்து எப்படி வந்து அதை கையாளணும் இந்த டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு அவங்க போட்டிருக்கணும். அவங்களோட ஃபுல் அட்ரஸ் இருக்கணும், அட்ரஸ் போட்டிருக்கணும், எங்கே அவங்களோட அட்ரஸ் இந்த இடத்துல தயாரிக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட ஃபுல் அட்ரஸ் அதில் இருக்கணும். அது இல்லாமல் பேட்ச் நம்பர் இதெல்லாம் இருக்கணும். சிம்பிள் இருக்கும், வெஜ்ஜு நான்வெஜ் சிம்பிள். வெஜ்ஜுனா வந்து க்ரீன் கலரில் இருக்கும், நான்வெஜ்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். இது வந்து சிம்பிள், எந்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இது வந்து வெஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து க்ரீன் கலரில் சிம்பிள் போட்டிருப்பாங்க, நான்வெஜ் அப்படின்னா ப்ரௌன் கலரில் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பேக்கெட் உணவு வாங்கினோம்னா இதெல்லாம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம உறுதி செய்யணும். எக்ஸ்பிரி டேட் இல்லை அப்படின்னா அதை நம்ம வாங்கக்கூடாது. எஃப்எஸ்எஸ்ஏ நம்பர் இல்லைன்னா அது வாங்கக்கூடாது. ஏன்னா எஃப்எஸ்எஸ்ஏவோட ரூலை எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பொருளை அவங்க தயாரிக்க விற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம், லேபில் கொடுத்து நான் தயாரிக்கிற பொருள் சரியான முறையில் இருக்குது, எஃப்எஸ்எஸ்ஓட ஸ்டாண்டர்டு பிரகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி லேபில் டெஸ்ட் பண்ணால் தான் அந்த பொருளோட தரம் தெரியும். தயாரிக்கிறதுக்கும் தெரியாது, வாங்குறதுக்கும் தெரியாது. அப்போ எஃப்எஸ்எஸ்ஏ நம்பர் இருந்துச்சுன்னா அவர் அந்த டெஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க எல்லாமே வந்து டெஸ்ட் கம்பல்சரியாக பண்ணணும். இது வந்து எஃப்எஸ்எஸ்ஓட இயர்லி 2 times அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வச்சுருக்கோம். அதனால் என்னென்னா கண்டிப்பாக அந்த எஃப்எஸ்எஸ்ஏ உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க அவங்களோட ப்ராடக்ட் தயாரிக்கிறதுல சரியான முறையில் இருக்குது அப்படின்னு சொல்லி லேபில் டெஸ்ட் கொடுத்து தான் அவங்க உறுதி செஞ்சுக்க முடியும். ஆனால் லேபிள் ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: இப்போ இந்த சின்ன சின்ன உணவு உற்பத்தியாளர்கள் இருப்பாங்க, விற்பனையாளர்கள் இருப்பாங்க, பெரிய அளவில் செய்யாமல் சிறிய அளவில் செய்வாங்க, அவங்க என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும்?
0: இப்போ வந்து எஃப்எஸ்எஸ்ஐ வந்ததுக்கப்புறம் சிறு உணவு சிறு தயாரிப்பாளர் பெரிய லெவலில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ரூல் தனியாலாம் எதுவுமே இல்லை. சட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே தான், சேம் ப்ரொசீஜர் தான், எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கணும். எஃப்எஸ்எஸ்ஐ அதாவது பதிவோ உரிமமோ கண்டிப்பாக பெற்றுக்கணும். தயாரிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான க்ளோஸ்டாக இருக்கணும், அதுக்கான எஃப்எஸ்எஸ்ஏ நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணுங்க, அந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு உறுதி செஞ்சுக்கணுங்க. மெயினாக அவங்க வாங்குகிற மூலப்பொருள் எங்கே வாங்குகிறோம், யார்கிட்ட வாங்குகிறோம், அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டோட தான் மூலப்பொருளே அவங்க வாங்கணும். ஒருத்தர் பொருள் வாங்கி இவங்க வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாங்குகிற மூலப்பொருள் நல்லதாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்டோட தான் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா. அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு தயாரிப்பு நிறுவனம் இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆகட்டும், ரீட்டைல் ஷாப்பாக இருக்கட்டும், ஃபுட் சேஃப்டியில் ஃபாஸ்ட் ஸ்டாக் ட்ரைனிங், ஃபுட் சேஃப்டி சூப்பர்வைசர் அந்த ட்ரெயினடு பர்சன் இருக்கணும். அவங்க அந்த ட்ரெயினர் வந்து எஃப்எஸ்எஸ்ஏ ப்ரைவேட் ஏஜென்சி மூலமாக ட்ரைனிங் எடுத்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு நாலேஜ் பெர்சன், ஒரு மேனுஃபேக்சரர்ஸ் யூனிட் இருக்குன்னா அவங்க ஒரு ட்ரெயினடு பெர்சன் அங்கே இருக்கணும். ஃபாஸ்ட் ஸ்டாக் ட்ரைனிங் அப்படிங்கிற முடிச்சு அவங்க இருக்கணும். அவங்க இருந்தால் தான் அந்த இதெல்லாம் வந்து ரீட் பண்ணி பார்க்குறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக வந்து அந்த ப்ராடக்டை வெளியில் வந்து அவங்களால வந்து கொடுக்க முடியும் அவங்க.
1: இப்போ வந்து நம்ம நிறைய பொருட்கள் வந்து நம்ம வெளியிருந்து வாங்குகிறோம், நிறைய பொருட்கள் நம்ம இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட்டாக இருக்கட்டும், பெஸ்ட் பிஃபோர் டேட்னா என்ன, அதே போல் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நுகர்வோராக நம்ம பார்க்குறத காட்டிலும் ஒரு உணவுத்துறை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி, இப்போ நீங்கள் எத்தனையோ கடைகளுக்கு நீங்கள் வந்து போயிருந்திருக்கலாம், அதில் வந்து இந்த உணவு பாதுகாப்பு உணவு விஷயத்தில் அவங்க எடுக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்குங்க சார்?
0: அதாவது உணவு கலப்படம் அப்படின்னா அதில் வந்து என்னென்னா மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா போலி மற்றும் தரமற்ற பொருட்களை வந்து பயன்படுத்துவாங்க. அது வந்து எங்களோட ஆய்வில் வந்து நிறையா நாங்கள் பார்த்துருக்கோம். ஏதாவது எங்கேயுமே எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு மூலையில் தயாரித்து எங்கேயோ கொடுத்துட்ருப்பாங்க, அதை வாங்கி ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம இதை ஆய்வுக்கு செல்லும்போது அதெல்லாம் தெரியும். அவங்களோட லேபிளே இருக்காது, எந்த ஒரு அட்ரஸுமே இருக்காது, அவர் எங்கே தயாரித்தாங்கன்னு அந்த வாங்கி யூஸ் பயன்படுத்துகிறவங்களுக்கே தெரியாது.

0: மாதிரி நிறையா இருக்கும். அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து யார் பர்ச்சேஸ் பண்ணினாலும் லேபிளோட, யார் வேணால் கன்சியூமர் வாங்கினால் லேபிள் பார்க்கணும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினால் லேபிள் பார்க்கணும், ரீட்டெய்லர் வாங்கினால் லேபிள் பார்க்கணும், ஒரு ரெஸ்டாரண்ட்டோ கேட்ரிங்கோ கிச்சனோ அவங்களா இருந்தால் லேபிள் பார்த்து தான் வாங்கணும். எஃப்எஸ்எஸ்ஐ இருந்தால் மட்டும்தான் ஒரு கன்சியூமரே வந்து ஒரு கடையில் பொருள் வாங்கணும். சேம் எல்லாருமே அதே தான். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் அவர் எஃப்எஸ்எஸ்ஐ இருக்கணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு கடைக்கு பொருள் கொடுக்குறாருன்னா எஃப்எஸ்எஸ்ஐ உள்ள கடைக்கு தான் அவர் பொருள் கொடுக்கணும். உணவு பாதுகாப்புத்துறை உரிமமும் பதிவும் பெறாத கடைக்கு யாரும் பொருளே விற்கக்கூடாது, வாங்கவும் கூடாது. ஒரு கடைக்காரர் ஒருத்தர்கிட்ட பொருள் வாங்குறாரு அப்படின்னா அவர் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் உள்ளவரா அப்படின்னு பார்த்தா இருந்தால் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து இவர் பொருள் வாங்கணுங்க. இதெல்லாம் வந்து எஃப்எஸ்எஸ்ஐயோட இதில் வந்து இருக்கு.
1: சரிங்க சார். இப்போ வந்து நம்ம நேரடியாக போய் நம்ம ஒரு கடையில் வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம கேட்குறோம், விசாரிக்கிறோம், இதில் என்ன செஞ்சுருக்கீங்க, என்னென்ன பொருட்கள் மூலப்பொருட்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் கண்கூடா. இப்போ நம்ம ஆன்லைனில் வந்துட்டு ஆர்டர் போடுறோம், இப்படி ஆன்லைனில் போடும்போது நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும், என்னென்னலாம் கவனிக்கணும்?
0: இப்போ ஆன்லைன் ஆர்டரு எதில் வேணாலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆன்லைனில் இருந்தால் சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து எந்த எப்படி எந்த வகையெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், டைரெக்டாக போய் வாங்கலாம், ஆன்லைனில் வாங்கினா, எதில் வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் இருக்கிற வேண்டிய ரூல் வந்து லேபிள் பார்த்து வாங்கணும். லேபிளில் அதான் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தயாரிப்பு தேதி, எஃப்எஸ்எஸ்சி நம்பரு, அவங்களோட இன்க்ரீடியன்ஸு, சைவ அசைவ குறியீடு, அவங்க எப்படி ஊட்டச்சத்துன்னு, நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன், அலர்ஜன், சில ப்ராடக்டில் வந்து அலர்ஜன் சொல்லியிருக்கணும் அவங்க. இது எல்லாமே எந்த வாங்கிறது எந்த வகையில் வேணாலும் வாங்கலாம், ஆனால் அதுக்கான இதெல்லாமே அந்த லேபிள் இருக்குதான்னு நம்ம பார்த்துட்டு தான் ஆர்டரே போடணும் நம்ம.
1: இப்போ நம்ம குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும் பொழுது அந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு எப்படி நம்ம அதை ஏற்படுத்துறதுங்க சார்?
0: இப்போ குழந்தைகளுக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து கை, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி கை கழுவணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்சிட் பண்ணணும். குழந்தைகளிருந்தே அதை வந்து நம்ம இன்சிட் பண்ணணும் நம்ம. அப்புறம் அவங்களுக்கு வந்து மெயினாக காலாவதி தேதி, ஒரு பொருள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா, இல்லை அவங்களே இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா காலாவதி தேதி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்ம. அப்புறம் திறந்த ஓப்பன்லாம் வச்சுருக்கிற ஃபுட்டை வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற வேலை இதை வந்து அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு கடையில் போனோம், மூடியே வச்சுருக்க மாட்டாங்க, ஏன்னா நிறைய கூட்டம் வந்திருக்கு, அப்போ மூடி வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறக்காக அப்படியே வச்சுருப்பாங்க அவங்க. அதையெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல மூடி வைக்காமல் இருக்குதுன்னா அந்த பொருளை அங்கே வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடாது, சரியான முறையில் மூடி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். அதே மாதிரி தண்ணி வந்து பாதுகாப்பான நீரா, சுத்தமான நீரா அப்படிங்கிறத வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கிட்டு தான் குடிக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் நம்ம. பள்ளி, அதாவது உணவு பாதுகாப்பு ஒரு எஜுகேஷன் கூட ஒரு சப்ஜெக்டாகவே கொண்டு வரலாம். இப்படியெல்லாம் வந்து குழந்தைகள்லாம் வந்து இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட நம்ம வந்து அதை சேர்த்தலாம் நம்ம.
1: இப்போ வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து நம்ம இதை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ ஸ்கூல் மற்றும் காலேஜஸில் இருக்கக்கூடிய கேன்டீன் இது வந்து இப்போது ரன் பண்ணும்போது அவங்க முக்கியமாக இந்த குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு அந்த உணவை எந்த வகையில் அவங்க பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வருது.
0: சேம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சொன்ன மாதிரி தான், நம்ம ரெஸ்டாரண்ட்டு கேட்ரிங் அதே த சேம் ப்ரொசீஜர் இவங்களுக்கும், அதாவது சமையலறை சுத்தமாக இருக்கணும், பாதுகாப்பான குடிநீர், பணியாளர் வேலை செய்கிறவங்களோட வந்து அவங்களோட சுகாதாரம், அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஒவ்வொரு ஒரு ஒரு ஃபுட் இதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு கம்பல்சரியாக அவங்க 6 மந்த் ஒர்க் வாங்கணும், அவங்களுக்கு எந்த டிசீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக வந்து வச்சுருக்கணும். எங்களோடய ஆய்வின் போது நாங்கள் அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவோம் நாங்கள். இதே மாதிரி சேம் காலாவதி தேதி பார்த்து அவங்க வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா பொருளை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும், அதுக்கு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி அவங்க வச்சுருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஃபாஸ்ட்ராக் பயிற்சி, ஃபாஸ்ட்ராக் பயிற்சி முடித்தவங்க ஒவ்வொரு இப்போ வந்து காலேஜ் கேன்டீனோ ஸ்கூல் கேன்டீனோ அந்த மாதிரி இடத்துல ஒரு ஃபுட் சேஃப்டி சூப்பர்வைசர் ட்ரைனிங் முடித்தவங்க கண்டிப்பாக வேலை பார்க்கணும். இப்போ வந்து என்னென்னா நம்ம கவர்மெண்ட் செக்டார் எல்லாத்துக்குமே வந்து ஃபுட் சேஃப்டி மூலமாக ட்ரைனிங் கொடுத்து ஃபாஸ்ட்ராக் ட்ரைனிங் எல்லாருமே வச்சுருக்காங்க. கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்டும் வச்சுருக்காங்க, கவர்மெண்ட்டில் நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். இந்த நூன் மில் சென்டர், ஐசிடிசி, கோயில் அன்னதானம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி கவர்மெண்ட் பேஸ் எல்லாமே, ரேஷன் ஷாப்பு, இந்த மாதிரி கவர்மெண்ட்டில்

0: இதில் அனைத்து உள்ள வேலை பார்க்கல எல்லாத்துக்குமே நம்ம ஃபுட் சேஃப்டி கவர்மெண்ட் மூலமாகவே வந்து ட்ரைனிங் கொடுத்து எல்லாருமே சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. எப்படி ஃபுட் ஹேண்டில் பண்ணணும், ஃபுட் சேஃப்டி சூப்பர்வைசர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் எல்லாருமே வச்சுருக்காங்க. இதே மாதிரி ப்ரைவேட்டாக நடத்துகிற ரெஸ்டாரண்ட்டோ ரீட்டைலர் ஷாப்போ காலேஜ் கேண்டீனோ அங்கே ஒர்க் பண்ணுற சமையலர் அவர் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும்.
1: தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த உணவு பாதுகாப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது பாருங்கள். நமக்கு நிறைய, அதாவது நம்ம காமனாக சில விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம், பட் அதை தாண்டி நிறைய டெப்த்தான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு முறையும் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க நமக்கு. தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, அனேகன் திரைப்படத்திற்காக.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டாக 5:44 ஆயிட்டு இருக்க கூடிய இந்த நேரத்தில் இன்னைக்கு சித்திரசவானம் நிகழ்ச்சியில் உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சியின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்காரு நிறைய விஷயங்கள் கே ராமசாமி அவர்கள். சரி, இப்போ சின்ன குழந்தைங்கன்னு மட்டும் இல்லை, பெரியவங்க கூட ஒரு உணவை வந்து பார்க்கும்போது அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா, நம்மளுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்து வாங்குறோம். ஸோ அப்படி அந்த செயற்கை நிறங்கள் அந்த சுவையூட்டிகளை பார்த்து அந்த ஒரு நினைப்பில் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றதுங்கிறது மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது?
1: இப்போ வந்து நம்ம ரெகுலராக வந்து என்னென்னா, இப்போ குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிற பொருளை தான் வாங்கி சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க அவங்க. ஆனால் அதில் வந்து என்னென்னா, எல்லா செயற்கை நிறமைகளும் வந்து தீங்கு விளைவிக்காது. ஆனால் அதில் வந்து ஒரு லேபிளில் சில வந்து பயன்படுத்தக்கூடிய நிறமைகளை நம்ம பேக்கெட்டில் போட்டிருப்பாங்க. அந்த நிறமைகள் நமக்கு என்ன உடம்புக்கு என்ன தேவையோ அந்த அளவு அதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் அட்ரஸே இல்லாமல் லேபிள் டீட்டெயில்ஸே சொல்லாமல் டார்க் கலராக இருக்கும். இப்போ வந்து என்ன, ப்ரிப்பேர்டு ஃபுட்டு, ப்ரிப்பேர்டு ஃபுட்டில் வந்து செயற்கை நிறமையும் இருக்கக்கூடாது. ப்ரிப்பேர்டு ஃபுட் அப்படின்னா நம்ம வந்து சில்லி சிக்கன் அந்த மாதிரி, இப்போ வந்து பிரியாணி, சாம்பார், குருமா, இதில் எல்லாமே கலர் போடுவாங்க. இதெல்லாம் வந்து அளவுடே கிடையாது. இதில் எல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. நம்ம பயன்படுத்த வந்து ஸ்வீட் அண்டு சேவரிஸ், இதில் நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு அதுதான் அவங்க பயன்படுத்தணும். அதை வந்து அவங்க லேபில் டெஸ்ட் பண்ணி நம்ம சரியான அளவு அதில் வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதி செஞ்சுக்கணும். ப்ரிப்பேர்டு ஃபுட்டில் கம்பல்சரியாக பயன்படுத்தவே கூடாது, எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது வந்து உடல் உபாதைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியாக நம்ம வந்து அதை எடுத்துக்கக்கூடாது. செயற்கை நிறமையை வந்து நம்ம, அதாவது தடை செய்யப்பட்ட நிறமைகள்லாம் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா, நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப சிவியரான இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
0: இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போகும்போது, இப்போ பக்கத்து டேபிளில் யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் அந்த ஒரு கலரை பார்க்கும் பொழுதோ அப்படியே இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ரெட் கலரில் டார்க் கலர்ஸில் பார்க்கும்போது அது என்ன ஐட்டம், அதை கொஞ்சம் கேளுங்க, அதை நமக்கு ஒரு பிளேட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ மக்கள் பெரும்பாலும் எங்கே போனாலுமே ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ் இருக்குது அப்படின்னா அதை அவங்க அதில் என்ன கலப்படம் செய்கிறாங்க, அதில் என்ன ஊற்றுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது பார்ப்பதற்கு நம்ம கண்களுக்கு அழகாகவும் அதை சாப்பிட்டே ருசி பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்மளை தூண்டக்கூடிய வகையில் தான் இப்போது நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அது நிறைய பேர் வந்து நமக்கு வாயிலே நுழையாத மாதிரி செய்கிறாங்க நிறைய டிஷ்ஷஸ். இப்போ நம்ம பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகள் எடுத்துக்கலாமா, இல்லை வீட்டில் தயாரிக்கக்கூடிய உணவுகள் எது வந்து பாதுகாப்பானதுன்னு சொல்லுவீங்க?
1: அதாவது பாதுகாப்புனா ரெண்டுமே பாதுகாப்பாக இருக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிறதும் பேக்கெட்டாக வாங்குறதும். அது என்னென்னா, பேக்கெட்டில் வந்து நம்ம சுகாதாரமாக இருக்குதா அப்படிங்கிறது நம்ம லேபிளில் வந்து பார்த்தாவே வந்து நம்ம அவங்க வந்து சரியான முறையில் தயாரித்து லேபிள் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தாவே நம்ம தெரிஞ்சிடும். எக்ஸ்பிரி அப்டேட்டு, எஃப்எஸ்எஸ் நம்பரு, அட்ரஸ்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம அதில் பார்த்தோன்னாவே, சரியான முறையில் போட்டிருந்தாங்கனாவே அவங்களோட பேக்கேஜிங், அவங்க தயாரிப்பு இடம், இதெல்லாம் வந்து பாதுகாப்பானதாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம லேபிள் தான். நம்ம வந்து சரியான முறையில் அவங்க வந்து தயாரித்து விற்பனை செய்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்துகிறதே அதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கோம். நம்ம அதனால் வீட்டில் தயாரிக்கிறது பேக்கெட் உணவு அப்படிங்கிறது இல்லை, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறத நம்ம முக்கியம், லேபிள் பார்க்குறத ரொம்ப முக்கியம் நமக்கு.
0: இப்போ வந்து இந்த ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிறது இஸ் எவ்ரி ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம முன்னாடியே பேசின மாதிரி உணவில் நிறைய பாதுகாப்பு தவறுகள் நடக்குது. அந்த உணவு பாதுகாப்பு குறித்து பரவலாக நிறைய நம்பப்படக்கூடிய வதந்திகளும் இருக்குது இல்லையாங்க சார்? இப்போ நீங்கள் நிறைய கடைகளுக்கு நீங்கள் போயிருப்பீங்க சூப்பர்விஷனுக்கு. ஸோ உங்களுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸில் நீங்கள் ஏதாச்சும் எதிர்கொண்ட சவால்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேயர்கள் எல்லாத்துக்கும்.
1: அதாவது என்னென்னா, மாய் செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து அதிகமாக காணப்படுறது என்னென்னா, டீ கடையில் நியூஸ் பேப்பரில் வச்சு வடை பஜ்ஜி இதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் வாங்கக்கூடாது. அந்த பேப்பரில் இருக்கிற கார்பன் வந்து நம்ம சாப்பிட்ற வடையில் அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ப்ரெஸ் பண்ணினீங்கனாவே அதில் இருக்கிற கார்பன் அதில் ஒட்டிக்கும். அது வந்து அதை அதிகமாக நம்ம எடுத்தோம்னா கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணும். நிறையா

0: இடத்துல நாங்கள் போகும்போது அவங்களுக்கு ஃபைன் பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆனால் கன்சியூமராக நம்ம வந்து அந்த இடத்த அவாய்ட் பண்ணணும். நியூஸ் பேப்பரில் வச்சு வடை பஜ்ஜி கொடுக்குறாங்கன்னா நம்ம அந்த இடத்துல வாங்கக்கூடாது. நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகுதுன்னா அந்த மாதிரி வேலைகளை செய்ய மாட்டாங்க.
1: அவங்க மாற்றிக்குவாங்க,
0: கண்டிப்பாக மாற்றிடுவாங்க அவங்க. ஏன்னா நாங்கள் போய் அவங்களுக்கு பெனால்ட்டி போட்டு தடை செய்கிறத விட கன்சியூமராக நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிங்கனாவே அவங்க தானாக மாறிக்குவாங்க. அவங்க அது ஈஸியானவே. ஒரு ஆஃபீஸர் ஒரு ஏரியாவில் வேலை செய்கிறது லட்ச கன்சியூமர் அந்த இடத்துல வேலை செய்கிறத அர்த்தம்.
1: ஓகே, சூப்பர் சார், நல்ல ஒரு பாயிண்ட்டு. இதெல்லாம் கே
0: அதே மாதிரி யூஸ்டு ஆயில், யூஸ்டு ஆயில் வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஆயிலை வந்து என்னென்னா நீங்கள் ஓரளவு பார்த்தாவே தெரியும், சில இடத்துல வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த ஆயிலில் ஒரு ஏதாவது ஒரு வடையோ பஜ்ஜியோ போடுறாங்கன்னா நீங்கள் வேண்டாம் அப்படிங்கிறது வந்து உறுதியாக இருக்கும். நீங்கள் அப்படிங்கிறது இருந்தாவே வந்து அந்த இதில் மாறிடும். இப்போ யூஸ்டு ஆயிலில் ஃபுட் சேஃப்டிலேயே கவர்மெண்ட்லேயே வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி பயோடீசலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி இதை வந்து தயாரிக்கிறவங்க அதாவது தயாரித்து வேஸ்ட் வர ஆயில் கவர்மெண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணணும். இதுக்கான ரெக்கார்டு வந்து அவங்க வச்சிருக்கணும். அவங்க இதெல்லாம் எஃப்எஸ்எஸ்சியோட இதில் இருக்கு.
1: இப்போ வந்துங்க சார், இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி எனக்கு தெரியும், நாங்கள் குடும்பத்தோட போய் சாப்பிட்றோம். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. யாரோ வந்து இந்த சோசியல் மீடியாவில் இந்த இடத்துல இதை நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க மக்களே அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது இந்த சமூக வலைதளங்களை சொல்கிறத நம்பி ஒரு நாள் வந்து கிளம்பி எல்லாரும் போய் சாப்பிட்றாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: அதாவது அது அவங்க எந்த வகையில் வேணால் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். நம்ம பார்க்க வேண்டிய இதெல்லாம் வந்து அது அவங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். நம்ம உணவு பாதுகாப்பு உரிமம் வச்சு வச்சுருக்காங்க, நம்ம பார்க்கணும். ஹைஜீனிக் நம்ம சொல்லும்போது ஒரு ஃபுட் சேஃப்டி ஃபாஸ்ட்ராக ட்ரைனிங் முடிச்சவங்க அங்கே வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சுத்தமாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். லைசன்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் வந்து தண்ணீர் இதை வந்து நல்ல குடிநீருக்கான இது வந்து வச்சுருக்காங்களா, இதெல்லாம் நம்ம இருந்தாவே ஒரு தகுதியான இது நம்ம வந்து இதுக்கு அவங்க எந்த வகையில் வேணாலும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது இந்த நாம்ஸெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: இப்போ இதை ஃபாஸ்டர் ட்ரைனிங் அப்படின்னு
0: சொன்னீங்க,
1: இந்த ட்ரைனிங்கை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
0: இது என்ன ஃபுட் சேஃப்டியில் வந்து சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டியிலேருந்து ப்ரைவேட் ஏஜென்சி மூலமாக வந்து ஒவ்வொரு உணவு தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு உரிமமோ பதிவோ பெற்ற இடத்துல ஃபுட் சேஃப்டி ஃபாஸ்ட்ராக் ட்ரைனிங் ஃபுட் சேஃப்டி சூப்பர்வைசர் அப்படின்னு ட்ரைனிங் முடித்தவங்க அங்கே கம்பல்சரியாக வேலை பார்க்கணும். இது ப்ரைவேட் ஏஜென்சி மூலமாக நடத்துகிறாங்க. அங்கே அவங்க வந்து அங்கே போயிட்டால் ஒரு ஒன் டே ட்ரைனிங் எடுப்பாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடித்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 15 டேஸில் சர்டிஃபிகேட் வந்துடும். அப்போ என்னென்னா ஒரு ஃபுட் சேஃப்டி ரூல்ஸ், அது வந்து ஒரு ஒரு எப்படி சானிடேஷன் வச்சுருக்கணும், எப்படி வந்து ஒரு ஃப்ரிட்ஜினை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க. அப்போ அவங்க ஒரு அவேர்னஸ் ஆகிடுவாங்க. அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவர் வேலை பார்க்கும்போது ஈஸியாக அவர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவருக்கு ரொம்ப ஸ்லோமாக இருக்கு அவருக்கு.
1: ஸோ மக்களே பார்த்தீங்களா, நம்ம வந்து நினச்சிட்ருப்போம் சாதாரணமாக ஒரு உணவு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், நமக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் நம்ம சாப்பிட்டு ஒரு கட்டு கட்டிட்டு வரலாம் அப்படின்னு. பட் அப்படி கிடையாது, உணவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எந்த வகையில் நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்குது. சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தால் கூட அது எந்தெந்த விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊடகங்கள் வாயிலாகவும் செய்திகள் வாயிலாகவும் எத்தனையோ நியூஸ் நம்ம டெய்லி பார்க்குறோம் கேட்குறோம். இப்போ அதை இன்றைக்கு இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி நம்ம ஸ்டுடியோவுக்கே வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சியின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கே ராமசாமி அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து நமக்காக சொல்லியிருக்கிறாரு. உணவு அப்படிங்கிறது பசியை போக்குவதற்காக மட்டுமல்ல, அது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கான ஒரு வாழ்க்கைக்கான அடித்தளம். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளை நிறைய அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்வை நினைவூட்டக்கூடிய நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. நம்ம நேயர்களுக்கு நிறைவாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க சார்.
0: அதாவது நம்ம வந்து என்னென்னா இப்போ சில பேர் இப்போ ஆர்கானிக் அப்படிங்கிற பேஸில் வந்து நிறைய இடத்துல சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆர்கானிக் பொருள் வாங்கி யூஸ் பண்ணுற அப்படிங்கிற பேரில் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆர்கானிக் அப்படின்னா ஆர்கானிக் பேக்கெட்டில் வந்து பச்சை நிறத்தில் டிக் மார்க் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ஆர்கானிக். ஒரு லோகோ இருக்கும், அதில் வந்து ஜாவிக் பாரத் அப்படிங்கிற குறியீடு இருக்கும். அந்த இருந்தால் தான் அவங்க வந்து ஆர்கானிக் அப்படிங்கிற சர்டிஃபைடு வாங்கிட்டு அந்த பொருள் ஆர்கானிக் பொருள் அப்படிங்கிறத உறுதி செய்ய முடியும். அப்படி இல்லாமல் வெறும் ஆர்கானிக் பொருள் நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்குற இடத்துல சரியாக ஆர்கானிக் பொருள்னு கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியாது நம்ம.

0: வந்து ஒரு பேக்கெ ஒரு ஆர்கானிக் பொருள் பேக்கெட்டை வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சொன்ன வந்து பச்சை நிற டிக் பண்ணியிருப்பாங்க, அதில் ஜாவிக் பாரத் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வாங்கணும், நம்ம ஆர்கானிக் பொருள் வாங்கணும்னு நினச்சோம்னா இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம. அதே மாதிரி புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபோர்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட் என்று உணவு பாதுகாப்பு துறையில் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதில் என்னென்னா எடிபிள் ஆயில் மில்க் இதுலலாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏடி ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வைட்டமின் ஏடி நம்ம வந்து சாப்பிட்ற பொருளை ஏது இதில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு எல்லோரும் வாங்கி சாப்பிட முடியாது. அதனால் கிடைக்காதவங்க இப்போ ஆயிலு மில்க்கு அதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏடி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் லேபிளில் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அரிசி வீட் ஃப்ளோர் இதில் வந்து வைட்டமின் ஏபி ஆட் பண்ணியிருக்காங்க. சால்ட் உப்பில் பார்த்தீங்கன்னா அயோடின் அயன் இது ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம சால்ட்டு எப்போவுமே வந்து அயோடின் கலந்த சால்ட்டு தான் வாங்கி நம்ம கன்சியூம் பண்ணணும். அதில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது, கம்பல்சரி அது தான் வந்து யூஸ் பண்ணணும் நம்ம. இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து கடையில் வந்து நம்ம தரம் குறைந்த பொருளையோ கலப்படத்தையோ நம்ம ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா உணவு பாதுகாப்பு துறையோட ஃபாஸ்காஸ் போர்ட்டல் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். TNFSD அப்ளிகேஷன் ஆப் மூலமாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். புகார் எண் 9444024322 இந்த நம்பலாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் உணவு புகார் @gmail.com இந்த வழியாகவும் வந்து நீங்கள் புகார் தெரிவிக்கலாம்.
1: ரொம்ப நிறைய விஷயங்களை இந்த 1 hour வந்து நம்ம சார் நம்ம கூட சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இந்த June 7 இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்தில் இன்றைக்கி ஒரு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக நீங்கள் இன்றைக்கி நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஆகாஷ்வாணி 103 FM நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். உலக உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி கோயம்புத்தூர் மாநகராட்சியின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கே ராமசாமி அவர்கள் நம்ம நிலையத்திற்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொன்னார். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் இதுவரை இணைந்திருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா. நன்றி நேர்களே.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் 6:31 நொடி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக பிள்ளையார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 6:04 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் அடுத்து மீண்டும் அம்மன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 6:13 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பக்தராவணா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பி. சுஷீலா பாடியது.

நேரம் 6:17 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். மனோ பாடியது

0: நேரம் 6:26 நிமிடம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை.
1: என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:27 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல். நேயர்களே, இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் அனுபவம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் தெக்களூர் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி சதீஷ் என்கிற துரைசாமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேயர்களே, நாளை காலை 7:30 இதயம் தொட்ட வானொலிக்கு 90 வாழ்த்துறை வழங்குகிறார் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்கள். தொடர்ந்து 7:35 யோகமும் மனித மாண்பும் வழங்குபவர் உரை வழங்குபவர் முனைவர் வி பொன்னுசாமி அவர்கள். நேயர்களே, நாளை பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவ டாக்டர் சுகன்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் சுவாமித்வா யோஜனா கிராம சொத்து உரிமை திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். நாளை மதியம் 2:30 ஊர்புகத்திலே நிகழ்ச்சியில் தூக்கமின்மை மற்றும் குரட்டை இதனால் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் நிபுணர் டாக்டர் தாருணி அவர்கள். நேயர்களே, நாளை மதியம் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு.
2: என்னப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க.
3: ஆமாப்பா. ஏன்பா, தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
2: அதேதான்ப்பா, 60 ரூபா.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா

0: வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI-ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின் தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார்.
4: ஆங்காங்கே சில இரவு நேரங்களில் பவர் கட் ஆகுது, அதெல்லாம் வந்து மறைக்கவோ மறுக்கவோ நாங்க செய்யல. அது காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பர்டிகுலர்லி இரவு நேரங்கள்ல அந்த நேரத்துல ஃபியூஸ் ஆஃப் போன்ற ஒரு 7 காரணங்கள் இருக்கு. அது எல்லாமே பகிர்மானம் இதுல இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜெனரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை.
3: இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அது பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தவேக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக அவர் குற்றஞ்சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றஞ்சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தவேக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் சிவதாண்டவ நடனம் ஆடினர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம் சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடன போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அளித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாற்ற சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நிமிடங்களுக்கு நடனமாடிய காட்சி மெய் சிலிர்க்கும் வகையில் இருந்தது.
1: சிவ தாண்டவ நிகழ்ச்சியில் நடனமாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்.
3: சப்ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரி எல்லாம் ஆடினோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது.
4: சப்த தாண்டவம் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம்.
5: இந்த டான்ஸ் ஆடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு 12th. சோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது.
1: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மாம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை சரக டிஐஜியாக திரு திருநாவுக்கரசு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுக்கு தகுதியுள்ளவர்கள் வரும் 19ஆம் தேதிக்குள் அதற்கான மாநில அரசின் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் தேஜஸ் ஷிர்ஷே வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் ஞானேஸ்வர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். கலப்பு இரட்டையர் 500 மீட்டர் பிரிவில் அரவிந்த் வர்மா, நேஹா தேவி இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் கஸ்கஸ்தானின் அல்வா நர்மனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக

0: தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரங்கள்.
2: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
3: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
2: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
3: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
2: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கியை அணுகி உங்க அக்கவுண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
3: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
2: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: குட் ஈவினிங் எல்லாருக்கும். நேரம் 6:41 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில நேரம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் அருமையான அமேசிங்கான 70 மற்றும் 80 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். இன்றைக்கும் உங்களுக்காக அருமையான அழகான பாடல்கள் எல்லாம் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இது உங்களுக்காக.

பூகாரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கஷ்டம். டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாலி. நேரம் 6:44 நிமிடமாக அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 30°C குறைந்தபட்சமாக 24°C வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்தில் 35°C அதிகபட்சமாகவும் 26°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் 36°C அதிகபட்சமாகவும் 26°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 33°C அதிகபட்சமாகவும் 26°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. உதகமண்டலத்தில் 22°C அதிகபட்சமாகவும் 18°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 29°C அதிகபட்சமாகவும் 25°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்த வானிலை நிலவரம் கேட்டோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வருது, கேட்டு கசிக்கலாம்.

நீதிக்கு தலைவணங்க திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சோம். பி சுஷீலா, டி எம் சௌந்தரராஜன் பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் நான் காமராசன். நேரம் 6:50, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா இப்போ கோயம்புத்தூர்ல டிராஃபிக் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் அது மட்டும் இல்லாம உக்கடம் இந்த பகுதிகளில் வாகனங்கள் ஸ்லோ மூவிங்ல இருக்கு, டிராஃபிக் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்டுப்பாளையம் ரோட், அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அவினாசி ரோடு, இந்த பகுதிகளிலையும் டிராஃபிக் அதிகமாக இருக்குது, வாகனங்கள் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டிராஃபிக் அப்டேட்டோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வருதே கேட்டு கழிச்சிக்கலாம்.

ஆர்மின் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சோம். பி ஜெயச்சந்திரன் ஸ்வர்ணா பாடியது, இசை வி குமார், பாடல் ஆசிரியர் வாலி. நேரம் 6:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் இணைந்து அருமையான அமேசிங்கான 70s மற்றும் 80s காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டே இருக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

நிலையத்தில் நேரும் இப்பொழுது 7:04. பொன்மாலை பொழுதில் தொடரும் பாடல் 1000 ஜென்மங்கள் திரைப்படத்திற்காக எஸ். ஜானகி பாடியது, இசை எம் எஸ்

பொன்மாலை பொழுதில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அவள் தந்த உறவு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ்.
1: நாகை மாவட்டம் என்பது கடற்கரை பகுதியினை அதிகம் கொண்டு காணப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் உள்ளது. கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழில்களை மட்டுமே ஆயிரக்கணக்கானோர் நம்பி வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ளார்கள். மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, நாகை, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினால் அவ்வப்போது துன்புறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுபோல பல நிலைகளில் தாக்குதலுக்கு ஆளாகி சிரமமடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடலை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவலோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். மேலும் எல்லை தாண்டும் மீனவர்களின் கைபேசிக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலம் எச்சரிக்கை ஒலியை எழுப்பி தரைப்பகுதிக்கு தொடர்பு கொள்ள வசதியினை செய்து கொடுக்கும். இது மீனவர்கள் மட்டுமின்றி கடலோர காவல்படை மற்றும் கப்பல் படையினருக்கும் தனது தகவலை உடனடியாக அனுப்பிவிடும். இதற்கான மாதிரி பரிசோதனை நாகையில் உள்ள கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்துள்ளது. மாதிரி பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதால் நாகையில் தரை கட்டுப்பாட்டு வரை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படும் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தில் இலவசமாக ஓவிய பயிற்சி பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த ஓவியம் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள அனைவரும் இதில் விண்ணப்பிக்கலாம். ஓவியத்தில் ஆர்வமுள்ள 13 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். மாணவர்களுக்கு பயிற்சி முடியும் வரை ஓவிய பொருட்களும் இலவசமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சியின் முடிவில் சான்றிதழும் வழங்கப்படும். மேலும் நுழைவுத் தேர்வு 3 மணி நேரம் நடைபெறும். காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும் இந்த தேர்வில் பென்சில் டிராயிங் மற்றும் வண்ணக்கலவை ஓவியம் வரைய வேண்டும். தலைப்பு தேர்வு கூடத்தில் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் உரிய வரைபொருட்கள் கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத வருவோர் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தினை தொடர்பு கொண்டு தங்களது விவரத்தினை தெரிவித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதம மந்திரி கௌரவ நிதியுதவி திட்டத்தின் கீழ் 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2000 வீதம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்படாதது மற்றும் பதிவு செய்யப்படாது போன்ற காரணங்களால் தகுதியான விவசாயிகளுக்கு தவணைத்தொகை கிடைப்பதில்லை. மேலும் PM கிசான் திட்டத்தில் ஊக்கத்தொகை பெறும் விவசாயிகள் தனித்துவமான அடலட்டை எண் பெற்றால் மட்டுமே 23வது தவணைத்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் பெறாமல் உள்ளனர். தகுதியுடைய 802 விவசாயிகள் ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்கவில்லை. 1209 விவசாயிகள் கைரேகை பதிவு செய்யும் பணியினை பூர்த்தி செய்யவில்லை. அதனால் விவசாயிகள் இவை அனைத்தையும் சரி செய்தால் மட்டுமே அடுத்த தவணைத்தொகை விடுவிக்கப்படும். விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் KYC ஆதார் எண்ணுடன் வங்கிக் கணக்கு இணைத்தல் மற்றும் அலைபேசி எண்ணை PM கிசான் திட்டத்தில் இணைத்தல் போன்ற சேவைகளை சிறப்பு முகாமில் விவசாயிகள் பெறலாம். இதற்காக வேளாண்மை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை வணிக வரித்துறை அலுவலர்கள் கிராமங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இம்முகாம் அனைத்து மாவட்ட வருவாய் கிராமங்கள், அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் June 15 வரை நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, கைபேசி, ஆதார் எண்ணுடன் இணைத்தது, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி நடைபெறுது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சென்று வடகுடி சாலை வரை நடைபெற்றது. பிளாஸ்டிக் ஒழிப்பு, மக்கும் மக்கா குப்பை பிரித்தல், மழைநீர் சேமிப்பு, மரம் வளர்த்தல் உள்ளிட்ட தலைப்புகளில் மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பி கையில் பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை மாணவர்களுக்கு வழங்கினார்.
0: இதுவரை நீங்கள் கேட்டது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறு தேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் விதிஷாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக இந்த தடுப்பூசி திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது மட்டுமன்றி புற்றுநோய் இல்லாத வாழ்விற்கான உத்தரவாதமாகவும் உள்ளது என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மைய கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மாதந்தோறும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் காந்திநகரில் செயல்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் தடய அறிவியல் தொடர்பாக உலக அளவில் ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் 96 நாடுகளின் பிரதிநிதிகள் பயிற்சி பெற்றுள்ளது சர்வதேச அளவில் அதற்கான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 13 இடங்களில் இந்த பல்கலைக்கழக வளாகங்கள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 90 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை ஆகாஷ்வாணி வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஆகாஷ்வாணி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தில் கேரளாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். சர்வதேச கடல் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி எழுதியுள்ள கட்டுரையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் பல்வேறு மாவட்டங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினாா்.

0: நகர்ப்புறங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது ஒழுங்குபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் திருமதி அக்னி மித்ரா பால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப எண்ணை சமர்ப்பித்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்த முகமை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. வங்கி முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 6 இடங்களில் இன்று சோதனை நடத்தியது. சண்டிகர், பஞ்ச்குலா, தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து 668 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் கூறியுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிர் கனால் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லுறவை இரு நாடுகளும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நேபாளம் விரும்புவதாகவும் திரு ஷிர் கனால் தெரிவித்தார். பெருவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திருமதி கெய்கோ ஃபுஜிமோரி, திரு ராபர்டோ சான்சஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் 33 பேரை பின்தள்ளி இவர்கள் இருவரும் தற்போது களத்தில் உள்ளனர். இருப்பினும் அந்த தேர்தலில் 20% கூடுதலான வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக தற்போது மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. ரஹமத் ஷா 43 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்களை வீழ்த்தினார். முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. சுப்மன் கில் 126 ரன்னுக்கும் KL ராகுல் 100 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் தேஜா சிர்சி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பைவாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு

முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நிலையத்தில் நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை கோயமுத்தூரில் வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிக கனமழை முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34° செல்சியஸ் முதல் 35° செல்சியஸாக, குறைந்தபட்ச வெப்பநிலை 24° செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75%-85%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65%-70%, பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை. கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும். வேளாண் அறிவுரைகள். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர் பாசத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். தொடர் மழை காணப்பட்டால் உரமிடுதல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒத்திவைக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய கால நெல் நாற்றங்காலில் மாலையில் 5 சென்டிமீட்டர் அளவில் நீரினை கட்டி காலையில் வடிப்பதனால் மழைத்துளியின் வேகத்தினால் விதை முளைப்பில் ஏற்படும் பாதிப்பினை தவிர்க்கலாம். நெல் நாற்றங்காலில் வடிகால் வசதி செய்து நாற்றலுகள் நோய் பெறாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நெல்லில் 1 கிலோ விதைக்கு பாசிலஸ் செப்டிலஸ் 10 கிராம் என்ற அளவில் விதை நீர்த்தி செய்து விதைக்க வேண்டும். உழவிட்ட நிலங்களில் இரவை சோளம் விதப்பினை போடிய வடிகால் வசதி செய்து தொடரலாம். விதையை தயோமீத்தாக்சைம் 30% FS மருந்தை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் மருந்து என்ற அளவில் விதை நீர்த்தி செய்து விதைக்கவும். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும். மேலும் இடுவதை தவிர்க்க வேண்டும். பொள்ளாச்சி வட்டத்தில் மானாவாரி சித்திரைப்பட்ட நிலக்கடலை நடவு செய்ய இதுவே உகந்த தருணமாகும். மேலும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி செய்து விதைப்பு செய்யவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். மழையுடன் காற்றின் வேகம் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்கவும். மழைக்கு பின் சாய்ந்த பயிர்களை மண் அணைத்து நிவர்த்தி நிலைநிறுத்தவும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சளை நடவு தொடர்ந்து செய்யவும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். மழையுடன் சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் 3 கழி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். தற்போதைய வானிலையை கருத்தில் கொண்டு மழைக்கால திராட்சை பயிரில் தாம்சன் ரகத்துக்கு 2 கணு அளவிலும் ஏனைய ரகங்களுக்கு 4 கணு அளவிலும் கவாத்து செய்ய வேண்டும். அதிகப்படியான பாசனத்தை தவிர்க்கவும். நோயால் பாதிக்கப்பட்ட தாவர பகுதிகளை உடனடியாக அகற்றி அழிக்கவும். அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரிலிருந்து 1.5 தூரத்தில் உள்நோக்கிய வட்டப்பாத்தி அமைத்து கோடை மழையினை வேர் பகுதியில் சேமிக்கவும். மழையினை பயன்படுத்தி ஒரு தென்னை மரத்திற்கு 600 யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 1 கிலோ மியூட்ரி பொட்டோஸ் உரங்களை இடலாம். தென்னையில் குறும்பை உதுவை தடுக்க தென்னை டானிக்கை 40 மில்லி என்ற அளவில் 120 மில்லி லிட்டர் தண்ணீரோடு கலந்து வேர் மூலம் கட்டவும். கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
எனவே

0: கால்நடை மற்றும் கோழி கூடாரங்களில் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும். நிலவும் வானிலையால் கறவை மாடுகளுக்கு பால் கறக்கும் முன்மடியை பொட்டாசியம் பர்மாங்கனேட் திரவத்தால் நன்கு கழுவுதல் மூலம் மடு வீக்க நோயினை தடுக்கலாம். கால்நடை கொட்டகைகளில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளவும். தூய்மையான தீவனம் மற்றும் சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும். கால்நடைகளை உலர்ந்த மற்றும் நல்ல காற்றோட்டம் உள்ள கொட்டகைகளில் பராமரிக்க வேண்டும். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது
1: ஏறும் ஊரும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். இன்றைய உழவர் அனுபவம் நிகழ்ச்சியில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் தெக்கலூர் பகுதியைச் சார்ந்த இயற்கை விவசாயி சதீஷ் என்கிற துரைசாமி அவர்கள். இன்னைக்கு நம்ம ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில உழவர் அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்க ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: வணக்கங்கம்மா. முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் தெக்கலூர் அவினாசி திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வரேன். எங்களுக்கு நிலம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் செம்மாண்டபாளையம் கிராமத்துலேயும் இருக்குதுங்க. நம்ம பார்டரில் இருக்கிறோம். என்னுடைய அனுபவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஊட்டிலிங்க. ஊட்டியில் அணிக்குறைங்கிற ஊரில் நான் படித்தேன். சோலாடா அப்படிங்கிற ஊரில் தான் நான் வந்து எங்கள் அப்சி வீட்டில் அவர் கூட இருந்தேன். அப்சி வந்து அங்கே நிலம் வச்சுருந்தாரு. அங்கே வந்து முழுக்க முழுக்க விவசாயம் மட்டுமே செஞ்சுட்டு வந்தாருங்க. என்னுடைய சிறு வயது முதலே அவர் கூட கழிச்சதுனால அங்கே வந்து காலையில் எழுந்திரிச்சு நேரம் எழுந்திரிச்சு பால் கறந்து சொசைட்டி கொண்டு போய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து நடந்து போய் வந்து ஸ்கூலுக்கு போகணும். அதே நேரத்தில் மற்ற விடுமுறை நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர் கூட சேர்ந்து வேலை செய்கிறது அப்படித்தான் எங்கனையை வந்து பழக்கினாரு. அதனால் எனக்கு இயல்பிலேயே வந்து இந்த விவசாயிங்கிறது நம்ம ஒரு வாழ்க்கை முறையாகவே வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பள்ளி படிப்பு அங்கே முடிச்சதுக்கப்புறம் நம்ம மேற்படிப்புக்காக கீழே, அதாவது எங்கள் அம்மா அப்பாலாம் இருந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தெக்கலூர். அங்கே நான் வரேன். வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் காலேஜுக்கு போகிறோம். அதுக்கடையில் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நிலையில் நான் வந்து எங்களுடைய சொந்த தொழிலான விவசாயம் அப்புறம் வந்து விசைத்தறி அதை ரெண்டி பார்க்குற சூழ்நிலை ஏற்படுது. அந்த சூழ்நிலையில் நான் விவசாயத்துக்குள்ளே வரும்போது 2010 சுபாஷ் பாலேகர் ஐயா வந்து ஈரோட்டில் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம வந்து 0% இயற்கை விவசாயத்தை வந்து சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இயற்கை விவசாயம்னா என்ன, ஏன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறோம். அது வந்து எளிமையாக ஒரு நாட்டு மாடு இருந்தாலே வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 30 ஏக்கரை பக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி கேள்விப்படும் போது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் நான் உடனே வந்து நாட்டு மாடு வாங்குறேன். அது எப்பவும் போல இப்போ இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் வந்து எதிர்ப்புகள் வரதான் செய்ய வந்துச்சு எனக்குமே. அப்போ அந்த சூழ்நிலை கொஞ்சம் மாற்றத்துக்காக நான் ஒரு 6-7 வருடம் வந்து நான் மும்பையில் சித்துப்பா இருக்கார் ராமச்சந்திரன் சொல்லிட்டு அவருடைய அலுவலகத்தில் பணிபுரிஞ்சேன். அந்த 7 வருட காலத்தில் இடையில வந்து ஒரு 1.5 வருஷம் வந்து பணி நிமித்தமாக அந்த கம்பெனி மூலியமாகவே வந்து நம்ம ஜோர்டன் நாட்டுக்கு கொஞ்ச நாள் ஒரு அனுபவத்துக்கு போயிருந்தோம் வேலைக்காக. அதுக்கப்புறம் எனக்கு என்னதான் இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம சிட்டி வாழ்க்கையில் இருந்தாலும் கூட எனக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த இயற்கை விவசாயங்கிற ஒரு செய்தி மட்டுமே எனக்கு வந்து நினைவில் இருந்தது. அது சார்ந்த தேடுதலையே நான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பணி மாற்று வாங்கிட்டு திருப்பூரே வந்தேன். திருப்பூரில் இருக்கும்போதே நம்ம வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு ஒரு 20 நாட்டு மாடு வாங்கி அந்த நாட்டு மாடுகளை வந்து பால், நாட்டு மாட்டு பால் திருப்பூர் சுற்றுவட்டார் பகுதியில் டோர் டெலிவரி வீட்டு விநியோகம் கொடுக்குற மாதிரி ஒரு முடிவெடுத்து அது நடந்துருந்தது. அதே நேரத்துக்கு காய்கறிகளும் விளைய வச்சு அது கூடயே கொடுக்குற ஒரு திட்டத்தில் செயல்பட்டோம். அது சிறப்பாக போகிற கட்டம் நான் வந்து வேலையை விட்டுட்டு முழு நேரமாக இதில் வந்து பணியாற்ற நினைக்கும் போது அப்போ ஒரு 4 மாடு இறப்பு ஏற்பட்டுருச்சு. 4 மாடு இறந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அந்த சமயத்துலேயே ஒரு 50-60 வாடிக்கையாளர்கள் இருந்தாங்க. அவங்கள வந்து நம்மளை நம்பி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, வெளி வட்டத்தில் இருக்கிற யார் பால் கொண்டு போய் கொடுக்க முடியாத தொலைதூரத்தில் இருக்கிற விவசாயிகிட்ட வாங்கி அதை நம்ம கொடுக்கறக்க ஆரம்பித்தோம். ஆனால் அதில் வந்து அப்புறம் நான் ஒரே ஆளாக போராடுறேன். ஏன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் நாள் படத்தானே வருங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா, அனைவரையும் நம்பி நம்பி நம்ம போகும்போது அதில் ஏற்பட்ட அனுபவங்கள் தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கு போகிறேன். அதுலேயுமே ஒரு காலகட்டத்துக்கு மேலே தொடர்ச்சியாக தனியாக பயணிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுது. ஏன்னா எல்லாம் புரிஞ்சு வேலை செய்கிற ஒரு டீம் அமையலப்போ. அதுக்கப்புறம் இன்னொரு நிறுவனம் வந்து திருப்பூரில் ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து இயற்கை நிறமேற்றிய ஆடைகளை வந்து கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. அது கூட இந்த இயற்கை விவசாயம் நாட்டு மாட்டு பால் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போகலாம்னு நினைக்கும்போது அவங்களோட இணைஞ்சு பயணிக்கிறோம். அவங்க வந்து என்னுடைய வாடிக்கையாளராக இருந்தாங்க. அதனால் இணைஞ்சு பயணித்து அது கூட கொஞ்ச நாள் போனோம். அது கொஞ்சம் சிறப்பாக முடியாத நிலை ஏற்படும் போது அப்புறம் அதை விட்டுட்டு இன்னொரு நண்பர் அவர் அறிமுகமானார். அவர் மூலமா நாங்கள் ஆர்கானிக் ஃபார்ம் டு ஹோம் சொல்லி ஒன்று ஆரம்பித்து வீட்டு விநியோகங்களை கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருந்துங்க சுற்று வட்டாரத்தில். அப்போ நம்ம விளைவிக்கிறது எல்லாமே வந்து நம்ம

பொருளுடைய தேவை பூர்த்தி செய்கிறத இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 20-30 பொருள் விலையை வச்சா தான் முடியும். அப்போ மற்ற விவசாயிகளுடைய ஒரு விழிப்புணர்வே இல்லை. யார் ரசாயனத்தை விட்டுட்டு வரக்கு சூழ்நிலை இல்லாத போது நம்ம தொடர்ச்சி அதுலேயுமே கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு நண்பர் அவர் அறிமுகம் கிடைச்சார். அவர் வந்து உள்தோட்ட மணியன் சொல்லிட்டுங்க சாமலபுரத்தில். அவர் கூட சேர்ந்து ஒரு நம்மாழ்வார் இயற்கையகம் சொல்லிட்டு ஒரு இயற்கையங்காடியை வந்து 3 வருஷமாக தொடங்கி சிறப்பாக இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க. அதுக்கு ஒரு 3 வருஷ காலம் பயணித்தோம். அதுக்கப்புறம் நான் என்னென்னா உனக்கு கொஞ்சம் விவசாயிகளை வந்து நம்ம வந்து அதாவது ஒரு கூட்டு முயற்சி நிறைய விவசாயிகள் உருவாகணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அது போக நான் வந்து என்னுடைய பகுதியிலையும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு மேம்படுத்தணும் அங்கேயும் கொஞ்சம் இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும்னு ஒரு சந்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் சோமனூர் 15 வேளமலையும் அவினாசி இந்த ஏரியாவில் சந்தை ஏற்படுத்துகிற முயற்சி வந்து பண்ணணுங்க. அதுக்கு மூல காரணம் பார்த்தீங்கன்னா சிவன் இயற்கை சந்தைன்னு சொல்லிட்டு பல இடத்துல ஒரு 4-5 வருடமாக நடந்துட்டு இருக்காங்க. சிறப்பாக நடத்திட்டு வர்றாங்க. அவங்க ஒரு 5-6 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து வெரைட்டியாக காய்கறிகளை விளைய வச்சு அதை வந்து ஒரு சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க. பல இடத்துல 2 நாள், திருப்பூரில் 1 நாள். அந்த மாடல் சிறப்பாக இருக்குங்கிறக்காக அங்கே போய் ஒரு 1.5-2 மாதம் ட்ரைனிங் மாதிரி எடுத்துட்டு இந்த சந்தை இங்கே ஆரம்பிச்சோங்க. அது இதுவரைக்கும் சிறப்பாக போயிட்டு இருக்குது. இப்போ 1 வருஷத்துக்கு மேலே இப்போ வந்து நான் தெக்குலூர் பகுதியில் இயற்கை விவசாய சார்ந்த புரியல் கொஞ்சம் குறைவாக இருந்த காலகட்டத்தில் நம்ம அப்போருந்து அங்கே முயற்சி பண்ணிட்டு வந்தோம். இப்போ அந்த ஒரு கிராமப்புறங்கள்லையும் நம்ம மூளை மூளைக்கு இந்த மாதிரி செய்தி விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக இப்போ நம்ம பகுதியில் நம்ம ஒரு டெவலப்மெண்ட்டு பண்ணணும், நிறைய பேர்த்து கொண்டு போய் சேர்த்தோன்னு நிறைய விவசாயிகள் உருவாக்கணும். அது மூலிமா நம்மளுக்கும் நல்ல விஷயம், மற்ற எல்லாத்துக்குமே நல்லது, மண்ணுக்கும் தண்ணிக்கும் இயற்கைக்கும் மக்களுக்கும் உடலுக்கும் எல்லாத்துக்குமே நல்லதுங்கிறக்காக அந்த முயற்சி எடுத்துட்டுருக்குறோம். அதுதான் இப்போதைக்கு போயிட்டுருக்குதுங்க. ஆனால் அது வந்து 2 பட்சம் தான். நான் வந்து முதன்மையாக பார்க்குற என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விவசாயிகளை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல பொருள் யாரோ ஒருத்தர் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் என்னுடைய பார்வை என்னுடைய அனுபவத்தை நான் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி சொல்ல வர்றது என்னென்னா இப்போ ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற விளைபொருட்களை நம்மளே விளை வச்சுக்கிறத ஒரு முயற்சி எடுக்கணும். அது வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அது பண்ணலாம், மீதி வந்து வெளியில் வாங்கிக்கலாம். இப்போ அரிசியெல்லாம் நம்ம பண்ண முடியாதுன்னா பரவாயில்ல, வெளியில் நல்ல விவசாயிட்டு வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு கீரையோ ஒரு காய்கறியோ ஒரு நாட்டு பழமரங்களையோ இது வந்து நம்ம வீட்டை சுற்றிலும் வச்சுவிட வேண்டியது அவசியம் இருக்கு. எடுத்துக்காட்டு ஒரு 5 சென்டில் வீடு அப்படின்னா ஒரு 5 சென்டில் அதே அளவுக்கு நிலத்தோட தான் நம்ம வீடு அமைக்கணும்னு நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் அமைப்பு ஏற்படுத்தலாம், மழைநீர் சேகரிப்பு செய்து குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு அந்த தண்ணி பயன்படுத்தலாம். 2வது வந்து ஒரு பயோகேஸ் பிளான்ட், அதாவது சாண எரிவாயு கலன் நிரம்பிக்கலாம். அதில் எப்படின்னா நம்ம காய்கறி கழிவுகளை வந்து அதில் போட்டுங்க. அதில் போட்டால் கொஞ்சம் கேஸ் கிடைக்கும். அது வந்து முழுமையான தீர்வு இல்லைனாலும் கூட நம்மளுக்கு ஒரு 40%-50% சப்போர்ட் கிடைக்கும். அதையும் வந்து நம்ம பயன்படுத்தும் போது சமுதாயத்துக்கு தேவையில்லாமல் கழிவுகள் வெளியில் போய் ஒரு நாற்றம் எடுக்கிற சூழ்நிலை வராது. அப்புறம் அதில் வர கழிவுகள் இருக்குங்கள பயோகேஸ்லேருந்து வெளியில் வருது, அதை வந்து நம்ம இயற்கை உரமாக நம்ம வீட்டு தோட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது அந்த செடிகளும் சிறப்பாக வரும். அதை திருப்பி வந்து நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு அருமையான மறுசுழற்சி நம்மகிட்டே வந்துடுறது. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு முயற்சி எடுக்கணும். அதே நேரத்தில் கவர்மெண்ட்டும் இந்த முயற்சியில் பண்ண உடனே சிறப்பாக இருக்கும். எல்லாரும் இணையும் போது ஒரு மாற்று உருவாகும். அதை பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயோ நடக்கிற போர்னால நம்மளுக்கு வந்து இங்கே கேஸ் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த மாதிரி வந்து மாடி வீட்டில் இருக்கிறவங்களை என்ன பண்ண முடியும், விறகு வச்சு எரிக்க முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாருமே ஒரு முன்னெடுக்கும் போது நம்ம வந்து தற்சார்பாக வாழ முடியும். நம்ம குழந்தைகளும் இதை கற்றுக்க வச்சுக்கலாங்க. ஏன்னா அவங்க எந்த துறையை வேணால் சார்ந்து இருக்கட்டும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி வருது, நம்ம ஒரு சிலதையாச்சும் விளை வைக்கிற அனுபவங்களும் நம்ம வச்சுக்கணும். நாளைக்கு இந்த கொரோனா மாதிரி பெரிய இடர்பாடெல்லாம் வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வைக்கும் போது அவங்க அதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் நமக்கு வேணுங்கிற நம்ம விளைய வச்சுக்கலான்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் எல்லாமே வந்து வெளியில் தான் சார்ந்திருக்கணும், வெளிநாட்டு தான் சார்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம ஒவ்வொருத்தருமே மாற்றணுங்கிறத நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க.

0: அகாஷ்வாணி கோயம்புத்தூரிலும் FM 103 இன்றைய உழவர் அனுபவம் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் தெக்கலூர் பகுதியைச் சார்ந்த இயற்கை விவசாயி சதீஷ் என்கிற துரைசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே,
1: தங்களுக்கு தேவையான ஒரு நாள் காய்கறி ஆகட்டும், கீரைகள் ஆகட்டும், எல்லாமே அவங்கவுங்க அவங்கவுங்க நிலத்துல இயற்கையா விளைவிச்சு சாப்பிடணுங்கிறீங்க. அந்த ஒரு காலகட்டம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்.
2: இல்லைங்க, அது நான் வந்து நீங்க முழுமையா சொல்லவில்லைங்க, முழுமையா சொல்லினாலும் கூட முயற்சி எடுத்துட்டே இருந்தா இன்னைக்கு 1, 2, 3 அப்படியே எண்ணிக்கை கூடும். நம்ம முயற்சிங்கிறது ஒரு சின்ன ஒரு செடியிலையும் ஒரு ஒரு நாத்தை விளைவிக்கிற ஒரு அறிவு கொடுத்துட்டாலும் கூட அப்ப நாளைக்கு விருப்பப்படுறவங்க செஞ்சுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மற்ற துறையில இருக்கிறவங்களை கொண்டாடுற அளவுக்கு நம்ம உண்மையான இயற்கை விவசாயிகள், அதாவது சமுதாயத்துக்கு நல்ல பொருட்களை மட்டுமே கொடுப்பேன் அப்படின்னு உறுதியா இருக்கிற இயற்கை விவசாயிகளையும் நம்ம அவங்களுக்கு ஈக்குவலா அவங்களை விட ஒரு படி மேல நம்ம கொண்டாடுனா மட்டும்தான் நல்ல பொருள் சமுதாயத்துக்கு கிடைக்கும். அது அப்ப என்னன்னா, ஒரு வந்து உண்மையா விளைவிக்கிறவங்க யாரு, அந்த உணர்வோட நான் எதுக்காகவும் ரசாயனத்தை ஒரு பிடி மண்ணை நான் ஒரு பிடி ரசாயனத்தையும் நான் என்னுடைய நிலத்துல போட மாட்டேன், என் மக்களுக்கு கொடுக்க மாட்டேன், என் குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம வந்து உண்மையாவே ஒரு நாயகர்களை கொண்டாடினா மட்டும்தான் நல்ல விஷயங்கள் போய் சேருங்கிறத இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புறேங்க.
1: நல்ல விஷயம் தான், உண்மையாவே செய்யறவங்களை உண்மையாவே பாராட்டி வழி நடத்தணும், அவங்க முயற்சிக்கு பாராட்டு சொல்லி அவங்கள மென்மேலும் வளர செய்யணும் இல்லைங்களா?
2: ஆமா, கண்டிப்பா. இந்த இடத்துல வந்து நீங்க எங்க விவசாயிகள கூப்பிட்டு நம்ம சேனல் மூலமா நீங்க வந்து ஒரு பேட்டி எடுக்கிறது உண்மையாலுமே நீங்களும் அந்த வேலையை செய்யறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.

0: விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இதை தெரிஞ்சு இதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக.
0: அதுக்கான முயற்சிகள்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்
1: இப்போ? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு நான் சொல்கிற விஷயங்களை செயல்படுத்துகிற முயற்சியில் நான் இறங்கி பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து நான் சொன்ன திட்டங்களில் ஒரு 50% வந்து, ஏன்னா அதுக்குண்டான என்னுடைய வீடே வந்து ஒரு 5.5 சென்ட் வீடு இருக்குது. 5.5 சென்ட் நிலத்தரோட தான் அந்த வீடு இருக்குது. அதில் சுற்றியும் பழமரங்கள் காய்கறி கீரைகள் வச்சுருக்கேன். என் குழந்தைகளுக்கு அதுலேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி தோட்டத்தில் இருக்கிற வீடுமே அதில் பழமரங்கள் வெரைட்டியாக இருக்குது. அந்த மாதிரி தான் வடிவமைச்சு. எங்கே வீடு இருந்தாலும் அங்கே வந்து அந்த வீட்டு தோட்டம் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் நான் வச்சிருக்கிறேன். ஒன்னு சில விஷயங்கள் வந்து செயல்முறைக்கு கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கிறேன். நான் அது முழுமையாக அதை வந்து வடிவமைச்சு அதுக்கப்புறம் ஒரு மாடல் ஃபார்மாக மாடல் வீடாக அது இருக்கும்னு எல்லாத்துக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை செய்யும் போது தான் அது மாதிரி பலன் அனுபவிச்சுட்டு சொன்னால் தான் சிறப்பாக இருக்கும். சும்மா நான் அனுபவித்து நான் ஒரு கற்பனையில் சொல்லிட்டு இருந்தேன்னா இதாக இருக்காது. இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே அங்கங்கே செஞ்சுட்டு இருக்குது. ஒருத்தங்க சிறப்பாக பயோகேஸ் வச்சிருக்காங்க, சோலார் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று வச்சிருக்காங்க, வீட்டு தோட்டம் வச்சிருக்காங்க, சிறப்பாக இருக்குது. அதையெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதெல்லாம் ஒரே இடத்துல குவிக்கும் போது நம்மளுடைய தேவைகள் வந்து குறைஞ்சிருது. ஒரு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை விளையும் போதும் கூட நம்ம வந்து நம்ம வந்து வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா வீட்டுக்கு போகிற இருக்கிற ஏதோ ஒன்று பொறிச்சு கீரைகளை காய்கறி பொறிச்சு போட்டு சமைச்சிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். கூடி சீக்கிரம் இதை வந்து குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தோன்னு நினைக்கிறோம். அதனால இந்த மாதிரி விடுமுறை காலங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு பாரம்பரிய விளையாட்டோட இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற வேலையெல்லாம் செய்யும் போது நாள்பட அவங்க ஆர்வமாக இதுக்குள்ளே வருவாங்க. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு விதைச்சா மட்டும்தான் நம்ம நாளைக்கு அதை அறுவடை பண்ண முடியும். அதனால அந்த முயற்சி எடுத்துருக்குறோம். இந்த வாய்ப்பு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக நான் கருதுறேங்க.
0: நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி கூப்பிட்டு செய்கிறீங்களா?
1: இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைங்க அதில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா சமுதாயம் வந்து வேறு போக்கில் போகும்போது நம்ம வந்து அந்த நிலையிலேருந்து மாத்திர சிரமம் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ கூட ஒரு நண்பருடைய நிலத்தில் வந்து இப்போ ஒரு வார காலம் இந்த குழந்தைகளுக்கு இந்த இயற்கை விவசாயத்தையுமே ஓவியத்தையுமே அது கூட வந்து அவங்களுக்கு கதைகள் இந்த மாதிரி விளையாட்டாக இருக்கிற விஷயத்தோடு கற்றுக் கொடுக்குறக்கு ஒரு முயற்சி எடுத்துட்டுருக்காரு. எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து ஒரு மூளை மூளைக்கு அதே மாதிரி ஆரம்பிக்கிற திட்டத்தில் இருக்கும். இந்த 50% வந்து நிறைவடைஞ்சிச்சு, மீதி அதை முழுமையடையும் போது அதை நம்ம சொல்லித்தரோம். ஏன்னா இப்போ வந்து இந்த விவசாய பணிகள் அதிகமான நேரத்தை செலவிடும் போது இது செய்ய முடியல. இப்போ கூடி சீக்கிரம் அதில் ஒரு நிறைவு அடைஞ்சிருவோம்னு நம்புகிறேன். அப்போ வந்து எல்லாத்துக்கும் சொல்லித்தர ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போகணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் அது செஞ்சிருவோங்க. இப்பவும் சில அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம்.
0: அருமையான முயற்சி தான். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்நேரம் குழந்தைங்க செல்ஃபோன்லேயே தான் இருக்காங்க. அதை மாற்றுறதுக்கான முயற்சி உண்மையிலே பெரிய ஒரு செயல் தான் இது.
1: கண்டிப்பாக
0: குழந்தைகளும் அதை ஆர்வத்தோடு கத்துக்கணும். வர்றாங்களா குழந்தைகள்லாம்?
1: குழந்தைங்க வந்து கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. எப்படின்னா அவங்கள விளையாட்டு மாதிரி கொண்டு போய் சேர்த்தணும். அது மாதிரி அதில் ஒரு விளையாட்டு, அது சார்ந்த ஒரு பரிசு, இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து கொடுத்து கொண்டு போய் சேர்த்துலாம். கண்டிப்பாக நம்ம அதை கொண்டு போய் சேர்த்து போய் இப்போ நீங்கள் எடுத்துருக்க முயற்சி மூலிமா கொஞ்சம் பேத்துக்கு போய் சேர்றதுனால ஒரு நல்ல விஷயம் தான் எங்களுக்கு. ஏன்னா உங்கள் மாதிரி ஊடகங்கள் வந்து இது பங்கு வந்து பெரிய பங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊடகங்கள் எதை சொல்லுதோ அதைத்தான் அதிகமாக நம்ப முடிய இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொண்டு போய் சேர்த்துறது உண்மையாலுமே வரவேற்கத்தக்கது. இது மூலிமா பலருக்கு ஒரு விஷயம் போய் சேரும். ஏன்னா நம்ம எதையும் ஒரு ட்ரெண்டாக மாற்றுறன்னு ஒன்று இருக்குங்களே, இது நம்ம ட்ரெண்டாக மாற்றினா அவங்களும் அதுக்கு வரப்போகிறாங்க. ஏன்னா இதுதான் நம்ம வந்து இந்த உயிரையும் உடம்பையும் நம்ம நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. வேறு எந்த வழியுமே எனக்கு தெரிஞ்சில்லை. அதனால் நம்ம இதையும் வந்து எல்லா ஊடகங்களும் வந்து ஒரு ட்ரெண்டாக அதை மாற்றும் போது இது ஒரு புரட்சி ஏற்படும் நான் நம்புறேனுங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரிலும் FM 103 இன்றைய உழவர் அனுபவம் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் தெக்கலூர் பகுதியைச் சார்ந்த இயற்கை விவசாயி சதீஷ் என்கிற துரைசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களே,
1: இப்ப மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க அனுபவத்தின் மூலமா? சுயசார்பு அது ஒண்ணு, மத்தபடி வேற எப்படி இருக்கணும்னு சொல்றீங்க வாழ்க்கை முறையெல்லாம்?
2: அதாங்க, இதுதான் அந்த சுயசார்பாக வாழ்றதா முக்கியங்க. நல்லா மெயினாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ங்கிற ஒரு விஷயத்த வந்து அதில் தான் பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு ஐயா வந்து கனடாலேருந்து படிமுறை தமிழ்னு சொல்லிட்டு வகுப்பு வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காருங்க. அவர் வந்து இலங்கையிலேருந்து போனவர். அவர் அங்கே போய் ஒரு தமிழ் பள்ளி வந்து தொடங்கி அதில் நிறைய பேர் அது தொடர்ந்து பயணிக்காமல் போகும்போது காரணங்களை வந்து ஆய்வு பண்ணி அதை வந்து தொல்காப்பியம் தான் நம்மளுடைய இலக்கண நூல். அந்த நூலில் வந்து 30 எழுத்துக்கள் தான் தமிழ் எழுத்து. அந்த எழுத்துக்கள் வச்சுட்டு நம்ம சிறப்பாக வந்து கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நம்ம திருப்பூரில் செஞ்சுரி பள்ளியில் வந்து அந்த வகுப்பு நடந்தது. ஒரு 6-7 பள்ளி வந்து அந்த முறையை எடுத்துகிட்டு சிறப்பாக கொண்டு போகிறாங்க. நம்ம தமிழில் வந்து கைவிடக்கூடாது, ஏன்னா அதில் தான் அனைத்து பண்பாடு கலாச்சாரம் இருக்குது. அதே நேரத்துக்கு இயற்கை விவசாயங்களை வந்து நம்ம கையில் எடுக்கணும், தற்சார்பு வந்து வாழ்கிறத நம்ம கையில் எடுக்கணும். 2வது வந்து இயற்கை உண்மையாமே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து செஞ்சிட்ருக்கிறவங்கள நம்ம கொண்டாடணும். அது வந்து இந்த ஊடகங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்து அது மூலமா நம்ம வந்து அனைவருக்கும் போய் சேரும். ஏன்னா நம்ம அதிகமான விஷயங்கள் எதில் கவனம் செலுத்துறோமோ அதுதான் மக்களுக்கு போகுங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் ஒரு மூலையில் இருக்கு, நல்லதல்லாத விஷயங்கள் வந்து அதிகமா இருக்கு. அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாரும் நம்ம சேர்ந்து கடமையாற்ற வேண்டியது இருக்குதுங்கிறத என்னுடைய கருத்துங்க.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க, இயற்கை விவசாயிகளை கொண்டாடணும் அப்படிங்கிறீங்க.
2: ஆமாம்,
1: அவங்கள ஊக்குவிச்சாதான் நல்ல ஒரு சமுதாயம் அமையும் அப்படின்னு சொல்ல.
2: ஆமாம், ஏன்னா இறைவன் வந்து நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாமே படைச்சு கொடுத்துருக்காரு. அந்த படைச்சு கொடுத்தது அடுத்தது வந்து அதை செஞ்சு மறுபடியும் மக்கள் கொண்டு போய் கொடுக்குற கடமை வந்து உழவர்கள்கிட்ட இருக்கு. அதில் நஞ்சை விதைக்காமல் கொண்டு போய் கொடுக்கறது அது இயற்கை விவசாயிகளுக்கு கையில் இருக்கு. அப்போ அதில் கொஞ்சம் பேர் அதை விழிப்புணர்வு அடைஞ்சு அதை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா நம்ம அவங்களை கொண்டாடினா மட்டும்தான் அது மாதிரி இன்னைக்கு அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிற செய்திங்க.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க சார், நன்றி சார்.
2: நன்றிங்க, நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: இதுவரை உழவர் அனுபவம் நிகழ்ச்சியில் நேர்முகத்தில் பங்கேற்றார் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் தெக்கலூர் பகுதியைச் சார்ந்த இயற்கை விவசாயி சதீஷ் என்கிற துரைசாமி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு கே. லட்சுமி பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

நேயர்களே, நாளை இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் கே டி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நேயர்களே, நாளை மாலை 5:02 ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் கலந்துரையாடுபவர் கர்னல் சிஎஸ்டி சுவாமி மற்றும் முனைவர் பேராசிரியர் ஏ விமலா ஆகியோர். தொடர்ந்து 5:30 சித்திரச்சேவானம் நிகழ்ச்சி நாளை கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐநாவின் அமைதிப்படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மையக்கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின்தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார். இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அது பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தாவிக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தாவிக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தாவிக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தாவிக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டால் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர்.

ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், உமாரமணன் பாடியது. இசையமைத்து பாடலை இசையமைத்து எழுதியவர் டி ராஜேந்தர். நேரம் 8:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் ஈதம் ரிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான 80 மற்றும் 90 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சேதுபதி IPS திரைப்படத்திற்காக ஆஷா போன்ஸ்லே பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். கே சித்ரா பாடியது, இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் முத்துலிங்கம். நேரம் 8:26 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இதம் ரிதம் நிகழ்ச்சியிலிருந்து அருமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக புதியவன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது, இசை வி எஸ் நரசிம்மன்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 8:31 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இதம் ரிதம் நிகழ்ச்சியில் இணைந்து அருமையான 80 மற்றும் 90 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக நாளைய திருப்பு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடியது, இசை எம் எம் ஸ்ரீலேகா.

மணிக்கும் உனக்காக ஒரு ரோஜா திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ் ஜானகி பாடியது. பாடலை இசையமைத்து எழுதியவர் டி ராஜேந்தர். நேரம் 8:41 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இதமிருதம் நிகழ்ச்சியிலிருந்து அருமையான 80s மற்றும் 90s காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

மழை பொழியது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை ஆர் டி பர்மன், பாடலாசிரியர் வாலி. நேரம் 8:47 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இதம் ரிதம் நிகழ்ச்சியில் இருந்த அருமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அழகன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் KS சித்ரா பாடியது. மன்னிக்கும், மலேசியா வாசுதேவன் KS சித்ரா, சீர்காழிச்சி சிவ சிதம்பரம் பாடியது, இசை மரகதமணி, பாடலாசிரியர் புலமைப்பித்தன்.

தர்மதுரை படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சோம். கே ஜே யேசுதாஸ் வர்ணலதா பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். நேரம் 8:58 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதுவரைக்கும் இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அருமையான ஃபேன்டாஸ்டிக்கான சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சிங்க. இதம் ரிதம் நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்களே. நேயர்களே, நாளை பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தூக்கமின்மை மற்றும் குரட்டை, இதனால் நுழையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுழையீரல் சிறப்பு மருத்துவர் நிபுணர் டாக்டர் தாரணி அவர்கள். நேயர்களே, நாளை 7:25 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நேயர்களே, நமது நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க தவறாதீர்கள். நேரம் 8:59, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:15. இணைந்திருக்கின்றோம் நேர்களே, காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களாக மயிலிறகு நிகழ்ச்சியில் 1950களிலிருந்து 1960 வரைக்கும் வெளிவந்த அழகான தமிழ் பொக்கிஷங்களாக கருதப்படக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிக்கவிருக்கின்றோம். 1950களின் தமிழ் திரையுலகில் நகைச்சுவைக்கும் இசைக்கும் தனி அடையாளமாக விளங்கிய ஒரு இனிமையான ஒரு பாட்டை தான் இப்போ முதல் பாடலாக நம்ம கேட்க போகிறோம். மாமன் மகள் திரைப்படத்திற்காக அந்த கால ரசிகர்களின் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்த ஒரு பாட்டு. இந்த படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி உள்ளிட்டோர் நடிச்சிருப்பாங்க. இசையமைத்தவர் SV வெங்கட்ராமன். மாம்பழத்தை ரொம்ப அழகாக கொஞ்சி கொஞ்சி கூப்பிட்டுருப்பாரு JP சந்திரபாபு அவர்கள். தன்னுடைய தனித்துவமான குரலில் பாடியிருப்பார். ஒரு கலகலப்பான ஒரு வார்த்தைகளும் சந்திரபாபுவின் குறும்பான ஒரு வெளிப்பாடும் இதனை காலத்தால் அழியாத ஒரு பாடலாக மாற்றியிருக்கு. மாம்பழத்தினுடைய இனிப்பை உவமையாக வைத்து காதலின் சுவையை நகைச்சுவையோட சொல்லக்கூடிய ஒரு பாடல். இன்னிக்கும் நம்மளுடைய ரசிகர்களால் விரும்பி கேட்கப்படக்கூடிய ஒரு பாட்டு. சிரிப்பையும் இனிமையையும் ஒன்றாக கலந்து தரக்கிறது. இதோ இந்த பாடல். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணையும் நான் உங்கள் ஐஸ்வர்யா.

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, மெட்டு நம்ம பரம்பரையாவில் இருக்குது.
1: மாலதி,
2: மாலதி
0: அபாய சங்க அங்கமுத்து பாகவதர் சிஷியன், சிம்ம குரல் விஞ்ஞான பாகவதர்.
2: நீ பாடுனா கழுதை தான் கே.
0: சும்மா நீங்க கேவுங்க சாரு.

0: வரலீங்களே.
1: பிரேக்க போடு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
0: இதுங்களா, எனக்கு எல்லாம் தெரியும் சாரு.
1: எப்படி?
0: தெருக்கூத்துல கத்துக்கிட்டேன்.
1: அட சிம்ம குரல் விஞ்ஞான பாகத்துறேன். வெள்ளக்காரன் கூத்த பாத்துருக்கியா நீ?
0: இல்ல சார்.
1: எங்க ஜகாவாங்க.

0: மாம்பழமே.
1: தமிழ் திரை இசையின் பொற்காலத்தை நினைவூட்டக்கூடிய அற்புதமான பாடல்களை கேட்டு ரசிக்க போயிட்டே இருக்கோம். அடுத்ததா 1957 வெளிவந்த அம்பிகாபதி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். டி எம் சவுந்தரராஜன் வந்து பாடியிருப்பாரு, இசை ஜி ராமநாதன். இசையும் காவிய காதலை சுமந்து வரக்கூடிய அந்த ஒரு பாடல். அம்பிகாபதியும் அமராவதியும் காதலிக்கும் ஒரு வரலாற்று கதையை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படம் இது. தன்னுடைய காதலியான அமராவதி கிட்ட தன்னுடைய அவங்களுடைய அழகையும் பெருமையையும் கவிதையாக வர்ணித்து பாடக்கூடிய ஒரு பாடல். ஒவ்வொரு வரியிலும் காதலினுடைய மென்மையையும் தமிழின் செழுமையும் கவிதையின் இனிமையும் கலந்திருக்கும் இந்த பாடலை இப்போ நம்ம கேட்கலாமாங்க.

9:24 இணைந்திருக்கின்ற நேயர்களை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் மயிலிறகு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக 1962 வெளிவந்த நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திற்காக காலத்தால் அழியாத ஒரு இனிய பாடல். பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடியது பி. சுஷீலா. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அன்போடும் பாசத்தோடும் ரசித்து வர்ணிக்கக்கூடிய ஒரு உணர்வுகளை மென்மையாக வெளிப்படுத்தியிருக்கும் இந்த பாட்டு. குழந்தையின் சிரிப்பு, அழகு, மழலை, இப்படி எல்லாத்தையுமே முத்து மலர் அப்படின்னு உவமைகளால் வர்ணிக்கக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கும். தாய்மையினுடைய பேரன்பை மனசில் நிறுத்தக்கூடிய ஒரு பாடல். இசையின் ஒவ்வொரு அசைவிலும் இனிமையும் நிரம்பி இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் வானொலிகளில் இசை ரசிகர்களுடைய மனசில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:30 இணைந்திருக்கின்றோம் நேர்களே. காலத்தை வென்று நிற்கக்கூடிய காவிய கானங்களாக நமது மயிலிறகு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக 1962 வெளிவந்த பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக ஒரு இனிமையான ஒரு பாடல். பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சவுந்தரராஜன், பி சுஷீலா. ஒரு கொடி அசைவதற்கு காரணம் இது, காற்றா அல்லது காற்று வீசுவதற்கு காரணம் கொடியா என்று கேட்பதை போல, காதலில் யார் முதலில் மனதை தொட்டார்கள் என்ற ஒரு இனிய கேள்வியை இந்த பாடல் எழுப்புகிறது. இயற்கை காட்சிகளின் வழியாக காதலின் மென்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பாடல் இதோ.
1: கொடியசைந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா.

காத்திருப்பதிலும் ஒரு சுகம் இருக்கிறது. அந்த காத்திருப்பை இசையாக வடித்த இனிய ஒரு பாடல் அடுத்த பாடல். 1965 வெளியான பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திற்காக பி. சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. காதலன் வருகையை ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு பெண்ணின் மனநிலையை கண்ணனை எதிர்நோக்கும் பக்தியின் சாயலோடு இணைத்து மிக அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. நம்பிக்கை, ஏக்கம், மகிழ்ச்சி அப்படின்னு பல உணர்வுகள் பாடல் முழுவதும் கலந்திருக்கும். பல தசாப்தங்களை கடந்தும் தன்னுடைய இனிமையால் இசை ரசிகர்களுடைய மனசுல நிலைத்திருக்கக்கூடிய இந்த பொக்கிஷமான பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வானத்தின் வெள்ளித்தட்டாக மிதக்கக்கூடிய நிலவிடம், தனிமையின் கதையை சொல்லி துணை கேட்கக்கூடிய ஒரு பெண்ணின் மனதை இசையாக்கிய ஒரு பாடலை கேட்டோம். வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசித்தோம்.

கண்கள் பேசும் மொழிக்கு அகராதி தேவையில்லை, மனங்கள் இணையும் நேரத்தில் வார்த்தைகளும் தேவையில்லை. ஒரு பார்வை கேள்வியாக மாறும்போது மற்றொரு பார்வை பதிலாக மலர்கிறது. அந்த மௌன உரையாடலின் இனிமையை இசையாக ஒரு வடித்த பாடல் தான் இது. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். சுமைதாங்கி திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தது.

மழலை பருவத்தின் அழகையும் குழந்தையின் குறும்பையும் பாசத்தையும் இனிமையாக வர்ணிக்கக்கூடிய ஒரு பாடல். 1959 வெளிவந்த காவேரியின் கணவன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். பாடியது பி. சுஷிலா, இசை கே. வி. மகாதேவன். மென்மையான பாசம் நிறைந்த குழந்தையின் ஒவ்வொரு அசைவையும் மழலை சிரிப்பையும் ரசித்து மகிழக்கூடிய ஒரு அன்பான ஒரு பாட்டு. இணைந்திருக்கின்றோம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 9:47. இந்த நிகழ்ச்சி மயிலிறகு.

பழைய தமிழ் திரைப்பட இசையில் சில பாடல்களை கேட்கும்போதே நம்மளுடைய மனசை வருடி செல்லக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் 1952 வெளிவந்த தாயுள்ளம் திரைப்படத்திற்காக கேட்டு ரசித்தோம். பாடியது எம்எல் வசந்தகுமாரி. காதலின் மென்மையான உணர்வுகளையும் மனசில் எழக்கூடிய இனிய கனவுகளையும் கவிதை நயத்துடன் வெளிப்படுத்திய ஒரு பாடல். புறாவை தூதாக நினைத்து மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வது போல பாடலினுடைய வரிகளை கொடுத்திருந்தாங்க. காலம் பல கடந்தாலும் தன்னுடைய இனிமையை இழக்காத தமிழ் பொக்கிஷங்கள் அழமையான ஒரு ஆழமான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:51.

காதல் மனதில் மெதுவாக மலர்வதையும் கனவுகளும் நினைவுகளும் ஒன்றோடொன்று பின்னி பிணைவதையும் அழகான உவமைகளால் கொடுத்த ஒரு பாடல்தான் இது. கவித்துவமாக சித்தரித்த ஒரு பாடல், பாடியது பி. சுஷிலா. இன்றும் பல

பாடல் ரசிகர்களின் மனதில் பசுமையாக வாழக்கூடிய இனிய பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கின்றோம். புதையல் திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தது பாடியது பி. சுஷிலா, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.